ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு பாண்டி கொடுமுடி திருத்தலத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் சிட்டனை சிவனை செழுஞ்சோதியை ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பாடல் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருநாவலூராளியார் திருக்கூடலையாற்றூருக்கு சமீபத்தில் சென்றதும் இறைவர் செந்தன்மை பூண்ட அஞ்சான செல்வராய்த் தோன்றினார். சுவாமிகள் அவரிடம் திருமுதுகுன்றத்திற்கு செல்லும் வழி யாது என்று கேட்க, அந்தணர் பெருமான் இது கூடலையாற்றூருக்கு போம் வழி என்று சொல்லி முன்னே சற்று அழைத்துச் சென்று வழிகாட்டி மறைந்தனர். அடிகள் அவ்வழிப்போந்த அதிசயத்தை வியந்து வடிவுடை மழுவேந்தி என்ற திருப்பதிகத்தை அருளி செய்தார். பண் புறநீர்மை ராகம் பூபாலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருகோணமலை ஈழ நாட்டு தலங்கள் இரண்டனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழத் திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கைலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை எனப் போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேச்சரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கண்மாள் பூசை செய்த திருவி ராமேச்சரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஆழி புடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கண் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருப்பழனம் திருவையாறு உள்ளிட்ட ஏழிட திருவூர்களுள் ஒன்று திருப்பழனம். சீர்காழி திருத்தலத்தில் இருந்து புறப்பட்டு காவிரியின் இருமருங்கும் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் கோகனகக் குன்றை கும்பிட்டு திருப்பதிகம் அருளி செய்ய விழைந்தார் சம்பந்தப் பெருமான். அது தருணம் காவிரியின் வடகரையில் வாளியார் பூஜித்த வளமார் திருவூர் வடகுரங்காடுதுறை பணிந்து போற்றி பரவினார் சண்பையாளி. புறத்துள்ள தானங்கள் பலவும் போற்றி படைகொண்ட மூவிலை வேளார் பழன திருப்பதி சார்ந்தார் என்பார் குன்றையாளி. திருப்பழனத்து ஆலயத்துள் சென்று முக்கன் பரமேட்டியார் பாதம் பணிந்து உருகிய சிந்தையாயினர் ஆளுடைய பிள்ளை. பண்பொருந்த இசைபாடும் பாலராவாயர் அவ்வமயம் அருளிய சீரார் திருப்பதிகம் வேதமோதி வெண்ணூல் பூண்டு எனத் தொடங்கும் பாமாலை. இதனை விழை சொற்பதிகம் என விசேடிப்பர் சேக்கிழார் பெருமான். இத்திருப்பதிகம் நான்காம் பாடலில் பிரமன் தலையில் நரபம் ஏற்ற பெருமான் எமையாளும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகராரே என்ற தொடர்களில் இறைவனை பரமன் பகவன் பரமேஸ்வரன் என்று அருளியுள்ளமை காணலாம். இத்திருப்பெயர்களுள் பரமேஸ்வரன் என்ற

நாமம் பிற பதிகங்களில் காண்டல் அரிது. பேசற்கினிய பாடல்களை பாடுவோர் யாவரும் நல்லோர் ஆவர். வேதமோதி எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் இந்தளம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருநேரிசை.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருமீயச்சூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் தில்லையில் பெருமானை வலம் வந்தவாறு பாடியருளிய பெரிய திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறை நயப்பு கூறல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: கருவூர் தேவர் திரு களந்தை ஆதிதே சர திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கொள்ளாமை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் கொல்லா.

0: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு குலால் மறுத்தல். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த முதல் தந்திரம் புலால்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த திரு கைலாய ஞான உலா. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த திரு கைலாய ஞான உலா.

மணிமகர குண்டலங்கள் காது கணிந்தாங்கு அணிவைர கண்டிகை பொன்னாய் படி பெரிய ஆரம் அவையே.

மல்லுள் அகத்தியல் யாழ் வாசிப்ப ஒல்லியல் அங்கே.

கோமல் குடையெடுப்ப நேவிய சீர் ஈசானல் வந்தடைப்பே கை கொள்ள அச்சுனிகள் வாயாழ்ந்த மந்திரத்தால் மந்திரத்தால் வாழ்த்து உரைப்ப தூய உருத்திரர்கள் தோத்திரங்கள் சொல்ல குபேரல் திருத்தகு மாநிதி அமசில்த கருத்தமை

புத்த தீர்த்தங்கள் பொங்கு கவரி புறையிரட்ட தங்கிய பை நாகம் எட்டும் சுடரெடுப்ப பைந்தருகள் கை நாகம் எட்டும்

எண்ணார் கருத்துடைய பாரிடங்கள் காப்புத்து செய்ய திருக்கடைகள் ஏழ் கழிந்த ஏழ் கழிந்த போதில் செருக்குடைய சேனாபதி மய

அச்சாரணர் அரக்கரோடசுரர் எச்சாரு சல்லரே தாளம் தகுணே தத்தழகம் கல்லழகு கல்லவடம் ஒந்தை நல்லிலையத்து அட்டழி சங்கம் சலசலத்தண்ணுமை.

ஒரு நாள் ஆய விழுப்போர் அருச்சுனல் ஆற்றக்கே பாசுபதல் ஈழ்ந்த பதல் போற்றி தூய மலை மேலாய் போற்றி மயானத்தாய் வானோர் தலை மேலாய் போற்றி தாழ் போற்றி நிலை போற்றி போற்றி என பூமாரி பெய்து புதல் கலங்க நாற்றி செய்யும் எங்குள் நலம் பெருக

வரதும் கோமான் படை முழக்கோல் கேட்டலு நீ தூமாண்டில் வானனி தாங்கி மறையோம்பி வால் பிறையோடு உணவில் சூழல் உடையவாய் ஈழமில்லா வெள்ளை அணிதலால் வேளத்துரி போத்த வள்ளலே போல் வடிவுடைய ஒள்ளிய மாட நடுவில் மலராரமளியே கோடிய போக்களமாக குறித்து கேடில் சிலங்கு பறையாக செயறிக்கள் நம்பா விலங்குல் குடம்புருவம் நலந்திகள் உழைப்பில் தாழ மழையாற்ப கை போந்து கேழ்கிணருள் நல்குலாந்தேருத்தி சூழொழிய குங்கை மாப்பொங்க கொழுந்த

பட்டுடைய அல்குலம் தேர்ந்தட்டு மட்டு கூந்தல் அறல் பவள செய்ய வாய் அவ்வாயில் ஏந்த மணிமுருவல் இல் முத்தல் வாய்ந்த

தண்டல்ல குரங்கினாள் வாய்ந்த சீர் ஆழித்தே தட்டலைய அல்குலாள் ஊழி திருமதியல் மற்றொன்றாம் என்று முகத்தை உருவுடைய நாள் மீ

பங்கணி ஆந்த கோட்டி ஒழிய எழுந்து குழை முகத்தை கோட்டி முதல் சிவப்ப வாய் துலக்கி நாட்டார்கள் எல்லாரும் கண்டார் எனக் கடவுள் இக்காயம் நல்லாய் படுமே.

கேழ்வை அறிவை பிராயத்தாய் உள் கேழல் திங்களும் தாரகையும் வில்லும் செழும் புயலும் தங்குழி சேசும் பாயும்

களவம் ஆடுவகோல் கட்டுரைத்தல் உள்கேழக் கூந்தல் அவிழ்க்கும் முடிக்கும் கலை திருத்தல் சாந்தல் திமிரும் உலையாக்கும் கூந்து இலை சூழும் அவிழ்க்கும் தொழில் அழும் சோல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: வா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்
4: பண் தக்கராகம் வடந்திகள் மென்முலையாளை எனத் துவங்கும் திருப்பாடல்

ஓம் நம சிவாய். சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் தேவார சிறப்பு மற்றும் பஞ்சாட்சர சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஊரெல்லாம் என்ன ஊர்னு பேர் தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? வரிசையா சொல்லிட்டு கடைசியா அதுக்கு ஒரு பட்டம் சூட்டி வச்சார் சுவாமி. இதெல்லாம் ஊரல்லடா, அடவி காடு. அடவி காடுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உபயோகமற்ற மரங்கள் இருக்கிற காடம். முள்ளு செடி ஒன்னுக்கும் பிரயோகம் இல்ல. அந்த முள்ளு செடி மாதிரி இருக்கிற செடிகள் இருக்கிற காடுதான் அடவி காடம். உபயோகம் இல்லாத மரங்கள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. உபயோகம் இல்லாத மரம் எதுன்னு எண்ணி பார்த்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த ஒதி மரம் ஒண்ணு உபயோகம் சொல்லுவாங்க. இந்த கண்ணி இதெல்லாம் இதுமோ ஒண்ணும் ஆக, அது காடு, அது நாடே அல்ல என்று ஒரு லிஸ்ட் கொடுத்துடுறாரு சாமி. நம்ம அதை மறுபடியும் ஒருத்தர் சொல்லி பார்ப்போம்.

பாடுற பாடணும். எப்படியாவது சுவாமிக்கு திருமூல திருமந்திரத்தில் வருகிறது பாட்டவி காட்டுவி. அன்னைக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு நான் நினைவூட்டி திருக்கோயிலுக்கு போன நாம பாடணும். நமச்சிவாய மந்திரமாவது நம்ம சொல்லணும். ஏதாவது ஒன்னு பாட்டோடு சொன்னா பாட்டுனா இதுக்காக மெனக்கட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படிக்க வேண்டியதுதான். பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படிச்சுட்டு பாடுறா வேண்டி அப்படி படிக்க வேண்டிய எழுத்த நீட்டி சொன்னால் இதை தானே எழுத்த நீட்டுனா முருகா இது எழுத்து காவை நீட்டினா காவுக்கு எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை தான் நெடில் இல்லையா ரெண்டு மாத்திரை. இந்த ரெண்டு மாத்திரைய நாலு மாத்திரையா எட்டு மாத்திரையா நீட்டிட்டா இசை அவ்வளவுதான். முருக முருக முருக இது என்ன ரெண்டு சுரம்பு தான். மம ப மம ப மம பண்ணு இது ஒரு ராகமா அஞ்சு சுரத்துக்கு குறைஞ்சது. இப்ப இப்ப நாலு சுரத்துலயும் ராகம் வந்துருச்சு. இப்போ அஞ்சு சுரத்துக்கு குறைஞ்சு இல்லாம ஒரு ராகம் வந்து சேர முடியாது இல்லையா. இது ரெண்டே ரெண்டு தான் வருது. அது என்ன என்ன ராகம்னு சொல்ல முடியும் சொல்லவே முடியாது. ராகமே அல்ல ரெண்டு சுரம்பு இருக்குது அவ்வளவுதான். அதே போல நாம நீட்டி சொல்லணும் முருகா பரமசிவம் சம்பு சங்கரா இதை வந்து இசையோட சொல்ல தெரியும்.

இந்த பஜனை கூடத்துக்கு போனோம்னா இத சொல்ல சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஆனா தேவார திருவாசகத்துல இப்படி பஜனை மாதிரி பாட்டு கிடையாது. ஆனா பிற்காலத்துல வந்த

அருள் வீருந்தே. இப்படி பஜன கூடமும் இருக்கிற இடத்துல இப்படி எல்லாம் பார்த்தா சொல்ல முடியாது போனாலும் எதையாவது சொல்லு, உன்னுடைய ஜென்மா கடைச்சிருக்கும் என்றுதான் நமது பெரியவர்கள் எண்ணினார்கள். அந்த வகையில தான் தேவார திருவாக்கள் சிலது சிலது அப்படி பஜனை பாடல் மாதிரி அமைந்திருக்கிறது. ஆனா அத பிற்காலத்துல வந்தவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள், சங்கீதம் படிச்சுட்டு சங்கீதக்காரன் தான் பாட முடியும், அதுக்காக 10 நிமிஷம் மெனக்கட்டாதான், 10 வருஷம் மெனக்கட்டாதான் பாட முடியும் அப்படின்னு கொண்டு விட்டார்கள். அதனால என்ன ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீ தேவாரம்னா யாராலும் பாட முடியாது. ஒரு காலத்துல திருவாக்கம் கூட பஜனை பாடுற மாதிரி பாடியது உண்டுதானே.

நம்ம நாட்டில இருந்த பழமையான பக்தி களஞ்சியங்கள் இந்த பஜனை கூடங்க. இன்னைக்கு பஜனைன்னு சொன்னா தவறான வார்த்தையாக அது போய்விட்டது. காரணம் நமது நாடு இல்லையா, நமது நாடு என்று சொல்லுவதை விட பயந்துகிட்டு ஒண்ணு சொல்லலாம், நமது அரசாங்கம் இல்லையா. ஆனால் நம்ம பஞ்சாட்டரம் சொல்லுவோம்.

எத்தனையோ தடவை சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன், இந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் கேட்டுக் கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்பது நமது சைவ சமய சட்டம் நியதி. இப்ப நான் தான் அந்த உபதேசம் கேட்டுக்கிட்டு தான் சொல்றேன். அப்படி ஒரு சட்டத்தை வச்சதுனாலதான் என்ன பண்ண அப்படின்னா, ரொம்ப பேர் அதை கேட்டுக்கொள்ளாமலேயே நல்ல நல்லதை இழந்து விடுகிறார்கள் அப்படின்னு அழைக்கிறார். இந்த பஞ்சாட்சரத்தை சொல்றதுனால வருகிற புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது.

இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மூணு தடவை போயிட்டு வந்தாங்க, அவன் குருசாமி ஆயிடுறான், அவன் வேற ஒருத்தனுக்கு மாலை போடுறான், வெட்டி எடுத்து கொடுக்குறான், அவன் குருசாமி ஆயிடுறான், சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த பஞ்சாட்சரத்தை 10 வருஷம் ஒருத்தன் சொல்லிவிட்டான்னா அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு அந்த சட்டம் இருந்ததை. ஆனால் ஒருவேளை இது மக்களோடு நிறைந்திருந்திருக்குமோ அப்படின்னு நான் எழுதுகிறேன். அத போய் இப்ப நம்ம இந்த சட்டத்தை மாத்தணும்னா இருக்கிற மடாதிபதிகள் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன தொலைச்சு கொடுவாங்க இல்லையா? ஆமா, அதனால நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம சொந்தத்துக்காக இல்லையா, பாம்பன் சாமி சொல்றது மாதிரி இறை தேடு இறை தேடு இறை தேடு இறை தேடு. அப்ப நாம சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்ட நாம் அருளையும் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கணும், பொருளையும் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற நமது கோயில்கள் எல்லாம் போனா அருளை சம்பாதிக்க முடியுமான வழியில அது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கோயில் இருக்கிறவனே பொருளை சம்பாதிக்கிறதுக்கும் பாடுபடும், கோயிலே எப்படி இருக்கு. அதனால நாம போய் நாம என்ன பண்ண முடியும்? அதனால வீட்டிலேயாவது நாம உட்கார்ந்து இன்னைக்கு 108 தடவை நாம அந்த ஓம் நமச்சிவாய சொல்லுவோம், 108 108வது சொல்லுவோம். என்னைக்கும் 1008 நாம சொல்றோமோ அன்னைக்கு நம்மளுடைய உயிருக்கு நாம உறுதி தேடி விட்டோம் என்று எண்ணிக்கொள்ளுவோம். 108 108வது நாம சொல்லி நமது உயிரை கடைசேர்த்து கொள்ளுவோம். நான் வந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் 1008 ஜபம் பண்ணாம இருக்கிறதே கிடையாது. ஆமா, நிச்சயமாக நான் என்னுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கோணார்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது. கோளாறு இல்லாத வாழ்க்கையே கிடையாது, மனிதனே கிடையாது. அதை நம்ம உண்மையா அதை செம்மையாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. 2 நாளைக்கு 1 நாளைக்கு கட்டிருந்த வேட்டியை பாத்தீங்கன்னா அழுக்காத்தானே போயிடும். அதுதான் சோப்பு வச்சிருக்கோம், போட்டு வச்சுதானே, தண்ணி வச்சிருக்கோம், போட்டு துவச்சுக்கணும். அது போல கோளாறுகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப நாம பஞ்சாட்சரத்தை சொல்லி நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆமா, வண்டி ஓடுவதற்கும் வண்டியில இடம் வச்சிருக்கான், நிறுத்துவதற்கும் வைத்திருக்கிறான் இல்லையா? அது போல நம்ம செய்து கொள்ளும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை. என்னைக்கு நீங்க 1008 சொல்றீங்களோ அன்னைக்கு உங்களுடைய உயிருக்கு உறுதி தேடியவர்களாக ஆவீர்கள் என்று நான் வேண்டிக் கொண்டு இந்த மறுபடியும் இந்த பதியத்தில இருக்கிற இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன்.

ஞான தந்தை திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர மாணிக்கவர்கள் ஞான தந்தைகள், நமது சமய தலைவர்கள் இல்லையா? ஆமா, அவர்கள் ஆக்கி வைத்த நூல் தான் இது திருநாவுக்கரசர் தேவாலயம். கிடைத்தற்கரிய பொக்கிஷம் இல்லையா? அவர்கள் சொல்ல திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் இப்படி ஒரு அஞ்சாறு விஷயம் சொல்லிட்டு வந்து கடைசியில அவர்கள் என்ன ஆவார்கள் எழுதி வச்சுட்டு போறாரு. அவருக்கு என்ன கவலை? அவருக்கு என்ன கவலை? ஏதோ நம்ம பாடணுமா, நம்ம போட நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னு போற பத்தீங்களா? நமது பின்னால் வருகிற நமது சந்ததியார்கள் நல்ல வழியில இருக்கணும்னு நினைத்து வைத்தவர் எழுதி நமக்காக வைத்து விட்டு போய்விட்டார் இல்லையா? ராஜராஜ சோழனுக்கு என்ன சொன்னான் நடராஜ பெருமான்? அடே, உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்து விட்டு ஏனைத்து நான் அழித்து விட்டேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அப்ப இது வைத்து இருக்கிறது எப்படி? நமக்காகத்தான் வைத்திருக்கிறான் என்று நாம எண்ணிக்கொள்ளணும். திருநாமம் அஞ்செழுத்து பாராயில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராயில். தீவண்ணர் என்பது இங்கே சிவன், அவனுடைய உருவம் தீவண்ணம்.

0: கோயிலை வலம் வந்துவிடு. அதற்குத்தான் பிரகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா திறந்தபடியா வச்சிருப்பான். இப்ப எல்லா கோயிலையும் செல்வதில் இந்த கோயில் எல்லாம் மூடிவிட்டான். நல்ல பறந்தபடியில நல்ல காற்றோட்டத்துல அவன் சுத்தி வந்தான்னு சொன்னா உடல் நலமாக இருக்கும். பீச் ரோடுக்கு ஓட வண்டியில கையை ஓட வண்டியது. நம்ம கோயிலுக்கு போய் சுத்தினாலே போரும் வரும், கோயிலுக்கு சுத்தினா புண்ணியமும் வரும், உடலும் நன்றாக இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு பிரதட்சணம், 7, 9, 11 இப்படிதான் போனோம். இன்னைக்கு ஒண்ணு கூட போக மாட்டேங்க இல்லையா.
1: திருக்கோயில் சூடாராயில் உண்பதன் முன்மல பறித்துட்டு உண்ணாராயில்,
0: உண்பதன் முன்மல பறித்துட்டு உண்ணாராயில்னா வண்டு வந்து எந்த பூவிலையும் உட்கார்ந்து தேனை குடிக்கும். பூ தேன் இல்லாத பூவே கிடையாது, எல்லா பூவிலையும் தேன் உண்டு. அந்த தேனை குடிக்கிறதுக்காக ஈ எறும்பு வண்டு எல்லாம் உட்காரும். அது வந்து அதுல உட்கார்ந்து குடிச்சுட்டு சொன்னா அது எச்சலா போயிடும். அந்த மலர் எச்சல் மலர், அது உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு முந்தைய அந்த பூவை எடுத்து விடு. உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராயில்
1: அறுநோய்கள் கட வெந்நீர் அணியாராயில்.
0: இவரே சொல்லிவிட்டார், வெந்நீர் அணிந்தால் நோய் போய்விடும்.
1: அறுநோய்கள் கட வெந்நீர் அணியாராயில் அழியத்தார்,
0: அழி என்பது அன்பு,
1: அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ என்னில் பெருநோய்கள் மிக

சுந்தரர் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் இழியா குலத்தில் பிறந்தவன். அப்ப இழியும் குலம்னு ஒண்ணு உண்டல்லவா இல்லவா? ஒரு நாள் இங்க தெருவு, இப்பதான் தெருவுக்கு தெருவு இங்க சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய கடமை, சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய கடமை. என் வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தேன் காலையில, ஒரு கசாப்பு ஒரு ஆடு என்னமா கத்துது தெரியும், அது கூட இந்த ஆட்டெல்லாம் வெட்டிட்டான், அதை தேடுது இது இல்லையா, அது கூட ரெண்டு ரெண்டு மூணு ஆடு கொண்டாந்துருப்பான் போல் இருக்கு, அதெல்லாம் வெட்டிட்டான், அதெல்லாம் காணும் கத்து கத்து. அந்த குளத்துல தான் நம்ம பிறக்கல பத்தீங்களா இல்லையா, காலையில எழுந்தவுடனே அந்த வேலையை செய்து விடுறானே,

திருப்பனவும் மிகப் பெரிதும் பேச வந்தேன், இளம் பொல்லேன் இறப்பதைய மாட்டேன், என் சீவான் தோன்றினேன் ஏழையே, சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து கரணியோடு வானாள தருவரேனும். குபேரன் ரெண்டு நிதி இருக்குதான், அது சங்கத்தை போன்ற ஒரு நிதி, பதுமத்தை போன்ற ஒரு நிதி, அதுதான் பெருஞ்செல்வம் அவன்கிட்ட இருக்கிறான். அந்த ரெண்டு செல்வத்தையும் தந்து இந்த மண்ணுலகம் இந்த வானுலகம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னாலும் கூட போட, இந்த செல்வம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுவேன். இவருடைய கருத்து நாம சொல்லுவோமா? கொஞ்சம் வெள்ள வெட்டி கட்டிட்டு வந்தான்னா அவனை எத்தனை கும்பிடு போடுறோம், கருப்பா வெட்டி அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறோம், எவ்வளவு நல்லவனா இருந்தா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம். சாமி சொல் தங்க நீதி பதுமா நீதி இரண்டும் தந்து கரணியோடு

0: செல்வம் போய்விடுமா? இவ்வளவு பெரிய செல்வம் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். சென்னைக்கு ஒருத்தர் வந்தார், ஒரே ஒரு கைப்பை, அதுல ஒரு வேட்டி துண்டு, ஒரு புடவை. தன் மனைவியோடு இந்த சென்னைக்கு வந்தார் அவர். கோட்டீஸ்வர பிரபுவா வாழ்ந்தார் இந்த சென்னையில் அவர். ஒரு பையில வேட்டியும் புடவையும் எடுத்துக்கிட்டு மனைவி அழைச்சிட்டு இங்க வந்தவர் கோட்டீஸ்வர பிரபுவா வாழ்ந்தார். மேயராக கூட அவர் இருந்தார். கடைசி காலம் அவர் எப்படி போனாலும் நினைச்சா வயது எரி. கடைசி காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டார். அவர் சொல்லுவார், சுவாமிநாதா என்னுடைய மனைவிக்கு பணத்தை எண்ண தெரியாதுரா, மூலையில கொட்டி புடவைய போட்டு மூடி வச்சிருப்பா அப்படின்னு சொன்னார். அவரே சொன்னார் வாயினர். கடைசி காலம் எப்படி போனார், இந்த செல்வம் எப்படி போச்சு பார்த்தீங்கன்னா, அது இருக்கணும்னா இருக்கும், போகணும்னா போகும். செல்வோம் செல்வோம் செல்வோம் செல்வோம்.
1: அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதேவர்க்கு ஏகாந்தரல்லாராகில் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதேவர்க்கு ஏகாந்தரல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொல் நோயதாய் ஆவுரித்து சிந்துடலும் புலையரேனும் கங்கை வாட்டடைக்கிறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் உணங்கும் கடவுளாரே. இவ்வளவு பெரிய பணக்காரன நான் கும்பிட மாட்டேன், எனக்கு தேவையில்லை அது.
0: ஆமா, புலையன்னு சொல்லப்படுகிற மாடு திம்பான், மாட்டை உரிச்சு திம்பான், அந்த காலத்துல அவன் தான் திருந்துருவான். இப்போ கடவுள் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடும். இவன் கூட பார்த்தா பந்தி எதிர சாப்பிடுவோம், எங்கடா நீ கூட சாப்பிடுறியான்னு கூட கேட்கணும். இல்ல இல்ல பாவம் பாவம் அந்த பக்கத்தை பன்றி எதை தின்று விட்டு உடம்ப வளர்க்குது அதை விமர்சனம், கோழி எதை தின்னு வளர்க்குது, ஆடு எதை தின்னு விட்டு உடம்பு வளர்க்குது அதை சொல்லுங்க. அன்னைக்கு மாட்டை உரிச்சு சாப்பிடுறவன் அதுக்குன்னு ஒரு இனம்.
1: ஆ உரித்து தின்று உடலும் புலையரேனும் கங்கை வா தடைக்கறந்தார்க்கு அன்பராகில்
0: அவனாக இருந்தாலும் சிவனுக்கு அடிமைன்னு சொன்னா அவனைத்தான் நான் வணங்குவேன், இந்த செல்வந்தனை நான் வணங்க மாட்டேன். எவ்வளவு பெரிய அறவுரை பார்த்தீங்களா? யாரு? நமது மூதாதையர். நமது மூதாதையர் எழுதி வைத்த நூல் இது அல்லவா? நமது மூதாதையர் இப்படி இருந்தார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அதுதான் தேவாலயம், அதுதான் உங்களுடைய உடைமை, அதுதான் உங்களுடைய சொத்து என்று நினைவூட்டுவதற்குத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லோருமாக பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வதாக. தேவாரம் கேட்பதற்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தினுடைய பலன் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் காவிரி பூம்பட்டினத்து திரு பல்லவனீச்சரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கேசி ராகம் காம்போதி திருச்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயினார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: எனவே சாந்தாக நீரணிந்தான், சந்தனம் போல உடம்பெல்லாம் தென்னீரணிஞ்சிருக்கிறானா பெருமான். அல்ல, சாய்க்காட்டான் காமனி முன் தீந்தாகம் எரிகொழுவச் செற்று வந்தான் திருமுடி மேல் ஓய்ந்து ஆரமதி சூடி. இங்க ஒரே ஒரு குறிப்பு, ஓய்ந்து ஆரமதி சூடி. மதிசூடி மதி தெரியும் சந்திரன், அது என்ன ஓய்ந்து ஆற மதிசூடின்னு? ஓய்ந்து என்ன? ஓய்ஞ்சு போயா? ஓய்ஞ்சு போயா? என்ன ஓய்ஞ்சு போன மதிய சூடுவானா? பாழா போன தொழுகாப்பியம் தான் இதுக்கு உரை சொல்லுது, வேற எதுக்கும் இல்லை. எந்த லெக்சிகன்லாம் இருக்காது. ஓய்ந்துன்னா நுணுகியன்னு அர்த்தம். பெருமான் அணிந்திருப்பது முழு நிலா அல்ல, குறைந்த நிலா, நுணுகிய நிலா என்பார் ஓய்ந்து. இந்த ஓய்தல், ஆய்தல், நிடத்தல், சாய், இந்த நாலு சொல்லும் நுணுக்கம்ங்கிற பொருளை குறிக்கும்னு பாடினார். இந்த நாலு சொல்லையும் வச்சு பாடுற புலவனே போயிட்டான், சங்க காலத்தோடு போச்சு. ஓய்தல், ஆய்தல், நிலத்தல், சாய், ஆவைய நான்கும் உள்ளத நுணுக்கம் தொல்காப்பியம். அந்த குறிப்பு இங்க இருக்குதாக்கும் நம்முடைய திருமுறையில. சிவ சிவ ஓய்ந்தாரமதி சூடி ஒளிதிகளும் மலைமகள் தோல் தோய்ந்தாகும் பாகமா உடையானும் விடையாடி. அடுத்த பாடல் ரொம்ப அருமை. கொங்குலாவரிவண்டின் இசைப்பாடு மலர்கொண்டை தொங்கலான் அடியார்க்கு, பெரு சிவபெருமானுடைய அடிவருக்கு ஐயா சுவர்க்கம் கிட்டும் சுவர்க்கம் கிட்டும்னு ஏன் சொல்லலைன்னாரு? சிவபெருமான் அடிவர்களுக்கு சுவர்க்கம் ஒரு பொருளே அல்லவே, இது சும்மா சாதாரண இடைக்கால சர்க்கார், அதான் வேணாங்கிறது. நிலையான சர்க்கார் வேணுமே தவிர இடைக்கால சர்க்கார் எதுக்கு? நீங்கண்ணா ஆமா, நீங்க இப்ப இதை போனா வானொலியும் தெய்வத்தில் வைக்கப்படும், தேவலோகத்தில் தங்கியிருக்கலாம், எவ்வளவு நாள் புண்ணிய இருக்க வரைக்கும் இருக்கலாம், ஆனவன்னா கல்தா கொடுத்துருவோம், அது எதுக்கு? அப்ப நம்ம சொர்க்கம் வேண்டும், வீடு பேர் தான் நிலையானது. அதனாலதான் மணிவாசகர் சுவாமி, நீங்க மாண்புமிகு மதியமைச்சரா இருந்துட்டீங்க, உங்களுக்கு சுவர்க்கத்துல கொண்டு போய் உங்களை அமைச்சரா முதலமைச்சரா பேரரசரா போடுறோம்னா கூப்பயல என்னையா பார்த்த? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, உங்க தேவ பதவியோ இந்திர பதவியோ திருமால் பதவியோ பிரம்ம பதவியோ எனக்கு வேணாண்டா, இதெல்லாம் நான் பார்த்து அழுத்து போன விஷயம் போடாத. சுவர்க்கங்கள் பொருள் அளவி, நல்ல அடிவர்கள் சுவர்க்கங்கள் நினைக்க மாட்டாங்க, சுவர்க்கமே வேணான்றோம். உன் திருவடி வேணும்ப்பா. இன்னைக்கு நாவுக்கரசருடைய வீடு பேரட இந்த நாள் மறந்துட்டோம். நாவுக்கரசர் எங்க இருக்கிறார்? சேக்கிலார் தான் சொன்னார், சேக்கிலார் தான் சொன்னார். என்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி, நாவுக்கரசர் நிறைவாக பூம்பூர்ணியத்தெல்லாம் போயிட்டு வந்து அருமையா பாட்டு வந்தாங்க. அந்த பூம்பூலூர்ல போதும்பா பெருமானி, இனிமே எதுக்குப்பா நீங்களா என்று சொல்லி, ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், 9 வாசல் வச்சு இந்த உடம்ப வச்சு எனக்கு கொடுத்துருக்குறே, இது 9 வாசலும் ஒரு சேர அடைச்சிடுவே, அடைச்சிட்டு நான் எங்க போய் தவிப்பேன், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அதனால இன்னைக்கே வந்துடுறேன்ப்பா, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். அன்னைக்கு இது எல்லாத்தையும் அடைக்கும் போது நாலாளுக்கு மேலாளா ஐயா விட்டுட்டாருப்பா, கொட்டாய விட்டுட்டாரப்பா, மூடிட்டார், கண் மூடிட்டாரப்பா என்று சொன்ன போது நான் உங்கள்கிட்ட வந்து அடைய முடியாது. இப்ப எனக்கு உணர்ச்சி இருக்கும் போதே, இந்த உடம்பு இருக்கும் போதே நான் வந்துடுறேன்ப்பா, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். பூம்புகலூர் மேவிய புண்ணியனி. இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சார். விண்ணப்பித்தவுடன் பெருமான் நினைந்து இந்த ஆன்மாவுக்கு முத்தி கொடுத்தாராம், வீடு பேர் கொடுத்தாராம். அப்ப நாவுக்கரசர் என்ன ஆயினார்? நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி. இந்த உடம்பை உதறிவிட்டு அந்த ஆன்மா ஞானமான வடிவெடுத்துதான். ஞான வடிவேயாகி எங்க போயிட்டு? அண்ணலார் சேவடி கீழ், பெருமானுடைய திருவடி கீழே ஆண்டரசு அணிந்திருந்தார். திருநாவுக்கரசர் பெருமான் வீற்றிருந்தார். நம்முடைய சிவஞான சித்தியார் 14 சாத்திரத்துல இந்த முத்தி முத்தின்னு சொல்றது ஒவ்வொருத்தன் ஒண்ணு சொன்னான். உங்க சித்தாந்தம் என்ன சொல்லிச்சுனர்? எங்க சித்தாந்தம் ஆன்மா இறைவனுடைய திருவடியை சேர்வதுதான் முத்தி என்று சொல்லுகிறார். சிவனடியை சேருமுத்தி செப்புவது இங்கு யாமே. சிவஞான சித்தியார் இந்த சிவனுடைய திருவடியை சேருவதுதான் நாங்கள் முத்தி என்று சித்தாந்தம் சொல்லுகிறதுனர். அந்த சித்தாந்த முத்தியை அடைந்தவர் தான் நம்ம நாவுக்கரசர். ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அணிந்திருந்தார். நாவுக்கரசர் பெருமான் சேவடி அடைந்த நாள் இந்த அருமையான நாள். அதனால உங்களுக்கு எல்லாம் சுவர்க்கங்கள் பொருளல, சுவர்க்கத்தை சும்மா இடைக்காலமாக இது எந்த போயிருந்துட்டு இந்திரபதி சந்திரபதி எல்லாம். எனவே தொடல் அறியதொரு கணையால் புறமூன்றும் எரியுண்ண படரவத் தொழிலாரம் பூண்டான் பண்ட அறக்கணையும் தடவரையால் தடவரைத்தோல் ஊந்தினான் சாய்க்காட்டை இடவகையால் அடைவோம் என்று எண்ணுவார்க்கடையே. நீங்க அந்த அந்த சாய்க்காட்டை அடையலாம் நினைத்தாலே உங்களுக்கு துன்பம் வராது. ரொம்ப அருமை. அதுல என்னமா இருப்பாங்கன்னாரு, பெண்பாளாரை பத்தி சொல்லுகிறார். வையம் நீர் ஏற்றானும் மலர் உரையும் நான் முகனும் ஐயன் மார் இருவருக்கு மலப்பரிதால் அவன் பெருமை தையலார். இங்க திருச்சாய் காட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களா? இது பூ இங்க எல்லா பெண்பாளாரும் பாருங்க, நல்ல நிறைவான குழுவா இருக்கிறாங்க. இங்க ஒன்னே ஒண்ணு இப்ப சொல்றேன், கண்திருஷ்டிப்படக்கூடாது. சில சமயங்கள்ல சில இடங்களிலே காலையில இருந்த கூட்டம் மத்தியானம் இருக்காது. சிவ சிவ, ஏன்னா அவங்க இதுக்கு வந்தவங்க இல்ல வேற ஒண்ணுக்கு வந்தவங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அப்படியே இருக்கு. ஏன் எங்களுக்கு சுவர்க்கங்கள் பொருள் அளவே என்பது போல மத்தியானம் அது எங்களுக்கு பொருள் அல்ல. அது தினமும் கிடைக்குது சார். இதுதானே கிடைக்கும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த மாதிரி ஆண்டவனை எங்க நினைக்க போறோம்? அருமையான கூட்டம் அல்லவா. அதனால இங்க இருக்கிற பெண்கள் தையலார் பாட்டோவா சாய்க்காட்டம் பெருமானி. நல்ல பெண்பாளார்கள் மனம் விட்டு பாடி பெருமானை வணங்குவார்களாம் இங்க இருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட பெருமானி தெய்வமா பேனாதார் தெளிவுடைமை தேரோபி. கடைசியா அதுவும் பெண்களை பற்றி தான், திருக்கடை காப்பு கூட நும்பைந்து புடைத்தொல்கு நூபுறம் சேர்மல்லடியார் அம்பந்தும் வரிக்கடலும் அறவம் செய் பூங்காழி. எங்க சீகாழிக்கு வந்தீங்கன்னா சரி, அம்மானை ஆடுவதும் பந்தடிப்பதும் உந்தியார் பாடுவதும் தெள்ளேனும் கொட்டுவதும் அப்படித்தான் இருக்கும். யாரு? அல்ல பெண்கள். ஏன்னாரு, கவலையின்றி இருக்கிறார்கள், தெய்வ ஆன்மீக உணர்வோடு இருக்கிறார்கள். அதனால ரொம்ப அருமையாக வந்து மாலையில பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் தீபர. இன்னொரு பெண்ணு ஒருங்குடன் வெந்தவாருந்தீபரு. இன்னொரு கூட்டங்க பார்த்து சொன்னீங்க,

துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனி ஆட்கொண்ட அண்ணாமலையானி பாடுதுங்கான் அம்மானாய் அம்மான விளையாடு. இன்னொன்னு பூங்குழலீர் பொன்னூசல்லாடாமோ பெருமானது. இப்படி பெண்பாளர்கள் விடாமல் இங்க சீகாலில் அந்த ஆன்மீக உணர்வுல இருப்பாங்களாம். இப்படி எல்லாம் இருக்கின்ற பூங்காடி சம்பந்தன் தமிழ் பகர்ந்த சாய்க்காட்டு பத்தினையும் எம் பந்தம் என கருதி ஏத்துவார்கள். இப்படி ஒன்று சொல்லுவாரு, எனக்கு ஐயா எனக்கு ஐயா உனக்கு எதுல பற்றுனாரு, அடியேனுக்கு எது மேலையும் பற்று இல்லைன்னு. இல்ல சும்மா சொல்லுங்க, நான் யார்ட்டையும் சொல்லல என்ன. ஞான சம்பந்தர் பதிகத்துலதான் எனக்கு பற்று, வேற எதுவும் இல்லை. அடே, அந்த மாதிரி திருச்சாய்க்காட்டு பதிகத்துலதான் எனக்கு பற்று, வேற எதுவும் இல்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இடர் கடுமி துன்பம் இல்லாமல் போகும் என்று சொன்ன. இப்படியாக இன்னைக்கு 11 பதிகங்களை நாம் எண்ணி நிறைவு செய்திருக்கிறோம். சற்று கொஞ்சம் உங்களை அதிகமான முறையில் காலையிலையும் நீட்டித்து இப்பவும் நீட்டிக்க வைத்தோம். இல்லை, காரணம் நமக்கு தொடக்க நாளானதுனாலும் சிலவற்றை எல்லாம் அதிகமாக சொல்ல வேண்டியிருப்பதனாலும் செய்தோம். இல்லையா, ரொம்ப அருமையான முற்றுவதில் முதல் நாள் நமக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆதலால் இப்படியெல்லாம் ஒரு அருமையாக நம்முடைய சிவகாசி சிவனடியார் அறநெறி கழகத்தினர் அருமையான ஏற்பாட்டு செய்து இம்மாதிரி 2 நாட்களாக வைத்து மூடு வெற்றியாக எல்லோரும் மன மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதான் எனக்கு என்னென்ன பார்த்த முகத்தில் என்ன ஒரே அலுப்பும் சலிப்புமா இருந்துன்னு வச்சுங்க, இன்னமும் கஷ்டமாக இருக்கேன். அப்படி இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க, அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. எனவே இந்த அருமையான சிந்தை மகிழ்ச்சி திருவருள் மகிழ்ச்சி என்றும் எல்லாருக்கும் எல்லா அமைப்பிலும் இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல பெருமானை வேண்டி இன்றைய முதல் நாள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வணக்கம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார்

தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்ற எம் உயிர்த்துணையே

தலை கொண்டு ஓதங்கள் பாட நின்றாடும் பெண்தலை கருங்காடுரே வேதியல் கோயில்

நாறு கூவிழ காவிழ விண்மதியத்தோடு ஆறு சோடும் அமரர் பிரான் உரை கோயில் ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தன் கதலி புதல் மேவு சாய்க்காடே வரங்கள் வண்புகள் மன்னிய எந்தே மறுவார் புறங்கள் மூன்றும் பொடிபட எய்தவன் கோயில் இரங்கலோசையும் மீட்டிய சரத்தோடும் மீண்டி தரங்க நீழ்களே தன் கரை வைகு சாய்க்காடே ஏழைமார் கடைதோறும் இடுவலிக்கு என்று கூழை வாழறவாட்டும் பிரான் உரை கோயில் மாழை ஒண்கள் வளைக்கை நுழைச்சியர் பூந்தாழை வெண்மடற்கொய்து கொண்டாடு சாய்க்காடே துங்கவானவா சூழ் கடல் தாம் கடை போதில் அங்கோர் நீழல் அளித்த எம்மால் உரை கோயில் வங்கம் அங்கோளிரு இப்பியும் முத்தும் மணியும் சங்கும் வாரித்தடம் கடலுந்து சாய்க்காடே வேதனாவினரு வெண்பளிங்கின் குழைக்காதர் ஓத நஞ்சனி கண்டரு உகந்து உரை கோயில் மாதர வண்டு

சமன் கையர்கள் சாக்கியர்க்கு என்றும் ஆத்தமாக அறிவரேதாயவன் கோயில் வாய்த்த மாளிகை சூழ்தரு வண்புகார் மாடு பூத்தவாவிகள் சூழ்ந்து

திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை சிறமேற்கொண்டு நம்முடைய சிவகாசியில் பெருமானுடைய திருமுன்னிலே திருவடி நிழலில் இருந்து இரண்டாம் நாளாகன இன்று நம்முடைய முற்றோதல் தொடங்குகிறது. இம்மாதிரி இந்த சிவபுண்ணியம் இங்கே நிலவதற்கு காரணமாக இருக்கின்ற எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவருள், அந்த திருவருள் உந்துதலினாலே செயற்படுகின்ற நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களுடைய இல்லத்தரசியார், அந்த இருவருக்கும் உதவியாக இருக்கின்ற பெரியவர்கள், இனி இந்த நாளில் ஏற்று போற்றுகின்ற அருமை செல்வர் நேற்று வந்து அருமையாக இருந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாரெல்லாம். எனவே அந்த ஏற்று போற்றுகின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கெல்லாம் எல்லா நலங்களும் வளங்களும் மேன்மேலும் பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானையும் குருவர்களையும் நினைந்து நான் வாழ்த்துகிறேன். இனி இங்கே வந்து அருமையாக திருமுறை விண்ணப்பம் செய்கின்ற ஓதாமூர்த்தியில் அவர்கள் அதை கேட்டுமிடுகின்ற வந்திருக்கின்ற தாய்மார்கள் பெரியவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டாம் நாள் பொழுதில் நம்முடைய ஞான சம்பந்தரோடு நம்முடைய வரலாற்று செலவு தொடங்குகிறது. இந்த பயணம்ங்கிறதெல்லாம் பின்னால வந்தது, செலவுங்கிறது தான் தமிழ் சொல். செலவு நயப்பு என்றெல்லாம் நம்முடைய அமைப்பில் சிலப்பதிகாரம் போன்றவர்கள் இருக்கு. செலவு நயப்புன்னா விரும்பி செல்லுகின்றது. இந்த உல்லாச பயணம்ங்கிற மாதிரிங்க அதற்கு நேர் அருமையான தமிழ் செலவு நயப்பு என்று. அதெல்லாம் கொஞ்ச நாள் அப்படி போட்டால் சரியாக வந்துடும், இப்போ வழங்காமல் இருக்கும். இப்போ எவ்வளோ அருமையாக ஆவின் பால் வந்துட்டுதே, ஆவின் பால் தமிழகம் முழுதும் ஆவின் பாலோ இல்லையோ ஆனா ஆவின் பால்ங்கிற சொல்லு அருமையா இருக்கு எங்களுக்கு. பாருங்க, பசுவின் பால்னு கூட சொல்லல, ஆ என்ன பசுங்கிறது ரொம்ப அருமையான தமிழ் சொல்லு.

நாயாருக்கு ஓசை கொடுத்த நாயகி என்ற பெயர் இருப்பதாகவும் எல்லாம் சொல்கிற வழக்கு உண்டு. ஆனால் சேக்கிழார் அதெல்லாம் குறிக்கல, தாளம் வழங்கப்பட்டது தான். இந்த தாளம் வழங்கப்பட்டதை யார் சொன்னார்னு சொன்னேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து என்று சொல்றார். எனவே மடையில் வாழை பாடிய மாத்திரத்திலேயே மிக அருமையான தாளத்தை பெற்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த முதல் தல அந்த செலவு நயப்பை முடித்துக் கொள்கிறார். இனி இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார், பாட்னார் வீட்டிலிருந்து எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து திருநிபள்ளியிலிருந்து வந்தார். தம்பி நம்ம ஊருக்கு வரணும்னு சொல்லி எல்லாம் அழைத்தார்கள். அப்படி சென்ற அந்த இரண்டாவது செலவு நயப்பு தான் இப்ப நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், திருநெனிப்பள்ளி. அதை சார்ந்திருக்கிற திருவலம்புரம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு இவையெல்லாம் இரண்டாவது பயணமாக மேற்கொண்ட ஒன்று. இப்ப இரண்டாவது தலையாத்திர தான் படிச்சுட்டு இருக்கணும். இப்ப அப்படியான பாட்னார் வீட்டில் ரொம்ப அருமையா இருந்தார்கள். ஆனா நம்ம பார்த்தீங்களா, இங்க வரலாற்றுல பாட்னார் வரவேற்றார், போனார், சாப்பாடு போட்டார்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம கதை. ஞான குழந்தை செல்லுகின்ற போது சாப்பாடு போட்டாங்க, வந்து இது மாதிரி தம்பிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அங்க பெரும் மிகுதி என்ன இருக்கு, திருக்கோயில் வழிபாடு தான். அந்த திருக்கோயில் வழிபாட்டுல பாட்னார் வீட்டுக்கு போயிருப்பார். போனோம்னா அவர்லாம் ரொம்ப சிறப்பா பாராட்டி போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கூட சொல்லலை பார்த்தீங்களா. ஏன், பக்தி நெறியே தழுவி வருகின்ற அந்த வரலாற்றுல இது மாதிரி இருக்கிற அந்த உலகியல் சூழலை அதிகமாக காட்ட மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா பாட்னார் வீட்டை அழைத்துட்டு போனவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாம இருப்பாங்களா, அழைத்து மற்றதெல்லாம் செய்யாம இருப்பார்களா, செய்திருப்பார்கள். ஆனா அதை சொல்ல மாட்டார்கள். இப்படி எல்லாம் அதனாலதான் பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கைவளவை என்று சொன்னார்களே, பக்தி சுவையே மிகுந்து மிகுந்திருக்குமாறு செய்வார்களே தவிர இந்த உலகியற் சூழலை கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நினைவு கொள்கிறோம் கொண்டு இப்பொழுது திருச்சாய்க்காட்டில் மீண்டும் ஒரு பதியம் பாடுகிறார். அதுதான் நம்முடைய மூர்த்திகள் இப்பொழுது அருமையாக விண்ணப்பம் செய்தார்கள். இந்த திருமுறை பாடுதல் என்பதை விட கல்வெட்டு தொடர் என்ன தெரியுங்களா, திருமுறை விண்ணப்பம் செய்தல். அருமையான தமிழ். அந்த காலத்தில் நல்ல நம்முடைய பேரரசர்கள் எல்லாம் நல்ல சமயம் தழுவிய பேரரசர்களாக இருந்தவையினாலே ஆண்டவனிடத்துல திருமுறை சொல்லுதல்னு சொல்லக்கூடாது, பாடுதல்னு சொல்லக்கூடாது, திருமுறை விண்ணப்பம் செய்தல். கல்வெட்டுகள் அப்படிதான் இருக்கு. இப்படிலாம் வாழ்ந்தவன் தமிழ், முருகா முருகா. மீண்டும் அவையெல்லாம் நிலை பெற வேண்டும். எனவே திருமுறை விண்ணப்பம் செய்தார்கள் நம்முடைய மூர்த்திகள். இப்பொழுது அது தழுவி முதல் பாட்டு ரொம்ப அருமையான பாடல். நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அரும் அருளும் சிவன். பெருமான் அருள் செய்வான் யாருக்கு என்றால், நித்தலும் சஷ்டிதோறும் நம்முடைய பிரதோஷந்தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் என்றில்லாமல் தினமும் பரமச உண்பது தினமும் உண்கிறமல்ல, நீராடுவது தினமும் செய்யறமல்ல, நம்முடைய பணி தினமும் செய்யறமல்லவா, அதுல ஒன்றாக பெருமானை வழிபாடு செய்வது வைத்துக் கொள்ளும். அதனால நித்தலும் செய்யணும், நியமம் செய்து. ரொம்ப அருமை. நியமம்னா ஒரு ஒரு குறிக்கோளோட செய்யணும். என்ன குறிக்கோள், பெருமானை வழிபட்ட பிறகுதான் சாதாரண காஃபி கூட சாப்பிடுறது. அந்த நீதி மாறக்கூடாது. நம்ம வேற்றூர் போனா கூட ஐயா கொஞ்சம் காஃபி சாப்பிட்டீங்களே, கொஞ்சம் பொறுங்க பொறுங்க, நான் நீராடி கொஞ்சம் வழிபாடு செய்துட்டு தான் என்று அங்கேயும் அதை போட்டணுமே தவிர சரி கிடக்குது வாங்கன்னு சாப்பிடக்கூடாது. அது விட்டுட்டா போச்சு. அதனுடைய இந்த உடம்பு ஒரு நெறியா கொண்டு வரணும், இல்லைன்னா போச்சு. இப்போதான் இந்த பெரும்பாலும் நடுப்புற பணியில் வந்து வட வட வட காஃபி டீ எல்லாம் இப்போ நாங்களாம் அப்படி சாப்பிட்டது இல்லையே. காலையில் டிஃபன் சாப்பிட்டு போனோம்னா கல்லூரிக்கு போனால் ஒரு மணியோ பாடம் முடிச்சுட்டு மீண்டும் மத்தியானம் சாப்பாடு தான். மீண்டும் 2 மணிக்கு போனால் 4:30 மணிக்கு என்ன ஒரு போன் விட்டா வேணா வரும் அப்படிங்களா, அவ்வளவுதானே தவிர நறுக்கு நறுக்கு 1 மணிக்கு ஒரு தினம் வர காஃபி இந்த அதிகெல்லாம் பழக்கமே கிடையாது சிவம். அதனால அந்த நியமம் செய்து, நியமம்னா அந்த குறிக்கோளோடு கூட இது செய்த பிறகுதான் இது என்று முடித்துக் கொள்ளும். அந்த நியமம் செய்து நித்தலும் நியமம் செய்து பெருமானு வழிபாடு செய்வதற்கு பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், வந்து எண்ணெய் அல்ல மற்ற திருமஞ்சன திரவியம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிந்தா செய்யலாம், இல்லை அடிப்படையான இது. இப்ப கூட சொல்ற பாருங்க, அடிப்படை தேவை அப்படிங்கிறமே. அது போல வழிபாட்டுக்கு அடிப்படை தேவை என்ன, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடிப்படை தேவை திருமூலர் தான் சொன்னார். சுவாமி வழிபாட்டுக்கு

0: அடிப்படை தேவையா என்ன வேணும்? எல்லாம் நீங்க எல்லாம் பெரிய இடத்துல செய்யலாம், எங்களால முடியல. அடிப்படை தேவையாப்பா, புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, ரெண்டு பூவும் இவ்வளவு தண்ணியும். எங்கெங்க பூவெல்லாம் கிடைக்குதுங்க? மயிலாப்பூர், அங்கங்க மெட்ராஸ் போனா, யூனிவர்சிட்டி போனா எங்க கிடைக்குதுன்னு. அடாடாடா, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. அட, ஒரு பச்சையா இருக்கிற இலை, ரெண்டு வெத்தலைய வாங்கு போடு பில்லு போடு. இதெல்லாம் அடிப்படை தேவை. கூட இப்ப சொல்றமே மக்களுக்கு அடிப்படை தேவை வேண்டும் என்று, சிவ வழிபாட்டுக்கு அடிப்படை தேவை கொஞ்சம் தண்ணியும் ஒரு ரெண்டு இலையும் போ. இது கிடைக்காதாப்பா, இது கிடைக்காதா, இதுவும் கிடைக்கிறது கடினம் போய் வர்றதுன்னு சொன்னா. அதுக்காக தான் நம்ம வில்வம் இருக்குதே, வில்வம் நல்லா உலர்ந்து போனா கூட வழிபாடு செய்யலாம், அன்னன்னைக்கு படிக்கணும் அவசியம் இல்லை. அதனால வில்வத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டேன்னு சொன்னா, எந்த ஊர் போனாலும் கூட அது காஞ்சி போனாலும் பரவாயில்ல. இப்ப மலர்கள் வந்து நீங்க காஞ்சி போனா வழிபாடு செய்யக்கூடாது, வில்வம் வழிபாடு செய்யலாம் என்று விதியே இருக்கு. நல்லா அதை பிரிச்சு போட்டுக்கிற வரிச்சு போட்டுக்கிறது அவ்வளவுதான். எவ்வளவோ நம்ம எடுத்துட்டு போறோம், மூட்டை கட்டிட்டு போறோம், பிளாஸ்க் எடுத்துக்கிட்டு, அதை எடுத்துக்கிட்டு, பிஸ்கட் எடுத்துக்கிட்டு எல்லாம் போறோம்ல. ஒரு ராத்திரி சென்னைக்கு போறதுக்கு பிஸ்கட் என்ன, பழம் என்ன, சரிங்களா, பிளாஸ்கில் காஃபி என்ன, பால் என்ன, போகும்போது நம்ம எல்லாம் காக்கின்ற பரம்பொருளுக்கு கொஞ்சம் தண்ணி ரெண்டு வில்வம் எடுத்துட்டு போகப்படாதா? அதனால நியமம் செய்து அந்த எடுத்துக்கொண்ட ஒன்றை விடாமல் செய்யணும், நாளும் செய்யணும். நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி, தண்ணீரும் ரெண்டு மலர் அப்படி தூவி, சித்தம் ஒன்றவல்லார்க்கு. இதெல்லாம் புற வழிபாட்டோடு கூட மன ஒன்றி செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த மனம் ஒன்றுவதுதான் கடினம். நம்முடைய தாய்மானார் ரொம்ப அண்மை காலத்தில் வாழ்ந்த பெரியவர், தாய்மான சுவாமிகள், திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்தவர். அவர் ஒன்று சொன்னார், பெருமானி எல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்தெல்லாம் போல இருக்கு, இந்த மனம் ஒன்றுவதுங்கிறது முடியாம போகுதேன்னு கடினம் பெற.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு தோணிபுரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணி என்ற தீசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலும் தேசம் உய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாணம் வாசமலர் மெங்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்று ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் நடிவோர் வாழி திருநாவலூர் வண்டுண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூர் திருத்தாள் போற்றி எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வச்சேற்றார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த விழா ஒரு அற்புதமான ஒரு காலத்திலே நிகழ்கின்ற விழாவாக இது அமைகின்றது. நாவுக்கரசர் பெருமானுடைய வழிபாடு எங்கள் அரமனையிலே மிக அற்புதமாக அந்த நாவுக்கரசர் வழிபாட்டு குருபூசையை அடுத்ததாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூசையையும் பெருமானையும் வழிபாடு செய்து இப்பொழுது சேக்கிழார் பெருமானுடைய குருபூசையையும் அமைத்து கொண்டு நாம் இங்கு வழிபாடு செய்கின்ற இந்த தருணம் நம்முடைய வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இது அமையும். எத்தனையோ காலங்களிலே நாம் செய்த சிவபுண்ணியங்களின் காரணமாகத்தான் இவையெல்லாம் நமக்கு வாய்ப்பாக கூடி அமைகின்றது என்பதாக அமைத்து திருமுறைகளை நமக்கு மிக அற்புதமாக தொகுத்து கொடுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, அவருடைய குருபூசையும் நாம் வழிபாடு செய்து வணங்கினோம். நம்பியாண்டார் நம்பியை போற்றி வழிபாடு செய்து அந்த குருபூசையிலே அவரை வணங்கிய ஒரு தன்மையும் திருமுறைகள் எல்லாம் அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஓதுவார்கள் அந்தந்த திருமுறைகளை மனனம் செய்து கொண்டு ராசராச சோழன் காலத்திலே வந்து அவையிலே அவர்கள் பாடுகின்ற பொழுது மனம் உருகினான். வெள்ளந்தான் விரிசடையாய் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவன் உச்சியிலே இருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த திருமுறைகள் உருக்கியது. அந்த தேவாரங்களை பாடிய ஓதுவார்களினுடைய அந்த இசையும் பண்ணும் எங்கே இருக்கிறது இந்த திருமுறைகள் எல்லாம் ஏட்டிலே என்று நாளும் நாளும் தேடி தேடி அலைந்த பொழுது திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடிய அவர் இதற்கு தீர்வு சொல்லுவார் என்பதாக அமைத்து நம்பியாண்டார் நம்பியை சென்று அணுகினான் சோழன். நீங்கள்தான் இந்த திருமுறைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்பதை ஏட்டிலே எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்ட வேண்டும்னு காலிலே விழுந்தார். அப்பொழுது பிள்ளையாரிடத்திலே நாரையூர் பிள்ளையார் பொல்லா பிள்ளையாரிடத்திலே கேட்டார் நம்பியாண்டார் நம்பி. பொல்லா பிள்ளையார் சொன்னார், சிதம்பரத்திற்கு மேற்கிலே ஒரு நடராஜ பெருமான் சந்நிதிக்கு மேற்கிலே ஒரு அறை இருக்கிறது, அந்த அறையிலே திருமுறைகள் எல்லாம் ஏடுகளாக அங்கே இருக்கிறது என்பதாக சொன்னார். இது கிடைச்சா இந்த செய்தி கிடைத்த உடனேயே மன்னனுக்கு ஆனந்தம், உடனே தில்லையை நோக்கி பயணம். அப்ப தில்லைக்கு போய் மேற்கு வாசலிலே அந்த மேற்கு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த அறையிலே பார்த்தால் பூட்டியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ்ந்தனர்களை கேட்டார், இந்த அறையை திறக்க வேண்டும், இதிலே திருமுறைகள் எழுதிய ஏடுகள் எல்லாம் இதிலே இருக்கிறது. அவர்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள், இந்த அறையை திறக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டார். இந்த அறையிலே மூவர் முதலிகளினுடைய கை சின்னம் இருக்கிறது, அவருடைய கையினாலே பொறிக்கப்பட்டது. இந்த மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூவரும் வந்தால்தான், நேரிலே வந்தால்தான் இந்த அறை திறக்கப்படும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். எங்கேந்து போய் இந்த மூவரையும் கூட்டிட்டு வர்றது? அரசனும் நம்பியாண்டார் நம்பியும் ஒரு உக்தி செய்தார்கள், மூவர் தானே வரணும், மூவரும் வந்தா போச்சு, இந்த மூவரும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு உக்தி செய்து அடுத்த நாள் தில்லைவாழ்ந்தனர்களை அழைச்சு மூவரும் வந்திருக்கிறாங்க கதவை தரங்க. ஆச்சரியமா போச்சு அவங்களுக்கு, யார் மூவரை வந்திருக்கிறார்களா, எங்க வந்திருக்காங்க, எங்க வந்திருக்காங்க. மூவருடைய படிம சிலைகளும் அங்கே இருக்கின்றன. இந்த மூவர் படிம சிலைகளாக இருக்கக்கூடிய இந்த சிலைகள் மூவர், அவர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்க கதவை தரங்க. இப்பொழுது தில்லைவாழ்ந்தனர்கள் மூவரும் வந்ததாகவே கருதி அந்த மேற்கு அறையினை திறந்து அங்கே இருக்கக்கூடிய திருமுறை ஏடுகளை எடுத்து நமக்கு கொடுத்தார்கள். இப்போ மூவரும் வந்திருக்கிறார்கள் என்பதாக சொன்ன பொழுது தில்லைவாழ் அந்தனர்கள் அங்கே மறுத்திருக்கலாம், என்ன மறுத்திருக்கலாம்னா, நாங்க சொன்ன கண்டிஷன் மூவரும் நேரில் வந்தால் மட்டுமே கதவு திறக்கும்னு சொன்னாங்க. இங்க வந்திருக்கிறது மூணு மூவருடைய சிலை வந்திருக்கு, படிம சிலைகள். இப்போ சிலைவாக மூவரும் நேரில் வந்தாதானே நாங்கள் திறக்கணும்னு சொன்னோம். நீங்க மூவருடைய சிலையை கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டீங்களே, மூவரையும் கூட்டிட்டு வாங்க நேரா அப்படின்னு சொல்லி மறுக்கல. ஏன்னா அவங்களுக்கு லாஜிக் தெரியும். என்ன லாஜிக்னா, இந்த மூவரும் சிலைகள் தான் நேர்ல வரணும்னு சொல்லிட்டா அங்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமானும் சிலைதான். அவரை எப்பொழுது நீ உண்மை என்பதாக ஒத்துக்கொள்கிறாயோ, இந்த மூவரையும் சிலை என்பதாக சொன்னாலும் அவர்கள் உண்மை என்பதாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று திருமுறை திறந்தது. இந்த திருமுறைகள் எல்லாம் ஏட்டிலே இருந்த இந்த திருமுறைகள் நம் கையிலே தவழுகின்றது என்பதாக சொன்னால், அதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய ஓதுவார்கள் என்பதை இந்த சைவ உலகம் எண்ணி எண்ணி அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த அற்புதமான இந்த தருணத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த திருப்பாசுரம், இது திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் என்பதாக சொல்லும். அவருடைய மொத்த பதிகங்களில இந்த ஒரு பதிகம், இந்த திருப்பாசுரம் என்ற இந்த பதிகம் ஒரு அற்புதமான பதிகம். நம்மை வாழ்வை நிறைவிக்கும் பதிகமாக, இந்த மண்ணுலகத்திலே நாம் பிறந்தோம் என்பதாக சொன்னால், இந்த திருப்பாசுரத்தை ஒரு முறை படித்து விட்டோம் என்பதாக சொன்னால், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் என்பதாக அது அமையும் என்ற அளவிற்கு அமைந்த ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் இந்த திருப்பாசுரம். ஆகவே இந்த திருப்பாசுரத்தை திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த அந்த தன்மை, சுரவாதம் அனல்வாதம் ரெண்டு வாதமும் ஆயிடுச்சு. சுரவாதத்திலேயும் சமணர்கள் தோற்றார்கள், அனல்வாதத்திலேயும் அவர்கள் தோற்றார்கள். இப்பொழுது மூன்றாவதாக ஒரு வாதத்தை அவர்கள் கேட்கின்றார்கள், அது புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய. சுரவாதமும் அனல்வாதமும் உள்ளே நிகழ்ந்தது. ஆனால் புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த புனல்வாதம் எல்லோரும் இருக்கக்கூடிய பொது நிலையிலே பொது இடத்திலே நிகழ்ந்தது இந்த புனல்வாதம். ஏன் என்பதாக சொன்னால், பாசத்தை அறுக்கின்ற பொழுது தனியாக வைத்து உள்ளே வைத்து பெருமான் அறுக்க மாட்டார். பல்லோரும் காண எந்தன் பசுவாசம் அறுத்தானை என்று மணிவாசக பெருமான் அறைக்குள்ளே வைத்து உபதேசம் செய்து என்ன செஞ்சார்னு தெரியாத அளவுக்கு சீக்கிரட்டா வச்சு செய்யறது இல்லை எங்களுடைய மரபு. எங்களுடைய உபதேசம் என்பதாக சொன்னால் அது பல்லோரும் காண அந்த பசுவினுடைய பாசத்தை அறுத்தல் என்பதுதான் சைவ சமய மரபு என்பதாக காட்டுவது திருப்பாசுரம். அப்படிப்பட்ட அந்த புனல்வாதம் தனி சிறப்புடையது. சுரவாதம் அனல்வாதம் உள்ளுக்குள்ள அரமனைக்குள்ள நடந்ததினாலே எல்லா ஊர் மக்களும் வந்து காணுவதற்கு அங்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு வாய்ப்பாக புனல்வாதத்தை அமைத்துக் கொண்டார். இந்த புனல்வாதத்திலே செல்லுவதற்காக அரசன் அரசியார் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் ஞான சம்பந்த பெருமான் அரமனையை விட்டு முதலிலே முத்துச்சிவிகையிலே அரமனையை விட்டு வைகைக்கரையை நோக்கி செல்லுகின்றார். பின்னே அரசனும் அரசியாரும் இருவரும் மங்கையர்க்கரசியாரும் இருவரும் செல்லுகின்றார்கள். அதன் பின்னே குலச்சிறையார், அதற்கு பின்னே 8000 சமணர்கள் கூட்டம். இந்த கூட்டத்தோடு வைகைக்கரையை நோக்கி செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது இப்பொழுது திருஞான சம்பந்தரை ஊர் மக்கள் எல்லாம் கண்டு கைமேல் குவித்து வணங்குகின்றார். இந்த முத்துச்சிவிகையிலே போருகின்ற ஞான சம்பந்த பெருமான், ஞான சம்பந்த பெருமான் முத்துச்சிவிகையிலே போகின்ற பொழுது ஊர் மக்கள் கூற்றாக 25 கூற்றுகள் பதிவு செய்கின்றார் தெய்வ சேக்கிழார். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ற செய்தி 25 செய்திகள் பெரிய புராணத்தில ஊர் மக்கள் கூற்றாக அமைகின்றது. அதுல ஒரு செய்தி ஒரு அற்புதமான செய்தி, அந்த 25 ஒன்று. இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் போகின்ற ஞானசம்பந்தரை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொன்னார்களா, நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்களோ. ஏண்டி நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்களோ? நெருப்பினில் தோற்றார் என்பதாக சொன்னால் என்ன வாதம்? அனல்வாதம். அனல்வாதத்திலேயே தோற்று விட்டார்கள். இது புனல்வாதம் தேவையா? அவசியமாரி ஞானசம்பந்த பெருமானுக்குத்தான் வெற்றி என்பது நிச்சயமாக தெரிகிறது. இருந்தாலும் ஏன் இந்த புனல்வாதத்துக்கு போக வேண்டும்? நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்களோ? அது சிவபிரகாசர் சொல்லுவாரு, ஞானசம்பந்தர் அனல்வாதத்துல ஞானசம்பந்தர் ஏடும் கரி, சமணர்கள் போட்ட ஏடும் கரிதான். ஞானசம்பந்தர் போட்ட ஏடும் கரி, சமணர்கள் போட்ட ஏடும் கரியா போச்சு. அனல்வாதத்துல நெருப்புல போட்ட போது சமணர்கள் அத்தி நாத்தின்னு எழுதி அவருடைய மந்திரத்தை போட்ட ஏடு கரியாக சாம்பலாக போய்விட்டது. போகமாத்த புன்முளையால் என்பதாக எழுதிய திருஞான சம்பந்தரினுடைய ஏடு அதுவும் கரியாயிற்று. கரி என்பது சாட்சி. இந்த உலகத்திலே இந்த திருமுறை என்பது எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்ற கரியாக சாட்சியாக நின்றது திருஞான சம்பந்தரனுடைய பாடல்கள் என்பதாக சொல்லி, இது கரி இது கரியா போச்சு என்பதாக சொல்லி எழுப்புறாரு சொல்லும். அப்படி பூதங்கள் தோற்ற முறைமையிலே நெருப்பிலே இருந்து நீர் தோன்றும், ஒடுக்க முறையிலே நீரிலே நெருப்பு ஒடுங்கும். ஆக நீரை விட நெருப்பு உயர்ந்தது, சக்தி வாய்ந்தது. அந்த நெருப்பு என்ற பூதம் நீரை விட உயர்ந்தது. அந்த நெருப்பாகிய பூதம் என்று சொல்லக்கூடிய அனல்வாதத்திலேயே வென்று விட்டார். லாஜிக்கா கேக்குறாங்க, அதை விட குறைவான அந்த வலிமை உடைய நீரிலே நிச்சயமாக விஞ்ஞான சம்பந்தர் வெல்லுவார் என்பதை நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்கள். அப்புறமா ஒண்ணு சொன்னாங்க, மறுப்புடை கழுக்கோள் செய்தார் மந்திரியார் தாம் என்பார். இப்பதான் வாதத்துக்கு கிளம்புறாங்க. குலச்சரியார் என்ன பண்ணாரா, ஒரு 8000 கழு மரம் செஞ்சு ரெடியா வைடான்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். வாதத்துக்கு போகின்ற பொழுது நிச்சயமாக திருஞான சம்பந்தர் தான் வெல்வார். இத்தனை பேருக்கும் அப்ப போய் கழுமரம் செஞ்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால ஏற்கனவே கழுமரத்தை ரெடியா வச்சிருந்து எப்ப தோத்தாலும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஏறி எக்ஸிகூஷன் உடனே பண்ணணுங்கிறதுக்காக மந்திரியார் என்ன பண்ணாரா, வாதத்திற்கு கிளம்புகின்ற போது மறுப்புடை கழுக்கோள் செய்தார் மந்திரி யார் தாம் என்பார். உலக மக்கள்லாம் பாக்க, என்ன இவ்வளவு கழுமரம் ரெடியாவதே யாருக்கு அப்படின்னு மந்திரியார் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஆர்டர், குலச்சிரையார் ஆர்டர். அப்ப எந்த அளவிற்கு சைவ சமயத்தின் மீதும் குலச்சிரையாருக்கு திருஞான சம்பந்தர் மீதும் வைத்த அந்த உறுதி என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிதான் சைவ சமயத்தினுடைய அந்த திறமாக விளங்குது. இப்படி திருஞான சம்பந்த பெருமான் வைகைக்கரையை நோக்கி அந்த வைகைக்கரையிலே போய் நிற்கிறார். வைகை கரையினுடைய வேகத்தை சொல்லணும், எவ்வளவு வேகமா இந்த வைகை ஓடுது அப்படின்னு. ஞான சம்பந்தருடைய வரலாற்றுல தெய்வ சேக்கிழாரம்மன் ரெண்டு ஒரு அற்புதமான நயம். ஒன்று, மேலேந்து கீழே ஓடிட்டு இருக்கிற டவுன் ஸ்ட்ரீம் அதனுடைய ஸ்பீடு சொல்லுவார். ஞானசம்பந்தர் ஏட்ட போட்ட உடனேயே இந்த அப்ஸ்ட்ரீம் ஏடு போட்ட உடனேயே இந்த ஏடு எவ்வளவு அதை அடிச்சுக்கிட்டு மேலே போகுதுங்கிறத அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு சொல்லுவார். இந்த ரெண்டு ஸ்பீடும் டெக்னிக்கலா நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கே உரிய ஒரு தனி. டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது ஆற்று நீரோடு போட்டு சேர்ந்து அந்த வேகமும் இந்த வேகமும் சேர்ந்து வேகமா போகும். ஆனா எதிர்த்து போகின்ற பொழுது அந்த வேகத்தை மைனஸ் பண்ணி அதையும் விட வேகமா இருந்தா தான் ஒண்ணு எதிர்த்து போக முடியும். அதனால முதல்ல சமணர்கள் போட்ட ஏடு மேலேந்து கீழே போகும்போது எவ்வளவு வேகமா போகுதுன்னு ஒரு உதாரணம் சொல்லுவார். 25 பாட்டுக்கு அப்புறம் ஞான சம்பந்தர் போட்ட ஏடு எவ்வளவு வேகமா மேல அதை நோக்கி போச்சுன்னு அங்க ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த ரெண்டு உதாரணமும் 25 பாடல் நடுவுல ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஒரு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் வச்சு இணைக்கக்கூடிய ஒரு வல்லமை தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு மட்டுமே உண்டு. கார்கழு பருவம் நோக்கி காமுறு மகளிர் உள்ளம் சீர்கழு கணவன் தன்பால் சிறப்புற செல்லுமா போல் நீர்கழு பவ்வம் நோக்கி நிறை திரை இழுத்து செல்லும் வைகை ஆறு. எவ்வளவு வேகமா போச்சுன்னாரு. கார்காலத்துல கணவன் வந்து அந்த மனைவியை பிரிந்து பொருளுக்காக பிரிஞ்சு போயிருப்பான். அந்த கார்காலம் வந்த உடனேயே அந்த கணவனுடைய ஞாபகம் வருமா, கார்கழு பருவம் நோக்கி காமுறு மகளிர் உள்ளம் சீர்கழு கணவன் தன்பால் விரைவுறச் செல்லுமா போல். அவர்களுடைய மனம் தன்னுடைய கணவன் மீது எவ்வளவு வேகமா போகுமோ அந்த வேகத்துல இந்த வைகை ஆறு கீழே டவுன் ஸ்ட்ரீம்ல அடிச்சுட்டு போச்சுன்னு. ஒரு மனைவி கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய மன வேகம் எவ்வளவோ அந்த வேகம் வைகை ஆற்று. நம்மளா இருந்தா நாட்டிக்கல் மைல்ஸ் பர் அவர்ல சொல்லிட்டு இருப்போம். ஆனா தெய்வ சேக்கிழார் பெருமான் இல்லையா, மன வேகத்தை அங்கே காட்டுகின்றார். இப்படி போற வைகை ஆறு அந்த வைகை ஆற்றின் கரையிலே நின்று கொண்டு மிக அற்புதமாக மந்திரியார் கேட்டாரா, இப்படியே வாதத்தை உங்க பாட்டுக்கு இழுத்துட்டே குலச்சிரியார் கேட்கிறாரு. அடுத்த வாதம் அடுத்த வாதம் இருக்கேதான், ஏதாவது முடிவு இல்லையா? அப்ப கேட்டப்பதான் முன்னாடி அவங்க சொன்னாங்களா, இந்த வாதம் தான் கடைசி வாதம், இதுல நாங்க தோத்தோம்னு சொன்னா நாங்க 8000 பேர் சமணர்கள் தோற்றோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நாங்களே கழுமரத்துல ஏறுறோம், இது போதுண்டா சாமி, இல்லைன்னா இந்த அனல்வாதம் புனல்வாதத்துக்கு அப்புறம் இன்னொரு வாதத்தை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆகவே இந்த வாதத்தை ஒரு நிலை இதோடு நிறுத்த வேண்டும் என்பதற்காக குலச்சிரையார் கேட்க சமணர்கள் தங்கள் வாயினாலே தானே கேட்டான், தோத்தா நாங்களே கழுமரத்தில் ஏறுறோம். ஆகவே இந்த ஆற்றிலே ஏட்டை இட வேண்டும், யார் முதல்ல ஏட இடுறது? உடனே சமணர்கள் வந்து முந்திக்கிட்டான், நாங்க ஃபர்ஸ்ட் போடுறோம் கை தூக்கணும். ஏன்டா ஏன் நீ ஏன் கை தூக்குன அப்படின்னு? ஏன்னா தோற்றவர் தோளார் என்று எங்களுடைய சரித்திரம். என்ன சரித்திரம்டா உங்க சரித்திரம்னா, தோத்துட்டு இருக்கிறவன் எப்பவுமே தோத்துட்டு இருக்க மாட்டான் சார். ஒரு 5 தடவை தோத்தான்னு சொன்னா 6வது தடவை ஒரு ஒரு ஹிட்ல ஒரு ஸ்லூக்ல ஒரு தடையாவது ஜெயிக்க மாட்டோமா? சுரவாதத்துல தோத்தாச்சு, அனல்வாதத்துல தோத்தாச்சு, இந்த புனல்வாதம் இதுல நிச்சயமா ஏதாவது ஜெயிச்சிருவோம். தோற்றவர் தோளார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இதுல வந்து நாங்க நிச்சயமாக நாங்க வெற்றி பெறுவோம், அதனால எங்களுக்கு முதல்ல சான்ஸ் கொடுங்க, நாங்க ஏட்ட போடுறோம். அத்தி நாத்தின்னு எழுதி ஒரு ஏடு, இந்த ஏட்டில எழுதி அந்த ஆற்றிலே இட்டார். ஆற்றுல இட்டதுதான் தெரியும், இட்டது கண்டார், இட்டது கண்டார் ராமன். வில்ல உடைச்சது எதுக்கு யாருக்குமே தெரியலையா, கண் இமைக்கிற நேரத்துல உடைச்சிட்டு போயிட்டார். அந்த மாதிரி அத்தி நாத்தின்னு இட்டதுதான் கண்டார், எவ்வளவு தூரம் போச்சுன்னா 100 விற்கிடை தூரம் போய் ஒழிந்தது அந்த ஏடுன்னு. ஒரு வில்லுக்கு தூரம், ஒரு ஒரு வில்லினுடைய தூரம் ஒரு விற்கிடைன்னு பேர். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏடுங்கிற ஒரு பொருள் மறை கண் மறைகின்ற தூரம் எவ்வளவுனா 100 விற்கிடையா. அதனால சேக்கிழார் பெருமான் ஒரு பொருள் அவர் எவ்வளவு சர்வே பண்ணிருக்கிறார், அப்போ ஒரு பொருளை போட்டு இந்த பொருள் மறைகிற தூரம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு ஸ்டாப் வாட்ச் வச்சு இது இவ்வளவு நேரத்துல மறையுது அப்படின்றத கண்டுபிடிச்சு ஏடு எவ்வளவு நேரத்துல அது மறைஞ்சிருக்கும்னா 100 விற்கிடை போற தூரத்துல போயிருந்தா அது மறைஞ்சிருக்கும், போட்ட உடனே ஒரு 100 விற்கிடை தூரம் போய் மறைந்தது என்பதாக பதிவு செய்கின்றார் சேக்கிழார் பெருமான். இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான செய்திகள் அதிலே அமைத்திருக்கு. போச்சு ஓடு, இந்த ஏடுதான் போச்ச, ஏட்ட பின்னாடி சேர்ந்து இவங்களும் ஓடுறானுங்க. எதுக்குன்னா ஏட்டை எப்படியாவது பிடிச்சி நிறுத்தி டைரக்ஷனை திருப்பி விட்டு இவ்வளவு வேகமா இந்த பக்கம் போகுது, அந்த ஏட்டினை அணைப்பார் போல அருகிலே சென்றார்கள். ஏடு கிடைக்கல, ஏடு கிடைக்கலையேன்னு சொல்லி எல்லாம் வருத்தமா திரும்பி வரான். திரும்பி வந்த உடனேயே மன்னன் மூஞ்சிய பாக்குறான். என்னன்னா பயம், திடீர்னு தீர்ப்பு தீர்ப்பு உடனே சொல்லிட போறானோ அப்படின்னுகிட்டு, இப்ப நீ தீர்ப்பு சொல்லக்கூடாது, தீர்ப்பு நீ இப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு காலில் விழுந்தானுங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்ல அவரு ஏட போடட்டும், யாரு திருஞான சம்பந்தர் ஏட போடட்டும், அவர் ஏட்டை போட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்க தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி மன்னனிடத்துல வேண்டிக் கொண்டார்களாம். மன்னனும் சரி என்பதாக சொல்லி திருஞான சம்பந்த பெருமானை அப்படி அவருடைய குறிப்பினை அப்படி நோக்குகின்றார். திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருக்குறிப்பினை நோக்கிய பொழுது இப்ப என்ன செய்யலாம், தீர்ப்பு சொல்லலாமா அல்லது இந்த ஏட்டின நீங்க போடுங்கன்னு ஆர்டர் பண்ணலாமா? திருஞான சம்பந்தருக்கு ஆர்டர் பண்ற லெவல்ல இல்ல மன்னன், சமணரா இருந்தா சொல்லியிருப்பா நீங்க போடியா ஏட்ட அப்படின்னு. இப்ப திருஞான சம்பந்தருடைய குறிப்பு என்ன என்பதை அவரை நோக்கி அவருடைய திருக்குறிப்பை நோக்கினார். அப்படி நோக்கிய உடனேயே திருஞான சம்பந்த பெருமான், பாசுரம் பாடலுற்றார் பரசமயங்கள் பார, இவ்வளவுதான் குறிப்பை நோக்கிய உடனேயே

விஞ்ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் அருந்தி பூவான் மலிமணி நீர் பொய்கை இயற்பாவான் மொழி ஞானப்பால் உண்டு நாவால் மறித்து எம் செவியமுதாய் வார்த்த விரான் தண்டை வெறி தன் கமலமே வீடு என்பதாக சிவபிரா சுவாமிகள் அருளி செய்வார். அதில் சோழசைல மாலையிலே ஒரு குறிப்பு சொல்லுவார், ரொம்ப அற்புதமான குறிப்பு ஞானசம்பந்தரை பற்றி. அந்த ஞானப்பாலினுடைய திரட்சி முழுவதும் அமைந்த ஒன்று இந்த திருப்பாசூர். அண்ணாமலையாரிடத்திலே போய் ஒரு விண்ணப்பம் கேட்கின்றார், ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் அம்மையே கொடுத்தால் ஞானப்பால், அதுபோல எனக்கும் அம்மை ஞானப்பாலை கொடுக்க வேண்டும் என்பதாக உன்னிடத்துல நான் கேட்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஞானப்பாலை கொடுத்துட்டா அப்புறம் அது ஆவின் பால் நந்தினி பால் மாதிரி ஆயிடும், அது ஞானப்பால். ஆகவே இந்த ஞானப்பாலை கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னால் தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே அது அளிக்கப்படும், உபதேசமும் பக்குவம் உடையவர்க்கே என்பது சிவஞான முனிவர் வாக்கு. பக்குவம் இல்லாதவனுக்கு உபதேசம் செஞ்சா உபதேசம் கேட்கிறவனும் கெட்டு போவான், உபதேசம் சொல்றவனும் கெட்டு போடுவான். பக்குவம் இல்லாதவனுக்கு, ஏன்னா இவனுக்கு தெரியல அவனுக்கு பக்குவம் இல்லைன்னு, உபதேசம் செய்தவர் கேட்டவன் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள அதை மடலை கையிலங்கு ஒரு கிண்ணமாக அமையும். ஆகவே இந்த ஞானப்பால் எனக்கு கிடைக்காதுங்கிறது சத்தியமா தெரியும். ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த அம்மை பாலை அவள் தன்னுடைய முளையிலே நேராக ஊட்டவில்லை, ஏன்னா அவள் உணாமுளையாள், உண்ணாமுளை என்று சொல்லக்கூடிய நிலை. அம்மா நேரா உண்ணாமுளையாக விளங்குபவள் அம்மை, ஆனா அதற்கு நேர் மாறானவர் எங்கள் பெருமான். அம்மா உண்ணாமுளையாக இருந்தாலும் எங்கள் பெருமான் தாயாய் முளையை தருவான் என்பதாக நிலைநிறுத்தியவர் எங்கள் பெருமான் மணிவாசக பெருமான். அம்மாவுடைய முளை உண்ணாமுளை, ஆனால் அப்பனாக இருப்பவன் தாயும் ஆக வந்து அருள் செய்பவன். அதுவும் மனிதனாக இருக்கக்கூடியவருக்கு கூட முளை கொடுத்தால் பரவாயில்லை, கேளலாய் இருக்கக்கூடிய அந்த கிடப்பு அறிவார் எம் பிரான் ஆவாரே என்பதாக திருவார்த்தையிலே சொல்லுகின்றார். பன்றி குட்டிக்கு பால் கொடுக்கறது தான் இருக்கிறதுலயே கஷ்டம், மித்த எல்லா மிருகத்தையும் பால் கொடுக்கும் போது ஒடுக்கி கொடுக்கும், படுத்துக்கும், மற்ற குட்டிகள்லாம் வந்து அதை முட்டி முட்டி குடிக்கும். ஆனால் பன்றி குட்டி பால் கொடுக்கின்ற பொழுது ஒடுக்கி கொடுக்காது, மல்லாக்க படுத்து கொண்டு கொடுப்பது பன்றி குட்டி. மேலே எல்லா குட்டிகளும் ஏறி அந்த பன்றியின் தாய் பன்றி மேலே ஏறி அது குடிக்கும் முட்டி. ஆக அந்த கிடப்பு என்று சொல்லக்கூடிய நிலையிலே எல்லா மிருகங்களும் ஒருக்கி படுத்திருந்தாலும் இந்த பன்றியானது கிடந்து கொடுத்தது அந்த பெருமையை உடையவர் எங்கள் பெருமான், இதை அறிந்தவர் எங்கள் தலைவர் என்பதாக சொல்லி கிடப்பு அறிவார் எம்

0: திராணாவார் என்ன திருக்குறிப்பு, அந்த திருவார்த்தையிலே அதுதான் திருவார்த்தை. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு திருவார்த்தை உண்டு. அதுல ஆதி பிரமம் வெளிப்படுத்தியவர் எம் பிரானாவார், ஆதி பிரமம் திருவார்த்தை. அதுபோல இந்த பாட்டுக்கு திருவார்த்தை கிடப்பு அறிவர். பெருமான் மல்லாக்க படுத்து கொண்டு அந்த கிழலாய் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ வந்த பெருமான் எங்கள் பெருமான், அவன் தாயாய் முளையை தருவான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு சிவபுராணம், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பிணக்கில்லா

0: வாசகர் மறுபடி வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் சிவபுராணத்தில் 67வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். 67வது வரி, ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்பது. ஆறா அமுதே அளவிலா பெம்மான். பரமேஸ்வரன் ஞானிகளுக்கு அமுதம் போல இருக்கிறார், அறியாதவர்களுக்கு அதனுடைய அருமை பெருமை புரிந்து கொள்ள முடியாது. அதை நெருங்கி அனுபவித்தவர்களுக்கு தான் அது தெரியும். இப்போ ஒரு பொருளை உண்டு பார்த்தா தானே அதனுடைய அருமை தெரியும். நல்ல ஆப்பிள் சாப்பிட்டு பார்த்தா தானே அதனுடைய விஷயம். அதுபோல திருவருளை அடைந்த பரமஞானிகள் கடவுளை அனுபவித்து அந்த சுவையை பிறருக்கு சொல்லுகிறார்கள். இப்படி சாப்பிட்டே அது நல்லா இருந்துச்சு, அதனாலே அது கற்றவர்களால விழுங்கப்படுகின்ற கனியாக இருக்கும், மற்றவர்களுக்கு அறிய முடியாததாக. ஆறா என்றால் திகட்டாத அமுதமே. திகட்டாத உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் எவ்வளவு உயர்ந்த பொருளா இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்னா நம்பர் நெய்யினாலே சுடப்பட்ட பலகாரமா இருந்தாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் உண்ண முடியும். அதுக்கு மேல அதை உண்ண முடியாது. உண்டால் அது விடுதலையே செய்யும். திருவருளாகிய அமுதம் திவிட்டாதது. உண்டு கொண்டே இருக்கலாம், அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம், உண்ண உண்ண நன்றாகவே தான் இருக்கும். அதனாலதான் அந்த திருவருளாகிய சிவபெருமானை ஆறா அமுதேன்னு சொல்றேன். ஆறா என்றால் திவிட்டாத அமுதம். அளவிலா பெம்மானே. அளவிலா பெம்மானே என்பது சுவாமியினுடைய எந்த லட்சணங்களையும் அளக்க முடியாது, உயரமா அளக்க முடியாதது. உயரமா இருக்கும் போது அளந்து பார்த்தான் இரண்டு பேர் அளக்க முடியும், அகலமா அளக்க முடியாது. உயரமும் அளக்க முடியாதது, அகலமும் அளக்க முடியாதது, ஆழமும் அளக்க முடியாது, அவனுடைய செல்வம் அளக்க முடியாதது, கல்வி அளக்க முடியாதது, ஆற்றல் அளக்க முடியாதது, கருணை அளக்க முடியாது. எல்லாமே நம்மிடத்தில் இருக்கிறது எல்லாமே அளவுக்கு உட்பட்டது. நம்மிடத்துல இவ்வளவு குழந்தா இருக்கிறது, இவ்வளவு உசரந்தா இருக்கிறான், இவ்வளவு அகலந்தா இருக்கிறான் என்று எல்லாவற்றையும் நம்முடையதை அளந்து விடலாம். அவனுடைய பெருமையை அருமையை அளக்க முடியாது. அதனால அளவிலா பெம்மானே. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாயிருக்கிறான். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், அகல நீளம் யாராலும் அளவிட முடியாதும்பாரு அருணுகிறார். அதனால அளவிலா ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒழியார். ஓராதார் என்றால் சிவனை பற்றி சிந்திக்காதவர்கள், சிவனுடைய அருமையை உணராதவர், சிவனிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஓராதார் என்பது அவர்களுக்கு. ஓராதார் என்றால் நினையாதவர்கள். ஓறுதல் என்றால் சிந்தித்தல், நினைதல். நினையாதவர்களுக்கு எப்படி இருக்கிறார் என்றால் நெஞ்சுக்குள்ளே இருந்து ஒளிஞ்சு. ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே என்பது இந்த வரி. நினையாதவர்கள் சுவாமிக்கு விரோதம் இல்லை, ஆனா அவர்களுக்கு தோன்றாமல் இருப்பார். இப்ப நம்ம நினைக்கிறோமா தோன்றுகிறானா, நம்முடைய கருத்துக்கு நம்முடைய அறிவுக்கு புத்திக்கு அவன் தோன்றுகிறான். அவனுடைய அருமையை உணர முடிகிறது, அவன் செய்கின்ற அருளை உணர முடிகிறது, அவனுடைய செயலை நாம் நன்கு உணரும்படியாக இருக்கிறது. ஓராதார் என்ற அந்த சிந்திக்காதவர்களுக்கு அவனை உணர முடியாது. இப்ப நமக்கு எது நன்மை நடந்தாலும் என்ன நினைப்போம்னா கடவுள் தானே செய்தாரு நாம நினைப்போம். அவன் நன்மை நடந்தா நான் என்னுடைய ஆற்றலாலே நான் செய்தேன் என்று அவன் சொல்லுவான். சிந்திக்காதவர்கள் என்னுடைய சாமர்த்தியத்தினாலும் இந்த வீட்டை கட்டினேன்பா, நம்ம என்ன சொல்லுவான், கடவுள் அருளாலே நடந்துச்சுன்னு சொல்லுவான். அவர்களுக்கு எப்படி இருக்கிறான், ஒளிந்து இருக்கிறான், உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான், ஒளிந்து உயிர் தூரம் ஒளித்து நின்ற கல்வனை என்பார் பரஞ்சோதியார். அதனாலே ஓராதார் சிந்திக்காருடைய உள்ளத்திலே ஒளிந்து இருக்கிறான், ஒளி உருவமாக இருக்கிறான். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியார். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றாரே. நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றார். அவன் கிடைத்தவர்களை உருக்கி விடுகிறான். அவன் வசமா யாராவது அகப்பட்டார்கள்னா அவர்களை என்ன பண்ணுகிறான் தெரியுமா, உருக்கி விடுகிறான். நிறைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனால யாராவது அவனுக்கு சிக்கிக்கிட்டார்களானா அவர்களை என்ன பண்ணுகிறான் தெரியுமா, அவர்களை அன்பு அதிகமாக அவர்களுக்கு உண்டு பண்ணி அவருடைய உள்ளத்தை உருக்கி பக்குவப்படுத்தி ஆண் நிலத்தை எதற்கு ஆசாரி உருக்குகிறார் என்றால் அதில் இருக்கிற மாசுகள் போய் அதை ஆவரணமாக ஆக்குகிறது. தங்கத்தை உருக்கி அதை வந்து அயால ஆபரணமாக செய்கிறார். உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகம் எல்லாம் சிரிக்கும் தரம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று திருவாசன். அதனாலே அப்படி உருக்குகிறான். அதற்கு மேல அந்த ஆன்மாவுக்கு அருளை கொடுக்கிறார். அதற்காகத்தான் நீராய் உருக்கினார், தண்ணீராக கரையும் முடியாக உருக்கி என் அருயிராய் உள்ளாரே, என்னுடைய அருமையான உயிராகவே இருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான். சிவஞானிகளுக்கு எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், உயிர் என்பதே தோற்றாமல், உயிர் என்பதே தோன்றாமல் அவன் மாத்திரம் தோன்றுவான் சிவஞானிகளுக்கு. நமக்கு உயிர் வேற, கடவுள் வேறையாக நமக்கு இருக்கும். சிவஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, உயிரே தோன்றாதபடி சிவமே தோன்றும், உயிரிலே சிவமே தோன்றும். தன்னை மறந்தால் தன்னாமம் கட்டாள் என்றார் போல சிவஞானிகள் தன்னை மறந்து விடுவார்கள், சிவம் ஒன்றுதான் தோன். அதனால நீராய் உருக்கி என் அருயிராய் உண்டா, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இது ஒரு முரண் வரின்னு இல்லானேன்னு சொல்லிவிட்டா விடப்படாதா, அப்புறம் உள்ளானேங்கிற இன்பம் துன்பம். இப்ப நமக்கு இன்ப துன்பம் இரண்டு நல்லா தெரியுது. இன்ப துன்பத்துல நாம தோய்ந்து விடுகிறோம், இன்ப துன்பத்துல தோய்ந்து விடுகிறோம்னா அதுல அழுந்திடுறோம். இன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னைக்கு ஒரு 10 லட்சம் மனம் கிடைச்சுன்னா எவ்வளவு இன்பமா இருக்கும், அளவில்லாத இன்பமா இருக்கும். நினைச்சது நினைச்சபடி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, சந்தோஷமா விளங்குதா. அதனால அது ஆகாத போது துன்பமாக இருக்கும். அதனால உயிர்கள் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டாரு. ஆனா கடவுளுக்கு இன்ப துன்பம் உண்டானா உண்டு இல்லைங்கிறார், இல்லைங்கிறார், அப்புறம் உண்டுங்கிறார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேங்கிறார். அதனால அவனுக்கு தனியா இன்பம் கிடையாது. நாம வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னா வெளியில இருந்துதான் இன்பத்தை அனுபவிக்கணும். இப்ப நாவு மூலமா இன்பத்தை அனுபவிக்கணும்னா ஒரு சிலேப்பிய வாங்கி சாப்பிடணும், சாப்பிட்டாதான் இன்பம் வரும். இல்லையா, தானே இன்பம் இருக்குதா நம்ம கிட்ட? இல்லையா. ஒரு நல்ல இனிய ஓசைய கேட்டா இன்பம், நல்ல வாசனையை நுகர்ந்தால் இன்பம், நல்ல சுவையான உணவை உண்டால் இன்பம், நல்ல காட்சியை கண்டால் இன்பம். இவ பொறிகள் வாயிலாகத்தான் நாம இன்பத்தை அனுபவிக்கணும். கண்ணால நல்ல காட்சியை கண்டா இன்பம் சந்தோஷப்படுறோம், காதால நல்ல ஓசையை கேட்டா இன்பத்தை அடைகிறோம், நல்ல வாசனையை நுகர்ந்தால் இன்பத்தை அனுபவிக்கிறோம், அல்வா சாப்பிட்டா இன்பமா இருக்கும். இப்ப வெளியில இருந்து வருகின்ற பொருள் மூலமாக நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம், நம்ம கிட்ட இன்பம் ஒண்ணும் கிடையாது. வழங்குதில் இந்த இடம் வெளியில இருந்து வருகின்ற பொருள் மூலமாக நாம இன்பத்தோம். சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் அவனே இன்பம் அடைகிறான். இன்பமே உன்னை சிக்கர பிடித்தேன், ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்பது திருவாசகம். அதனாலே சிவன் எப்படிப்பட்டவர் என்றால் இன்ப வடிவினம், இன்ப வடிவம். நாம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் புறத்திலிருந்து வர்ற பொருள் மூலமா தான் அனுபவிக்கும். ஆக அவருக்கு இன்பமும் துன்பமும் உண்டான்னா உண்டுங்கிறார், இன்பமும் துன்பமும் உண்டுங்கிறார். அது எப்படின்னா உயிர்களுக்கு உயிராக இருக்கிறான், உயிருக்கு உயிரா இருக்கிறானா, உயிர்களை அனுபவிக்கின்ற இன்பத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், உயிர்களை அனுபவிக்கப்படுகிற துன்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதான் அவனுக்கு துன்பம் கிடையாது, தனியா இன்பம் ஒன்னும் கிடையாது. அதனாலே உயிர்கள் உயிருக்கு உயிரா இருக்கிறானா, இப்ப நம்ம தலை வழியே காலு வழியே வைத்து வழியே கஷ்டங்கள் வந்து இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம், அந்த துன்பத்தை அவன் பார்த்துக்கிட்டான் சாட்சி, பார்த்துக்கிட்டு இருப்பதனால அவனுக்கு துன்பம். அதே போல இன்பத்தை அனுபவிக்கும் போது அவன் என்ன பண்றான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால உயிருக்கு உயிராக இருக்கின்ற காரணத்தினாலே இன்ப துன்பம் உடையவனாகவும் இல்லாதவனாகவும் இருக்கிறான். உயிர் அனுபவிக்கின்ற இன்பத்தை கண்டு கொண்டிருக்கிறான், உயிர் அனுபவிக்கப்படுகின்ற துன்பத்தையும் கண்டு கொண்டிருக்கிறான். அதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றார். அதுதான் போல அன்பருக்கு அன்பனே என்றார், அன்பருக்கு அன்பனே. அன்பர்கள் படுகின்ற துன்பத்தை அவன் தாங்கி கொடுக்கிறான், அன்பர்கள் படுகின்ற துன்பத்தை அவன் தாங்கி கொள்கிறான். மாணிக்க வாசகர் வெயில் நின்ற போது அப்பர் சுவாமி பட்ட துன்பத்தை எல்லாம் அவன் என்ன அவன் தாங்கிக்கிட்டு நமக்கு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தாங்கிக்கிறான். இவ்வளவுதான் வித்தியாசம். பரமஞானிகள் படுகின்ற துன்பத்தை என்ன பண்றான், அவர்களுக்கு இன்பமாக மாற்றி விடுகிறான், அந்த துன்பத்தை இன்பமாக மாற்றி விடுகிறான். இப்ப அப்பர் இதுல வச்சிருந்தாங்க, நெருப்பு அறையில வச்சிருந்தாங்கல்ல, 7 நாள் நெருப்பறையில 7 நாள் வச்சிருந்தாங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? மாசில் வேணையும் மாலை மதிய அதனாலே கடவுள் ஒளி ஒடிமா, ஆனா அவன் ஒளியாகவும் இருக்கிறா இருளாகவும் இருக்கிறா. அது எப்படின்னா பகலாகவும் இருக்கிறா இரவாகவும் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. பகலாகவும் இருக்கிறா இரவாகவும், பகலா இருப்பதனால நம்மளை நடமாட விட்டுருக்கிறான, இரவு வந்துதான் தூங்க வைக்கிறேன். எல்லாம் நம்முடைய சௌரியத்துக்காகத்தான் அவன் இல்லாத சூரியனே துண்ணீர், துண்ணீர்னா நெருங்கிய துண்ணீருளே தோன்றா பெருமையன். தோன்றா பெருமையனை என்பது அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், எல்லா இடங்களிலும் நிற்க மர எல்லா உயிருக்குள்ளே இருந்தாலும் வெளிப்பட்டு தோன்றுவது கிடையாது, சாமான்னு தோன்றுவது. யாராவது பார்த்திருக்கிறமா கடவுள், இந்த பக்கம் யாராவது வந்திருக்கிறானா கடவுள், இல்ல இத்தனை பேர் கூப்பிட்டு இல்ல காணா கடவுளை, காணவே காணும் கடவுளை பார்த்திருக்கிறீங்களா, தோன்றுவது கிடையாது. அது பரம ஞானிகளுக்கு தோன்றுவான், பரம ஞானிகளுக்கு தோன்றுவான், எல்லாசையும் விட்ட பரம ஞானிகளுக்கு தோன்றும் ஒரு சமயம் வந்தா தோன்றுவான். இப்ப சுந்தரருக்கு தோன்றினான், ஞானசம்பத்திற்கு தோன்றினான், அப்பருக்கு தோன்றினான், மாணிக்கவாது தோன்றினான், வெளிப்படம் இல்லவா, அப்படி ஞானிகளுக்கு, அஞ்ஞானிகளுக்கு தோன்ற மாட்டான். அதனால தோன்றா பெருமையனை, அவனுடைய பெருமை மற்றவர்களால் அறிய முடியாததாக இருப்பது, அவனுடைய பெருமை சாதாரணமானவர்களால அறிய முடியாததாக இருப்பதனால தோன்றா பெருமை. இப்ப நம்ம பெருமையில வெளியில நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம பெருமை வெளியில நல்லா தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கூட பணம் வச்சுட்டு வச்சுக்கோ, உடனே ஏசி கார் வாங்கிடுவோம், ஒரு பெரிய பங்களாவை கட்டிடுவோம், பெருமை தெரிஞ்சு வச்சா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவன் எல்லா உலகமும் அவனுடையது, எல்லா உலகமும் அவனுடையது. அதனால அவனுடைய பெருமை வெளியிற்பட சாதாரணமானவர்கள அறிய முடியும். தோன்றா பெருமை ஆரியனே அந்த நடுவாகி அல்லாது கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், ஆதி, ஆதி என்றால் முதல், நடு கடைசி, முதல் நடு கடைசி, அப்படி ஆதியா இருக்கிறான், அந்தமா இருக்கிறான், அந்தம்னா கடைசி, கடைசியா இருக்கிறான், நடுவா இருக்கிறான், இல்லாமலும் இருக்கிறான். இதான் ஒரு பெரிய முரண் தொடங்குறது, முன்னுக்கு முன் முரணா உண்டுங்கிறாரு, அப்புறம் இல்லைங்கிறாரு, ஆதியா இருக்கிறாங்கிறாரு, இப்ப இல்லைங்கிறாரு. ஆதியனே அந்த நடு ஆகிய அவன் முதலும் இல்லை, அவன் நடுவும் இல்லை, முடிவும் இல்லை கடவுளுக்கு. சிவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், எப்போதும் உள்ள பொருள், எப்போதும் உள்ள பொருளுக்கு முதல் ஏது, கடைசி ஏது, நடு ஏது. இப்ப நமக்கு முதல் இருக்குது, நடு இருக்குது, கடைசி இருக்குது. இப்ப இந்த உடம்பு தோன்றியது முதல், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது நடு, இப்போ கடைசி தான் தெரியும். சங்காரம் முதல் நடு கடைசி, தோற்றம் மறைவுன்னு கூட நமக்கு பின்னால போட்டுறாங்கல்ல, தோற்றம் மறைவு. அது போல அவனுக்கு அவனுக்கு அவர் உண்டுங்கிறாரு. ஆரியனே அந்த நடுவு ஆகி அல்லாரு, ஆகி அல்ல, ஆகி என்றால் முதலாக இருக்கிறார். உலகத்தை தோற்றும் போது முதலாக இருக்கிறார், உலகத்தை தோற்றும் போது முதலாக இருக்கிறார். அப்புறம் என்னமா இருக்கிறார், அந்த உலகத்தை நிறுத்துகிற காலத்துல நடுவாக, இப்ப நடுவாக இருக்கிறார், சங்கார காலத்துல முடிவாக இருக்கிறார். உலகத்தை தோற்றும் போது முதல், அந்த உலகத்தை வாழ வைக்கும் போது நடு, அப்புறம் சங்காரம்னா அழிக்கும் காலத்துல கடைசியா இருக்கிறார். அப்ப அவன் முதலா இருக்கிறார், நடுவா இருக்கிறார், கடைசியா இருக்கிறார். அவனுக்கு முதலும் இல்லை, நடுவும் இல்லை, கடைசியும். ஆதியனே அந்த நடுவாகி அல்ல, ஆதியும் அந்தமும் இல்ல, அரும்பொருஞ்சூதி என்பது திருவம்பாகும். அது கடவுள் ஆதி அந்தம் இல்லாதவன், ஆதி அந்தம் இல்லாதவன், உலகம் ஆதி அந்தத்தை உடையது. உலக ஆதி அந்தம் யாரால உண்டாகிறன்னா இவனாலதான் உண்டாகுது, ஆதியும் உண்டாகுது, அந்தமும் உண்டாகுது. அதனால இவன் ஆதியாகவும் இருக்கிறான், அந்தமாகவும் இருக்கிறான், நடுவாகும். ஆதியாய் நடுவுமாகி, அளவிலா அளவுமாகி, சோதியாய் உணர்வுமாகி, தோன்றிய பொருளுமாகி, வேதியாய் ஏகமாகி, பெண்ணுமாய் ஆணுமாகி, போதியா நிற்குங்கில்லை, பொது நடம் போற்றி போற்றி என்பது பெரிய புராணம். இது அப்படியே தொகுத்து அதில் சொல்றார், பெரிய புராணம். அதனால ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த வருவான். ஈர்த்து என்றால் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தன்வசமாக இழுத்துக்கொள்வது, தன்வசமாக அவர்களை இழுத்து, அது ஈர்த்துனா இழுத்து. இப்ப ஈர்த்து என்றால் இரும்பை காந்தம் வலித்து இழுத்தாற் போல, இரும்பை காந்தம் வலித்து இழுத்தாற் போல. காந்தம் வந்து இரும்பை இழுக்கும், இரும்பு காந்தத்தை இழுக்காது. இப்ப காந்தத்தை அங்கனை வச்சோம்னு வச்சுக்க, இரும்பு அங்கனை வச்சோம்னா என்ன பண்ணும், இரும்பு ஓடும், இரும்பு காந்தத்துக்கிட்ட ஓடும், காந்தம் இரும்புகிட்ட போவார். அது போல சிவபெருமான் காந்தம், மாணிக்க வாசன் இரும்பு. அதனால இந்த இரும்பா இருந்த என்ன ஈர்த்தான், அதை இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து எந்த இரும்புக்கு கரும்புதொரு சுவை எனக்கு காட்டின என்பது திருவேசர். நம்ம எல்லாம் இரும்புதான், புரியுதா, இரும்புன்னு சொல்லலாம், கல்லுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு கட்டிக்காரர்கள். அந்த அளவுக்கு கெட்டிக்காரர். எனக்கு எதனாலே கடவுளை நினையாமல் இருப்பது, இரக்கம் இல்லாமல் இருப்பது, அன்பு இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே இரும்புன்னு சொன்னாலும் புரிஞ்சும், கல்லுன்னு சொன்னாலும் புரிஞ்சும், நெஞ்சக்கணதுன்னு நெகிழ்ந்து உருகப்பாரு. அதனாலே ஈர்த்து என்றால் தன் வசமாக ஆன்மாவை மாணிக்க வாசர் நினைக்க வச்சு நினைக்க வச்சு நினைக்க வச்சு தன் வசமாக ஆக்கி அவரை ஆண்டு கொண்டார். இவரா போய் ஆண்டு கொள்ளவில்லையா, இவரே போய் அடிமையாக ஆள் செய்யவில்லையா, அவனே வலிய வந்து இழுத்து இவரை ஆண்டு கொண்டார். யாரு? சிவனே வந்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெறும். இது யாருடைய நன்மைக்காக அப்படி செய்யறேன்? இப்ப ஒருத்தரை நம்ம வசமாக ஆக்குறோம்னா எதுக்கு ஆக்குவோம்? நம்முடைய நன்மைக்காக செய்வோம் அப்படித்தானே. வீரப்ப சொன்னபடி வச்சு அவரை நம்ம ஆள ஆக்கணும்னா எதுக்காக நம்ம ஆக்குவோம்? அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல உதவியை பெற, அவர் மூலமா உபகாரத்தோட அப்படித்தானே செய்வோம். இப்ப கடவுள் ஆன்மாவை எடுத்து ஆண்டு விடுகிறார் என்றால் கடவுளுக்கு ஒரு நன்மை கிடையாது, ஆன்மாவுக்கு. அதனால ஈர்த்து என்னை எனக்கு தந்தையாயும் தலைவன் ஆகிய பெருமான் என்றால் தலைவன், எந்த என்றால் தந்தை. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

தழிவறிவார்க்கும் தண்ணியதாய் தோன்றும்.

அவனை மழையின்றி ஒற்றரு மன்னரும் ஓர்வரி குன்றுவரே கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூஜைகள் தப்பிடில் தானே.

புல்லாவியாதியாம் பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாவென்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தே. அதோ முக தரிசனம் எம்பெருமான் இறைவா முறை.

கண்டமுடு எண்டி செய்தாங்கும் அதோ முகம் கண்டங்கருத்த கருத்தறிவார்.

time, Dave.

தேவர் திருமைகள் செய்தவர் நுந்திய துணங்கன பிறந்து

0: சுமப்போன்றும் கைப்பட்டனை பார்த்தயிர் நிற்க தானர கைப்பற்றும் போன்றும் தன்மை ஞானி கொப்பேயை.
1: சிறப்பு

மன்னவர் சேனை வளைந்து திசை தோறும் கைதோட ஊனை விளைத்திடும் உடம்பு உம்பகம் ஆதியை ஊனை விளைத்திடும் உம்பகம் ஆதியை என்னை விளைத்தரும் எட்டதும் மாமே பல்வகையானும் மலையிலும் மண்ணிலும் பல்வகையானும்

0: இரண்டாம் தந்திரம் முக்கியத்து
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் அஞ்சன்னவேல்வீழி மடமாகர் அங்கவர் மாதிரியே அலைவேலோ இஞ்சுருமாகுனதே அடிசேர இன்பமதாயர் அருளாதோ நஞ்சமுதாவோனும் அரணார்தம் நன்குமராவுமே அருள்வாலா தஞ்சனவாமடே அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே.
4: எல்லாம் உள்ள ஞான பண்டிதன் முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இரண்டு திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்குகிறேன். திருமந்திர சொற்பொழிவை நாள்தோறும் கேட்டு பயன் அடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்று மூன்றாம் தந்திரத்தில் யோக ரகசியங்களில் சில மட்டும் அறிமுகமாக சிந்தித்தோம். இன்றைக்கு திருமூலருடைய திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் மந்திரங்களும் எந்திரங்களும் என்ற ஒரு தலைப்பிலே இறைவன் வழிகாட்ட நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். பொதுவாக இறைவனை வழிபாடு செய்வதற்கு மூன்று முறைகள் முக்கியமாக ஆன்றோர்கள் கடைபிடித்தார்கள். ஒன்று உருவ தியானம், இன்னொன்று மந்திர வழியாக இறைவனை வழிபாடு செய்வது, மூன்றாவதாக யந்திர வழிபாடு. இந்த மூன்று முறைகளையும் ஆன்றோர்கள் கடைபிடித்தார்கள். இதிலே மந்திரங்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி மந்திரங்களை மனத்தில் நினைக்க முடியாதவர்களுக்கு உருவ வழிபாடும் யந்திர வழிபாடும் அவசியமாயிற்று. அதன் அடிப்படையில் தான் இந்த நான்காம் தந்திரத்தில் 25 சக்கரங்கள் பேசப்பட்டுள்ளன. இந்த சக்கர வழிபாடு என்பது சித்தர்கள் இரகசியமாக வைத்திருந்த முறை. இவர்கள் மந்திர இயந்திர வித்தைகளை வைத்து பல யோக சாதனைகளை எல்லாம் செய்தார்கள். திருமூலர் ஒரு சிவசித்தர் என்பதனால் தன்னுடைய திருமந்திரத்தில் இந்த மந்திர யந்திர இரகசியங்களை எல்லாம் 535 பாடல்களிலே பதிவு செய்துள்ளார். வித்தை என்று சொன்னால் த சீக்ரெட் என்று சொல்லுவோம். அகவடிவம் புறவடிவம் ஆகும் ரெண்டாக பிரிக்கணும். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபடுகின்ற பொழுது அக வழிபாடுன்னு இருக்கு, அது அகவடிவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்கரங்கள் அனைத்துமே புறவடிவங்கள். இந்த சக்கரங்கள்ல மந்திரங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். இப்ப பார்த்தோம்னா ஓம் ஓர் எழுத்து மந்திரம் அப்படின்ற, இப்ப ஈரெழுத்து மந்திரம் ராம் அப்படின்னு, மூவெழுத்து மந்திரம் முருகா அப்படின்னு, நாலெழுத்து மந்திரம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய அது நாலெழுத்து மந்திரம், ஐந்தெழுத்து மந்திரம் சிவாய நம, ஆறெழுத்து மந்திரம் சரவண பவ, இப்படி மந்திரங்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகும். இந்த மந்திரங்கள் சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய பல்வேறு வடிவங்களை கட்டங்களில் வைத்து அடைத்து அதற்கு உருவேற்றி வைப்பார்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறுவதற்கு நிச்சயமாக ஒரு யந்திர வடிவம் தேவை. இந்த சித்தர்கள் அவர்கள்லாம் இந்த ஸ்பேஸ் டிராவலர்ம்பாங்க. அதாவது இந்த ஸ்பேஸ் டிராவலராக இருந்தாலும் அவர்கள் வித்தவுட் எனி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே ஆகாயத்திலேயே பறக்கக்கூடியவர். அவங்களுக்கு ஒரு சக்தி இருந்தது. என்ன சக்தின்னா, இந்த வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோள்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு, அந்த கோள்களுடைய சஞ்சாரங்களுக்கும் மனிதனுடைய வாழ்வியல் நிகழ்வுகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த இந்த ரேஸ் வழியா. அந்த தொடர்பினுடைய அந்த ரகசியங்களை எல்லாம் இந்த சித்தர்களும் யோகிகளும் கண்டுபிடித்து வைத்திருந்தாங்க. இந்த சித்திரம் என்ன செய்வாங்கன்னா, இந்த கோள்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சீக்ரெட் இந்த சக்கரங்களை பயன்படுத்துவாங்க. ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த சக்கரங்களை ரிமோட் கண்ட்ரோலாக வைத்து இந்த கோள்களை எல்லாம் இயக்குவார்கள். அப்போ அந்த சக்கரங்களிலே மந்திரங்களை பொறிப்பார்கள். அது இந்த மந்திரங்கள் வந்து குருநாதர் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மந்திரத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் அந்த அதிர்வுகள் உண்டு. இதுனா அந்த ஓம் அப்படிங்கிறான் ஹ்ரீம். இந்த ஹ்ரீம்ங்கிறது வந்து இந்த அம்பாளினுடைய பீஜ மந்திரம். அதே மாதிரி கிளீம் ஸ்டீம் இதெல்லாம் நம்ம உச்சரித்து பார்க்கும்பொழுது ரொம்ப உடலில் ஒரு அதிர்வுகள் தோன்றும். இதை இந்த பிரயோகிக்கும் பொழுது பிரபஞ்சத்திலேயே அதிர்வுகள் தெரியும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த அதிர்வுகள் இந்த அதிர்வுகளின் மூலம் நம்மால் வந்து சில பயன்களை பெற முடியும். அதுக்கு சில சக்கரங்களை எல்லாம் போடுவாங்க. அந்த கோடுக்கு பேர் ரேகைனிக்கு. அந்த கட்டங்கட்டமாக வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கட்டங்களுக்கெல்லாம் மனைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய திருமந்திரத்தில் 25 சக்கரம் உண்டு. நாலாம் நந்தத்தில் 25 சக்கரம் உண்டு. அதில் திருவம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், வைரவ சக்கரம், கோவனாபுரி சக்கரம், அப்புறம் இந்த ஆராதார சக்கரம், இப்படி சக்கரம் வச்சிருக்காங்க. மந்திரமேனி சக்கரம், இந்த மாதிரி ஒரு 25 சக்கரங்களை அவர் சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 25 மட்டும் இல்லை, இன்னும் சக்கரங்கள் உண்டு. இப்போ சிதம்பர சக்கரம்னு இருக்கும், இந்த புளிப்பாணி சித்தர் அருளியது அது விலகம் கொடுத்துருக்கிறார். புளிப்பாணி சித்தர் வந்து இந்த சிதம்பர சக்கரத்துக்கே ஒரு நூல் எழுதுகிறார். சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் அது சிதம்பர சக்கரம். அதே மாதிரி பூஜா யந்திரம், அதே மாதிரி பிரயோக யந்திரம், அப்புறம் அந்த பஞ்சபூதங்களையும் இயக்குவதற்காக இந்த பஞ்சபூதங்களினுடைய எழுத்துக்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய பஞ்சபூத சக்கரம், இப்படி நிறையா உண்டு. நம்முடைய அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இப்படி நூல்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கார். இருக்கிறார்னா அருள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவத்தில் உணர்ந்து அப்படியே இறைவனை இப்போ இறைவன் வழியாக வந்தது, அதனால அருளியினார். அந்த கந்தர் அனுபூதிங்கிறது ஒரு 51 பாடல். அந்த 51 பாடலுமே 51 சக்கரங்கள் உண்டு. அந்த 51 சக்கரங்களுக்கும் மந்திரங்கள் உண்டு. இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் அதை அனுபவத்தில் கண்டுபிடிச்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி திருமந்திரம் 300 என்ற ஒரு நூல் உண்டு. அந்த திருமந்திரம் 300 என்ற நூலில் திருமூல தேவநாயனார் அருளியது தான் அந்த அஷ்டக்கண்மங்கள் அப்படின்னு சொல்லி, அது ஒரு வகையான மந்திரங்களையும் யந்திரங்களையும் துருவ எண்களை வைத்து அடைக்கப்பட்டது. அது இன்னும் ரகசியமாக உள்ளது. அந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கும் போதுதான் நம்மளோட எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொன்னது. திருக்குறளில் கூட திருவள்ளுவர் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவை ரெண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கின்றனர். அப்போ அந்த எழுத்துக்களுக்கும் எழுத்துக்களுக்குரிய எண்கள் அதோட ரகசியம் தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்ப நம்முடைய இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற திருமூலர் திருமந்திரம் 3000 3000 பாடல் அடங்கியிருக்கிறது. அதில் 4 மந்திரத்தில் குறிப்பிடப்படுகின்ற அத்துணை சக்கரங்களுமே மேக்சிமம் இந்த சிவாய நம என்ற இந்த திரு அந்த 5 எழுத்தினை கொண்டே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சக்கரங்களை நீங்க பார்த்திருப்போம். இந்த சக்கரங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அமைப்பு தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து இந்த திருக்கோவில்களினுடைய அமைப்பு மாதிரியே இருக்கும். எப்படின்னா அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 4 கோபுரங்கள் இருக்கும், 4 வழி இருக்கும். அதே மாதிரி சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா 4 வகையான வாசப்படி இருக்கும். கருப்ப கிரகத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அடல இறைவன் இருக்கிற மாதிரி இருக்கும் கோவிலில். அதே மாதிரி இந்த சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா மையத்தில் இறைவன் இருக்கிற மாதிரி அதுக்கு உள்ள உரிய ஒரு எழுத்தை பிடிச்சிருக்கும். அப்போ அந்த திருக்கோயிலினுடைய அமைப்பில் இறைவன் எப்படி உள்ளே இருக்கிறாரோ கருவறையில், அதே போல சக்கரங்களும் சக்கரங்களுக்கு மத்தியில் அந்த இறைவன் எழுந்திருக்கின்ற இடம். அப்ப திருக்கோயில் அமைப்பும் சக்கரத்தினுடைய அமைப்பும் உண்டுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு நம்முடைய உடம்பு அமைக்கப்பட்ட விதமே இந்த திருக்கோயில் இந்த உடம்பு வச்சுதான் திருக்கோயில் நடந்தது. உடல் அமைப்பும் திருக்கோயில் அமைப்பும் ஒன்னதான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆழமான பகுதி. இந்த முதுகு தண்டு தான் கொடிமரம். அந்த நம்மளுக்கு எப்படி உயிர் உள்ள இருக்கிறதோ அது மாதிரி அந்த சிவலிங்கம் உள்ள இருக்கு. அதனாலதான் சீவனுக்குள் சிவமனம் பூத்ததும் பார்த்து திருமந்திரத்தில். அப்ப நம்ம உடம்பு எப்படியோ அதே போலதான் கோவில். அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனையும் காலா மணிவிளக்கு அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலுக்குள்ள விளக்கம் நம்ம வேற ஒரு தந்திரத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த திருவயந்தெழுத்திற்கும் இந்த திருக்கோவிலுக்குமே ஒரு தொடர்பு உண்டு. இந்த சி என்பது சிவத்தை குறிக்கும். அதான் அந்த கர்ப்ப கிரகம் சொல்லக்கூடிய கருவறை அதுதான் சி. அப்ப இந்த அர்த்த மண்டபம், இந்த அர்த்த மண்டபம் இருக்கிற இடம் வந்து வ. அதுதான் அந்த பக்கத்துல சிவன் கோயில பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்திலேயே அங்க பராசக்தியினுடைய சன்னதி இருக்கும், அம்பாள் சன்னதி இருக்கும். அந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஷபம், நந்தி நந்தியம்பெருமான் சொல்றோம் இல்லையா, அது எழுந்தில் இருக்கக்கூடிய மகாமண்டபத்துக்கு பேரு யார். அவர் அப்படியே வந்தோம்னா நடராஜ பெருமான் எழுந்தில் உள்ள இடம் திருக்கோயில் இருக்கும், அது வந்து அதுக்கு முன்னாடி பலிப்பீடம் இருக்கும் அது வந்து ம. அப்ப அங்கிருந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ந ம சி வ. அப்ப திருவேந்திரத்திற்கும் திருக்கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போ இந்த சக்கரங்கள்ல சில குறியீடு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தா சக்கரங்கள் மாதிரி தெரியும், ஆனா அதுல குறியீடு இருக்கும். இப்படி மேல் நோக்கிய முக்கோணம் இருக்கும், அந்த மேல் நோக்கிய முக்கோணம் பார்த்தீங்கன்னா அது சிவத்தை குறிக்கும். அதே முக்கோணம் தலைகீழ போட்டிருப்பாங்க, கீழ் நோக்கிய முக்கோணம், இது சக்தியை குறிக்கும். இந்த ஒரு குறியீடை பார்த்த உடனே இந்த குறியீடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மேல் நோக்கிய முக்கோணமும் இந்த கீழ் நோக்கிய முக்கோணத்தில் இணைச்சிட்டீங்கன்னா அது ஒரு அறுகோணம் ஆயிடும். அறுகோணம் அப்படின்னு சொன்னா அது சிவசக்தி, அது முருகன். இப்போ அப்படி போறோம்னு வச்சுங்களேன், அது மேல் நோக்கிய முக்கோணம், இது கீழ் நோக்கிய முக்கோணம், இணைச்சாச்சு, நடுவில் ஓம் அப்படின்னு போட்டுடுறோம். ஏன்னா ஓம்ங்கிறது ஒரு பீஜா மந்திரம்னு சொல்லணுங்க. அந்த ஆறு பக்கமா ஆறு சின்ன சின்ன முக்கோணமா இருக்கும், அது ச ர வ ந ப வ. அப்போ ஓம் சரவண பவ, அப்ப சிவசக்தி, அப்ப சிவமும் சக்தியும் அப்படின்னா அது முருகப்பெருமானுக்கு உள்ள மந்திரமா வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாரகை, தாரகை அப்படின்னு நட்சத்திரம். இப்ப இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த மேல் நோக்கி அப்புறம் கீழ் நோக்கி எடுத்து அப்புறம் இப்படி போய் ஆடி ஆடி அது பாத்தீங்கன்னா ஐந்து கோணங்கள் இருக்கும், நடுவுல ஒரு வட்டம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஓம் அப்படின்னு போட்டு ஐந்துலயும் பாத்தீங்கன்னா சிவ ய நாம சிவய. அப்ப அது உள்ள இந்த முக்கோணங்கள் குறியீடுகள், குறியீடுகளை பார்க்கணும் எந்த ஷேப்ல இருக்கிறது. சில யந்திரங்களை பார்த்தீங்கன்னா இந்த சூளக்குறி போட்டிருப்பாங்க, அந்த சூளக்குறி போட்டிருந்தாங்கன்னா எட்டு திசைகளையும் போட்டிருப்பாங்க, அந்த திசைகளில் போட்டிருந்தாங்கன்னா அந்த எட்டு திசைகளையும் காப்பு, அந்த காப்புக்காக உள்ளது அந்த சூளக்குறி. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு குறிகள் இருக்கிறது. இப்போ இந்த ஓம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்கிறோம், இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் அது வந்து இந்த சிவாய நம என்ற மந்திரத்தில் உள்ள பொருள் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், இந்த ய என்பது ஆன்மாவை குறிக்கும், ந என்பது இந்த மறைப்பாற்றல் அதாவது திரோதான சக்தியை குறிக்கும், ம என்பது ஆணவத்தை குறிக்கும். இதுதான் இந்த சிவாய நமங்கிற எழுத்துக்களில் இருக்கக்கூடிய பொருள் விளக்கம். இந்த ஓம் அப்படின்னு சொல்றோம், இந்த ஓம் அப்படி ஓம் சிவாய நம அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா இந்த ஓம் என்பது இந்த புற உலகு, சிவாய நமங்கிறது அகம். இப்போ ஓம் சிவாய நமங்கிறது அப்படின்னா அகத்தையும் புறத்தையும் இணைக்கும், அதனாலதான் நடராஜ பெருமானோட திருமணியில பார்த்தீங்கன்னா இந்த நமசிவயங்கிற மந்திரம் இருக்கு. அந்த நடராஜ பெருமானுடைய திருமணியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் இருக்கும், அது அதுக்கு பேர் வந்து பிறப்பேன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 51 சுடர்கள் இருக்கு, தமிழ் எழுத்துக்கள் 51ங்கிறதுனால 51 சுடர்கள் இருக்கு. அது வந்து ஓம் போல நடராஜ பெருமானுடைய திருமேனி மந்திர வடிவமாக பார்க்கின்ற பொழுது அது சிவய நம அல்லது நம சிவய அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த சிவய நம அப்படின்னு நம்ம ஐந்து எழுத்துல இப்ப சிவ என்ற இரண்டு எழுத்து முக்கியம், ஏன்னா சிவமும் சக்தியும் அப்படின்னு. இப்ப சிவமும் சக்தியும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான கருத்து. இப்ப சூரியன் கதிர் அப்படின்னா ஒன்றை ஒட்டு ஒன்று பிரியாது. இப்ப சூரியன் என்பது சிவம் என்றால் கதிர்கள் என்றால் சக்தி. சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அப்ப சிவத்திலிருந்து வரக்கூடிய சக்தி. எப்படி சூரியனையும் கதிர்களையும் பிரிக்க முடியாதோ அதே போன்று சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. அதுக்கு பேரு தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு பேரு. பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இத நம்ம சொல்றோம். இப்ப சிவ சிவ சிவன்னு சொல்றோம். இப்ப யாருமே சீன்னு சொல்றது இல்ல, யாருமே வான்னு சொல்றது இல்ல. அப்ப சிவன்னு தான் நம்ம சொல்றோம், சேர்ந்து வரும். இது நம்ம மந்திரத்துல ஒரு ரகசியங்கள் இருக்கிறாங்க. திருமூலர் அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே. அப்ப அண்ணல் தான் அங்க இறைவன். இறைவன் இருப்பது அவள் அக்கரத்துக்குள்ளே. அக்கரம்னா எழுத்துன்னு அர்த்தம், அக்ஷரம்ங்கிறது அக்கரம். பெண்ணில் நல்லாலும் பிரான் அக்கரத்துள்ளே. இங்க பிரான்னா சிவன் அர்த்தம். இப்போ சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? அம்பாள் அக்கரத்துக்குள்ளே இருக்கிறார். அம்பாள் எங்கே இருக்கிறார்? சிவபெருமானுடைய அச்சரத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு எழுத்து சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம வந்து சிவ சிவ அப்படின்னு சொல்லுவோம். சிவ சிவ அப்படின்னா இந்த ரெண்டு வாவுக்கு இடையில சி இருக்கும். அந்த ரெண்டு வாவுக்கும் இடையில சி இருந்ததுன்னா இந்த பக்கமும் அம்பாள், இந்த பக்கமும் அம்பாள், நடுவுல சி இருக்கும். இப்போ இந்த சிய தூக்கி நடுவில் போடுங்க. இப்ப சிவ சிவ அப்படின்னா ரெண்டு பக்கமும் நடுவுல சி. ஓவ பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் சி, நடுவுல வா. அப்ப சிவ சிவ. இப்ப சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாறும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதான். அப்ப சிவ சிவ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவசக்தியினுடைய ஐக்கியம். அதான் சொன்ன அந்த சி என்பது நிலைப்பு ஆற்றல், வா என்பது இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த சிவ சிவ அப்படிங்கிறதுல நிறைய சொல்ற. இந்த எண்ணி இருவர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருள் அறிவாள் பொறி அது பொருள் அறிவார்களே. இந்த யாருக்கு தெரியும்னா இந்த பொருளை அறியக்கூடியவர்கள் புண்ணியவாளர். இந்த புண்ணியவாளர்னா அதை உணர்ந்த ஞானிகள் அருளாளர்கள், அவங்களுக்கு அதனுடைய உண்மை தெரியும். இப்ப நம்மளுடைய திருக்கழுத்து படியால ஒரு செய்தி, அம்மையப்பரையே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய. அப்ப அம்மா எப்படி தான் சிவ அப்படின்னாலும் சரி சிவ சிவ அப்படின்னா. இத நம்ம வந்து திருவாசகத்துல ஒரு பாடல் உண்டு. என்ன பாடல்னா, அந்த உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன்னை அப்படின்னு அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் மண்ணே முன்னின்ற. திருவாத்துல சொல்லக்கூடிய ஒரு பாடல். இல்ல உடையால் உந்தன் அடிவிருக்கும், உடலால் நடுவுள் நீ இருத்தி. அப்போ அந்த சி அப்ப ரெண்டு பக்கமும் சி இருந்தா நடுவுல வா இருக்கும், ரெண்டு பக்கமும் வா இருந்தா நடுவுல சி இருக்கும். அப்ப அந்த சிவசக்தியினுடைய ஐக்கியத்தை தான் நம்மளுடைய மாணிக்க பாசுல பகிர்ந்து. அப்புறம் நம்முடைய திரிகான சம்பந்தர் ஒரு பாடல் பாடுவார், இல்ல பெண்ணில் அல்லாதடும் பெருந்தகை இருந்ததே என்று, அத மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளனக பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. அப்போ பெண்ணில் நல்லாள் பெருந்தகை, அப்ப இறைவனும் இறைவியும், இறைவனும் இறைவியும் சேர்ந்த நிலை. அப்ப சிவ நல்லாள் அப்படிங்கறது வந்து ஆகு பெயர், தமிழ்ல வந்து ஆகு பெயர் சொல்லுவாங்க. சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல் உண்டு, இதுல அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி தென்னி வைப்பான் அப்படின்னு சொல்லுவார். அம்மையோடு அப்பனாகி அப்ப அம்மையப்படா இருக்கிறான். இதே கருத்தையே நம்முடைய அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் அவரது இந்த கருத்தை பதிவு பண்ணுகிறார். உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படின்னு. அப்ப உமையும் உமையொரு பாகமும் அப்ப அங்க கலந்த நிலையத்தான் அவங்க சொல்ற நம்முடைய சரி. இதை சித்தர்கள் யாராவது இந்த நிலைய பேசியிருக்காங்களா அப்படின்னு நமக்கெல்லாம் மிகவும் வழிகாட்டக்கூடிய சித்தர் சிவவாக்கியர். ஏன்னா சிவவாக்கியரை படிச்சா திருமந்திரம் ஈஸியா புரியும், அவர் எளிமையா சொல்லிட்டு கூடுவார். அப்ப சிவவாக்கியர் வந்து இந்த கடைசி பாடல்ல ஒரு பாடல் சொல்றார், இந்த சிவாய வசிங்கிறார். அப்ப சிவாய வசி இப்ப சிவ சிவன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதேதான் சிவய வசி. இந்த சிவய வசியில பாத்தீங்கன்னா இப்படி படிச்சாலும் சிவய வசி, இப்படி படிச்சாலும் சிவய வசி. கடைசியில சி இருக்கும், இந்த பக்கம் சி இருக்கும், அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஏ இருக்கும், இந்த பக்கம் வா இருக்கும், இந்த பக்கம் வா இருக்கும், நடுவுல ஏ இருக்கும். இப்படி படிச்சா சிவ, இந்த பக்கம் பார்த்தா சிவ, நடுவுல பாத்தீங்கன்னா ஏ. அப்ப சிவய வசி. அப்ப சிவசக்திக்கு நடுவுல ஆன்மா இருக்கும். அவர் இந்த வசி மந்திரத்தை போடுறாரு, வசி மந்திரத்தை பயன்படுத்துறாரு. அந்த வசி மந்திரம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சித்திரகளுக்கு தேவை, அதுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய மந்திரம். சிவாய வசி என்னவும் ஜபிக்கவும் ககம் எல்லாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க யாவும் சித்தியாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க வானமாலலாம், சிவாய வசி என்பது இருதலை தீயாகும். இருதலை மாணிக்கம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி இருதலை தீங்கு. அப்ப சிவாய வசி சிவய வசி. அதுல என்ன அப்படின்னா இந்த வா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்குறாரு, வாக்கு ஒரு மாத்திரை தான். ஏன் இந்த வாவுக்கு மட்டும் ரெண்டு மாத்திரை அப்படின்னா, ஆரம்ப நிலையில் பழகிறவங்களுக்கு சிவாய வசி அம்பாளுடைய கருணையோடு போறது. அப்படி சிவய வசின்னு சொன்னோம்னா இந்த சீக்கும் ஒரு மாத்திரை வாக்கும் ஒரு மாத்திரை, ஆக ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது ஈக்குவலாக இருக்கு. அப்ப சிவய வசின்னு திருமந்திர சக்கரத்திலையும் வரும். இப்போ இந்த மந்திரங்களை நாம் வந்து எப்படி நம்ம கணிக்கணும் அல்லது பேசணும் அப்படின்னு, இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா கணிக்கணும், மனசு உள்ளேயே கணித்தல். வெளில வரக்கூடாது, வெளில வந்துச்சுன்னா பவர் கம்மி. அது வந்து அசபா மந்திரம்னு ஒன்று இருக்கு. இந்த அசபா மந்திரம் வந்து எப்படின்னா, இதுதான் நான்காம் தந்திரத்திலே முதல்ல சொல்றார். இது மூச்சு காட்டிலேயே இருக்கக்கூடிய மந்திரம் அசபா அப்படின்னு சொல்ற. அது வந்து மூச்சு காட்டினுடைய இயக்கம், அதுதான் மந்திரம் அசபா. அசபானா வாய் விட்டு சொல்ல முடியாது, மூச்சு காட்டிலே எங்கிட்டு இருக்கு. இது எப்படின்னா அந்த சோன்னு உள்ள இழுக்கணும், ஹம்முன்னு வெளியே இழுக்கணும். ஜபிக்க வேண்டியில்ல, அதை ஜபிக்காமலே சொல்லக்கூடிய மந்திரம் அது. இத வேற மாதிரி சொல்றதா இருந்தா, இந்த ஓம்ங்கிற மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மூணா நம்ம டிவைட் பண்ணலாம், அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஹம்ச மந்திரம்னு சொல்லலாம், இன்னொன்று சோகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், இன்னொன்று திருவேந்தர் எழுத்து, மூணு ஒன்று தான். அது இந்த அசபா மந்திரம் அப்படிங்கிறது ஜபிக்க முடியாத, இந்த வாய் விட்டு ஜபிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே இயங்கக்கூடிய மந்திரம். இது வந்து பிராணனோடு இயந்திருக்கிற மந்திரம். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப திருமால் நம்ம திருப்பார்கடல்ல அப்படியே அறிதுகள்ல இருப்பார். அப்போ திருமாலினுடைய இருதயத்தில் தியாகராஜ பெருமாள் அசைந்து ஆடுவார். அப்ப அந்த ஊஞ்சல் குருவம், அந்த ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி முன்னும் பின்னும் அசைந்து ஆடுதல், அந்த அசைந்து ஆடுதல் அதுக்கு பேர் அசம்பா. அஜபிக்க வேண்டிய இல்லை, அது உள்ளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கும். ஆடக்கூடிய அந்த திருநடனத்துக்கு அசபா நடனம்னு பேரு. இந்த திருவாரூர்ல வீதி விடங்கள் அப்படின்னு சொல்லி உண்டு, சப்த விடங்கள்ல அது ஒரு தளம், திருவாரூர் வீதி விடங்கள் அப்படின்னு. அந்த வீதி விடங்கள்ல வந்து சிவபெருமான் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேரு அசபா நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மந்திரங்கள் உள்ள எழுத்துக்களை எல்லாம் நம்ம வந்து அனுபவத்துல உணரணும். இந்த அனுபவத்துல சொல்லி சொல்லி தான் படிக்கணும் இதெல்லாம்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய்.

மீ கொங்கில் அணி காஞ்சிவாய் பேரூர் சார்ந்து வழிபடுமும் செந்தமிழ் சுந்தரர் பெருமான் உலகலாமுய உறுதியாம் பதிகம் ஓதி நெக்கு நெக்கு உருகுவாராயினர். நமச்சிவாய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சரி, இதற்கு அடுத்தபடியாக நாம் வந்து கண்டராதித்தர் என்பவருடைய பாடல்ல இருந்து சில கருத்துக்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவருடைய வரலாற்றினை பார்க்கணும். இவர் வந்து 5 அவராக திருவிசை அருளிய ஆசிரியர்கள் 5 அவராக இருக்கிறார். தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன் வேய்ந்து புதுப்பித்த முதல் பராந்தக சோழனுடைய 2 திருமகன் இவர். இவர் 950-957 வரைக்கும் சோழ நாட்டை திறம்பட ஆண்டவர். சிறந்த சிவபக்தர். தேவார திருமுறைகள்ல மிகுந்த பற்று உடையவர். கல்வெட்டுக்கள்ல இவரோட பேர் வந்து சிவஞான கண்டராதித்தர் அப்படின்னு தான் இருக்குது. இவர் தில்லையில எழுந்தருளிருக்கக்கூடிய நடராஜ பெருமான் மேலையும் திருவாரூர்ல இருக்க தியாகராஜ பெருமான் மேலையும் பெரிதும் ஈடுபாடு உடையவர். இவருக்கு செந்தமிழ் புலமை மிக்க இருந்திருக்கு. அந்த செந்தமிழ் புலமை சார்ந்த இந்த மன்னர் பல சிவாலய திருப்பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார். திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே கொள்ளிடத்திற்கு வடகீழ் பகுதியில கீழ்மல நாட்டின் தலைநகரான மலபாடிக்கு மேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஊர் ஒன்று கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரால வழங்கப்படுகிறது. இப்போ அது கண்டராட்சியம்னு வழங்கப்படுகிறது. இவருடைய மனைவியார் பேரு செம்பியன் மாதேவியார். இவர் உத்தம சோழன் என்பவனை மகனாக பெற்றவர். இந்த அம்மையாரும் சிறந்த சிவபக்தர். கிபி 957 தன்னோட கணவன் வந்து சிவபெருமான் திருவடி நிழலை அடைந்த பின்பு இந்த அம்மையார் வந்து தன் புதல்வனை காக்கும் கடமையை மேற்கொண்டு உடன்கட்டை ஏறாமல் உயிரோடு வாழ்ந்தார். கோனேரி ராஜபுரம் திரு நல்லம்னு சொல்லப்படும் திருவக்கரை முதலிய சிவாலயங்களுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. சிவபக்தியிலையும் சிவ தொண்டிலையும் இந்த அம்மையார் பெரிதும் ஈடுபட்ட காரணத்தினால மாதேவடிகள் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இந்த அம்மையாருக்கு உண்டு. முதல் ராஜராஜ சோழன் தென்னாட்டை சிவனுரை திருநாடாக செய்ததற்கு செம்பியன் மாதேவியார் தூண்டுகோலாக உதவினார். ராஜராஜ சோழனின் 16 ஆட்சி ஆண்டுல கிபி 1001 இந்த அம்மையார் இறைவன் திருவடி நிழலை அடைந்தார். கண்டராதித்தர் தில்லை பெருமானை பாடி திருவிசைப்பா, அதுக்கு தில்லை பெருமானுக்கு மட்டும் ஒன்னே 1 பாடியிருக்காரு. அதுல 8 திருப்பாடல்ல தன்னோட முன்னோர்களுடைய சிறப்பு இயல்புகளை எல்லாம் சொல்லி திருக்கடை காப்பல கோழிவேந்தன் அந்த உறையூர்ல உள்ள ஒரு வரலாறையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். ஆக இவருடைய காலம் 10 என்பதை மனதிலே கொண்டு இப்போது அவர் அருளிய பதிகத்தை இப்ப நாம பார்க்கலாம். அதுல அவர் ஒவ்வொருத்தருக்கு என்னென்னவோ விருப்பங்கள்லாம் இருக்கு. ஆனா இவருடைய விருப்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டுலையும் சொல்றாரு. பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு, அதாவது தில்லை நடராஜ பெருமான எப்ப காண்போம் அப்படிங்கிற ஒரு வேட்கையை மிகுதிப்படுத்துவதாக இவருடைய பாடல் இருக்கின்றது. மின்னார் உருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா தென்னா என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் என்னார் அமுதை எங்கள் கோவை என்று கொல் எய்துவதேன்னு கேட்கிறார். வண்டுகள்லாம் தென்னா தென்னான்னு சொல்லுதான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலம் அதுல பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய கிட்டுவதற்கு அரிய அமுதமாகிய எங்கள் தலைவன் எனக்கு என்று கிட்டுவார், அவரை நான் என்று அடைவது அப்படின்னு மிக ஒரு விருப்பத்தோடு அந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறான்னு பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ஓவா முத்தி, அப்புறம் 5 வேள்வி, அடுத்து 6 நான் மறையோ ஆவே படுப்பர், ஆவே படுப்பார் அந்த நாளர் ஆகுதி வேட்டுயர்வார் 3000 தங்களோடு முன் அரங்கேறி நின்ற கோவே உந்தன் கூத்து காண கூடுவது என்று கொலோ அப்படிங்கிறாரு. உன்னோட கூத்தை வந்து நான் என்று காண்பேன் என்று மிக அழகாக கேட்கின்றார். அணையாத மூன்று வைதீக அக்னி அதை வளர்க்கக்கூடியவர்கள் முத்தின்னு சொல்லிருக்கல அது. அப்புறம் ஐந்து வகையான யாகங்கள், இந்த முத்தி என்னதுலான்னு பாத்தீங்கன்னா ஆகவனியம், தட்சிணாக்கினி, காருகாபத்தியம், இந்த மூன்றும். இது அணையாம எப்போதும் அந்த வைதீக அக்னிய வளர்க்கக்கூடியவங்களும் ஐந்து வகையான யாகங்களை செய்யக்கூடியவர்கள். அது என்னன்னா பிரம்ம யாகம், தேவ யாகம், மானுட யாகம், பிதிரி யாகம், பூத யாகம்னு அஞ்சு இருக்கும். வேதம் ஓதக்கூடியது பிரம்ம யாகம், நித்யாக்கினி வளர்த்தல் வந்து தேவயாகம், விருந்தோம்புதல் வந்து மானுட யாகம், நீர்க்கடன் ஆற்றுதல் வந்து பிதிரியாகம், பலியிடல் வந்து பூதயாகம்னு சொல்லப்படுது. அந்த மூன்று முதல்ல முத்தி பார்த்தோமே அதுல ஆச்சாரியன் வந்து ஆகவனியமாகவும், தாய் வந்து தட்சிணாக்கினியாகவும், தந்தை வந்து காருகாபத்தியமாகவும் கருதப்படுகின்றார்கள் அப்படிங்கிற அந்த முத்தியவும் அவங்க இப்படி கருதுகின்றார்கள். ஆச்சாரியனாகவும் தந்தை தாயாகவும் கருதுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆரங்கம், சிக்ஷை, வியாகரணம், சந்தசு, நிறுத்தம், ஜோதிடம், கல்பம், இந்த ஆறும் வேதத்தோட அங்கங்கள். இந்த அங்கங்கள் ஆறும் படிச்சாதான் வேதம் நன்றாக விளங்கும். அப்புறம் நான் மறைஞ்சோம்னா நமக்கு தெரியும் ரித்யஜுர் சாம ஆதரவனங்கிறது. அடுத்து ஆவே படுப்பார்னு சொல்லும் போது ஆனா பசு ஆன்மா, அந்த ஆன்மாவோட தன்மை அதாவது மும்மலங்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை ஒழிப்பவர், அதனால ஆவே படுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்து ஆகுதி வேட்டுயர்வார் அப்படின்னா என்ன அர்த்தம், சிவாக்னிய வளர்த்து வழிபடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இவ்வளவு சிறப்பா தில்லை இருக்குங்கிறத நமக்கு அழகாக அங்க நடக்கக்கூடியதெல்லாம் அழகாக படம் பிடித்து இந்த பாட்டுல காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய உன்னுடைய கூத்தை காணுவது என்று, அந்த கூத்தை காணும் வாய்ப்பை எனக்கு வாய்க்குமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்து மூன்றாவது பாட்டிலையும் அப்படித்தான், முத்தியாளர் நான்மறையர் மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர் ஓதிய நான்மறையை செத்தே என்று வண்டு பாடும் தெந்தில்லை அம்பலத்துள் அத்தா உந்தன் ஆடல் காண அணைவதுவும் என்று கொலோ அப்படின்னு சொல்றார். மீண்டும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சிந்திச்சோம் இல்லையா, அந்த தோற்றம் துடியதனில் தோன்றும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம் ஊற்றமாய் ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பாதத்தே நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அவர் வந்து அந்த ஆடல்ல ஏன் அவ்வளவு சிறப்பா அதுல சொல்றாருன்னா இதுல ஐந்தொழிலும் இருக்கின்றது என்பதால மிக சிறப்பாக இந்த பாடலையும், அதே மாதிரி அந்த அந்தணர்கள் இருக்காங்க நான்மறைகள் ஓதப்படுது அங்க முத்தி எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி அந்த விஷயங்களை பிறகு நமக்கு இந்த பாடல்ல அவர் சொல்லி நாலாவது பாடல்ல இது போன்ற வர்ணனைகளை எல்லாம் சொல்லி ஞான கொழுந்து தன்னை கூடுவது என்று கொள்ளோ, அவரை நான் என்று அடைவேன், அவரை நான் என்று சேர்வேன் என்று மிக அழகாக கேட்கின்றார். அதுல வந்து இந்த இறைவனுக்கு பஞ்சகவியம் அதால அபிஷேகம் பண்றோம் இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து நான்காவது பாடல் முடிந்து ஐந்தாவது பாடல், அதுல கலிவான் உலகில் கங்கை நங்கை காதலனே அருள் என்று ஒளிமால் முன்னே வரம் கிடக்க உன் அடியார்க்கு அருளும் தெளிவார் அமுதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்க அந்த தலத்தை நினைச்சோடனே நமக்கு வியாக்கிரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்காக தான் சுவாமி அந்த தலத்துல நடன காட்சி காட்டினாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த தலத்துல ஒரு விஷயம், அந்த வியாக்கிரபாத முனிவர் அந்த புலிக்கால் முனிவர் கர்லே அவருடைய புதல்வர் உபமணி அன்னைக்கு நம்ம திருப்பல்லாண்டல கூட சிந்திச்சோம், அந்த குழந்தை பால் வேண்டி அழும் பொழுது சுவாமி வந்து அந்த குழந்தைக்காக பார்க்கடலே கொண்டாந்து கொடுத்துட்டார். அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்க திருமால் வந்து அந்த பார்க்கடலை பெறுவதற்காக தில்லையில சுவாமி முன்னால விரங்கிடக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. சிதம்பரம் செய்யுட்கோவை என்ற நூல்ல செங்கல் நறுநுதல் திருமகளோடும் அங்கவன் உரை தரும் ஆழி சேர்க்கையை புலிக்கால் முனிவரன் புதல்வனுக்கு நல்லத்தகு கருணையின் நயந்து அளித்தனை அவன் அதனால் பாயலும் அமளியும் இன்றி மன்ற நின் வாயிலின் நெடுநாள் வைகினன் என்று நம்முடைய குமரகுரு சுவாமிகள் அழகாக பாடியிருக்கின்றார். இப்ப நடராஜ பெருமான் தன்னோட தூக்கிய திருவடியை காட்ட திருமால் அதனை தரிசிச்சு மற்றொரு திருவடியையும் நான் தரிசிக்கணும் அதுக்கு அருள் புரியணும்னு சொல்லி வரம் கிடக்கின்றார். அப்படின்னு திருக்கோவையார்ல நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றாரு. மற்றாங்கதும் காட்டிடென்று வரங்கடந்தான் தில்லை அம்பல முன்றிலம் மாயவனே என்று சொல்லியிருக்காங்க. சரி, அவ இதுல இந்த சில கதைகளை எல்லாம் சொல்லி நமக்கு இவர் என்ன சொல்றாரு, உன்னை நான் ஏன் உருவது என்னாலோ அப்படின்னு சொல்றாரு. உன்னை நான் வந்து உருவதுன்னா அடைவது, நான் என்று அடைவது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பாரோர் முழுதும் வந்திரஞ்ச பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான் வாரார் முலையாள் பங்கை பங்கன் அப்படின்னு சொல்லி, காரார் மிடற்றியம் கண்டனாரே காண்பது என்று கொலோ அப்படின்னு சொல்றாரு. அந்த நீலகண்டரை நான் தரிசிப்பது என்னால், அவரை காண்பது என்னால் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல பதஞ்சலி முனிவருடைய வரலாறு, யாக்கிரபாதருக்கு ஏன் புலிக்கால் வந்ததுன்னா, அந்த உண்பதன் முன் மலர் பறித்துட்டு இருந்த வண்டு தேனீக்கள்லாம் எச்சில் பண்ண முன்னால பூவை பறிக்கணும், அதுக்கு அந்த புலி பாதமும் இருக்கும், அந்த நகை அந்த நகத்திலே கண்ணு, அந்த பாதத்துல இருக்க நகத்துல கண்ணு இருக்கும், அதை வச்சு அவர் சுவாமிக்கு பூ பறிச்சு அந்த தொண்டுகள்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத பார்க்கும். அதனால அவருக்கு வியாக்கரபாதர், வியாக்கரம்னா புலி, அந்த வியாக்கரபாதர்னா புலிக்கால் முனிவர்னு பேரு. பதஞ்சலிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனை பிள்ளையா பெறணும்னு சொல்லிட்டு அத்திரி முனிவரும் அவருடைய மனைவி அனுசுயையும் திருமாலை நோக்கி தவம் செஞ்சாங்களாம். அவரும் அவ்வாறே கொடுத்தாராம். ஆனா ஆதிசேஷன் வந்து இந்த மாதிரி யோனிவாய்ப்பட்டு பிறப்பதற்கு விரும்பாம அஞ்சி தண்ணியில இருந்து அனுசுயை வந்து தன் கையினால தண்ணீரை முகக்கும் போது அவ கைக்கு செயல்றாரு. அப்படி அனுசுயை வந்து அன்போடையும் அச்சத்தோலையும் கையில இருந்து டக்குன்னு விட்டுட்டாங்களாம். அப்ப ஆதிசேஷன் கீழே விழுந்துட்டார். அப்ப அஞ்சலி அப்படிங்கறது கரங்கள், அதுல இருந்து விழுந்ததனால் பதஞ்சலி, பத்துனா விழுதல், அஞ்சலினா குவித்தல், அதான் பாம்பு முனிவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதஞ்சலி முனிவர். அவருக்கு அந்த இடுப்புக்கு கீழே நாகம் மாதிரியே இருக்கும் உடல் வந்து. அவருக்கு அருள் செய்த பெருமானை நான் என்று சென்று காண்பது அப்படின்னு அழகாக அந்த பாடல, ஒவ்வொரு பாடலையும் ஒரு ஒரு வரலாறு சொல்லி இவ்வளவு சிறப்பு மிக்க அவரை நாம் என்று காண்பது அப்படின்னு சொல்றாரு. அது போல ஏழாவது பாடலையும், அவரை நான் கலையார் மறிப்பொற் கையினானை காண்பது என்று கொலோ அப்படின்னு சொல்றாரு. கலைமானை ஏந்திய திருக்கரத்தை உடையவரை நான் என்று தரிசிப்பேன் என்று சொல்லுகின்றார். அதுல வந்து ராவணனுக்கு அருள் கொடுத்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து கைலாயத்தை வந்து, அதாவது தேர் போறதுக்கு இடையூறா இருக்குன்னு, நான் கைலாயத்தை பெயர்த்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி அந்த மலையை பெயர்க்க முற்படும் பொழுது சுவாமி தன்னுடைய விரலுக்கு கீழாக அவனை பலகாலம் அழுத்தி வைத்திருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்புறம் அவன் வந்து கதறி அதன் பின்பாக சாமவேதத்தை மீட்டி தன்னுடைய கையவும் தன்னோட நரம்புகளையுமே வீணையாக்கி சாமகானம் மீட்டி அவற்றிருந்து ராவணன்கிற பெயர், ராவணன்னா அழுது கொண்டிருப்பவன், கதறியவன் அப்படின்னு பொருள். அதுவும் வாழும் வாழ்நாளும் பெற்றான் அப்படிங்கிறது வரலாறு. அந்த வரலாறு சொல்லி அந்த கையில மான் வச்சிருக்க பெருமானை நான் என்று காண்பேன்னு சொல்றாரு. இந்த எட்டாவது பாடல்ல சொல்லும் போது நம்ம அப்படியே பார்த்தோம், அவங்க தன்னோட வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரள் செங்கோ சோழன் கோழி வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடியாடும் அணிதில்லை அம்பலத்துள் எங்கோன் ஈசன் எம்மிரையை என்று கொள் எய்துவது என்று அவரை அடைவது என்பது பாடலின் சாரம். அதுல மிக அழகாக அதாவது கொடுங்கோல் வேந்தனாகிய பாண்டியனது நாட்டையும் ஈழ நாட்டையும் வென்று தனதாக்கி திறமையுடைய செங்கோலை மேற்கொண்ட சோழன் உறையூர்க்கு அரசன், அவன் முதல் பராந்தகன் அப்படிங்கிற சோழன். அவன் பொன் வேந்ததும் மிக அழகான வளையல்களை அணிந்து அதெல்லாம் வர்ணனைகளை எல்லாம் சொல்லி முடிந்து அந்த தலத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய சிவபெருமானை என்று நான் காண்பது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஈழத்தை வெற்றி கொண்ட போது ஆண்ட அரசன் வந்து நான்காம் உதயன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோழி வேந்தனும் செங்கோ சோழனும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது வந்து முதல் பராந்தக சோழன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோழி அப்படிங்கிறது உறையூரை குறிக்குது. ஒரு கோழி வந்து கரிகால் சோழன் ஏறி வந்த யானையை கொத்தி கீழே தள்ளுனதுனால உறையூருக்கு கோழியூர் அப்படிங்கிற பெயர் இருக்கு, அது காரண பெயர் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக திரிவிக்ரம வடிவம் கொண்ட திருமாலும் நான்முகனும் நெருக்கமாக நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நெருக்கமா நின்றுட்டு இருக்கும் போது அவங்களுடைய கிரீடங்கள்லாம் தாக்கி அதுல இருந்து மணிகள்லாம், அந்த உயர்ந்த மணிகள் பூரா கீழே சிந்தி இருக்கு தில்லையில அது ஆர் ஆர் வந்தார் அமரர் குளத்தில் அன்னைக்கு பார்த்தோம்ல, எல்லாருமே சுவாமியை வந்து வணங்குறாங்க. சைவத்துல தலைமை பீடமே தில்லை தானே. அப்படி அவங்க எல்லாம் வந்து தேவர்கள் எல்லாம் வணங்குறாங்க இல்லையா, அப்படி வணங்கும் போது அவங்க முடியிலிருந்து சிந்தின அந்த நவமணிகள் எல்லாம் சிவ தொண்டர்கள் கையில திரு அழகை வைத்து அப்படியே அப்புறப்படுத்திட்டாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க தலத்தை சென்று நான் என்று காண்பேன் என்று சொல்லி மீண்டும் அந்த கோழிவேந்தன் அந்த பத்தாவது பாட்டிலையும் சொல்றாரு. சீரான் மல்கு தில்லை செம்பன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆறா இன்சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோட பேரின்பம் எய்துவரின்னு சொல்லி வச்சு அழகாக தில்லை பகுதியில எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த தலத்துல மேகங்கள் தவழ்கின்ற உயர்ந்த சோலைகளையுடைய உறையூருக்கு அரசன், அதான் கோழிவேந்தன் சொன்னதுனால உறையூருக்கு அரசனும் தஞ்சை மாநகருக்கு தலைவனுமான கண்டராதித்தன் பாடிய, அதான் இப்ப இவர் ஒரு அரசர், அதனால திருவருளோடு கலந்து பாடின இந்த இனிய சொற்களை உடைய தமிழ் மாலையை யாரெல்லாம் கற்று பாடுகின்றார்களோ திரும்பி வாராத மீண்டு வாராத அந்த முக்தி உலகத்துல பெருமையோட சுவாமி திருவடி கீழே இருந்து அந்த பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இவர் மீண்டும் நான் சொன்னேன், இவர் முதல் பராந்தக சோழனுடைய இரண்டாவது திருமகன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக முக்திக்கு ஒரு அருமையான வழியினை இவரும் காட்டியிருக்கின்றார் என்று இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக மற்ற அருளாளர்களுடைய பாடல்களை எல்லாம் நாம் நாளை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து பாடலை பாடி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். வேதவா முனிவர் வாழ்க, விளங்குமான் இனங்கள் வாழ்க, பூதநாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் மும்மாறி பெய்து மலிவளம் சுரப்ப சொக்கநாதன் என்னும் கடவுள் தொன்னூல் நலம்பெற பொலிக மாதோ என்ற வாழ்த்து பாடலை பாடி இந்த நிகழ்வு இதுகாரம் நிகழ்வதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும்

0: சிவதத்துவத்திலும் தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருப்புகழ் ராகம் செஞ்சுருட்டி தாளம் ஆதி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமம்பாவை. தலைப்பு: மானே நீ நென்னலை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இனி அடுத்த திருப்பாடல், 6வது திருப்பாடல். மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ? வானே நிலனே பிறவே அறிவறியான், தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்திரவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும், எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அடுத்த தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று அவளை அழைக்கின்றார்கள். அப்பொழுது அவள் பேசிய பேச்சு நினைவு கூறுகின்றது. ஒவ்வொருத்தர் வீட்டு மேலேயும் அப்படிதான் அந்த பேச்சு. என்ன என்ன பேசினாலும் அவள் வந்து அவளை மானே என்று அழைக்கின்றார்கள். மான்போலும் மருண்ட நோக்கினை உடையவளே என்பது அதற்கு பொருள். மானி நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் சமந்த தேவாரம் மங்கையர்கரசியாரை அழைத்து பாடியது அல்லவா. மான்போலும் மருண்ட நோக்கினை உடைய பெண்ணே, நீ நென்னலை, நீ நேற்று நென்னலை. நென்னல் என்றால் நேற்று. அதில் ஐ என்ற எழுத்து ஒரு சாரியையா சேர்ந்திருக்கு, அதுக்கு பொருள் இல்லை, அதுக்கு தனியாக பொருள் கிடையாது. நென்னலைனா நென்னல் என்றே கொண்டு நேற்றுன்னு பொருள் பண்ணிக்கணும். மானே நீ நேற்று என்ன சொன்னாய்? நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன். நீங்கள்லாம் ஒன்று என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்க வேண்டாம், நான் வந்து உங்களை எழுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நீ இன்னும் இப்போ கூச்சப்படாமல் ஒரு வேலை செய், என்ன அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு நீ எந்த வழியாக போன அந்த வழியை வந்து காட்டு அப்படிங்கிறான். ஒன்றும் பேச முடியாது, சரிபடி பிடிச்சிட்டா ஒன்றுமே பேச முடியாது. என்ன போன திசை பகராய், இதில் அருமையாக சொல்லுவாங்க, நீ சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்னைய அந்த பேச்சு எங்கே போச்சு அது போன திசையும் காட்டுங்கிறான். ஏன்னா அதாவது ஒரு வாக்கை கொடுத்தா அது எவ்வளவு காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை பாருங்க. இப்போ வாக்கை கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னா பெரிய சிக்கல். அதான் சங்கப்புலவனே பாடி வச்சாங்க, அந்த காலத்தில் சங்கப்புலவரே ஒருத்தர் பாடி வச்சார். இப்போ மன்னன்ட்ட சொல்கிறார் என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய பட்டத்து யானை பெரிய துதிக்கையுடைய யானை, அது தந்தத்தினால என்ன அது பகை நாட்டு அரசனுடைய அந்த கோட்டை மதில் கோட்டை மதில் வாயில் கதவையே அது தந்தத்தினால பேர்த்து எடுக்குதான், அவ்வளவு வலிமை கொண்ட யானை. அந்த யானை மேலே நீ இருந்து கொண்டு ஆங்காங்கு இருந்து கொண்டு உன் மேலே வந்து அம்பு விடுகின்றார்கள், வேலை எரிக்கின்றார்கள், பிறகு அரமனைக்குள்ள புகணும்னு நினைச்சா விடுவாங்களா இல்லையா? அவங்க அந்த நாட்டு வீரர்கள் அதை எதிர்க்கின்றார்கள். அப்ப எந்த நேரத்தில் கூட்டுருவான் உன் ஆவியை கவர்ந்து செல்வானோ சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே நீ போர் செய்து கொண்டு அத்தனை ஆபத்துகளையும் முறியடித்து உன் வீரத்தை காட்டுகின்றாய். அப்படிப்பட்ட நீ இன்னொரு வேலையை செய்யணும், என்ன அப்படின்னா, நீ சொன்ன சொல்லையும் காப்பாற்ற வேண்டும். நிலமே பெயர்ந்து போகும் என்று சொன்னாலும், இந்த பூமியே நிலநடுக்கம் வந்து பெயர்ந்து போனாலும் நீ சொன்ன சொல்லிருந்து மாறாதே. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல் அப்படிங்கிறார். நிலமே பெயர்ந்தாலும் சரி, நீ சொன்ன சொல்லிலிருந்து மாறாத. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல்னு ஒரு அருமையான பெயரல் என்றால் அந்த அல்விகுதி வியங்கோள், அது வியங்கோள், அது எதிர்மறை பொருள் வருது. பயனின் சொல் பாராட்டுவானை மகன் எனல் வருது இல்லையா. பயனில்லாத சொற்களை சொல்லுவான மனுஷன் சொல்லாத, சொல்லாதேன்னு எதிர்மறை பொருள் என்ன சொல்லு, எனல் தான் மகன், எனல்னா மகன் சொல்லு. மகன்னா அங்க வந்து சன்னு அர்த்தம் இல்லை அந்த குரல்ல, மகன்னா மனிதன் அர்த்தம். பயனில்லாதவற்றை பேசுபவன மனிதன் சொல்லாத அப்படி இருக்கார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆமா, அப்போ மனிதன் சொல்லாத சொல்லாதங்க எப்படி சொல்றாரு, எனல் தான் சொல்றாரு. மக்கள் பதறி எனர், மனிதர்களுக்குள்ள பதர்னு சொல்லு, சொல்லுங்கிறதுக்கும் எனல்ங்கிறாரு, சொல்லாதங்கிறதுக்கும் எனல். மகன் எனல், மகன் சொல்லாத அதுக்கும் எனல். மக்கள் பதறி எனல், மக்களுக்குள்ள பதர்னு சொல்லு. பதர்னா என்ன, உள்ள அரிசி இருக்காது. அது மாதிரி உள்ளீடா அறிவு இல்லை, மனித மாதிரி தோற்றம் இருக்கு, உள்ளீடா இருக்க வேண்டிய அறிவு இல்லை. அதான் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்போ மனிதன் சொல்லாதேங்கிறதுக்கும் எனல், பதர்னு சொல்லுங்கிறதுக்கும் எனல். அப்போ அந்த எனல்ல உள்ள அல் என்ற விகுதி இருக்க அது உடன்பாட்டு பொருளையும் தரும், எதிர்மறை பொருளையும் தரும் தெரியுது. அதே மாதிரி இங்கே நிலம் பெயரினும் நின்சொற் பெயரெல்லாம் இங்கே எதிர்மறை பொருள். என்னன்னா நிலமே பெயர்ந்தாலும் சரி, உன் வார்த்தையிலிருந்து நீ மாறாத, மாறாத எதிர்மறை பொருள். அப்போ இந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது அதுவும் மேல மேல தலைமையான நிலையில உள்ளவர்களுக்கு அது பெரிய கடமையாயிருது இல்லையா. கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லதுன்னு அதனால சொன்னார். என்னன்னா அந்த அந்த வாக்கை சொல்லிட்டு அதுபடி செய்யலைன்னா என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அதான் அவ்வை பிராட்டியர் அருமையா சொன்னார். பெரியவர்கள், இடைப்பட்டவர்கள், கடைநிலையில் உள்ளவர்கள் மூணா பிரிச்சார் அவ்வை பிராட்டியார். பெரியவர்கள் எப்படின்னா சொல்ல மாட்டார்களாம், நேரா செஞ்சிருவாங்களாம், சொல்லாமலேயே செய்து விடுவார்கள். இடைப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், எப்பாடுபட்டாவது சொன்னதை சொன்னபடி செய்து விடுவார்கள். கடைநிலையில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், சொல்லுவார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அருமையா சொன்னார். சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வார் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரேன் இருக்கு. ஒருவேளை கடையறேன் இருக்குமோ சந்தேகம். என்ன நல்ல குளமாலை உண்பன்னாய் கூறுவோமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னா. சரி, மூணு வகையான மனிதர்களை சொன்னார். அப்புறம் என்னன்னா பலா மாவை பாதிரியை பார். பலா மரத்தை பாரு, மாமரத்தை பாரு, பாதிரி மரத்தை பாரு. திடீர்னு என்ன நம்மளை திசை திருப்பி அந்த மரத்தை பாரு, இந்த மரத்தை பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன மரத்தை பார்த்து என்ன செய்ய போறோம்னா, பலா மரம் அது இருக்கு, அது பூக்காமலேயே பழம் தருமா. அதை மாதிரி பெரியோர்கள் நினைச்சவங்களா சொல்லாமலேயே செய்து விடுவார்கள். மாமரம் என்ன பண்ணும், அது பூத்து காய்த்து பழம் தரும். அது மாதிரி இந்த இடைப்பட்டவர்கள் சொல்லி செய்வார்கள். பாதிரி மரம் அது பூக்கும், நல்லா பூக்கும், ஆனா பழம் தராது. அது மாதிரி இந்த கடைநிலையில் உள்ளவர்கள் நிறைய சொல்லுவாங்க, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க என்று சொன்ன. அது மாதிரி இங்க சொல்லிட்டு அதுபடி நடந்துக்கலன்னு உடனே வீட்டு வாசல்ல நின்னு என்ன கேள்வி கேட்கிறா பாருங்க. போன திசை பகராய், சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்ன சொல்லு எங்க போச்சு அந்த திசையும் காட்டு என்று நயமாக சொல்வார். இதெல்லாம் தோழிகளுக்கு உள்ள உரிமை. கூட யார் இருக்காங்க, எல்லாம் அன்பு கொண்ட நெருங்கிய தோழிகள் தான். என்ன வேற பொதுமக்கள் சபையில நிறுத்தியா கேட்கிறாங்க, இல்ல எல்லாம் ஒரு அன்பு பற்றி உரிமை பற்றி கேட்பது தான். அதனால நான் போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ, ஒன்னித்தில நகையா இன்னும் புலர்ந்தின்றோ அங்க கேட்டால அதே மாதிரிதான் இன்னும் புலர்ந்தின்றோ இங்க கேட்கிறா. இன்னும் உனக்கு விடியவில்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகோ, அப்ப விடிஞ்சு சூரியன்லாம் உதிச்சு என்ன எல்லாம் நடந்து போச்சு போடுங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என்னன்னா இன்னும் சேவலே கூவலை. ஆமா, இது கோழி சிலம்ப சிலம்பம் கூட அதுக்கே இன்னும் ஒரு பாட்டு நடுவில் இருக்கு. என்ன, ஆமா, சூரியன் உதிச்சாலும் உதிக்கல சூரிய. இது எத்தனாவது பாடல் இது? இது ஆறாவது திருப்பாடல். பதினெட்டாவது திருப்பாடல தான் சூரிய உதயம் சொல்லப்படுது. அண்ணாமலையான அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து. அப்பதான் இரவி கதிர் வருது. இரவி, ரவி பேர் வச்சிடும் இல்லையா பையங்களுக்கு, ரவின்னு பேர் வச்சிடும். ரவீன சூரியன் அர்த்தம். ஆமா, அவனுக்கு வடமொழியிலையும் பல பெயர்கள், தமிழ்லையும் பல பெயர்கள். வடமொழியில சூரியன், தினகரன், திவாகரன், பாஸ்கரன், மார்த்தாண்டன், ரவி, பானு, இப்படி பல பெயர்கள். தமிழ்ல கதிரவன், ஆதவன், பகலவன், வெய்யோன், ஞாயிறு, பரிதி, இப்படி பல பெயர்கள். இப்படி நிறைய பேரை வச்சிருக்கான் அந்த சூரியன். என்ன விட்டா இருக்க பேரம் பூரா அவனே வச்சிருப்பான், வச்சுட்டு போயிடுவான் பொழுது. அவ்வளவு பேர்கள் அவனுக்கு. அந்த சூரியன் எப்போ வரான், கண்ணாறு இரவி கதிர் வந்து காறு கரப்ப. அப்பந்தான் அந்த இருளே மறையுது. காறு கரப்ப, இருள் பதம் மறையுது. ஏன்னா இரவியின் கதிர் வந்தா தானே இருள் மறையும். அப்போ சூரிய உதயத்துக்கு பதினெட்டாவது பாடல் தான் வரப்போகுது. இப்பவே இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்கிறா. இப்ப புலர்ந்தின்றோம்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் உனக்கு புலரி பொழுது வரவில்லையா. புலரி என்றால் வைகரைன்னு அர்த்தம். சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்ற நம்முடைய அரிய இலக்கண நூலிலே, ஒரு இலக்கண நூல், அதுக்கு ஈடு இணையா வேற எதுவும் கிடையாது. சிவஞான சுவாமிகள் எழுதிய தொல்காப்பிய சூத்திர விருத்தி, அதுல சிறப்பு பாயிரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, முதல் சூத்திரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எத்தனையோ நூற்றுக்கணக்கான சூத்திரங்கள் இருக்கு தொல்காப்பியத்துக்கு. ஆனா அந்த சிறப்பு பாயிரத்துக்கும் ஒரே ஒரு சூத்திரத்துக்கும் எழுதின உரையில தொல்காப்பிய நூல் முழுக்க வளம் வந்திருப்பார்கள். பிற பிற உரையாசிரியர்கள் உரையில் உள்ள சிறப்புகளையும் சொல்லியிருப்பார்கள், திருத்தங்களையும் குறிப்பிட்டிருப்பார்கள் இல்லையா. அதுல பாயிர விருத்திங்கிற அந்த பகுதிக்கு நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்த சைவ பேரறிஞர், சைவ திருவாளர் ராமச்சந்திர பாண்டியன் ஐயா அவர்கள் மிக நுணுக்கமாக அதுக்கு நாம பொருள் காண்பது ரொம்ப அரிது. பாயிர விருத்திக்கு அதுக்கு ரொம்ப விரிவாக விளக்கமாக உரை எழுதி ஒரு பெரிய தமிழ் பணி, சைவ தமிழ் பணி, அருந்தமிழ் பணி செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவர்கள் முதற் சூத்திர விளக்க எழுதக்கூடிய பணியிலும் இருந்து வருகின்றார்கள். ஏன்னா யாரும் அவ்வளவு விரிவாக எழுதலை. ஆக அந்த மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க சுவாமிகள், எதுக்காக சொல்ல வந்தேன்னா, புலரி அப்படின்னா வைகரை போலதுன்னு அர்த்தம். சிவஞான சுவாமி இதை சொல்றாங்க, வைகரை விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி சொல்றாங்க. வைகரி விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி, மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப வைகரை பொழுது வரவில்லையா உனக்குன்னு தான் கேட்கிறான். சூரியன் உதிக்கலையான்னு கேட்கல, அது உதிக்க என்ன நேரம் இருக்கு. ஏன்னா வைகரை பொழுது வந்தாலே துயர் எழுந்துவிட வேண்டும். எப்போ? இந்த பாவை நோன்பு இருக்கின்ற காலத்திலே வைகரை துயர் எழுந்து பொதுவாகவே சொல்லி வைத்திருக்கின்றார் அவ்வை பிராட்டியார். ஆகையினாலே வைகரை பொழுது வரவில்லையா அப்படின்னு உரிமையா கேட்கிறாங்க பாருங்க. ஆகையினாலே அப்போ சூரியன் உதிச்சிருக்காது வைகரை பொழுதுல, அது இரவு தான், இரவினுடைய கடைக்கூறு. வைகரை பொழுதில் சூரிய உதயம் நிகழாது என்பது சிலப்பதிகாரத்தில் அருமையா சொல்ற, வான் கண் விழியா வைகரை யாமத்து. வான் கண் விழியா வைகரை யாமத்து, வான் கண் வானத்தினுடைய கண்ணுங்கார் சூரியனை இளங்கோவடிகள். இந்த வானத்தினுடைய கண் விழிக்கவில்லை எப்போ? வைகரை பொழுதுல. அப்போ வைகரை பொழுது முடிஞ்சுதான் சூரிய உதயம் நிகழும். இன்னும் வைகரை பொழுது வந்துட்டாலே எழுந்து விட வேண்டும், அதான் உனக்கு

0: കൊടുക്കും. തലയളിത്തുന്ന തലയായ കരുണൈ நல்வினை செய்பவர்களுக்கெல்லாம் அந்த வினைப்புலனை ஊற்றான், தீவினை செய்பவர்களுக்கும் வினைப்புலனை ஊற்றான், அதுவும் கருணை தான். அந்த கருணை திரோதன சக்தியாக இருந்து செய்யக்கூடிய கருணை, அது அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய கருணை இல்லையா. இந்த கருணை இருக்க இது அருட்சக்தியாக இருந்து பாச நீக்கமும் வீடு பேரும் அருளக்கூடிய கருணை, இதுதான் தலையாய கருணை, தலையளி என்று கூறினார். தலையாய கருணை, ஆகவே தானே வந்து எம்மை தலையடித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி. கடல் திருவடின்னு சொன்னேன், வார்கடல் நீண்ட திருவடி, மாதேவன் வார்கடல்கள் முன்னாடியே வந்தது. வான்வார்கடல், வான் இன்னொரு அடை வந்திருக்கு இங்க. வான் என்பது அழகு, அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தோர்க்கு, வந்தோர்களாகிய எங்களுக்கு என்று அர்த்தம். அவனுடைய அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்காக உன் வாயை திறவாய், நீ வாய் திறந்து பேசுவாயாக. அப்படின்னா என்னட்டா, விழித்து விட்டாள்னு அர்த்தம், கண்ணை திறந்துட்டா, ஆனா என்ன வாயை திறக்காம இருக்கிறா, நான் இன்னும் வர்றேன் போவோம் அப்படின்னு எதுவும் சொல்லாம இருக்கிறா. அதனாலதான் வாய் திற வாய்ங்கிறா. நான் ஏன்னா எங்களுக்காக வாய் திற, ஏன்னா நாங்க வந்து எந்த உலகத்தாலும் அறியப்படாத பெருமான் நம்பொருட்டு எளிவந்து கருணை செய்த அந்த தலையாய அருள் திறத்தினை பாடிக்கொண்டு வருகின்றோம். எங்களுக்காக நீ உன் வாயை திறப்பாயாக இல்லையா. ஊனே உருகாய், ஒருவேளை நீ வாய் திறவாம இருக்கிறதுனால நீ அப்படியே ஊன் உருகி இல்லையா, உள்ளம் கசிந்து வாயை திறக்க முடியாம இருக்கா, அப்படி இல்லை, அதையும் குறிப்பிட்டு அப்படி இல்லை, ஊனே உருகாய், நீ ஒரு சோம்பலாலதான் வாய் திறக்காம இருக்கே ஒழிய உள்ளம் உருகி செயலிழந்து ஒண்ணும் வாய் திறக்காம இல்லை. அதான் வாய் திறவாய்னு சொன்ன பிறகு ஊனே உருகாய்ங்கிறா, ஊனே உருகாய். அந்த மாதிரி எதுவும் நீ சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, ஊனே உருகாய், உனக்கே உறும். இப்படிலாம் இருக்க முடியுதுன்னா அது ஒன்னாலதாம இருக்க முடியும், எங்களால இருக்க முடியாது. அதான் அந்த நட்பினுடைய உரிமை. இதெல்லாம் உனக்கே உறும், எமக்கும் ஏனோர்க்கும் இல்லையா. நீ உனக்காக வேண்டி நீ பாட போறதா அறிகுறியே தெரியல, ஆனா நாமெல்லாம் ஒன்னா பழகிட்டோம். அதனால எங்களுக்கும் எங்க கூட புதுசா பல தோழிகள் வந்திருக்காங்க, அவர்களுக்காகவுமாவது எம்பெருமானை பாடிக்கொண்டு வா எங்க கூட அப்படிங்கிற. எமக்கும் ஏனோர்க்கும் அடியார்கள் பாருங்க, வந்து இதன் மூலமா வந்து நம்ம இன்னொரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இப்ப எனக்கு பக்தியே இல்லைனாலும், எனக்கு உண்மையில பக்தியே இல்லைனாலும், அடியார்களுடைய நட்பு எனக்கு இருந்ததுன்னா எங்களுக்காக வேண்டியாவது நம்ம எல்லாம் பழகிட்டோம்லாம், எங்களுக்காக வேண்டியாவது எம்பெருமான பாடிக்கொண்டே எங்க கூட வா அப்படின்னு அவர்கள் ஒன்றுக்கும் பற்றாத எளியனையும் இந்த நெறியின்பார் படுத்தி விடுகின்றார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அருள் மகத்துவம் பாருங்க. அடியாருடைய இணக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. எமக்கும் ஏனோர்க்கும் எங்கோனே பாடுன்னு, உனக்காக பாடணும்னு ஒரு தன் உணர்வு இல்லாட்டாலும் ஆர்வம் இல்லாட்டாலும் நாமெல்லாம் பழகியிருக்கோம்ல, அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து இல்லையா. நான் அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கெல்லாம் போறதே இல்லைங்க, ஆனா அங்க அவர் கூட பழகிட்டேன் இல்லையா, அதனால அவர் வீட்டு விசேஷத்துக்காக போனேன், அல்லது பொதுவாக அங்கெல்லாம் போறதில்லை அப்படிமோ, அவருக்காக போனேன் அப்படிமோ, என்னன்னா அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கறது. அது அடியார்கள் கூட பழகிட்டோம்னா அப்ப நட்புக்கு மதிப்பு கொடுக்கும் போது நம்ம சிவனறிக்கே வந்து விடுகிறோம். எவ்வளவு பெரிய சிறப்பு. எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடையிலோர், தம் கோன் என்பது ஒரே சொல் தம்பிரான் என்பது போல, தமக்கு பிரான் தமக்கு தலைவன் ஆன்மாக்கள் ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானை பாடு பாடுவாயாக என்று சொல்கின்றார். இவ்வாறு அந்த தோழியை எழுப்பிக் கொண்டு அடுத்த தோழியின் வீட்டிலே வருகின்றார். எட்டாவது திருப்பாடல் வரை எழுப்புதல் தொடர்கின்றது. ஒன்பதாவது திருப்பாடல எல்லா தோழிகளும் ஒன்று சேர்ந்து நீராட செல்கின்றார்கள். பத்தாவது திருப்பாடல அப்படி நீராட செல்லும்போது எதிரே வந்து திருக்கோயில் திருத்தொண்டு செய்கின்ற பெண்டிர் வருகின்றார்கள். அவர்களோடு மிக அற்புதமான ஒரு உரையாடல் பத்தாவது பாடல். பதினோராவது பாடல்ல திருக்குளத்திலே நீராடல், அது முழுக்க பதினோரு பாடல் வந்து நீராடல் தான்.
1: ஓம் நமசிவாய், யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் நிலை பெறுமாறு எண்ணுது ஏல். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருப்பூவனத்திற்குரிய திருப்பதிகம் பன்னிந்தளம் 11 திருப்பதிகம் பண்வரிசைகள் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: சிற்றம்பலம் அனுபோக சுத்தி. ஈசனே என் எம்மானே எனத் துவங்கும் திருப்பதிகம் பாடப்படுகிறது.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

இறைவனுடைய திருவுருளை சிறமேற்கொண்டு இப்பொழுது திருவாசக பகுதியிலே இரண்டாவது சிந்தனையை நாம் மேற்கொள்கிறோம். சிவபுராணம் என்ற பகுதிக்கு அடுத்தாற்போல் இருப்பது கீர்த்தி திருஅகவல் என்ற இரண்டாவது பகுதியாகும். இந்த மாதிரி பகுதியெல்லாம் நாம் தனித்தனியாக எண்ணுவது இருக்கிறதே, அது ஒரு திருவருளுடைய அமைப்பு தான், திருவருளுடைய தந்தை நமக்கு கருணைதான். என்றாலும் இதை முழுமையாக நாம் எண்ணுவதற்கு நமக்கு முன்னே இருக்கின்ற அருமையான அந்த திருவாசக பதிப்புகள் பல நமக்கு துணை நிற்கின்றன. அந்த வகையில் நம்முடைய இப்ப இரண்டாவது தலைப்புக்கு நாம் செல்கிறோம். இதற்கு கீர்த்தி திருவகல் என்றிருக்கிறது. இது பற்றி ஒரு சிந்தனை அடியனுக்கு உண்டு, அதை நான் இங்கே தெரிவிச்சிடறேன். இந்த கீர்த்தி என்பதற்கும் கீர்த்தி என்ற ஒரு சொல் உண்டு. கீர்த்தி இது கியன்னா அது சியன்னா கீர்த்தி. இந்த இரண்டுக்கும் வேற்றுமை உண்டு. அப்ப கீர்த்தி என்பது ஒன்று, கீர்த்தி என்பது ஒன்று. ஆனால் தொழுகாப்பியர் காலத்தில் கொஞ்ச காலம் வரைக்கும் இருந்து இந்த வழக்கு போயிட்டு இப்பொழுது அதை நாம் நிலைநாட்ட முடியல. இருந்தாலும் நம்முடைய இந்த கீர்த்தி திருவல் என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கீர்த்தி திருவலாக இருக்கணும். இப்படி சொன்னா சிலருக்கு வருத்தம் கூட ஏற்படும். இந்த தமிழாசிரியர்கிட்ட ஏதேனும் போச்சுன்னா ஏதேனும் மாத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு. எல்லாவற்றையும் மாத்துவதைகளுடைய கருத்தும் அல்ல. காரணத்தோடு கூறுகிறோம், ஏற்கலாம் மறுக்கலாம் ரெண்டும் சொந்த உரிமை இல்லைங்களா. அந்த சொல் வழக்கு போயிட்டு இந்த சீர்த்தி சீர்த்தின்னா சீர்த்தி என்பது தொல்காப்பியத்தில் தான் இருக்குது. அந்த சீர்த்தி என்பதற்கு என்னன்னு கேட்டா மிகு புகழ் என்று தொல்காப்பியரை உரைச்சு இருக்கிறார். கீர்த்தி மிகு புகழ் தான் முடிஞ்சு. அப்ப ஒரு எல்லைக்குட்பட்ட புகழ் இருப்பது கீர்த்தி, எல்லைக்கு மேற்பட்ட புகழ் இருந்தால் அது சீர்த்தி. இது தொல்காப்பிய வழக்கில் தான் இருக்கு, வேற எங்கும் இல்லை. அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய பெருமானுடைய புகழ் ஒரு எல்லைக்குட்பட்டதா இல்லை? நம்மா இருக்கக்கூடிய புகழ் எல்லைக்குட்பட்டதுன்னு ரொம்ப கீழானது. ரெண்டாவது ஒரு காலம் இருந்து ஒரு காலத்துல போயிடும். 30 ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லை, இப்படி எல்லாம் போடும். அதனால அது இல்லை நல்லதா. ஆனால் பெருமானுடைய புகழ் என்றும் குன்றாது மேன்மேல் உயர்ந்து வருகின்ற போல். ஆதலால் பெருமானுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது எந்த சொல்லால் சொன்னால் நல்லது? கீர்த்தி திருஅகவல் என்று சொன்னால் நல்லது. தொல்காப்பியர் இருந்தார் மகிழ்வார். ஆமாப்பா, நான் கீர்த்தி என்ன மிக புகழ்னு சொன்னேன், அது ஞாபகம் வச்சு சொல்லிக்கலான்னு. கீர்த்தி என்பது ஒரு அளவான உரிய புகழ், அதனால கீர்த்தி திருவலியர் கூட என்று இருக்கலாம். ஆனால் எல்லா பதிப்புகளிலும் கீர்த்தி திருவல் என்றே இருப்பதால் நம்ம அதை ஒன்று மாற்ற வேண்டாம். ஆனால் மனதில் மட்டும் அப்படி இருக்கலாம், கீர்த்தி திருவல் என்று இருந்தால் மேலும் சிறக்கும். ஏன்னா இது பெருமானுடைய புகழாதலால், அளவற்ற புகழாதலால், எல்லை மீறிய புகழாதலால், என்றும் உள்ள புகழாதலால் கீர்த்தி திருவல் என்று இப்படியாக ஒரு சிந்தனை. இனி அடுத்தாற்போல் தில்லையில் அருளியது என்று இருக்குது. இதை நம் முன்னே சொன்ன சென்ற முறையே நம்முடைய மணிவாசகர் வரலாறு சேக்கிரார் கையகப்பட்டிருக்கும் என்றால் நிச்சயம் இந்த கீர்த்திருவுகளோ அல்லது சிவபுராணமோ அண்டப்பகுதியோ போற்றி திருவுகளோ திருச்சதமோ இன்ன இடத்தில் சொல்லப்பட்டது என்று நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கும். நம்முடைய மணிவாசகர் வரலாறு சேக்கிரார் கையகப்படும்படியான திருவுருளை நாம் பெறல இல்லைங்களா. ஆதலால் தில்லையில் அருளியது, தில்லையில் அருளியது, அவ்வளவுதான். இதுக்கு என்ன சான்று? ஒன்னும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எல்லா பதிப்புகளும் இருக்கின்றன, நாம இருக்கிறோம், பரவாயில்ல, அப்படி அப்படி படுது இல்லைங்களா. அதனால ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்பதற்கு நமக்கு வாய்ப்பா சரியாது. திருவம்பாவையே கூட, திருவம்பாவையே சின்ன திருவண்ணாமலை அருளியது என்று எல்லாரும் எல்லா பதிப்புல இருக்குது இல்லைங்களா. சரி, இருப்பதனால ஒன்னும் தப்பு இல்லை. பிறகு காரணம் என்ன? அண்ணாமலையான் அடிக்கவனம் சென்றிருந்த ஒரு பாட்டு வேற இருக்கிறதுல, ஆதி மந்திரம் எல்லாம் அரும்பெருஞ்சோதின்னு வேற தொடங்குது. பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று சொல்லும் போது கொஞ்சம் அந்த அடிமுடி எல்லாம் நீளமா இருப்பதை காட்டுகிறோம். இப்படிப்பட்ட குறிப்பு இருப்பதனால திருவண்ணாமலை அருளியது என்பதில் நமக்கு யாரு விதம் எழுக்கில்லை, நமக்கு திருவாசகத்துக்கும் எழுக்கில்லை. ஆனால் சீத புனல் பாடி சித்தம் பலம் பாடி என்று ஒரு குறிப்பு வருது. எனவே சிற்றம்பலம் பாடி என்பதனால தில்லையில் அருளியது என்றிருந்தால் அதனால எல்லா பதிப்பிலும் இருப்பதனாலும் திருமணி திருவண்ணாமலையில் திருவம்பாவை அருளியது என்று சொல்வதனால எந்தவித இழுக்கும் இல்லையாதனால இப்படியே வைத்துக் கொள்றோம். சொல்றேன், சீத புனல் பாடிங்கிறார், சிற்றம்பலம் பாடி
பேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி பேரித்தினமே வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடி ஆடியோ என்பாவன் என்று சொல்றார். அதனால இதெல்லாம் நமக்கு என்ன திருவாசகத்தினுடைய சேக்கலால் கைப்பற்றிருக்கும் என்றால் நிச்சயமா இந்த இடத்துல என்ன பொழுது பாடியது என்று சொல்லியிருக்கார். அப்படி ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கல, மூவருக்கு தான் கிடைச்சது, நாலாம் அவருக்கு கிடைக்கல, நாம் செய்த போகுவது என்று அல்லவா. இந்த ஆகூர் போகூர்னு திருவள்ளுவர் தான் பிரிச்சார், வேற யாரும் பிரிக்கல. ஆகு ஊழ்னா மேன்மேல் வளர்கிற ஊர், போகு ஊழ்னா நேர் மறுதலையானது, நமக்கு போகு ஆதலால் அது கிடைக்கவில்லை. எனவே இது திரு திருச்சி இது சிலையில் அருளியது என்றிருப்பதனால் நமக்கு ஒன்றும் இது இல்லை. அடுத்தாற்போல் இந்த கீர்த்தி திருவுகள் முழுதும் என்ன கூறுகிறது என்று சொன்ன, சிவனது திருவடி புகழ்ச்சி முறைமை என்று இருக்கு. இது இந்த விளக்கம் யார் எழுதுறதுன்னு தெரியல, யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா இறைவனது திருவடி என்னது, இறைவனது இல்ல ஆமா சிவனது திருவடி புகழ்ச்சி முறைமை என்றது. புகழ்ச்சி முறைமை அது என்ன, போட வந்து இப்படித்தான் போட வேண்டும் என்ற ஒரு முறைப்படுத்தியிருக்கிறதா என்றால் விளங்கல, அதிகமா விளங்கல. ஆனால் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் வைத்துக்கொண்டு என்ன, பெரியவங்க என்னது அவ்வளவு சுலபமா அது வந்து தவறு அப்படின்னுலாம் சொல்லிடக்கூடாது சரிங்களா. நான் பார்த்தேன் திருவடி புகழ்ச்சி முறைமை என்று இருப்பது என்னன்னு கேட்டா, இறைவனுடைய திருவடியை எப்படியும் போடலாம், எல்லாரும் போடலாம், எக்காலத்தும் போடலாம். ஆனால் பொழுது என்ற பொழுது இந்த பகுதியை பொறுத்தவன்ல ஒரு முறைமை இருக்கிறது, முறைமை இருக்கிறது. அந்த முறைமையை நாம் என்னத்தான் வேணும், என்னத்தான் வேணும், என்ன எப்படி எண்ணணும் என்று கேட்டால், ரொம்ப அழகான பகுதி இந்த கீர்த்தி திருவுகள் முழுதும். நீங்க தனி தலைப்பா பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்ன, முதல் தலைப்பு இறை இயல்பு என்று பிரித்துக் கொள்ளும். ஒன்று முதல் நான்கு வரை உள்ள அடிகள் அந்த இறை இயல்பை சொல்லுகிறது சொல்லுது. இனி அடுத்தாற்போல இதை பிரித்துக் கொள்ளும்னு சொன்ன, இரண்டு விதமாக பிரித்துக் கூறுகிறார் மணிவாசக பெருமான். ஒரு திறன் பெருமான் எனக்கு என்னளவில் செய்த பெருமை என்ன தெரியுங்களா என்ற ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, என்னை போன்ற பிறடியார்களுக்கு செய்த போட்சி என்ன தெரியுங்களா என்று இன்னொரு பகுதி. ஆகவே இரு திறனாக வந்திருக்கிறது. அப்ப ஒரு திறன் பெருமான் தமக்கருளிய திருவடி போட்சி அருளிய முறைமை, இனி இன்னொன்று தன்னை போன்றிருக்கின்ற பிற அடியார்களுக்கு அருளிய முறைமை. நாம் இப்ப இரண்டாவது மூன்றாவது தலைப்புகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதல் தலைப்பாக கொஞ்சமா இறை இயல்பு என்று ஒரு சிறு தலைப்பை பிரித்துக் கொள்ளணும். இரண்டாவது தலைப்பு இறைவன் மணிவாசகருக்கு அருளிய பாங்கு, அது இரண்டாவது. மூன்றாவது இறைவன் மணிவாசகரை போன்ற பிறடியார்களுக்கு அருளிய பாங்கு, அது மூன்றாவது. நான்காவது, பெருமானி உங்களுக்கு அருளியதுன்னு சொன்னீங்களே அது எப்படி அருளினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் அருளினார் அந்த குருநாதன் எனக்கு அருளிய பாங்கு சொல்லட்டுமா என்று சொல்லி, குருநாதன் தனக்கு திருப்பெருந்துறையில் எப்படி அருளி செய்தார் என்பதை பற்றி ஒரு தனி போச்சு. இப்படி முடிச்சுக்கிறார் இந்த கீர்த்தருவல். அப்போ எப்படி அமைத்துக் கொள்ள நம்முடைய தலைப்புகள், இறை இயல்பு, இறைவன் மணிவாசகருக்கு அருளிய பாங்கு, பிற அடியார்களுக்கு அருளிய பாங்கு, இப்படிப்பட்ட மணிவாச பெருந்தகைக்கு இறைவன் குருநாதனாய் எவ்வாறு அருளிய பாங்கு, இப்படி நான்கா பிரித்துக்கொண்ட சரியாக. அப்ப இறைவனுடைய திருவடி போட்டி எப்படி அமைகிறது, தமக்கு அருளியதும் தம் போன்ற அறிவர்களுக்கு அருளியதுமான முறைமை கூறப்படுகிறது என்று வைத்துக் கொண்ட அந்த தலைப்பினுடைய உள்நோக்கம் நமக்கு விளங்குகிறது. எனது தலைப்பெல்லாம் நம்ம விட்டக்கூடாது, 51 தலைப்புகளுக்கு விளக்கம் இருக்குது. யாரோ பெரியவங்க இருக்கிறாங்க, அந்த பெரியவங்க அவ்வளவு நம்ம லேசா கருதிடக்கூடாது. அந்த வகையில் நாம் நினைக்கிறோம். இனி நாம் உள்ளே நுழைகிறோம் கீர்த்தி திருவர் என்ற பகுதிக்கு. முதல்ல எடுத்த உடனேயே ரொம்ப அருமையாக சொல்லப்படுகிறது, இல்லை மூதூர் ஆடிய திருவடி பல்வையின் எல்லாம் பல்வையின் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாயி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி

0: பெருமான் எல்லையில்லாத கருணையுடையவன். அவன் இடையராது தன் கருணை பெருக்கினாலே எங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான்? தில்லையிலே. அந்த தில்லை எப்படிப்பட்ட ஊர்? மூதூர் அப்படின்னா. இந்த மூதூர் என்பதற்கும் தொன்மை என்பதற்கும் ஒரு வேற்றுமை உண்டு. ரெண்டும் பழனிமத்தோடு மேம்போக்க அப்படி சொல்லும்போது தொன்மை முதுமை, முதுமை தொன்மை அப்படி அடிச்சுட்டு போடுவோம். ரெண்டும் சேர்ந்து வரும்போதுதான் நம்முடைய கெட்டிகாரத்தனம் விளங்கும். இப்ப ஏர் என்றால் அழகு, எழில் என்றால் அழகுன்றோம். தொழுகாப்பித்தில் ஒரு இடத்துல கற்பும் ஏரும் எழிலும் என்றான் வருது. அங்க என்ன பண்றது? ஏர் தனியா எழில் தனியா. அங்கதான் நமக்கு மேல இருக்கிற பேராசிரியருடைய உரையை படிக்க வேண்டியது. வெறும் ஏர்னா அதெல்லாம் எழில்பா, எழில்னா அது ஏர் என்று சொல்லிவிடுவோம். எழில் ஏருங்கிறது ரெண்டும் சேர்ந்து வருகின்ற பொழுதுதான் அப்ப ஏதோ அடிப்படை வேற்றுமை இருக்குன்னு தெரியுது. அதுக்கெல்லாம் தொழுகாப்பிய உரையாசிரியர்கள் மிக சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார். அருமையா இப்ப எழுதி வச்சிருக்கிறார்கள். படிக்கிறதுக்கு தான் நம்ம தயாராக இல்லை அப்படி இருக்கிறோம். அது போல தொன்மை என்றாலும் பழமைதான், முதுமை என்றாலும் பழமைதான். ஆனா அந்த தொன்மைக்கும் முதுமைக்கு என்ன வேற்றுமை அப்படி கேட்டா, தொன்மைன்னா பழமைங்கிற ஒண்ணுதான், முதுமைன்னா பழமையோடு அதற்குரிய சிறப்பும் உடைமை, சிறப்பும் உடைமை. இப்ப திருவண்ணாமலை தொன்மையானதுன்னா ரொம்ப பல காலத்துல இருக்குது, கிபி கிமுங்கெல்லாம் எப்ப அப்பாற்பட்டது இருக்குங்க. திருவண்ணாமலை முதுமையானதுன்னு கேட்டா அந்த பழமை ஒரு பக்கம்பா, அதோடு கூட அதனுடைய சிறப்பு இன்னொரு பக்கம்பா. இந்த பழமையும் சிறப்பும் ஒருங்கு வாய்ந்தது முதுமை. பழமை என்ற ஒன்று மட்டுமே வாய்ந்தது தொன்மை. தொன்மை அப்ப தில்லை எப்படிப்பட்டது? பழமை எப்படியோ அதுபோல சிறப்பிலும் உயர்ந்தது. தில்லை மூதூர் அதுதான் தில்லை. ஆடிய திருவடி எப்பொழுதுமே ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஓயாத ஒழியாத ஆடிக்கொண்டான். நம்முடைய சேக்கிழா பெருமான் பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி என்று தில்லைவாழ்ந்த சர்க்கத்துல அந்த நடனத்தை குறிக்கிறார். பொற்புடன் நடம் செய்கின்ற, ஆனா எல்லையில்லா காலமாக ஆடுவதனால எப்பொழுதாவது ஒரு நேரம் கொஞ்சம் சோர்வு தட்டுமா அல்லது கொஞ்சம் கால் மாறணும்னு நினைக்குமா? இல்லை. பொற்புடன் நடம் செய்கின்ற அந்த தொடக்க காலத்துல எப்படி அந்த எடுத்த காப்பாதமும் ஊன்றிய பாதமும் இருந்து எப்படி திருக்கைகள் எல்லாம் விளங்கினவோ அதே போன்று என்றும் இருக்குதான். அதான் பொறுப்புடன் நடம் செய்கின்ற பொங்கலன் போற்றி போற்றி என்று பாருமையா வாழ்த்தினார். ஆகலால் அப்படிப்பட்ட ஆடிய திருவடி, இங்க திருவடி என்பது என்னன்னா திருவடியை குறிக்கும். திருவடியை உடைய பெருமான் என்று வைத்துக் கொள்ளும். அப்ப இங்க திருவடி என்று குறித்தாலும் அப்படிப்பட்ட அருமையான திருவடியை உடைய எங்கள் பெருமான் யாரு? நடராஜா. அந்த தில்லை பெருமான் பல்வையின் எல் பல்வையின் உயிரெல்லாம் பயின்று பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி. அவன் ஆடி இருக்கிற இடம் ஒன்று தில்லையாயிருந்தாலும் கூட உலகில் எந்த உலகில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கின்றனவோ அத்தனை உயிரினங்களோடு கூட நீங்காது இருக்கிறானா, அங்கேயே இருக்கிறான். அப்ப உயிர்க்குயிராய் நிற்கின்ற பெருமான் தான் தில்லையிலும் ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்ப பல்வையின் உயிரெல்லாம் எங்கு எந்தெந்த உயிர் இருக்கின்றன, ஓரறிவு முதல் ஆறறிவு உயிராக அத்தனை உயிர்களிலும் பயின்றி உயிர்க்குயிராக இருந்து அந்தந்த உயிர்களுக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் உங்கள் பெருமான் எண்ணில் பல்குணம் எழில் வர விளங்கி. எண்ணில் பல்குணம், சரி அவனுடைய குணத்தை என்ன சொல்லாம்னாரு? எண்ணற்ற குணம். ஏன்னா ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவன் உடனாக இருக்கின்ற பொழுது அந்தந்த உயிர்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ப அவன் வரணும் வரணும். இப்ப இவங்க இங்க இருந்து போறாங்க, இவங்களுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் வேணும் இல்லையே வேணும் இல்லையேன்னா இவங்களுக்கு என்ன வரணும்? இப்போ வேணாகவே வரணும் ஆண்டவன். ஆ வந்துட்டு ஏறுப்பான்னு சொல்லணும். யாருக்கு என்ன தேவையோ அப்போ காலையில இருந்து சாயந்தரம் பாக்குற சார் தேவது, ஊருக்கே போக முடியல எப்படியாவது போனா தேவலான்னு பாக்குறேன்னு சொல்லணும்னு அவ யாராவது வந்தவனு நாம சிதம்பரம் தான் போகணும்னு சொன்னேன். ஐயா என்ன வெளியே நிக்கிறீங்க? ஐயா இங்க வர முடியுங்க, சிதம்பரம் போற வரீங்களா அப்படின்னா ஆடா ஆடா ஆடா ஆடா அப்படிங்களா, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி எந்தெந்த ஆன்மாக்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ அந்தந்த தேவையும் அந்தந்த நேரத்தில் அப்படி போய் கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு முன்னுதாரணம் உண்டாயா? நம்ம கல்லூரி பையன் எப்படி உருவானா நம்ம, அதனால உண்டாயா அதில்? ஆமடா, தெரியாதா? தில்லாழ்பாணத்துல பாரு, மாமனாக வந்தும் வழக்குறைப்பான், மாணிக்கத்தையும் விற்பான், வளையலையும் விற்பான், விறகும் விற்பான், எல்லாம் எண்ணில் பல்குணம். ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க விறகு வைக்கணும்னு சொன்னா அந்த பானபத்திரத்துக்காக வர வேண்டியிருக்கு. மாமனான வருதுன்னா அவன் தங்கச்சி புள்ள மாதிரி தகராறு, அது தகராறுல எல்லாரும் சொத்தை எடுத்துக்கிட்டாங்க, அப்ப வர வேண்டியிருக்கு. அதனால அது அது போல வளையலும் வைப்பான், மாணிக்கமும் வைப்பான், விறகும் வைப்பான். அதே போல மாமனாகவும் வருவான், திருச்சிராப்பள்ளியில தாயுமாகவும் வருவான். தாயும் ஆனவர், தாயுமான. அப்ப தாயுமா வருவார், மாமனாகவும் வருவார். ஆமாப்பா, இன்னும் என்னென்ன உண்டா தெரியும். அதனால எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, எங்க இருக்கிறான், மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். இங்க ஒரு அமைப்பு பாருங்க, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். விண்ணுலகம் என்றாலே நம்ம வானோர் உலகம்னு சொல்லுவோம், வானோர் உலகம்னாலும் விண்ணுலகம்னு சொல்லுவோம். ரெண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டது கெட்டிக்காரன் முழு எட்டு நாள்ல தெரியணும். இந்த மாதிரி சேர்ந்து வரும்போதுதான் மொழிப்புலமை விளங்கும், அறிவியல் விளங்கும். எப்படி ஒரு சொல்றாங்க, விண்ணென்றாலும் தனியா வந்துட்டா விண்ணுலகம்னா வானோர் இருக்கிற உலகம், வானோர் உலகம்னா விண்ணுலகம்னு சொல்லுவோம். மண்ணாகி மண்ணாகி மண்ணாகி விண்ணாகி வழியாகி ஒளியாகி. அப்புறம் இங்க நம்ம திருவம்பாவேல விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி, விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி, கண்ணாரமதவுமாய் நெந்தான் கடல் வாடி தென்னியை பூம்புணல் வாய்ந்து ஆடியரோய் எம்பாவாய். போற போக்குல நீங்க எல்லாம் சித்தாந்தம் படிக்கிறீங்களே, இங்க என்ன தெரியுமில்ல, விண்ணாகி மண்ணாகி ஒன்றாய், இத்தனையும் வேறாகி வேறாய், கண்ணாரமுதவுமாய் உடனாய். சிவை சிவ திருப்பதியில சைவதாந்த நம்ம திணிக்கல சத்தியம் அது. விண்ணாகி மண்ணாகி அப்படி ஒன்றாய் இருக்கிறான் ஐயா, இத்தனையும் வேறாகி வேறாய் இருக்கிறான். ஆனா எல்லா ஆடியோர்களுக்கும் கண்ணாரமுதமுமாய் உடனாகி இருக்கிறான். ஒன்றாய் வேறாய் உடனாய் முருகா முருகா. அதனால மண்ணும் விண்ணும் வானோர் உலகம். இங்கே மண்ணுன்னா தெரியுது நம்ம இருக்கிற உலகம், விண் வானோர் என்று வருகின்ற பொழுது என்ன பண்ணிட்டா, விண்ணுலகத்தை இந்திரனுக்கு உரியதாக்கி வானோர் உலகத்தை திருமால் தேவர்களுக்கு உரியாக்கணும். அவ்வளவு விண்ணுலகம் என்று சொல்லும் போது என ராஜா இந்திரன். ஆனா படைத்தலுக்கும் காத்தலுக்கும் உரிய தலைவர்கள் இருக்கிற இடமும் அந்த உலகம்தான். எனவே மண்ணுலகம் அது விண்ணுலகம் என்று சொல்லும் போது இந்திரனுக்கு உரித்தாக்கி, வானோர் உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது மால் அயனுக்கு உரித்தாக்கி சொல்லு. அவ்வளவு வானோர் உலகம் தும்மிய கல்வி தோற்றியும் அடித்தும். இதெல்லாம் தான் ஒரே ரொம்ப கடினமான அமைப்பு. இப்ப மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டா இதெல்லாம் என்ன உலகம், சித்தாந்தம். சித்தாந்தத்துல ஆண்டவன் இரு திறனாக நம்மை வைத்து அமைக்கிறான், ஒன்று பொருள் உலகம் இன்னொன்று சொல்லுலகம். சொல்லுலகம் எப்படி இருக்கும், மந்திரம் வண்ணம் பதம் மந்திரம். வண்ணம்னா என்ன, எழுத்து. பதம்னா எழுத்துக்கள் பல சேர்ந்த சொல்லு. அப்படி பல சேர்ந்த சொல்லுல மந்திரமும் ஒன்று. அப்ப எழுத்து சொல் மந்திரம், இது சொல்லுலகம். பொருளுலகம் கலை புவனம் தத்துவம் என்று இப்படி இந்த ஆறு அமைப்புல சொல்லுலகத்தையும் பொருளுலகத்தையும் வச்சிருக்கிறான். இதுக்கு என்ன பேரு, இந்த ஆறை வச்சுதான் அந்த ஆன்மாக்கள் கரையேறணும். அதனால அத்துவா என்று பேர் வச்சு. அத்துவான்னா வழி. என்ன வழி, வாயினால அறிவினால செஞ்சு இந்த மந்திரமும் மற்றதெல்லாம் சொல்லி கரையேறணும். இது வண்ணம் பதம் மந்திரம் இருக்குது. இந்த உடம்பு இருந்து உலகத்துல நடமாடுகிற மாதிரி பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சு வரணும். அதுக்காக கலை புவனம் தத்துவம் ஆகிய மூன்று கொடுக்கப்பட்டது. எனவே இந்த மூன்றினால் உடல் அமைப்பும் அந்த மூன்றினால் உணர்வு அமைப்பும் கொடுத்து ஆண்டவன் நம்மை கரையேற்றுகிறான். எனவே ஆரத்துவா ஆறு வழி என்று சொன்னோம். சித்தாந்த சாஸ்திரங்கிறது நம்ம சொந்த வரலாறு, சொந்த கதை. யாருக்கோ எவனுக்கோ இருக்கிறான், ரஷ்யாக்காரனுக்கோ அல்லது நீக்கிறவுக்கோ உரியதில்லை. அவனுக்கு சொந்த நமக்கு சொன்னோம். அவனுக்கு தெரியாம இருக்க நம்ம தெரிஞ்சுக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த பகுத்தறிவு பகுத்தறிங்கிறாங்களே இதெல்லாம் பகுக்காமன்னு சொன்னதுன்னு அர்த்தமா? பகுக்காம சொன்னங்களே. இனி ஒருத்தர் நீ இப்ப நீ பகுட பொருள் உலகத்தை நாங்க மூணா சொல்றோம். இங்க சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஒன்னு கலை, இன்னொன்று புவனம், இன்னொன்று இந்த உடம்புல இருக்கிற கருவிகள். இந்த பூண்டையும் கொண்டு சொல்றோம். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல இன்னைக்கு வேணா, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் சொல்ல. அது போல சொல்லு என்று வருகின்ற பொழுது இந்த ஆன்மா கரையேறணும்னு சொன்னா எப்படி சேரணும்? எழுத்துக்கள் பா, எழுத்துக்கள் பல சேர்ந்த பதம் பா, அந்த பதங்களாலான ஒன்றுதான்ப்பா உங்க மந்திரமும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்றெல்லாம் சொல்றமே, இதுதான் நம்ம இந்த ஆன்மா கரையேறதுக்கு வழி. வேற என்ன இருக்குது? அப்ப சொல்லுலகமாக இருக்கிற மூன்றை பொறுத்தும், பொருளகை மூன்றாக பொறுத்தும் இந்த ஆறு வழியாக இந்த கரையேறுக என்று சொல்லுகிறான் எங்கள் பெருமான் என்று சொல்றோம். இது வந்து என்ன திருவண்ணாமலையில் இருக்கிற காரங்களுக்கு மட்டும் சொந்தமா, தேவியாபுரத்துக்கு மட்டும் சொந்தமா, உண்டுங்கிறவங்க மட்டும் சொந்தமா, இல்லைங்கிறவனுக்கும் சொந்தம்? போடாண்டாங்க உங்க தாத்தாவுக்கும் சொந்தம். அதான் இல்லை, நீ வேற மந்திரம் பண்ற, நாங்க மந்திரம் பண்றோம் அல்லவா? நீங்க உலக மந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் அவர் அவர் அவர்னு ஐயா ஐயான்னு, நாங்களும் ஐயா ஐயா என ஓங்கியா அந்த நான் எங்க ஒரு ஐயா தான், எங்களுக்கு ஐயா தான், அவனுக்கு ஐயா தான், எங்க ஐயா வேற உங்க ஐயா வேற. ஹலோ, அதனால ஐயா என ஓங்கியா அந்த எந்த எங்க ஐயாவை நாங்க பார்த்து விட்டுக்கிறோம், நீங்க உங்க ஐயாவை பார்த்துக்கிறீங்க, அவ்வளவுதானப்பா. அதனால எனவே இங்க பாருங்க, இப்ப மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? பொருள் உலக சொன்னார். இனி துண்ணிய கல்வி என்று சொன்னார். இந்த துண்ணிய கல்வினா நெருங்கிய கல்வி என்பதுனால என்ன தெரியும்னு கேட்டா, இந்த மூன்றையும் வைத்துக் கொள்ளும். எந்த மந்திரம்? வண்ணம், அப்புறம் என்ன பதம், மந்திரம், துண்ணிய கல்வி. அப்ப இதுவரை கூறப்பட்ட பொருளகம், இந்த துண்ணிய கல்வி என்பது நாம் சொல்லப்பட்ட இந்த சொல்லுலகம், இந்த பொருளகம் சொல்லுலகம் ஆகிய அந்த அத்தனையும் தோற்றியும் அழித்தும் பெருமானி தோற்றியும் அழித்தும் சுருக்கமா சொன்னார். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்ன, ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். கொஞ்சம் விளக்கமா சொன்னான். முன்ன விளக்கி சிறுபிராணத்துல இப்ப சுருக்கி சொன்னேன், அங்க ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அங்க ஒரு சந்தேகம் சொன்ன ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் நாலு தான் சொன்னாரு, இன்னொன்னு பாக்கிய மறைச்சல் எங்க இருக்குது? திரோதான சாமி இந்த நாள்ல எங்க இருக்குது? அருளல் அருளல் அந்த மறைப்பு சக்தி எதுவரைக்கும் மறைப்பு சக்தியா இருக்கு இந்த ஆன்மாவுக்குன்னு கேட்டா, இந்த வினை நீங்கிற வரைக்கும் மறைப்பு சக்தியா இருக்கும், வினை நீங்கிய பிறகு அருள் சக்தியாய் மாதிரி ஆகிட்டு பாடா ராஜா. அப்பதானே பாக்கணும் நான் காட்டுற வாடா அப்படின்னு ஆகிட்டு. அப்போ இந்த ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், அந்த அருள் தருவாய் என்பதுல மறைப்பு சக்தியும் அடங்கியிருக்கிறது. எனவே ஐந்து என்னதான் இருந்தாலும் ஐந்தையும் விளக்கமா சொல்லக்கூடாது ஐயா அப்படின்னா, நீங்க தான் மாறு மாசமான சொல்லிட்டு இருக்கீங்களே. போற்றி அருளுகனின் ஆரியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் தந்தலிகள். இது முன்னுரை, இது முன்னுரை. பின்னே சொல்ல போறது முன்னுரை. இது பின்னால பாருங்க அடுத்தது, போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆரேரோர் எம்பாவாய். இந்த ஐந்து தொழிலையும் ஒருங்கு சொன்ன இடம் இந்த இடம். தோற்றம், அப்புறம் மறைப்பு, அழித்தல், அழித்தல், அருளல், இந்த ஐந்தையும் விளக்கமா சொன்ன இடம் இந்த இடம். இஞ்ச இடங்கள் எல்லாம் பாருங்க, துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் ரெண்டோட நினைச்சுட்டாரு. அங்க ஆசுவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் நாளோட நினைச்சுட்டாரு. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி மூணா நினைச்சுட்டாரு. சிவ சிவ, இப்படி ஒரு ஆய்வே பண்ணலாமா இருக்க? ஐந்தொழில திருவாசகம் எவ்வாறெல்லாம் கூறுகிறது. சிவ சிவ, எங்க இருந்து படிக்கணும்? சிவபுராணத்திலிருந்து அஜோபதியம் வரைக்கும் போகணும். ஆமா ஆமா. அப்ப ஐந்தொழிலை மணிவாசகர் எவ சொற்களால் எவ தொழில்களை குறிக்கிறார் அப்படின்னு கேட்ட கொண்டி முருகா. அதனால துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும், எனவே பொருளுலகத்தையும் இந்த சொல்லுலகத்தையும் பெருமான் நமக்காக தோற்றுவித்தும் அழித்தும் தோற்றுவித்தும் அருளித்தும் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் இதுவரைக்கும் தான் இறை இயல்பு என்று சொல்லணும். அப்படிப்பட்ட பெருமான் எல்லா உயிரையும் எல்லா காலங்களையும் காக்கின்ற பெருமான் இந்த பகுதியில் என்ன சொல்ல போறேன்னு கேட்டா, என்னுடைய இருளை ஏற துறந்தும். இந்த ஆன்மா இருக்கே, என்னுடைய ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற இருள் இருக்கு, இதை ஏற துறந்து, ஏறன்னா முழுமையான அர்த்தம், முழுமையாக நீக்கினதும் தெரியும். அப்படியா சுவாமி, உங்க உள்ளத்தில் இருக்கிற ஆணவ மலத்தை முழுமையாக நீக்கி அருள் பாலித்திருக்கிறான். ஆமா, அந்த அந்த வரலாறு ஒன்று நான் இங்க சொல்ல போறேன். எங்கே? இந்த கீர்த்தி திருவல்ல சொல்ல போறேன். இன்னொன்று, என்னுடைய இருளை ஏற துறந்தும். ஆனா எனக்கு மட்டுமா செய்தான் பெருமான்? என் போன்ற எத்தனையோ எண்ணிறந்த அடியவர்களுக்கு எனக்கு முன்னும் பின்னும் செஞ்சிருக்கிறான். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியார் கொண்ட கொள்கையும் சிறப்பும். என் போன்ற அடியார் உள்ளத்துல இருந்து அவர்களுக்கு உள்ளத்துல குடியா கொண்டு அவர்களுக்கு பல்வேறு அருள் இருக்கிறாங்க. அப்போ கீர்த்தி திருவுகள் எத்தனை முறையில் இருக்கு ஆராய்கிறது? இரு இருத்திறனில் ஆராய்கிறது. இருதிறன் அறிவுளது. அது எங்க இருக்குது? சரியான இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. அதே கீர்த்தி திருவுகள் எப்படிப்பட்ட அமைந்திருக்கிறது? இருதிறன் அமைந்திருக்கிறது. ஒரு திறன் தமக்கு செய்த அருளிய பாங்கு, இன்னொன்று தன் போன்ற அடியவர்களுக்கு செய்த அருளிய பாங்கு என்று பிரிச்சிடும். இப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம கீர்த்தி திருவுகள்ல தொடங்கிடலாம். இப்ப யாராவது கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க கேட்டா, கீர்த்தி திருவுகளில் மணிவாசகருக்கு அருள் செய்த பாங்கை விவரிக்க அப்படின்னு கேட்டா, மணிவாசகருக்கு மட்டும் செய்ததா துவக்கணும். கீர்த்தி திருவுகள் அல்ல, ஏனைய அடியார்களுக்கு செய்த அருளை விவரிக்கன்னு சொன்னா அதை மட்டுமா துவக்கணும். ஆனா ரெண்டு கலந்துருக்கு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: மாணிக்க வாசக சுவாமிகள் திரு பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 21 பதிகம் 3 பாடல் பழுதில. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருச்சிவபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருவிராகம் பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: வருகன உரைப்பார் சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: வெப்பத்தினால் உண்டாகும் நோய்களான காய்ச்சல், அம்மை முதலான நோய் நீங்க பெறுவதற்கு பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகள், மந்திரமாவது நீர் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்றுப்பதிகம், தலம் திரு ஆலவாய், சுவாமி திரு சுக்கநாதர் திருவடி போற்றி, தேவி திரு அங்கையர்கழனி அம்மை திருவடி போற்றி. பண் காந்தாரம், ராகம் நவரோஸ்,

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு முருகன் பூண்டி தல பிள்ளைத்தமிழ்.

திருநாவலூராளியார் திருக்கூடலையாற்றூருக்கு சமீபத்தில் சென்றதும் இறைவர் செந்தன்மை பூண்ட அஞ்சான செல்வராய் தோன்றினார். சுவாமிகள் அவரிடம் திருமுதுகுன்றத்திற்கு செல்லும் வழி யாது என்று கேட்க, அந்தணர் பெருமான் இது கூடலையாற்றூருக்கு போம் வழி என்று சொல்லி முன்னே சற்று அழைத்துச் சென்று வழிகாட்டி மறைந்தனர். அடிகள் அவ்வழிப்போந்த அதிசயத்தை வியந்து வடிவுடை மழுவேந்தி என்ற திருப்பதிகத்தை அருளி செய்தார். பண் புறநீர்மை ராகம் பூபாலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருகோணமலை ஈழ நாட்டு தலங்கள் இரண்டனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழத் திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கைலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை எனப் போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேச்சரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கண்மாள் பூசை செய்த திருவி ராமேச்சரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஆழி புடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கண் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருப்பழனம். திருவையாறு உள்ளிட்ட ஏழிடத் திருவூர்களுள் ஒன்று திருப்பழனம். சீர்காழி திருத்தலத்திலிருந்து புறப்பட்டு காவிரியின் இருமருங்கும் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் கோகனகக் குன்றை கும்பிட்டு திருப்பதிகம் அருளி செய்ய விழைந்தார் சம்பந்தப் பெருமான். அது தருணம் காவிரியின் வடகரையில் வாளியார் பூஜித்த வளமார் திருவூர் வடகுரங்காடுதுறை பணிந்து போற்றி பரவினார் சண்பையாளி. புறத்துள்ள தானங்கள் பலவும் போற்றி படைகொண்ட மூவிலை வேளார் பழனத் திருப்பதி சார்ந்தார் என்பார் குன்றையாளி. திருப்பழனத்து ஆலயத்துள் சென்று முக்கன் பரமேட்டியார் பாதம் பணிந்து உருகிய சிந்தையாயினர் ஆளுடைய பிள்ளை. பண்பொருந்த இசைபாடும் பாலராவாயர் அவ்வமயம் அருளிய சீரார் திருப்பதிகம் வேதமோதி வெண்ணூல் பூண்டு எனத் தொடங்கும் பாமாலை. இதனை விழை சொற்பதிகம் என விசேடிப்பர் சேக்கிழார் பெருமான். இத்திருப்பதிகம் நான்காம் பாடலில் பிரமன் தலையில் நரபம் ஏற்ற பெருமான் எமையாளும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகராரே என்ற தொடர்களில் இறைவனை பரமன் பகவன் பரமேஸ்வரன் என்று அருளியுள்ளமை காணலாம். இத்திருப்பெயர்களுள் பரமேஸ்வரன் என்ற திருநாமம் பிற பதிகங்களில் காண்டல் அரிது. பேசற்கினிய பாடல்களை பாடுவோர் யாவரும் நல்லோர் ஆவர். வேதமோதி எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழிமிழலை, பண் நட்டவாடை. திருச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4ஆம் திருமுறை திருநேரிசை.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருமீயச்சூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் தில்லையில் பெருமானை வலம் வந்தவாறு பாடியருளிய பெரிய திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறை நயப்பு கூறல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: கருவூர் தேவர் திரு களந்தை ஆதிதே சர திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கொள்ளாமை. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் கொள்ளாமை.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு புலால் மறுத்தல். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த முதல் தந்திரம்

அகப்பற்றிய தீவா.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த திரு கைலாய ஞான உலா. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த திரு கைலாய ஞான உலா.

லோகம் தன்னுள் சிவபுரத்தில் ஏறா திருக்கோயில் உள்ளிருப்ப ஆராய்ந்து செங்கள் அமரர் புறங்கடை காற்றில் தீண்டி எங்கட்கு காட்சியருள் என்று இறப்ப

நொந்தவையல்கள் தொடுத்தமைத்த வாசிகை சூட்டில் நயல் திகழும் நல் உறுப்புள் கோட்டே பயல் கொழு

மல்லுள் அகத்தியல் யாழ் வாசிப்ப ஒல்லியல் அங்கே.

செய்கள் இறுதி முதலோர் இளக்கதல்கள் ஏந்த வருணன மணிக்கலசன தாங்க திருவெலாம் வாயு நலி விளக்க மாமழை நீத்தளிப்ப தூய சீர் சோமல் குடையெடுப்ப நேவிய சீர் ஈசானல் வந்தடைப்பே கை கொள்ள அச்சுனிகள் வாயார்ந்த மந்திரத்தால் மந்திரத்தால் வாழ்த்து உரைப்ப தூய உருத்திரர்கள் தோத்திரங்கள் சொல்ல குபேரல்

உள்ளுறுத்த தீர்த்தங்கள் பொங்கு கவரி புறையிரட்ட தங்கிய பை நாகம் எட்டும் சுடரெடுப்ப பைந்தருகள் கை நாகம் எட்டும்.

என்னார் கருத்துடைய பாரிடங்கள் காப்புத்து செய்ய திருக்கடைகள் ஏழ் கழிந்த ஏழ் கழிந்த போதில் செருக்குடைய சேனாபதி

நிலை போர்த்தி போர்த்தி என பூமாரி பெய்து புலல் கலங்க நாற்றி செய்யும் எங்குள் நலம் பெருக நாள் திசையும் எங்குள் நலல் பெருக ஏற்றுக் கொடியும் பதாகையும் கொற்ற குடையும் வடிவுடை தொங்கல் சோழக்கடிகமழும் பூ

வருதும் கோமான் படை முழக்கும் கேட்டலு நீ தூமாண்டில் வானனி தாங்கி மறையோம்பி வால் பிறையோடு உணவில் சூழல் உடையவர்

மடிவுடைய ஒள்ளிய மாட நடுவில் மலராரமளியே கோடிய போக்களமாக குறித்து கேடில் சிலன்பு பறையா கேடில் சிலன்பு பறையாக செயறிக்கள் அம்பா விலங்குள் குடம்புருவம் நலந்திகள் உழைப்பில் தாழ வளையாற்ப கை போந்து கேழ்கிழருள் நல்குலாந்தேருத்தி சூழொழிய குங்கை மா பொங்க கொழு

பூள் கொள்டே துல்லறி மாலையா சோட்டுவார் முல்லே ஒரு கழி எழுதிவிட்டும் எழுதாதோடி திருவன் புகுவார் திகைப்பார் அருகே.

மடல் பட்ட மாலை வளாய குழலாள் மணல் நாறு சோலை இளங்கிளி போர் தோமொழியாள் சாலவுள் வஞ்சனை செய்து மனம் கவரும்.

திரலில் சேர்த்தி அணியார் வளை தோல் மேல் நின்னாத்த தூவில் மணக்கொண்டு தோழியருள் தானுமாய் காமல் உருவம் வர எழுதி காமல் கருப்புச் சிலையும்

அரணைகள் தான் அமர நன்று அறிவார் சொல்ல நலன் தோற்று நாள் தோற்று நின்றறிவு தோற்று நிறை தோற்று நன்றாக கைவண்டும் கண்வண்டும் கண்வண்டு ஓட கலை ஓட நீ பிண்ட பூங்குழலாள் நின்றொழில்தாள் நீ கொண்ட மங்கையிடல் கடவா வாழ்வினாள் வாழ்ந்த கங்கை சுழியனைய உன்

பட்டுடைய அல்குலல் தேர்ந்தட்டு மட்டு விரி கூந்தல் அறல் பவள செய்யவாய் அவ்வாயில் ஏந்த மணிமுருவல இல் முத்தல் வாய்ந்த சீர்

கண்டல்ல குறங்கினாள் வாய்ந்த சீர் ஆழித்தே தட்டலைய அல்குலாள் ஊழி திருமதியல் மற்றொன்றாம் என்று முகத்தை உருவுடைய நாள்.

களவம் ஆடுவபோல் கட்டுரைத்துல் உள் கேட கூந்தல் அவிழ்க்கும் முடிக்கும் கலை திருத்தும் சாந்தம் திமிரும் உலையாக்கும் கூந்து இலை சூழும் அவிழ்க்கும் தொழில் அழும்

செவி கொண்டாள் வண்ணல் சீர் மாந்தளிர் மேனி முறுக்கிதழ்வாயாதலால் வாய்ந்த இளவேனில் வல்மையாட்

வினாரும் கருங்குழலாள் செல்லொழிய செங்கழநீர் பட்டொடுத்து செங்குங்குமாய் எழுதி அங்கழநீர் தாமல் முதல் சேர்த்தி

0: கிடையில்லை.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: வா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்
4: பண் தக்கராகம் வடந்திகள் மென்முலையாளை எனத் துவங்கும் திருப்பாடல்

ஓம் நம சிவாய். சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் தேவார சிறப்பு மற்றும் பஞ்சாட்சர சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஊரெல்லாம் என்ன ஊர்னு பேர் தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? வரிசையா சொல்லிட்டு கடைசியா அதுக்கு ஒரு பட்டம் சூட்டி வச்சார் சுவாமி. இதெல்லாம் ஊரல்லடா, அடவி காடு. அடவி காடுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உபயோகமற்ற மரங்கள் இருக்கிற காடம். முள்ளு செடி ஒன்னுக்கும் பிரயோகம் இல்ல. அந்த முள்ளு செடி மாதிரி இருக்கிற செடிகள் இருக்கிற காடுதான் அடவி காடும். உபயோகம் இல்லாத மரங்கள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. உபயோகம் இல்லாத மரம் எதுன்னு எண்ணி பார்த்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த ஒதி மரம் ஒண்ணு உபயோகம் சொல்லுவாங்க, இந்த கண்ணி இதெல்லாம் இதுமோ ஒண்ணும். ஆக அது காடு, அது நாடே அல்ல என்று ஒரு லிஸ்ட் கொடுத்துடுறாரு சாமி நம்மகிட்ட. அதை மறுபடியும் ஒருத்தர் சொல்லி பார்ப்போம்.

பாடணும். எப்படியாவது சாமிக்கு திருமூல திருமந்திரத்தில் வருகிறது பாட்டவி காட்டு. அன்னைக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு நான் நினைவூட்டி, திருக்கோவிலுக்கு போன நாம பாடணும். தேவாரமா சொல்லுவோம், நமச்சிவாய மந்திரமாவது நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒன்னு பாட்டோடு சொன்ன பாட்டுனா இதுக்காக மெனக்கட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படிக்க வேண்டியதுதான். பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படிச்சுட்டு பாடு அப்படி படிக்க வேண்டியதில்லை. எழுத்த நீட்டி சொன்னால் இசை தானே, எழுத்த நீட்டுனா முருகா இது எழுத்து காவுக்கு எத்தனை மாத்திரை, ரெண்டு மாத்திரை தான் நெடில் இல்லையா, ரெண்டு மாத்திரை. இந்த ரெண்டு மாத்திரைய நாலு மாத்திரையா எட்டு மாத்திரையா நீட்டிட்டா இசை அவ்வளவுதான். முருக முருக முருக இது என்ன ரெண்டு சுரம் தான். இது ஒரு ராகமா, அஞ்சு சுரத்துக்கு குறைஞ்சது. இப்ப இப்ப நாலு சுரத்துலயும் ராகம் வந்துருச்சு. இப்போ அஞ்சு சுரத்துக்கு குறைஞ்சு இல்லாம ஒரு ராகம் வந்து சேர முடியாது இல்லையா. இது ரெண்டே ரெண்டு தான் வருது. அது என்ன என்ன ராகம்னு சொல்ல முடியும், சொல்லவே முடியாது. ராகமே அல்ல, ரெண்டு சுரம் பேசுது அவ்வளவுதான். அதே போல நாம நீட்டி சொல்லணும், முருகா பரமசிவம் சம்பு சங்கரா. இதை வந்து இசையோட சொல்லுது.

இந்த பஜனை கூடத்துல போனோம்னா இத சொல்ல சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஆனா தேவார திருவாசகத்துல இப்படி பஜனை மாதிரி பாட்டு கிடையாது. ஆனா பிற்காலத்துல வந்த தேவாரத்தின் அடிப்படையிலே வந்த ராமலிங்க சுவாமிகள் இத நாமாவளிகள் எழுதியிருக்கிறார்கள். அது பழைய காலத்துல பாடுறது பாடுறதில்லை. இன்னும் நம்ம ஒன்னே ஒன்று சொல்லி பார்ப்போம்.

அருள் இருந்தே. இப்படி பஜனை கூடமும் இருக்கிற இடத்துல இப்படி எல்லாம் பார்த்தா சொல்ல முடியாது போனாலும் எதையாவது சொல்லு, உன்னுடைய ஜென்மா கடைச்சிருக்கும் என்றுதான் நமது பெரியவர்கள் எண்ணினார்கள். அந்த வகையில்தான் தேவார திருவாக்கங்க சிலது சிலது அப்படி பஜனை பாடல் மாதிரி அமைந்திருக்கிறது. ஆனா அத பிற்காலத்துல வந்தவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள், சங்கீதம் கீதம் படிச்சுட்டு சங்கீதக்காரன் தான் பாட முடியும், அதுக்காக 10 நிமிஷம் மெனக்கட்டாதான் 10 வருஷம் மெனக்கட்டாதான் பாட முடியும் அப்படின்னு கொண்டு விட்டார்கள். அதனால என்ன ஆயி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீ தேவாரம்னா யாராலும் பாட முடியாது. ஒரு காலத்துல திருவாக்கம் கூட பஜனை பாடுற மாதிரி பாடியது உண்டுதானே,

நம்ம நாட்டில இருந்த பழமையான பக்தி களஞ்சியங்கள் இந்த பஜனை கூட. இன்னைக்கு பஜனைன்னு சொன்னா தவறான வார்த்தையாக அது போய்விட்டது. காரணம் நமது நாடு இல்லையா, நமது நாடு என்று சொல்லுவதை விட பயந்துகிட்டு ஒண்ணு சொல்லுவான் நமது அரசாங்கம் இல்லையா. ஆனால் நம்ம பஞ்சாட்சரம் சொல்லுவோம்.

நான் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன், மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன். இந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் கேட்டுக்கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்பது நமது சைவ சமய சட்டம் நியதி. இப்ப நான் தான் அந்த உபதேசம் கேட்டுக்கிட்டு தான் சொல்றேன். அப்படி ஒரு சட்டத்தை வச்சதுனாலதான் என்ன பண்ண அப்படின்னா, ரொம்ப பேர் அதை கேட்டுக்கொள்ளாமலேயே நல்ல நல்லதை இழந்து விடுகிறார்கள் அப்படின்னு அழைக்கிறார். இந்த பஞ்சாட்சரத்தை சொல்றதுனால வருகிற புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மூணு தடவை போயிட்டு வந்தாங்கன்னா அவன் குருசாமி ஆயிடுறான், அவன் வேற ஒருத்தனுக்கு மாலை போடுறான், வெட்டி எடுத்து கொடுக்குறான், அவன் குருசாமி ஆயிடுறான், சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இந்த பஞ்சாட்சரத்தை 10 வருஷம் ஒருத்தன் சொல்லிவிட்டான்னா அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு அந்த சட்டம் இருந்தது. ஏனால் ஒருவேளை இது மக்களோடு நிறைந்து இருந்திருக்குமோ அப்படின்னு நான் எழுதுகிறேன். அத போய் இப்ப நம்ம இந்த சட்டத்தை மாத்தனோம்னா இருக்கிற மடாதிபதிகள் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன தொலைச்சு விடுவாங்க இல்லையா? ஆமா, அதனால நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம சொந்தத்துக்காக இல்லையா, பாம்பன் சாமி சொல்றது மாதிரி, இறை தேடு இறை தேடு இறை தேடு இறை தேடு. அப்ப நாம சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்ட நாம் அருளையும் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கணும், பொருளையும் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற நமது கோயில்கள் எல்லாம் போனா அருளை சம்பாதிக்க முடியுமான வழியில அது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கோயில் இருக்கிறவனே பொருளை சம்பாதிக்கிறதுக்கும் பாடுபடும், கோயிலே எப்படி இருக்கு. அதனால நாம போய் நாம என்ன பண்ண முடியும்? அதனால வீட்டிலேயாவது நாம உட்கார்ந்து இன்னைக்கு 108 தடவை நாம் அந்த ஓம் நமச்சிவாய சொல்லுவோம், 108 108வது சொல்லுவோம். என்னைக்கு 1008 நாம சொல்றோமோ அன்னைக்கு நம்மளுடைய உயிருக்கு நாம உறுதி தேடி விட்டோம் என்று எண்ணிக்கொள்ளுவோம். 108 108வது நாம சொல்லி நமது உயிரை கடைசேர்த்து கொள்ளுவோம். நான் வந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் 1008 ஜபம் பண்ணாம இருக்கிறதே கிடையாது. ஆமா, நிச்சயமாக நான் என்னுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கோளாறுகள் அதெல்லாம் சொல்ல முடியாது. கோளாறு இல்லாத வாழ்க்கையே கிடையாது, மனிதனே கிடையாது. அதை நம்ம உண்மையா அதை செம்மையாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. 2 நாளைக்கு 1 நாளைக்கு கட்டியிருந்த வேட்டியை பாத்தீங்கன்னா அழுக்காத்தானே போயிடும். அதுதான் சோப்பு வச்சிருக்கோம் போட்டு வச்சுதானே, தண்ணி வச்சிருக்கோம் போட்டு வச்சுக்கோங்க. அதுபோல கோளாறுகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப நாம பஞ்சாட்சரத்தை சொல்லி நாம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆமா, வண்டி ஓடுவதற்கும் வண்டியில இடம் வச்சிருக்கான், நிறுத்துவதற்கும் வைத்திருக்கிறான் இல்லையா? அது போல நாம செய்து கொள்ளணும். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை என்னைக்கு நீங்க 1008 சொல்றீங்களோ அன்னைக்கு உங்களுடைய உயிருக்கு உறுதி தேடியவர்களாக ஆவீர்கள் என்று நான் வேண்டிக் கொண்டு இந்த மறுபடியும் இந்த பதியத்தில் இருக்கிற இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன்.

ஞான தந்தை திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவர் ஞான தந்தைகள், நமது சமய தலைவர்கள். ஆமா, அவர்கள் ஆக்கி வைத்த நூல்தான் இது திருநாவுக்கரசர் தேவாலயம். கிடைத்தற்கரிய பொக்குஷம் இல்லையா? அவர்கள் சொல்ல திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயு, இப்படி ஒரு அஞ்சாறு விஷயம் சொல்லிட்டு வந்து கடைசியில அவர்கள் என்ன ஆவார்கள் எழுதி வச்சுட்டு போறார்கள். அவருக்கு என்ன கவலை? அவருக்கு என்ன கவலை? ஏதோ நம்ம பாடினமா நம்ம போட நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னு போற பார்த்தீங்களா? நமது பின்னால் வருகிற நமது சந்ததியார்கள் நல்ல வழியில இருக்கணும்னு நினைத்து வைத்தவர் எழுதி நமக்காக வைத்து விட்டு போய்விட்டார் இல்லையா? ராஜராஜ சோழனுக்கு என்ன சொன்னான் நடராஜ பெருமான்? அடே, உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்து விட்டு ஏனைத்து நான் அழித்து விட்டேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அப்ப இது வைத்து இருக்கிறது எப்படி? நமக்காகத்தான் வைத்திருக்கிறான் என்று நாம எண்ணிக்கொள்ளணும். திருநாமம் அஞ்சழத்து பாராயில் ஜீவன்னர் திறம் ஒரு கால் பேசாராயில். ஜீவன்னர் என்பது இங்கே சிவன், அவனுடைய உருவம் தீவண்ணம்.

0: கோயிலை வலம் வந்துவிடு. அதற்குத்தான் பிரகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா திறந்தபடியா வச்சிருப்பான். இப்ப எல்லா கோயிலையும் செல்வதில் அந்த கோயில் எல்லாம் மூடிவிட்டான். நல்ல பறந்தபடியில நல்ல காற்றோட்டத்துல அவன் சுத்தி வந்தான்னு சொன்னா உடல் நலமாக இருக்கும். பீச் ரோடுக்கு ஓட வேண்டிய கையை பிடிச்சு ஓட வேண்டிய நம்ம கோயிலுக்கு போய் சுத்தினாலே போர் வரும். கோயிலுக்கு சுத்தினா புண்ணியமும் வரும், உடலும் நன்றாக இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 5 பிரதட்சணம், 7, 9, 11 இப்படிதான் போனோம். நீங்க ஒண்ணு கூட போக மாட்டீங்க இல்லையா.
1: ஒரு காலும் திருக்கோயில் சூடாராயில் உண்பதன் முன்மல பறித்துட்டு நாராயில்
0: இந்த உண்பதன் முன்மல பறித்துட்டு உன்னாராயில்னா வண்டு வந்து எந்த பூவிலையும் உட்கார்ந்து தேனை குடிக்கும். பூ தேன் இல்லாத பூவே கிடையாது. எல்லா பூவிலையும் தேன் உண்டு. அந்த தேனை குடிக்கிறதுக்காக ஈ எறும்பு வண்டு எல்லாம் உட்காரும். அது வந்து அதுல உட்கார்ந்து குடிச்சுட்டு சொன்னா அது எச்சலா போயிடும். அந்த மலர் எச்சல் மலர், அது உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு முந்தைய அந்த பூவை எடுத்து விடு. உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உன்னாராயில்
1: அறுநோய்கள் கட வெந்நீர் அணியாராயில்.
0: இவரே சொல்லிவிட்டார், வெந்நீர் அணிந்தால் நோய் போய்விடும்.
1: அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராயில் அழியத்தார்.
0: அழி என்பது அன்பு.
1: அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ என்னில் பெருநோய்கள்

சுந்தரர் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் இழியா குலத்தில் பிறந்தவன். அப்ப இழியும் குலம்னு ஒண்ணு உண்டல்லவா இல்லவா? ஒரு நாள் இங்க தெருவு, இப்பதான் தெருவுக்கு தெருவு இங்க சொல்லக்கூடாது, நீ சொல்ல வேண்டிய கடமை சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய கடமை. என் வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தேன் காலையில, ஒரு கசாப்பு இங்க ஒரு ஆடு என்னமா கத்துது தெரியும், அது கூட இந்த ஆட்டெல்லாம் வெட்டிவிட்டான், அத தேடுது இது இல்லையா? அது கூட ரெண்டு ரெண்டு மூணு ஆடு கொண்டாந்துருப்பான் போல் இருக்கு, அதெல்லாம் வெட்டிவிட்டான், அதெல்லாம் காணும். அந்த குலத்துலதான் நாம பிறக்கல பத்தீங்களா இல்லையா? காலையில எழுந்தவுடனே அந்த வேலையை செய்து விடுறானே குலம்பு.

0: கோலமாயனலம் கொல்லேன் நான் கொல்லேன் ஞானி அல்லேன் அல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல் நாது ஒழிந்தேன் அல்லேன் விருப்பனவும் மிகப்பெரிதும் பேச வந்தேன் இளம் கொல்லேன் இறப்பதைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையே சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து கரணியோடு வாணாள தருவரேனும்
1: குபேரன் ரெண்டு நிதி இருக்குதான் அது சங்கத்தை போன்ற ஒரு நிதி பதுமத்தை போன்ற ஒரு நிதி அதுதான் பெருஞ்செல்வம் அவன்கிட்ட இருக்கிறான் அந்த ரெண்டு செல்வத்தையும் தந்து இந்த மண்ணுலகம் இந்த வானுலகம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னாலும் கூட போட இந்த செல்வம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுவேன் இவருடைய கருத்து நாம சொல்லுவோமா கொஞ்சம் வெள்ள வெட்டி கட்டிட்டு வந்தான்னா அவனை எத்தனை கும்பிடு போடுறோம் கொஞ்சம் கருப்பா வெட்டிட்டு இருந்தா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறோம் எவ்வளவு நல்லவனா இருந்தா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம் சாமி சொல் தங்க நிதி பதுமா நிதி இரண்டும் தந்து கரணியோடு வானா

0: செல்வம் போய்விடுமா? இவ்வளவு பெரிய செல்வம் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். சென்னைக்கு ஒருத்தர் வந்தார், ஒரே ஒரு கைப்பை, அதுல ஒரு வேட்டி துண்டு, ஒரு புடவை. தன் மனைவியோடு இந்த சென்னைக்கு வந்தார். அவர் கோட்டீஸ்வர பிரபுவா வாழ்ந்தார் இந்த சென்னையில். அவர் ஒரு பையில வேட்டியும் புடவையும் எடுத்துக்கிட்டு மனைவி அழைச்சிட்டு இங்க வந்தவர் கோட்டீஸ்வர பிரபுவா வாழ்ந்தார். மேயராக கூட அவர் இருந்தார். கடைசி காலம் அவர் எப்படி போனாலும் நினைச்சா வயது எரி. கடைசி காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டார். அவர் சொல்லுவார், சுவாமிநாதா என்னுடைய மனைவிக்கு பணத்தை எண்ண தெரியாதுரா, மூலையில கொட்டி புடவைய போட்டு மூடி வச்சிருப்பா அப்படின்னு சொன்னார். அவரே சொன்னார் வாயினர். கடைசி காலம் எப்படி போனார், இந்த செல்வம் எப்படி போச்சு பார்த்தீங்கன்னா, அது இருக்கணும்னா இருக்கும், போகணும்னா போகும். செல்வோம் செல்வோம் செல்வோம் செல்வோம்.
1: அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதேவர்க்கு ஏகாந்தரல்லாராகில் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதேவர்க்கு ஏகாந்தரல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொல் நோயதாய் ஆவுரித்து சிந்துடலும் புலையரேனும் கங்கை வாட்டடைக்கிறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் முணங்கும் கடவுளாரே. இவ்வளவு பெரிய பணக்காரன நான் கும்பிட மாட்டேன், எனக்கு தேவையில்லை அது.
0: ஆமா, புலையன்னு சொல்லப்படுகிற மாடு திம்பான், மாட்டை உரிச்சு திம்பான், அந்த காலத்துல அவன் தான் திருந்துருவான். இப்போ கடவுள் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடும். இவன் கூட பார்த்தா பந்தி எதிர சாப்பிடுவோம், எங்கடா நீ கூட சாப்பிடுறியான்னு கூட கேட்கணும். இல்ல இல்ல பாவம் பாவம் அந்த பக்கத்தை பன்றி எதை தின்று விட்டு உடம்பு வளர்க்குது அதை விமர்சனம், கோழி எதை தின்னு வளர்க்குது, ஆடு எதை தின்னு விட்டு உடம்பு வளர்க்குது அதை சொல்லுங்க. அன்னைக்கு மாட்டை உரிச்சு சாப்பிடுறவன் அதுக்குன்னு ஒரு இனம்.
1: ஆ உரித்து தின்று உடலும் புலையரேனும் கங்கை வா தடைக்கறந்தார்க்கு அன்பராகில்
0: அவனாக இருந்தாலும் சிவனுக்கு அடிமைன்னு சொன்னா அவனைத்தான் நான் வணங்குவேன், இந்த செல்வந்தனை நான் வணங்க மாட்டேன். எவ்வளவு பெரிய அறவுரை பார்த்தீங்களா? யாரு

நமது மூதாதையர், நமது மூதாதையர் எழுதி வைத்த நூல் இது அல்லவா? நமது மூதாதையர் இப்படி இருந்தார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அதுதான் தேவாலயம், அதுதான் உங்களுடைய உடைமை, அதுதான் உங்களுடைய சொத்து என்று நினைவூட்டுவதற்குத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லோருமாக பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வதாக. தேவாரம் கேட்பதற்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லாம் நமச்சிவாய மந்திரத்தினுடைய பலன் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் காவிரி பூம்பட்டினத்து திரு பல்லவனீச்சரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கேசி ராகம் காம்போதி திருச்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயினார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: எனவே சாந்தாக நீரணிந்தான், சந்தனம் போல உடம்பெல்லாம் தண்ணீர் அணிஞ்சிருக்கிறானா பெருமான். அல்ல, சாய்க்காட்டான் காமனி முன் தீந்தாகும் எரிகொழுவ செற்று வந்தான் திருமுடிமேல் ஓய்ந்து ஆரமதி சூடி. இங்க ஒரே ஒரு குறிப்பு, ஓய்ந்து ஆரமதி சூடி. மதிசூடி மதி தெரியும் சந்திரன், அது என்ன ஓய்ந்து ஆற மதிசூடின்னு? ஓய்ந்து என்ன? ஓய்ஞ்சு போயா? ஓய்ஞ்சு போயா? என்ன ஓய்ஞ்சு போன மதிய சூடுவாங்க? பாழா போன தொழுகாப்பியம் தான் இதுக்கு உரை சொல்றது, வேற எதுக்கும் இல்லை. எந்த லெக்சிகன்லாம் இருக்காது. ஓய்ந்துன்னா நுணுகியன்னு அர்த்தம். பெருமான் அணிந்திருப்பது முழு நிலா அல்ல, குறைந்த நிலா, நுணுகிய நிலா என்பார் ஓய்ந்து. இந்த ஓய்தல், ஆய்தல், நிடத்தல், சாய், இந்த நாலு சொல்லும் நுணுக்கம்ங்கிற பொருளை குறிக்கும்னு பாடினார். இந்த நாலு சொல்லையும் வச்சு பாடுற புலவனே போயிட்டான் சங்ககாலத்தோடு போச்சு. ஓய்தல், ஆய்தல், நிடத்தல், சாய் ஆவைய நான்கும் உள்ளத நுணுக்கம் தொல்காப்பியம். அந்த குறிப்பு இங்கே இருக்குதாக்கும் நம்முடைய திருமுறையில். சிவ சிவ ஓய்ந்தாரமதி சூடி ஒளி திகழும் மலைமகள் தோல் தோய்ந்தாகும் பாகமா உடையானும் விடையாணி. அடுத்த பாடல் ரொம்ப அருமை. கொங்குலா வரிவந்தின் இசைப்பாடு மலர்கொண்டை தொங்கலான் அடியார்க்கு. பெரு சிவபெருமானுடைய அடிவருக்கு ஐயா சுவர்க்கம் கிட்டும் சுவர்க்கம் கிட்டும்னு ஏன் சொல்லலைன்னாரு? சிவபெருமான் அடிவர்களுக்கு சுவர்க்கம் ஒரு பொருளே அல்லவே, இது சும்மா சாதாரண இடைக்கால சர்க்கார், அதான் வேணாங்கிறது. நிலையான சர்க்கார் வேணுமே தவிர இடைக்கால சர்க்கார் எதுக்கு? நீங்கண்ணா ஆமா, நீங்க இப்ப இதை போனா வானொலியும் தெய்வத்தில் வைக்கப்படும், தேவலோகத்தில் தங்கியிருக்கலாம், எவ்வளவு நாள் புண்ணிய இருக்க வரைக்கும் இருக்கலாம், ஆனவன்னா கெல்த்தா கொடுத்துருவோம், அது எதுக்கு? அப்ப நம்ம சொர்க்கம் வேண்டும், வீடு பேர் தான் நிலையானது. அதனாலதான் மணிவாசகர் சுவாமி, நீங்க மாண்புமிகு மதிமைச்சராக இருந்துட்டீங்க, உங்களுக்கு சுவர்க்கத்தில் கொண்டு போய் உங்களை அமைச்சரா முதலமைச்சரா பேரரசரா போடுறோம்னா கூப்பயல என்னையா பார்த்த உங்களுக்கு கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு. உங்க தேவ பதவியோ இந்திர பதவியோ திருமால் பதவியோ பிரம்ம பதவியோ எனக்கு வேணாண்ட, இதெல்லாம் நான் பார்த்து அழுத்து போன விஷயம் போடாத. சுவர்க்கங்கள் பொருள் அளவி, நல்ல அடியவர்கள் சுவர்க்கங்கள் நினைக்க மாட்டாங்க, சுவர்க்கமே வேணான்றான். உன் திருவடி வேணும்ப்பா. இன்னைக்கு நாவுக்கரசருடைய வீடு பேரடை இந்த நாள் மறந்துட்டோம். நாவுக்கரசர் எங்கே இருக்கிறார்? சேக்கிலார் தான் சொன்னார், சேக்கிலார் தான் சொன்னார். என்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி. நாவுக்கரசர் நிறைவாக பூம்பூர் நேத்தெல்லாம் போயிட்டு வந்து அருமையாக பாட்டு வந்தாங்க. அந்த பூம்பூலூரில் போதும்பா பெருமானி, இனிமே எதுக்குப்பா நீங்களா என்று சொல்லி ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். ஒன்பது வாசல் வச்சு இந்த உடம்பை வச்சு எனக்கு கொடுத்துருக்குறே, இது ஒன்பது வாசலும் ஒரு சேர அடைச்சிடுவேன், அடைச்சிட்டா நான் எங்கே போய் தவிப்பு தவிப்பேன். ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். அதனால இன்னைக்கே வந்துடுறேன்ப்பா, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். அன்னைக்கு இது எல்லாத்தையும் அடைக்கும் போது நாலாளுக்கு மேலாளா ஐயா விட்டுட்டாருப்பா, கொட்டாய் விட்டுட்டாரப்பா, மூடிட்டார், கண் மூடிட்டாரப்பா என்று சொன்ன போது நான் உங்கள்கிட்ட வந்து அடைய முடியாது. இப்ப எனக்கு உணர்ச்சி இருக்கும் போதே, இந்த உடம்பு இருக்கும் போதே நான் வந்துடுறேன்ப்பா. புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவி. பெரிய புண்ணிய நீ. இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சார். விண்ணப்பித்தவுடன் பெருமான் நினைந்து இந்த ஆன்மாவுக்கு முத்தி கொடுத்தாராம், வீடு பேர் கொடுத்தாராம். அப்ப நாவுக்கரசர் என்ன ஆயினார்? நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி. இந்த உடம்பை உதறிவிட்டு அந்த ஆன்மா ஞானமான வடிவெடுத்துதான். ஞான வடிவேயாகி எங்க போயிட்டு? அண்ணலார் சேவடி கீழ், பெருமானுடைய திருவடி கீழே ஆண்டரசு அணிந்திருந்தார். திருநாவுக்கரசர் பெருமான் வீற்றிருந்தார். நம்முடைய சிவஞான சித்தியார் 14 சாத்திரத்தில் இந்த முத்தி முத்தின்னு சொல்றது ஒவ்வொருத்தன் ஒன்று சொன்னான். உங்கள் சித்தாந்தம் என்ன சொல்லிச்சுனர்? எங்கள் சித்தாந்தம் ஆன்மா இறைவனுடைய திருவடியை சேர்வதுதான் முத்தி என்று சொல்லுவினர். சிவனடியை சேரு முத்தி செப்புவது இங்கு யாமே. சிவஞான சித்தியார் இந்த சிவனுடைய திருவடியை சேர்வது தான் நாங்கள் முத்தி என்று சித்தாந்தம் சொல்லுகிறதுனர். அந்த சித்தாந்த முத்தியை அடைந்தவர் தான் நம்ம நாவுக்கரசன். ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அணிந்திருந்தார். நாவுக்கரசு பெருமான் சேவடி அடைந்த நாள் இந்த அருமையான நாள். அதனால உங்களுக்கு எல்லாம் சுவர்க்கங்கள் பொருளல, சுவர்க்கத்தை சும்மா இடைக்காலமா இது எந்த போயிருந்துட்டு இந்திரபதி சந்திரபதி எல்லாம். எனவே தொடல் அறியதொரு கணையால் புறமூன்றும் எரியொன்ன படரவத் தொழிலாரம் பூண்டான் பண்ட அறக்கனையும் தடவரையால் தடவரைத்தோல் ஊந்தினான் சாய்க்காட்டை இடவகையால் அடைவோம் என்று எண்ணுவார்க்கிடையே. நீங்க அந்த அந்த சாய்க்காட்டை அடையலாம் நினைத்தாலே உங்களுக்கு துன்பம் வராது. ரொம்ப அருமை. அதுல என்னமா இருப்பாங்கன்னாரு, பெண்பாளாரை பற்றி சொல்லுகிறார். வையம் நீர் ஏற்றானும் மலர் உரையும் நான் முகனும் ஐயன்மார் இருவருக்கு மலப்பரிதால் அவன் பெருமை தையலார். எங்க திருச்சாய் காட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களாம்? இது பூ இது அங்கே எல்லா பெண்பாளாரும் பாருங்க, நல்ல நிறைவான குழுவா இருக்கிறாங்க. இங்க ஒன்னே ஒண்ணு இப்ப சொல்றேன், கண்திருஷ்டிப்படக்கூடாது, கண்திருஷ்டிப்படக்கூடாது. சில சமயங்களில் சில இடங்களிலே காலையில இருந்த கூட்டம் மத்தியானம் இருக்காது. சிவ சிவ, ஏன்னா அவங்க இதுக்கு வந்தவங்க இல்ல வேற ஒண்ணுக்கு வந்தவங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அப்படியே இருக்கு. எங்களுக்கு சுவர்க்கங்கள் பொருளளவே என்பது போல மத்தியானம் அது எங்களுக்கு பொருள் அல்ல. அது தினமும் கிடைக்குது சார், இது தானே கிடைக்கும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த மாதிரி ஆண்டவனை எங்க நினைக்க போறோம்? அருமையான கூட்டம் அல்லவா. அதனால இங்க இருக்கிற பெண்கள் தையலார் பாட்டோவா சாய்க்காட்டம் பெருமானி. நல்ல பெண்பாளார்கள் மனம் விட்டு பாடி பெருமானை வணங்குவார்களாம் இங்க இருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட பெருமானை தெய்வமா பேனாதார் தெளிவுடைமை தேரோபி. கடைசியா அதுவும் பெண்களை பற்றி தான், திருக்கடை காப்பு கூட நும்பைந்து புடைத்தொல்கு நூபுரம் சேர்மல்லடியார் அம்பந்தும் வரிக்கடலும் அறவும் செய் பூங்காடி. எங்க சீகாடிக்கு வந்தீங்கன்னு சரி, அம்மானை ஆடுவதும் பந்தடிப்பதும் உந்தியார் பாடுவதும் தெள்ளேனும் கொட்டுவதும் அப்படித்தான் இருக்கும். யாரு? அல்ல பெண்கள். ஏன்னாரு கவலையின்றி இருக்கிறார்கள், தெய்வ ஆன்மீக உணர்வோடு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப அருமையாக வந்து மாலையில பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் தீபரு. இன்னொரு பெண்ணு ஒருங்குடன் வெந்தவாருந்தீபரு. இன்னொரு கூட்டாங்க பார்த்தோம்னு சொன்னீங்க,

துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனி ஆட்கொண்ட அண்ணாமலையாணி பாடுதுங்கானம்மானாய் அம்மான விளையாடு. இன்னொன்னு பூங்குழலீர் பொன்னூசல்லாடாமோ பெருமானந்தி. இப்படி பெண்பாளர்கள் விடாமல் இங்க சீகால அந்த ஆன்மீக உணர்வுல இருப்பாங்களாம். இப்படி எல்லாம் இருக்கின்ற பூங்காடி சம்பந்தன் தமிழ் பகர்ந்த சாய்க்காட்டு பத்தினையும் எம் பந்தம் என கருதி ஏத்துவார்கள். இப்படி ஒண்ணு சொல்லுவாரு, எனக்கு ஐயா எனக்கு உனக்கு எதுல பற்றுனாரு, அடியேனுக்கு எது மேலையும் பற்று இல்லைன்னு. இல்ல சும்மா சொல்லுங்க, நான் யார்ட்டையும் சொல்லல என்ன, ஞான சம்பந்தர் பதிகத்துலதான் எனக்கு பற்று, வேற எதுவும் இல்லை. அடே அந்த மாதிரி திருச்சாய்க்காட்டு பதிகத்துலதான் எனக்கு பற்று, வேற எதுவும் இல்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இடர் கடுமி துன்பம் இல்லாமல் போகும் என்று சொன்ன. இப்படியாக இன்னைக்கு 11 பதிகங்களை நாம் எண்ணி நிறைவு செய்திருக்கிறோம். சற்று கொஞ்சம் உங்களை அதிகமான முறையில் காலையிலையும் நீட்டித்து இப்பவும் நீட்டிக்க வைத்தோம். இல்லை காரணம் நமக்கு தொடக்க நாள் ஆனதுனாலும் சிலவற்றை எல்லாம் அதிகமாக சொல்ல வேண்டியிருப்பதனாலும் செய்தோம் இல்லைங்களா. ரொம்ப அருமையான முற்றுவதில் முதல் நாள் நமக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அதனால் இப்படியெல்லாம் ஒரு அருமையாக நம்முடைய சிவகாசி சிவனடியார் அறநெறி கழகத்தினர் அருமையான ஏற்பாட்டு செய்து இம்மாதிரி 2 நாட்களாக வைத்து மூடு வெற்றியாக எல்லோரும் மன மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதான் எனக்கு என்னென்ன பார்த்த முகத்தில் என்ன ஒரே அலுப்பும் சலிப்பு மருந்துன்னு வச்சுங்க, இன்னமும் கஷ்டமாக இருக்கேன். அப்படி இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க, அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. எனவே இந்த அருமையான சிந்தை மகிழ்ச்சி திருவருள் மகிழ்ச்சி என்றும் எல்லாருக்கும் எல்லா அமைப்பிலும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானை வேண்டி இன்றைய முதல் நாள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வணக்கம் வா.

0: திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை.

திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்ற எம் உயிர்த்துணையே

கண்டலை கொண்டு பூதங்கள் பாட நின்றாடு வெண்டலை கருங்காடுரையே வேதியல் கோயில்.

நாறு கூவிழ காவிழ விண்மதியத்தோடு ஆறு சோடும் அமரர் பிரானுரை கோயில் ஊறு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தன் கதலி புதல் மேவு சாய்க்காடே வரங்கள் வண்புகள் மன்னிய எந்தே மறுவார் புறங்கள் மூன்றும் பொடிபட எய்தவன் கோயில் இரங்கலோசையும் மீட்டிய சரத்தோடும் மீண்டி தரங்க நீழ்கழி தன் கரை வைகு சாய்க்காடே ஏழைமார் கடைதோறும் இடுவலிக்கு என்று கூழை வாழறவாட்டும் பிரானுரை கோயில் மாழை ஒண்கள் வளைக்கை நுழைச்சியர் பூந்தாழை வெண்மடற் கொய்து கொண்டாடு சாய்க்காடே துங்கவானவா

வங்கம் அங்கோளிரு இப்பியும் முத்தும் மணியும் சங்கும் வாரித்தடம் கடல் உந்து சாய்க்காடே. வேதனாவினர் வெண்பளிங்கின் குழைக்காதர் ஓத நஞ்சனி கண்டர் உகந்து உரை கோயில் மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புன்னை தாது கண்டு பொழில் மறைந்தோடு சாய்க்காடே. இருக்கு நீழ்வரை பற்றி அடர்த்து அந்தெடுத்த அரக்கன் ஆகம் நெறித்தருள் செய்தவன் கோயில்

ஊத்தை வாய்ச்சமண் கையர்கள் சாக்கியர்க்கு என்றும் ஆத்தமாக அறிவரேதாயவன் கோயில் வாய்த்த மாளிகை சூழ்தரு வண்புகார் மாடு ஊத்தவாவிகள் சூழ்ந்து

0: திருச்சிற்றம்பலம்
1: எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை சிறுமீர் கொண்டு நம்முடைய சிவகாசியில் பெருமானுடைய திருமுன்னிலே திருவடி நிழலிலே இருந்து இரண்டாம் நாளாகன இன்று நம்முடைய முற்றோதல் தொடங்குகிறது. இம்மாதிரி இந்த சிவபுண்ணியம் இங்கே நிலவுவதற்கு காரணமாக இருக்கின்ற எல்லாமல்ல பெருமானுடைய திருவருள், அந்த திருவருள் உந்துதலினாலே செயற்படுகின்ற நம்முடைய டாக்டரையா அவர்களுடைய இல்லத்தரசியார், அந்த இருவருக்கும் உதவியாக இருக்கின்ற பெரியவர்கள், இனி இந்த நாளில் ஏற்று போற்றுகின்ற அருமை செல்வர் நேற்று வந்து அருமையாக இருந்தார்கள், அவர்கள் அவருடைய வாழ்க்கை துணைவியாரெல்லாம். எனவே அந்த ஏற்று போற்றுகின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கெல்லாம் எல்லா நலங்களும் வளங்களும் மேன்மேலும் பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானையும் குருவர்களையும் நினைந்து நான் வாழ்த்துகிறேன். இனி இங்கே வந்து அருமையாக திருமுறை விண்ணப்பம் செய்கின்ற ஓதுவாமூர்த்தியில் அவர்கள், அதை கேட்டுமேடுகின்ற வந்திருக்கின்ற தாய்மார்கள் பெரியோர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டாம் நாள் பொழுதில் நம்முடைய ஞான சம்பந்தரோடு நம்முடைய வரலாற்று செலவு தொடங்குகிறது. இந்த பயணம்ங்கிறதெல்லாம் பின்னால வந்தது, செலவுங்கிறது தான் தமிழ் சொல். செலவு நயப்பு என்றெல்லாம் நம்முடைய அமைப்பில் சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் இருக்கு. செலவு நயப்புன்னா விரும்பி செல்லுகின்றது. இந்த உல்லாச பயணம்ங்கிற மாதிரிங்க அதற்கு நேர் அருமையான தமிழ் செலவு நயப்பு என்று. அதெல்லாம் கொஞ்ச நாள் அப்படி போட்டால் சரியாக வந்துடும், இப்போ வழங்காமல் இருக்கும். இப்போ எவ்வளோ அருமையாக ஆவின் பால் வந்துட்டுதே, ஆவின் பால் தமிழகம் முழுதும் ஆவின் பாலோ இல்லையோ, ஆனால் ஆவின் பால்ங்கிற சொல் அருமையாக இருக்கு எங்களுக்கு. பாருங்க, பசுவின் பால்னு கூட சொல்லல, ஆ என்ன பசுங்கிறது ரொம்ப அருமையான தமிழ் சொல். பால், ஆவின் பால், அருமையான தமிழ் நடமாடுது. மருத்துவமனை மற்ற பாருங்க, எத்தனையோ நகராட்சி ஊராட்சி, அதனால முதல்ல கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பின்னர் ரொம்ப அருமையாக எளிமையாக வந்துடும், அருமையான தமிழ். ஆகவே இப்பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முதல் முதலாக சென்று வந்த இடம் திருக்கோலக்கா. அங்கேயே அவருக்கு கிடைத்த பரிசில் தாளம். அங்கோட ஒரு வரலாற்று செய்தி உண்டு. அந்த தாளம் முதல்ல ஒலி இல்லாததாக இருந்ததாகவும், பிறகு அங்கே இருக்கிற அந்த அம்மை ஒலி கொடுத்ததாகவும், ஆதலால் தான் அந்த அம்மையாருக்கு ஓசை கொடுத்த நாயகி என்ற பெயர் இருப்பதாகவும் எல்லாம் சொல்கிற வழக்கு உண்டு. ஆனால் சேக்கிழார் அதெல்லாம் குறிக்கல, தாளம் வழங்கப்பட்டது தான். இந்த தாளம் வழங்கப்பட்டதை யார் சொன்னார்னு சொன்னேன் என்று சுந்தரமூர் சுவாமிகள் சொன்னார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து என்று சொல்றார். எனவே மடையில் வாழை பாடிய மாத்திரத்திலேயே மிக அருமையான தாளத்தை பெற்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த முதல் தல அந்த செலவு நயப்பை முடித்துக் கொள்கிறார். இனி இரண்டாவதாக என்ன செல்கிறார், பாட்னார் வீட்டிலிருந்து எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து திருநிபள்ளியிலிருந்து வந்தார். தம்பியை நம்ம ஊருக்கு வரணும்னு சொல்லி எல்லாம் அழைத்தார்கள். அப்படி சென்ற அந்த இரண்டாவது செலவு நினைப்பு தான் இப்போ நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், திருநெனிப்பள்ளி. அதை சார்ந்திருக்கிற திருவலம்புரம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, இவையெல்லாம் இரண்டாவது பயணமாக மேற்கொண்ட ஒன்று. இப்போ இரண்டாவது தலையாத்திரை தான் படிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ அப்போ அப்படின்னா பாட்னார் வீட்டில் ரொம்ப அருமையாக இருந்தார்கள். ஆனால் நம்ம பார்த்தீங்களா, இங்கே வரலாற்றில் பாட்னார் வரவேற்றார், போனார், சாப்பாடு போட்டார்ன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம கதை. ஞான குழந்தை செல்லுகின்ற போது சாப்பாடு போட்டாங்க, வந்து இது மாதிரி தம்பிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே பெரும் மிகுதி என்ன இருக்கு, திருக்கோயில் வழிபாடு தான். அந்த திருக்கோயில் வழிபாட்டில் பாட்னார் வீட்டுக்கு போயிருப்பார். போனோம்னா அவர்லாம் ரொம்ப சிறப்பாக பாராட்டி போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கூட சொல்லலை பார்த்தீங்களா. ஏன், பக்தி நெறியே தழுவி வருகின்ற அந்த வரலாற்றில் இது மாதிரி இருக்கிற அந்த உலகியல் சூழலை அதிகமாக காட்ட மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா பாட்னார் வீட்டை அழைத்துட்டு போனவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாமல் இருப்பாங்களா, அழைத்து மற்றதெல்லாம் செய்யாமல் இருப்பார்களா, செய்திருப்பார்கள், ஆனால் அதை சொல்ல மாட்டார்கள். இப்படி எல்லாம் அதனால தான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கைவளவை என்று சொன்னார்களே, பக்தி சுவையே மிகுந்திருக்குமாறு செய்வார்களே தவிர இந்த உலகியற் சூழலை கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் நினைவு கொள்கிறோம் கொண்டு இப்பொழுது திருச்சாய்க்காட்டில் மீண்டும் ஒரு பதியம் பாடுகிறார். அதுதான் நம்முடைய மூர்த்திகள் இப்பொழுது அருமையாக விண்ணப்பம் செய்தார்கள். இந்த திருமுறை பாடுதல் என்பதை விட கல்வெட்டு தொடர் என்ன தெரியுங்களா, திருமுறை விண்ணப்பம் செய்தல், அருமையான தமிழ். அந்த காலத்தில் நல்ல இது நம்முடைய பேரரசர்கள் எல்லாம் நல்ல சமயம் தழுவிய பேரரசர்களாக இருந்தவையினாலே ஆண்டவனிடத்தில் திருமுறை சொல்லுதல்னு சொல்லக்கூடாது, பாடுதல்னு சொல்லக்கூடாது, திருமுறை விண்ணப்பம் செய்தல். கல்வெட்டுகள் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் வாழ்ந்தவன் தமிழன். முருகா முருகா மீண்டும் அவையெல்லாம் நிலை பெற வேண்டும். எனவே திருமுறை விண்ணப்பம் செய்தார்கள் நம்முடைய மூர்த்திகள். இப்பொழுது அது தழுவி முதல் பாட்டு ரொம்ப அருமையான பாடல். நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அரும் அருளும் சிவன். பெருமான் அருள் செய்வான் யாருக்கு என்றால், நித்தலும் சஷ்டிதோறும் நம்முடைய பிரதோஷந்தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் என்றில்லாமல் தினமும் பரமசிவன் உண்பது தினமும் உண்கிறமல்ல, நீராடுவது தினமும் செய்யறமல்ல, நம்முடைய பணி தினமும் செய்யறமல்லவா, அதுல ஒன்றாக பெருமானை வழிபாடு செய்வதும் வைத்துக் கொள்ளும் அதனால நித்தலும் செய்யணும். நியமம் செய்து ரொம்ப அருமை. நியமம்னா ஒரு ஒரு குறிக்கோளோட செய்யணும். என்ன குறிக்கோள்? பெருமானை வழிபட்ட பிறகுதான் சாதாரண காஃபி கூட சாப்பிடுறது. அந்த நீதி மாறக்கூடாது. இப்ப நம்ம வேற்றூர் போனா கூட, ஐயா கொஞ்சம் காஃபி சாப்பிட்டீங்களானே, கொஞ்சம் பொறுங்க பொறுங்க நான் நீராடி கொஞ்சம் வழிபாடு செய்துட்டு தான் என்று அங்கேயும் அதை போட்டணுமே தவிர சரி கிடக்குது வாங்கன்னு சாப்பிடக்கூடாது. அது விட்டுட்டா போச்சு. அதாவது நம்முடைய இந்த உடம்பு ஒரு நெறியா கொண்டு வரணும், இல்லைன்னா போச்சு. இப்போதான் இந்த பெரும்பாலும் நடுப்புற பணியில் வந்து வட வட வட காஃபி டீ எல்லாம் இப்போ நாங்களும் அப்படி சாப்பிட்டது இல்லையே. காலையில் டிஃபன் சாப்பிட்டு போனோம்னா கல்லூரிக்கு போனால் ஒரு மணியோ ஒன்றரை மணியோ பாடம் முடிச்சுட்டு மீண்டும் மத்தியானம் சாப்பாடு தான். மீண்டும் ரெண்டு மணிக்கு போனால் நாலரை மணிக்குன்னா ஒரு போன் விட்டா வேணால் வரும் அப்படிங்களா, அவ்வளோதானே தவிர நறுக்கு நறுக்கு ஒரு மணிக்கு ஒரு தினம் வடை காஃபி இந்த அதிகெல்லாம் பழக்கமே கிடையாது சிவம். அதனால அந்த நியமம் செய்து, நியமம்னா அந்த குறிக்கோளோடு கூட இது செய்த பிறகுதான் இது என்று முடித்துக் கொள்ளும். அந்த நியமம் செய்து நித்தலும் நியமம் செய்து பெருமானு வழிபாடு செய்வதற்கு பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் வந்து எண்ணெய் அல்ல மற்ற திருமஞ்சன திரவியம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிந்தா செய்யலாம். இல்லை அடிப்படையான அது இப்ப கூட சொல்ற பாருங்க, அடிப்படை தேவை அப்படிங்கிறமே. அது போல வழிபாட்டுக்கு அடிப்படை தேவை என்ன அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடிப்படை தேவை திருமூலர் தான் சொன்னார். சுவாமி வழிபாட்டுக்கு அடிப்படை தேவையா என்ன வேணும்? எல்லாம் நீங்கெல்லாம் பெரிய இடத்துல செய்யலாம், எங்களால் முடியலன்னு. அடிப்படை தேவையாப்பா, புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, உடனே ரெண்டு பூவும் இவ்வளவு தண்ணி. எங்கெங்க பூவெல்லாம் கிடைக்குதுங்க? மயிலாப்பூர் அங்கங்க மெட்ராஸ் போனா இன்னொன்னு சுற்றி போனோம்னா எங்க கிடைக்குதுன்னு. அடாடாடா யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. அட ஒரு பச்சையா இருக்கிற இலை, ரெண்டு வெத்தலைய வாங்கு போடு பில்லு போடு. இதெல்லாம் அடிப்படை தேவை கூட இப்ப சொல்றமே. மக்களுக்கு அடிப்படை தேவை வேண்டும் என்று சிவ வழிபாட்டுக்கு அடிப்படை தேவை கொஞ்சம் தண்ணியும் ஒரு ரெண்டு இலையும் போ. இது கிடைக்காதாப்பா, இது கிடைக்காதா, இதுவும் கிடைக்கிறது கடினம் போய் வர்றதுன்னு சொன்னா. அதுக்காக தான் நம்ம வில்வம் இருக்குதே, வில்வம் நல்லா உழந்து போனா கூட வழிபாடு செய்யலாம். அண்ணனுக்கு படிக்கணும் அவசியம் இல்லை. அதனால வில்வத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு சொன்னா எந்த ஊர் போனாலும் கூட அது காஞ்சி போனாலும் பரவாயில்ல. இப்ப மலர்கள் வந்து நீங்க காஞ்சி போனா வழிபாடு செய்யக்கூடாது, வில்வம் வழிபாடு செய்யலாம் என்று விதியே இருக்கு. நல்லா பிரிச்சு போட்டுக்கிற வரிச்சு போட்டுக்கிறது அவ்வளவுதான். எவ்வளவோ நம்ம எடுத்துட்டு போறோம், மூட்டை கட்டிட்டு போறோம், பிளாஸ்க் எடுத்துக்கிட்டு அது எடுத்துக்கிட்டு பிஸ்கட் எடுத்துக்கிட்டு எல்லாம் போறோம்ல. ஒரு ராத்திரி சென்னைக்கு போறதுக்கு பிஸ்கட் என்ன, பழம் என்ன, பிளாஸ்கில் காஃபி என்ன, பால் என்ன, போகும்போது நம்ம எல்லாம் காக்கின்ற பரம்பொருளுக்கு கொஞ்சம் தண்ணி ரெண்டு வில்வம் எடுத்துட்டு போகப்படாதா? அதனால நியமம் செய்து அந்த எடுத்துக்கொண்ட ஒன்றை விடாமல் செய்யணும், நாளும் செய்யணும். நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி, தண்ணீரும் ரெண்டு மலர் அப்படி தூவி சித்தம் ஒன்றவல்லார்க்கு. இதெல்லாம் புற வழிபாட்டோடு கூட மன ஒன்றி செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த மன ஒன்றுவதுதான் கடினம். நம்முடைய தாய்மானார் ரொம்ப அண்மை காலத்தில் வாழ்ந்த பெரியவர், தாய்மான சுவாமிகள் திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்தவர். அவர் ஒன்று சொன்னார், பெருமானே எல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்தெல்லாம் போல இருக்கு, இந்த மனம் ஒன்றுவதுங்கிறது முடியாம போகுதேன்னு கடினப்படுற.
0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருத்தோணிபுரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணி கண்ட தீசன் அடியார் புதுமையின எல்லா உயிரும் தொழிலும் தேசம் உய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாணம் வாசமலர் மங்கள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடிவோர் வாழி திருநாவலூர் வண்டொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வச்சேற்றார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த விழா ஒரு அற்புதமான ஒரு காலத்திலே நிகழ்கின்ற விழாவாக இது அமைகின்றது. நாவுக்கரச பெருமானுடைய வழிபாடு எங்கள் அரமனையிலே மிக அற்புதமாக அந்த நாவுக்கரசர் வழிபாட்டு குருபூசையை அடுத்ததாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூசையையும் பெருமானையும் வழிபாடு செய்து இப்பொழுது சேக்கிழார் பெருமானுடைய குருபூசையையும் அமைத்து கொண்டு நாம் இங்கு வழிபாடு செய்கின்ற இந்த தருணம் நம்முடைய வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இது அமையும். எத்தனையோ காலங்களிலே நாம் செய்த சிவபுண்ணியங்களின் காரணமாகத்தான் இவையெல்லாம் நமக்கு வாய்ப்பாக கூடி அமைகின்றது என்பதாக அமைத்து திருமுறைகளை நமக்கு மிக அற்புதமாக தொகுத்து கொடுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, அவருடைய குருபூசையும் நாம் வழிபாடு செய்து வணங்கினோம். நம்பியாண்டார் நம்பியை போற்றி வழிபாடு செய்து அந்த குருபூசையிலே அவரை வணங்கிய ஒரு தன்மையும் திருமுறைகள் எல்லாம் அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஓதுவார்கள் அந்தந்த திருமுறைகளை மனனம் செய்து கொண்டு ராசராச சோழன் காலத்திலே வந்து அவையிலே அவர்கள் பாடுகின்ற பொழுது மனம் உருகினான். வெள்ளந்தான் விரிசடையாய் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவன் உச்சியிலே இருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த திருமுறைகள் உருக்கியது. அந்த தேவாரங்களை பாடிய ஓதுவார்களை அந்த இசையும் பண்ணும். எங்கே இருக்கிறது இந்த திருமுறைகள் எல்லாம் ஏட்டிலே என்று நாளும் நாளும் தேடி தேடி அலைந்த பொழுது திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடிய அவர் இதற்கு தீர்வு சொல்லுவார் என்பதாக அமைத்து நம்பியாண்டார் நம்பியை சென்று அணுகினான் சோழர். நீங்கள்தான் இந்த திருமுறைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்பதை, ஏட்டிலே எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்ட வேண்டும்னு காலிலே விழுந்தான். அப்பொழுது பிள்ளையாரிடத்திலே நாரையூர் பிள்ளையார் பொல்லாப்பிள்ளையாரிடத்தில் கேட்டார் நம்பியாண்டார் நம்பி. பொல்லாப்பிள்ளையார் சொன்னார், சிதம்பரத்திற்கு மேற்கிலே ஒரு நடராஜ பெருமான் சந்நிதிக்கு மேற்கிலே ஒரு அறை இருக்கிறது, அந்த அறையிலே திருமுறைகள் எல்லாம் ஏடுகளாக அங்கே இருக்கிறது என்பதாக சொன்னார். இது கிடைச்சா, இந்த செய்தி கிடைத்த உடனேயே மன்னனுக்கு ஆனந்தம். உடனே தில்லையை நோக்கி பயணம். அப்ப தில்லைக்கு போய் மேற்கு வாசலிலே அந்த மேற்கு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த அறையிலே பார்த்தால் பூட்டியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தில்லை வாழ்ந்தனர்களை கேட்டார், இந்த அறையை திறக்க வேண்டும், இதிலே திருமுறைகள் எழுதிய ஏடுகள் எல்லாம் இதிலே இருக்கிறது. அவர்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள், இந்த அறையை திறக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டார். இந்த அறையிலே மூவர் முதலிகளினுடைய கை சின்னம் இருக்கிறது, அவருடைய கையினாலே பொறிக்கப்பட்டது. இந்த மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூவரும் வந்தால்தான், நேரிலே வந்தால்தான் இந்த அறை திறக்கப்படும் அப்படின்னு அனுப்பிச்சிட்ட. எங்கேந்து போய் இந்த மூவரையும் கூட்டிட்டு வர்றது? அரசனும் நம்பியாண்டார் நம்பியும் ஒரு உக்தி செய்தார்கள், மூவர் தானே வரணும், மூவரும் வந்தா போச்சு, இந்த மூவரும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு யுக்தி செய்து அடுத்த நாள் தில்லைவாழ்ந்தனர்களை அழைச்சு மூவரும் வந்திருக்கிறாங்க கதவை தரங்க. ஆச்சரியமா போச்சு அவங்களுக்கு, யார் மூவரை வந்திருக்கிறார்களா, எங்க வந்திருக்காங்க, எங்க வந்திருக்காங்க. மூவருடைய படிம சிலைகளும் அங்கே இருக்கின்றன. இந்த மூவர் படிம சிலைகளாக இருக்கக்கூடிய இந்த சிலைகள் மூவர், அவர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்க கதவை தரங்க. இப்பொழுது தில்லைவாழ்ந்தனர்கள் மூவரும் வந்ததாகவே கருதி அந்த மேற்கு அறையினை திறந்து அங்கே இருக்கக்கூடிய திருமுறை ஏடுகளை எடுத்து நமக்கு கொடுத்தார்கள். இப்போ மூவரும் வந்திருக்கிறார்கள் என்பதாக சொன்ன பொழுது தில்லைவாழ் அந்தனர்கள் அங்கே மறுத்திருக்கலாம், என்ன மறுத்திருக்கலாம்னா, நாங்க சொன்ன கண்டிஷன் மூவரும் நேரில் வந்தால் மட்டுமே கதவு திறக்கும்னு சொன்னாங்க. இங்க வந்திருக்கிறது மூணு, மூவருடைய சிலை வந்திருக்கு, படிம சிலைகள். இப்போ சிலைவாக மூவரும் நேரில் வந்தாதானே நாங்க திறக்கணும்னு சொன்னோம். நீங்க மூவருடைய சிலையை கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டீங்களே, மூவரையும் கூட்டிட்டு வாங்க நேரா அப்படின்னு சொல்லி மறுக்கல. ஏன்னா அவங்களுக்கு லாஜிக் தெரியும். என்ன லாஜிக்னா, இந்த மூவரும் சிலைகள் தான் நேர்ல வரணும்னு சொல்லிட்டா அங்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமானும் சிலைதான். அவரை எப்பொழுது நீ உண்மை என்பதாக ஒத்துக்கொள்கிறாயோ, இந்த மூவரையும் சிலை என்பதாக சொன்னாலும் அவர்கள் உண்மை என்பதாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று திருமுறை திறந்தது. இந்த திருமுறைகள் எல்லாம் ஏட்டிலே இருந்த இந்த திருமுறைகள் நம் கையிலே தவழுகின்றது என்பதாக சொன்னால், அதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய ஓதுவார்கள் என்பதை இந்த சைவ உலகம் எண்ணி எண்ணி அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த அற்புதமான இந்த தருணத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த திருப்பாசுரம், இது திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் என்பதாக சொல்லணும். அவருடைய மொத்த பதிகங்களில இந்த ஒரு பதிகம், இந்த திருப்பாசுரம் என்ற இந்த பதிகம் ஒரு அற்புதமான பதிகம். நம்மை வாழ்வை நிறைவிக்கும் பதிகமாக இந்த மண்ணுலகத்திலே நாம் பிறந்தோம் என்பதாக சொன்னால், இந்த திருப்பாசுரத்தை ஒரு முறை படித்து விட்டோம் என்பதாக சொன்னால், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் என்பதாக அது அமையும் என்ற அளவிற்கு அமைந்த ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் இந்த திருப்பாசுரம். ஆகவே இந்த திருப்பாசுரத்தை திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த அந்த தன்மை, சுரவாதம் அனல்வாதம் ரெண்டு வாதமும் ஆயிடுச்சு. சுரவாதத்திலேயும் சமணர்கள் தோற்றார்கள், அனல்வாதத்திலேயும் அவர்கள் தோற்றார்கள். இப்பொழுது மூன்றாவதாக ஒரு வாதத்தை அவர்கள் கேட்கின்றார்கள், அது புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய. சுரவாதமும் அனல்வாதமும் உள்ளே நிகழ்ந்தது. ஆனால் புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த புனல்வாதம் எல்லோரும் இருக்கக்கூடிய பொது நிலையிலே, பொது இடத்திலே நிகழ்ந்தது இந்த புனல்வாதம். ஏன் என்பதாக சொன்னால், பாசத்தை அறுக்கின்ற பொழுது தனியாக வைத்து உள்ளே வைத்து பெருமான் அறுக்க மாட்டார். பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தானை என்று மணிவாசக பெருமான் அறைக்குள்ளே வைத்து உபதேசம் செய்து என்ன செஞ்சார்னு தெரியாத அளவுக்கு சீக்கிரட்டா வச்சு செய்யறது இல்லை எங்களுடைய மரபு. எங்களுடைய உபதேசம் என்பதாக சொன்னால் அது பல்லோரும் காண அந்த பசுவினுடைய பாசத்தை அறுத்தல் என்பதுதான் சைவ சமய மரபு என்பதாக காட்டுவது திருப்பாசுரம். அப்படிப்பட்ட அந்த புனல்வாதம் தனி சிறப்புடையது. சுரவாதம் அனல்வாதம் உள்ளுக்குள்ள அரமனைக்குள்ள நடந்ததினாலே எல்லா ஊர் மக்களும் வந்து காணுவதற்கு அங்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு வாய்ப்பாக புனல்வாதத்தை அமைத்துக் கொண்டார். இந்த புனல்வாதத்திலே செல்லுவதற்காக அரசன், அரசியார், மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார், ஞானசம்பந்த பெருமான் அரமனையை விட்டு முதலிலே முத்துச்சிவிகையிலே அரமனையை விட்டு வைகைக்கரையை நோக்கி செல்லுகின்றார். பின்னே அரசனும் அரசியாரும் இருவரும், மங்கையர்க்கரசியாரும் இருவரும் செல்லுகின்றார்கள். அதன் பின்னே குலச்சிறையார், அதற்கு பின்னே எண்ணாயிரம் சமணர்கள் கூட்டம். இந்த கூட்டத்தோடு வைகைக்கரையை நோக்கி செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது இப்பொழுது திருஞான சம்பந்தரை ஊர் மக்கள் எல்லாம் கண்டு கைமேல் குவித்து வணங்குகின்றார். இந்த முத்துச்சிவிகையிலே போருகின்ற ஞானசம்பந்த பெருமான், ஞானசம்பந்த பெருமான் முத்துச்சிவிகையிலே போகின்ற பொழுது ஊர் மக்கள் கூற்றாக 25 கூற்றுகள் பதிவு செய்கின்றார் தெய்வ சேக்கிழார். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ற செய்தி 25 செய்திகள் பெரிய புராணத்திலே ஊர் மக்கள் கூற்றாக அமைகின்றது. அதில் ஒரு செய்தி ஒரு அற்புதமான செய்தி, அந்த 25 ஒன்று. இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் போகின்ற ஞானசம்பந்தரை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொன்னார்களா, நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்களோ. ஏண்டி நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்களோ? நெருப்பினில் தோற்றார் என்பதாக சொன்னால் என்ன வாதம்? அனல்வாதம். அனல்வாதத்திலேயே தோற்றுவிட்டார்கள். இது புனல்வாதம் தேவையா? அவசியமாரி. ஞானசம்பந்த பெருமானுக்குத்தான் வெற்றி என்பது நிச்சயமாக தெரிகிறது. இருந்தாலும் ஏன் இந்த புனல்வாதத்துக்கு போக வேண்டும்? நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்களோ? அது சிவபிரகாசர் சொல்லுவாரு, ஞானசம்பந்தர் அனல்வாதத்துல ஞானசம்பந்தர் ஏடும் கறி, சமணர்கள் போட்ட ஏடும் கறிதான். ஞானசம்பந்தர் போட்ட ஏடும் கறி, சமணர்கள் போட்ட ஏடும் கறியா போச்சு. அனல்வாதத்துல நெருப்புல போட்ட போது சமணர்கள் அத்தி நாத்தின் எழுதி அவருடைய மந்திரத்தை போட்ட ஏடு கரியாக சாம்பலாக போய்விட்டது. போகவார்த்த புன்முளையால் என்பதாக எழுதிய திருஞான சம்பந்தரினுடைய ஏடு அதுவும் கரியாயிற்று. கரி என்பது சாட்சி. இந்த உலகத்திலே இந்த திருமுறை என்பது எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்ற கரியாக சாட்சியாக நின்றது திருஞான சம்பந்தரனுடைய பாடல்கள் என்பதாக சொல்லி, இது கரி இது கரியா போச்சு என்பதாக சொல்லி சொல்லு. அப்படி பூதங்கள் தோற்ற முறைமையிலே நெருப்பிலே இருந்து நீர் தோன்றும், ஒடுக்க முறையிலே நீரிலே நெருப்பு ஒடுங்கும். ஆக நீரை விட நெருப்பு உயர்ந்தது, சக்தி வாய்ந்தது. அந்த நெருப்பு என்ற பூதம் நீரை விட உயர்ந்தது. அந்த நெருப்பாகிய பூதம் என்று சொல்லக்கூடிய அனல்வாதத்திலேயே வென்று விட்டார். லாஜிக்கா கேக்குறாங்க, அதை விட குறைவான அந்த வலிமை உடைய நீரிலே நிச்சயமாக விஞ்ஞான சம்பந்தர் வெல்லுவார் என்பதை நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்கள். அப்புறமா ஒண்ணு சொன்னாங்க, மறுப்புடை கழுக்கோல் செய்தார் மந்திரியார் தாம் என்பார். இப்பதான் வாதத்துக்கு கிளம்புறாங்க. குலச்சரியார் என்ன பண்ணாரா, ஒரு 8000 கழு மரம் செஞ்சு ரெடியா வைடான்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். வாதத்துக்கு போகின்ற பொழுது நிச்சயமாக திருஞான சம்பந்தர் தான் வெல்வார். இத்தனை பேருக்கும் அப்போ போய் கழுமரம் செஞ்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால ஏற்கனவே கழுமரத்தை ரெடியா வச்சிருந்து எப்ப தோத்தாலும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஏறி எக்ஸிகியூஷன் உடனே பண்ணணுங்கிறதுக்காக மந்திரியார் என்ன பண்ணாரா, வாதத்திற்கு கிளம்புகின்ற போது மறுப்புடை கழுக்கோல் செய்தார் மந்திரி யார் தாம் என்பார். உலக மக்கள்லாம் பாக்க, என்ன இவ்வளவு கழுமரம் ரெடி ஆகுதே யாருக்கு அப்படின்னு மந்திரியார் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஆர்டர், குலச்சிரையார் ஆர்டர். அப்ப எந்த அளவிற்கு சைவ சமயத்தின் மீதும் குலச்சிரையாருக்கு திருஞான சம்பந்தர் மீதும் வைத்த அந்த உறுதி என்று சொல்லக்கூடிய அந்த உறுதி தான் சைவ சமயத்தினுடைய அந்த திறமாக விளங்குகிறது. இப்படி திருஞான சம்பந்த பெருமான் வைகைக்கரையை நோக்கி அந்த வைகைக்கரையிலே போய் நிற்கிறார். வைகைக்கரையினுடைய வேகத்தை சொல்லணும், எவ்வளவு வேகமா இந்த வைகை ஓடுது அப்படின்னு. ஞான சம்பந்தருடைய வரலாற்றில் தெய்வ சேக்கிழாரம்மன் ரெண்டு ஒரு அற்புதமான நயம். ஒன்று, மேலேந்து கீழே ஓடிட்டு இருக்கிற டவுன் ஸ்ட்ரீம் அதனுடைய ஸ்பீடு சொல்லுவார். ஞான சம்பந்தர் ஏட்ட போட்ட உடனேயே இந்த அப்ஸ்ட்ரீம் ஏடு போட்ட உடனே இந்த ஏடு எவ்வளவு அதை அடிச்சுக்கிட்டு மேலே போகுதுங்கிறத அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு சொல்லுவார். இந்த ரெண்டு ஸ்பீடும் டெக்னிக்கலாக நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கே உரிய ஒரு தனி. டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது ஆற்று நீரோடு போட்டு சேர்ந்து அந்த வேகமும் இந்த வேகமும் சேர்ந்து வேகமாக போகும். ஆனால் எதிர்த்து போகின்ற பொழுது அந்த வேகத்தை மைனஸ் பண்ணி அதையும் விட வேகமாக இருந்தா தான் ஒன்று எதிர்த்து போக முடியும். அதனால முதல்ல சமணர்கள் போட்ட ஏடு மேலேந்து கீழே போகும்போது எவ்வளவு வேகமா போகுதுன்னு ஒரு உதாரணம் சொல்லுவார். 25 பாட்டுக்கு அப்புறம் ஞான சம்பந்தர் போட்ட ஏடு எவ்வளவு வேகமா மேல அதை நோக்கி போச்சுன்னு அங்க ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த ரெண்டு உதாரணமும் 25 பாடல் நடுவில் ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஒரு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் வச்சு இணைக்கக்கூடிய ஒரு வல்லமை தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு மட்டுமே உண்டு. கார்கழு பருவம் நோக்கி காமுறு மகளிர் உள்ளம் சீர்கழு கணவன் தன்பால் சிறப்புறச் செல்லுமா போல் நீர்கழு பவ்வம் நோக்கி நிறை திரை இழுத்து செல்லும் வைகை ஆறு. எவ்வளவு வேகமா போச்சுன்னாரு. கார்காலத்துல கணவன் வந்து அந்த மனைவியை பிரிந்து பொருளுக்காக பிரிஞ்சு போயிருப்பான். அந்த கார்காலம் வந்த உடனேயே அந்த கணவனுடைய ஞாபகம் வருமா, கார்கழு பருவம் நோக்கி காமுறு மகளிர் உள்ளம் சீர்கழு கணவன் தன்பால் விரைவுறச் செல்லுமா போல். அவர்களுடைய மனம் தன்னுடைய கணவன் மீது எவ்வளவு வேகமா போகுமோ அந்த வேகத்துல இந்த வைகை ஆறு கீழே டவுன் ஸ்ட்ரீம்ல அடிச்சுட்டு போச்சுங்க. ஒரு மனைவி கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய மன வேகம் எவ்வளவோ அந்த வேகம் வைகை ஆட்டுங்க. நம்மளா இருந்தா நாட்டிக்கல் மைல்ஸ் பர் அவர்ல சொல்லிட்டு இருப்போம். ஆனா தெய்வ சேக்கிழார் பெருமான் இல்லையா, மனவேகத்தை அங்கே காட்டுகின்றார். இப்படி போற வைகை ஆறு அந்த வைகை ஆற்றின் கரையிலே நின்று கொண்டு மிக அற்புதமாக மந்திரியார் கேட்டாரா, இப்படியே வாதத்தை உங்க பாட்டுக்கு இழுத்துட்டே குலச்சிரியார் கேட்கிறாரு. அடுத்த வாதம் இப்ப இதுக்கேதான் ஏதாவது முடிவு இல்லையா? அப்ப கேட்டப்பதான் முன்னாடி அவங்க சொன்னாங்களா, இந்த வாதம் தான் கடைசி வாதம், இதுல நாங்க தோத்தோம்னு சொன்னா நாங்க 8000 பேர் சமணர்கள் தோற்றோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நாங்களே கழுமரத்துல ஏறுறோம், இது போதுண்டா சாமி. இல்லைன்னா இந்த அனல் வாதம் புனல் வாதத்துக்கு அப்புறம் இன்னொரு வாதத்தை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆகவே இந்த வாதத்தை ஒரு நிலை இதோடு நிறுத்த வேண்டும் என்பதற்காக குலச்சிரையார் கேட்க சமணர்கள் தங்கள் வாயினாலே தானே கேட்டான், தோத்தா நாங்களே கழுமரத்தில் ஏறுறோம். ஆகவே இந்த ஆற்றிலே ஏட்டை இட வேண்டும். யார் முதல்ல ஏடை இடுறது? உடனே சமணர்கள் வந்து முந்திக்கிட்டான். நாங்க ஃபர்ஸ்ட் போடுறோம் கை தூக்கணும். ஏன்டா நீயே கை தூக்குன அப்படின்ட்டு? ஏன்னா தோற்றவர் தோளார் என்று எங்களுடைய சரித்திரம். என்ன சரித்திரம்னா, அவங்க சரித்திரம்னா, தோத்துட்டு இருக்கிறவன் எப்பவுமே தோத்துட்டு இருக்க மாட்டான் சார். ஒரு 5 தடவை தோத்தான்னு சொன்னா 6வது தடவை ஒரு ஹிட்ல ஒரு ஸ்லூக்ல ஒரு தடையாவது ஜெயிக்க மாட்டோமா? சுரவாதத்துல தோத்தாச்சு, அனல்வாதத்துல தோத்தாச்சு, இந்த புனல்வாதம் இதுல நிச்சயமா ஏதாவது ஜெயிச்சிருவோம். தோற்றவர் தோளார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இதுல வந்து நாங்க நிச்சயமாக நாங்க வெற்றி பெறுவோம். அதனால எங்களுக்கு முதல்ல சான்ஸ் கொடுங்க, நாங்க ஏட்ட போடுறோம். அத்தி நாத்தின்னு எழுதி ஒரு ஏடு, இந்த ஏட்டில எழுதி அந்த ஆற்றிலே இட்டார். ஆற்றுல இட்டதுதான் தெரியும், இட்டது கண்டார் ராமன். வில்ல உடைச்சது எதுக்கு யாருக்குமே தெரியலையா, கண் இமைக்கிற நேரத்துல உடைச்சிட்டு போயிட்டார். அந்த மாதிரி அத்தி நாத்தின்னு இட்டதுதான் கண்டார். எவ்வளவு தூரம் போச்சுனார், 100 விற்கிடை தூரம் போய் ஒழிந்தது அந்த ஏடுனர். ஒரு வில்லுக்கு தூரம், ஒரு ஒரு வில்லினுடைய தூரம் ஒரு விற்கிடைன்னு பேர். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏடுங்கிற ஒரு பொருள் மறை கண் மறைகின்ற தூரம் எவ்வளவுனா 100 விற்கிடையா. அதனால சேக்கிழார் பெருமான் ஒரு பொருள் அவர் எவ்வளவு சர்வே பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு பொருளை போட்டு இந்த பொருள் மறைகிற தூரம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு ஸ்டாப் வாட்ச் வச்சு இது இவ்வளவு நேரத்துல மறையுது அப்படின்றத கண்டுபிடிச்சு ஏடு எவ்வளவு நேரத்துல அது மறைஞ்சிருக்கும்னா 100 விற்கிடை போற தூரத்துல போயிருந்தா அது மறைஞ்சிருக்கும். போட்ட உடனேயே ஒரு 100 விற்கிடை தூரம் போய் மறைந்தது என்பதாக பதிவு செய்கின்றார் சேக்கிழார் பெருமான். இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான செய்திகள் அதிலே அமைத்திருக்கு. போச்சு ஓடு, இந்த ஏடுதான் போச்ச, ஏட்ட பின்னாடி சேர்ந்து இவங்களும் ஓடுறானுங்க. எதுக்குன்னா ஏட்டை எப்படியாவது பிடிச்சி நிறுத்தி டைரக்ஷனை திருப்பி விட்டு இவ்வளவு வேகமா இந்த பக்கம் போகுது, அந்த ஏட்டினை அணைப்பார் போல அருகிலே சென்றார்கள். ஏடு கிடைக்கலையேன்னு சொல்லி எல்லாம் வருத்தமா திரும்பி வரான். திரும்பி வந்த உடனேயே மன்னன் மூஞ்சிய பாக்குறான். என்னன்னா பயம், திடீர்னு தீர்ப்பு உடனே சொல்லிட போறானோ அப்படின்னுகிட்டு, இப்ப நீ தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு காலில் விழுந்தானு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்ல, அவரும் ஏட போடட்டும். யாரு? திருஞான சம்பந்தர் ஏட போடட்டும். அவர் ஏட்டை போட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்க தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி மன்னனிடத்துல வேண்டி கொண்டார்களாம். மன்னனும் சரி என்பதாக சொல்லி திருஞான சம்பந்த பெருமானை அப்படி அவருடைய குறிப்பினை அப்படி நோக்குகின்றார். திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருக்குறிப்பினை நோக்கிய பொழுது இப்ப என்ன செய்யலாம், தீர்ப்பு சொல்லலாமா, அல்லது இந்த ஏட்டினை நீங்க போடுங்கன்னு ஆர்டர் பண்ணலாமா? திருஞான சம்பந்தருக்கு ஆர்டர் பண்ற லெவல்ல இல்ல மன்னன். சமணரா இருந்தா சொல்லியிருப்பா, நீங்க போடியா ஏட்ட அப்படின்னு. இப்ப திருஞான சம்பந்தருடைய குறிப்பு என்ன என்பதை அவரை நோக்கி, அவருடைய திருக்குறிப்பை நோக்கினார். அப்படி நோக்கிய உடனேயே திருஞான சம்பந்த பெருமான், பாசுரம் பாடலுற்றார் பரசமயங்கள் பார, இவ்வளவுதான் குறிப்பை நோக்கிய உடனேயே

0: ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் அருந்தி பூவான் மணிமணி நீர் பொய்கையர் பாவான் மொழி ஞானப்பால் உண்டு நாவால் மறித்து எம் செவியமுதாய் வார்த்த விரான் தண்டை வெறி தன் கமலமே வீடு என்பதாக சிவபிரா சுவாமிகள் அருளி செய்வார். அதில் சோழசைல மாலையிலே ஒரு குறிப்பு சொல்லுவார், ரொம்ப அற்புதமான குறிப்பு ஞானசம்பந்தரை பற்றி. அந்த ஞானப்பாலினுடைய திரட்சி முழுவதும் அமைந்த ஒன்று இந்த திருப்பாசூர். அண்ணாமலையாரிடத்திலே போய் ஒரு விண்ணப்பம் கேட்கின்றார், ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் அம்மையே கொடுத்தால் ஞானப்பால், அதுபோல எனக்கும் அம்மை ஞானப்பாலை கொடுக்க வேண்டும் என்பதாக உன்னிடத்துல நான் கேட்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஞானப்பாலை கொடுத்துட்டா அப்புறம் அது ஆவின் பால் நந்தினி பால் மாதிரி ஆயிடும், அது ஞானப்பால். ஆகவே இந்த ஞானப்பாலை கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னால் தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே அது அளிக்கப்படும், உபதேசமும் பக்குவம் உடையவர்க்கே என்பது சிவஞான முனிவர் வாக்கு. பக்குவம் இல்லாதவனுக்கு உபதேசம் செஞ்சா உபதேசம் கேட்கிறவனும் கெட்டு போவான், உபதேசம் சொல்றவனும் கெட்டு போவான். பக்குவம் இல்லாதவனுக்கு, ஏன்னா இவனுக்கு தெரியல அவனுக்கு பக்குவம் இல்லைன்னு, உபதேசம் செய்தவர் கேட்டவன் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள அதை மடலை கையிலங்கு ஒரு கிண்ணமாக அமையும். ஆகவே இந்த ஞானப்பால் எனக்கு கிடைக்காதுங்கிறது சத்தியமா தெரியும். ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த அம்மை பாலை அவள் தன்னுடைய முளையிலே நேராக ஊட்டவில்லை, ஏன்னா அவள் உணாமுளையாள், உண்ணாமுளை என்று சொல்லக்கூடிய நிலை. அம்மா நேரா உண்ணாமுளையாக விளங்குபவள் அம்மை, ஆனா அதற்கு நேர் மாறானவர் எங்கள் பெருமான். அம்மா உண்ணாமுளையாக இருந்தாலும் எங்கள் பெருமான் தாயாய் முளையை தருவான் என்பதாக நிலைநிறுத்தியவர் எங்கள் பெருமான் மணிவாசக பெருமான். அம்மாவுடைய முளை உண்ணாமுளை, ஆனால் அப்பனாக இருப்பவன் தாயும் ஆக வந்து அருள் செய்பவன். அதுவும் மனிதனாக இருக்கக்கூடியவருக்கு கூட முளை கொடுத்தால் பரவாயில்லை, கேளலாய் இருக்கக்கூடிய அந்த கிடப்பு அறிவார் எம் பிரான் ஆவாரே என்பதாக திருவார்த்தையிலே சொல்லுகின்றார். பன்றி குட்டிக்கு பால் கொடுக்கறது தான் இருக்கிறதுலயே கஷ்டம், மித்த எல்லா மிருகத்தையும் பால் கொடுக்கும் போது ஒடுக்கி கொடுக்கும், படுத்துக்கும், மற்ற குட்டிகள்லாம் வந்து அதை முட்டி முட்டி குடிக்கும். ஆனால் பன்றி குட்டி பால் கொடுக்கின்ற பொழுது ஒடுக்கி கொடுக்காது, மல்லாக்க படுத்து கொண்டு கொடுப்பது பன்றி குட்டி. மேலே எல்லா குட்டிகளும் ஏறி அந்த பன்றியின் தாய் பன்றி மேலே ஏறி அது குடிக்கும் முட்டி. ஆக அந்த கிடப்பு என்று சொல்லக்கூடிய நிலையிலே எல்லா மிருகங்களும் ஒருக்கி படுத்திருந்தாலும் இந்த பன்றியானது கிடந்து கொடுத்தது அந்த பெருமையை உடையவர் எங்கள் பெருமான், இதை அறிந்தவர் எங்கள் தலைவர் என்பதாக சொல்லி கிடப்பு அறிவார் எம் பிரான் ஆவாரேன்னார். திருக்குறிப்பு அந்த திருவார்த்தையிலே அதுதான் திருவார்த்தை. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு திருவார்த்தை உண்டு. ஆதி பிரமம் வெளிப்படுத்தியவர் எம் பிரான் ஆவார், ஆதி பிரமம் திருவார்த்தை. அதுபோல இந்த பாட்டுக்கு திருவார்த்தை கிடப்பு அறிவார். பெருமான் மல்லாக்க படுத்துக்கொண்டு அந்த கிழலாய் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ வந்த பெருமான் எங்கள் பெருமான், அவன் தாயாய் முளையை தருவான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு சிவபுராணம், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பிணக்கில்லா

அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் சிவபுராணத்தில் 67வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். 67வது வரி ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்பது. ஆறா அமுதே அளவிலா பெம்மான். பரமேஸ்வரன் ஞானிகளுக்கு அமுதம் போல இருக்கிறார். அறியாதவர்களுக்கு அதனுடைய அருமை பெருமை புரிந்து கொள்ள முடியாது. அதை நெருங்கி அனுபவித்தவர்களுக்கு தான் அது தெரியும். இப்போ ஒரு பொருளை உண்டு பார்த்தா தானே அதனுடைய அருமை தெரியும். நல்ல ஆப்பிள் சாப்பிட்டு பார்த்தா தானே அதனுடைய விஷயம். அதுபோல திருவருளை அடைந்த பரமஞானிகள் கடவுளை அனுபவித்து அந்த சுவையை பிறருக்கு சொல்லுகிறார்கள். இப்படி சாப்பிட்டே அது நல்லா இருந்துச்சு. அதனாலே அது கற்றவர்களால விழுங்கப்படுகின்ற கனியாக இருக்கும். மற்றவர்களுக்கு அறிய முடியாததாக ஆறா என்றால் திவிட்டாத அமுதமே. திவிட்டாத உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் எவ்வளவு உயர்ந்த பொருளா இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்றா நம்பர் நெய்யினாலே சுடப்பட்ட பலகாரமா இருந்தாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் உண்ண முடியும். அதுக்கு மேல அதை உண்ண முடியாது. உண்டால் அது விடுதலையே செய்யும். திருவருளாகிய அமுதம் திவிட்டாதது. உண்டு கொண்டே இருக்கலாம், அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம், உண்ண உண்ண நன்றாகவே தான் இருக்கும். அதனாலதான் அந்த திருவருளாகிய சிவபெருமானை ஆறா அமுதேன்னு சொல்றேன். ஆறா என்றால் திவிட்டாத அமுதம். அளவிலா பெம்மானே. அளவிலா பெம்மானே என்பது சுவாமியினுடைய எந்த லட்சணங்களையும் அளக்க முடியாது. உயரமா அளக்க முடியாதது. உயரமா இருக்கும் போது அளந்து பார்த்தான் இரண்டு பேர் அளக்க முடியும். அகலமா அளக்க முடியாது. உயரம் அளக்க முடியாதது, அகலமும் அளக்க முடியாதது, ஆழமும் அளக்க முடியாது. அவனுடைய செல்வம் அளக்க முடியாதது, கல்வி அளக்க முடியாதது, ஆற்றல் அளக்க முடியாதது, கருணை அளக்க முடியாது. எல்லாமே அளவுதான். நம்மிடத்தில் இருக்கிறது எல்லாமே அளவுக்கு உட்பட்டது. நம்மிடத்துல இவ்வளவு குழந்தா இருக்கிறது, இவ்வளவு உசரந்தா இருக்கிறான், இவ்வளவு அகலந்தா இருக்கிறான் என்று எல்லாவற்றையும் நம்முடையதை அளந்து விடலாம். அவனுடைய பெருமையை அருமையை அளக்க முடியாது. அதனால அளவிலா பெம்மானே. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாயிருக்கிறான். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அகல நீளம் யாராலும் அளவிட முடியாதுபாரு அருணுகிறார். அதனால அளவிலா ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியார். ஓராதார் என்றால் சிவனை பற்றி சிந்திக்காதவர்கள், சிவனுடைய அருமையை உணராதவர்கள், சிவனிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஓராதார் என்பது அவர்களுக்கு. ஓராதார் என்றால் நினையாதவர்கள். ஓறுதல் என்றால் சிந்தித்தல், நினைதல். நினையாதவர்களுக்கு எப்படி இருக்கிறார் என்றால் நெஞ்சுக்குள்ளே இருந்து ஒளிஞ்சு. ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்பது இந்த வரி. நினையாதவர்கள் சுவாமிக்கு விரோதம் இல்லை, ஆனா அவர்களுக்கு தோன்றாமல் இருப்பான். இப்ப நம்ம நினைக்கிறோமா தோன்றுகிறானா, நம்முடைய கருத்துக்கு நம்முடைய அறிவுக்கு புத்திக்கு அவன் தோன்றுகிறான். அவனுடைய அருமையை உணர முடிகிறது, அவன் செய்கின்ற அருளை உணர முடிகிறது, அவனுடைய செயலை நாம் நன்கு உணரும்படியாக இருக்கிறது. ஓராதார் என்ற அந்த சிந்திக்காதவர்களுக்கு அவனை உணர முடியாது. இப்ப நமக்கு எது நன்மை நடந்தாலும் என்ன நினைப்போம்னா கடவுள் தான் செய்தாரு நான் நினைப்போம். அவன் நன்மை நடந்தா நான் என்னுடைய ஆற்றலாலே நான் செய்தேன் என்று அவன் சொல்லுவான். சிந்திக்காதவர்கள் என்னுடைய சாமர்த்தியத்தினாலும் இந்த வீட்டை கட்டினேன்பா. நம்ம என்ன சொல்லுவான், கடவுள் அருளாலே நடந்துச்சுன்னு சொல்லுவான். அவர்களுக்கு எப்படி இருக்கிறான், ஒளிந்து இருக்கிறான், உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான், ஒளிந்து உயிர் தூரம் ஒளித்து நின்ற கல்வனை என்பார் பரஞ்சோதியார். அதனாலே ஓராதார் சிந்திக்காருடைய உள்ளத்திலே ஒளிந்து இருக்கிறான், ஒளி உருவமாக இருக்கிறான். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியார். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றாரே. நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றார். அவன் கிடைத்தவர்களை உருக்கி விடுகிறான். அவன் வசமா யாராவது அகப்பட்டார்கள்னா அவர்களை என்ன பண்ணுகிறான் தெரியுமா, உருக்கி விடுகிறான். நிறைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் என்று சொல்கிறார் அல்லவா. அதனால யாராவது அவனுக்கு சிக்கிக்கிட்டார்களானா அவர்களை என்ன பண்ணுகிறான்னு தெரியுமா, அவர்களை
அன்பு அதிகமாக அவர்களுக்கு உண்டு பண்ணி அவருடைய உள்ளத்தை உருக்கி பக்குவப்படுத்தி ஆண்டு அதற்குத்தான் உருக்கம். தங்கத்தை எதற்கு ஆசாரி உருக்குகிறார் என்றால் அதில் இருக்கிற மாசுகள் போய் அதை ஆபரணமாக ஆக்குகிறது. தங்கத்தை உருக்கி அதை வந்து அயால ஆபரணமாக செய்கிறார். உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகம் எல்லாம் சிரிக்கும் தரம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று திருவாசன். அதனாலே அப்படி உருக்குகிறான். அதற்கு மேலே அந்த ஆன்மாவுக்கு அருளை கொடுக்கிறார். அதற்காகத்தான் நீராய் உருக்கினார், தண்ணீராக கரையும் முடியாக உருக்கி என் அருயிராய் உண்டானே, என்னுடைய அருமையான உயிராகவே இருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான். சிவஞானிகளுக்கு எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உயிர் என்பதே தோற்றாமல், உயிர் என்பதே தோன்றாமல் அவன் மாத்திரம் தோன்றுவான் சிவஞானிகளுக்கு. நமக்கு உயிர் வேற, கடவுள் வேறையாக நமக்கு இருக்கும். சிவஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, உயிரே தோன்றாதபடி சிவமே தோன்றும், உயிரிலே சிவமே தோன்றும். தன்னை மறந்தால் தன்னாமம் கட்டாள் என்றார் போல சிவஞானிகள் தன்னை மறந்து விடுவார்கள், சிவம் ஒன்றுதான் தோன். அதனால நீராய் உருக்கி என் ஆறுயிராய் உண்டான், இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இது ஒரு முரண் வரின்னு இல்லானேன்னு சொல்லிட்டா விடப்படாதா, அப்புறம் உள்ளானேங்கிற இன்பம் துன்பம். இப்ப நமக்கு இன்ப துன்பம் இரண்டு நல்லா தெரியுது. இன்ப துன்பத்துல நாம தோய்ந்து விடுகிறோம், இன்ப துன்பத்துல தோய்ந்து விடுகிறோம்னா அதுல அழுந்திடுறோம். இன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னைக்கு ஒரு 10 லட்சம் மனம் கிடைச்சதுன்னா எவ்வளவு இன்பமா இருக்கும், அளவில்லாத இன்பமா இருக்கும். நினைச்சது நினைச்சபடி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, சந்தோஷமா விளங்குதா. அதனால அது ஆகாத போது துன்பமாக இருக்கும். அதனால உயிர்கள் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டாரு. ஆனா கடவுளுக்கு இன்ப துன்பம் உண்டானா உண்டு இல்லைங்கிறார், இல்லைங்கிறார், அப்புறம் உண்டுங்கிறார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேங்கிறார். அதனால அவனுக்கு தனியா இன்பம் கிடையாது. நாம வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னா வெளியில இருந்துதான் இன்பத்தை அனுபவிக்கணும். இப்ப நாவு மூலமா இன்பத்தை அனுபவிக்கணும்னா ஒரு சிலேப்பிய வாங்கி சாப்பிடணும், சாப்பிட்டாதான் இன்பம் வரும். இந்த இல்லையா, தானே இன்பம் இருக்குதா நம்ம கிட்ட இல்லையா. ஒரு நல்ல இனிய ஓசையை கேட்டா இன்பம், நல்ல வாசனையை நுகர்ந்தால் இன்பம், நல்ல சுவையான உணவை உண்டால் இன்பம், நல்ல காட்சியை கண்டால் இன்பம். இவ பொறிகள் வாயிலாகத்தான் நாம இன்பத்தை அனுபவிக்கணும். கண்ணால நல்ல காட்சியை கண்டா இன்பம் சந்தோஷப்படுறோம், காதால நல்ல ஓசையை கேட்டா இன்பத்தை அடைகிறோம், நல்ல வாசனையை நுகர்ந்தால் இன்பத்தை அனுபவிக்கிறோம், அல்வா சாப்பிட்டா இன்பமா இருக்கும். இப்ப வெளியில இருந்து வருகின்ற பொருள் மூலமாக நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம், நமக்கிட்ட இன்பம் ஒண்ணும் கிடையாது. வழங்குதல் இந்த இடம் வெளியில இருந்து வருகின்ற பொருள் மூலமாக நாம இன்பத்தோம். சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் அவனே இன்பம் அடைகிறான். இன்பமே உன்னை சிக்கர பிடித்தேன், ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்பது திருவாசகம். அதனாலே சிவன் எப்படிப்பட்டவர் என்றால் இன்ப வடிவினம், இன்ப வடிவம். நாம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் புறத்திலிருந்து வர்ற பொருள் மூலமா தான் அனுபவிக்கும். ஆக அவருக்கு இன்பமும் துன்பமும் உண்டான்னா உண்டுங்கிறார், இன்பமும் துன்பமும் உண்டுங்கிறார். அது எப்படின்னா உயிர்களுக்கு உயிராக இருக்கிறானா, உயிருக்கு உயிரா இருக்கிறானா, உயிர்களை அனுபவிக்கின்ற இன்பத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், உயிர்களை அனுபவிக்கப்பட்டுகிற துன்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் அவனுக்கு, அவனுக்கு துன்பம் கிடையாது, தனியா இன்பம் ஒன்றும் கிடையாது. அதனாலே உயிர்கள் உயிருக்கு உயிரா இருக்கிறானா, இப்ப நம்ம தலைவலியே காலு வழியே வைத்து வழியே கஷ்டங்கள் வந்து இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம், அந்த துன்பத்தை அவன் பார்த்துக்கிட்டு சாட்சி பார்த்துக்கிட்டு இருப்பதனால அவனுக்கு துன்பம். அதே போல இன்பத்தை அனுபவிக்கும் போது அவன் என்ன பண்றான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால உயிருக்கு உயிராக இருக்கின்ற காரணத்தினாலே இன்ப துன்பம் உடையவனாகவும் இல்லாதவனாகவும் இருக்கிறான். உயிர் அனுபவிக்கின்ற இன்பத்தை கண்டு கொண்டிருக்கிறான், உயிர் அனுபவிக்கப்படுகின்ற துன்பத்தையும் கண்டு கொண்டிருக்கிறான். அதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றார். அதுதான் போல அன்பருக்கு அன்பனே என்றார், அன்பருக்கு அன்பனே. அன்பர்கள் படுகின்ற துன்பத்தை அவன் தாங்கி கொள்கிறான், அன்பர்கள் படுகின்ற துன்பத்தை அவன் தாங்கி கொள்கிறான். மாணிக்க வாசகர் வெயில் நின்ற போது அப்பர் சுவாமி பட்ட துன்பத்தை எல்லாம் அவன் என்ன பண்றான், அவன் தாங்கி கொடுக்கிறான். நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு தாங்கி கொடுக்கிறான். இவ்வளவுதான் வித்தியாசம். பரமஞானிகள் படுகின்ற துன்பத்தை அவன் என்ன பண்றான், அவர்களுக்கு இன்பமாக மாற்றி விடுகிறான், அந்த துன்பத்தை இன்பமாக மாற்றி விடுகிறான். இப்ப அப்பரை இதுல வச்சிருந்தாங்க, நெருப்பு அறைய
நெருப்பறையில வச்சிருந்தார்கள் ஏழு நாள், நெருப்பறையில ஏழு நாள் வச்சிருந்தார்கள், அது எப்படி இருந்துச்சு? மாசில்வு.

0: பண்டரை உய்கையும் போன்றதே ஈசன் எந்தை எனையடி நீழலே. நிற்பற நீர்த்தடாகலாம் இன்பமாக இருந்தது. அதனாலே அன்பருக்கு அன்பனே என்றால் அன்பர்களுக்கு அவன் எப்படி இருக்கிறார் என்றால் அன்புடையவனாக அன்பர்களுக்கு அன்புடையவனாக இருக்கிறான். அன்பு இல்லாதவர்களுக்கு துரோதியாக இல்லை. நிறையாத பாவிகளை நீங்க கொண்டார். வாரமதான் அடியாருக்கு வாரமாகும். வாரம்னா அன்பு. வஞ்சனைகள் செய்வார்க்கு என்று வஞ்சனாகும். அன்பருக்கு அன்பர் யாவையுமாய் அல்லையுமா. யாவையுமாய் என்று சொன்னால் உலகத்தில இருக்கின்ற எல்லா பொருள்களிலும் அவன் கலந்து இருக்கிறான். யாவையுமா என்றால் மண்ணில் இருக்கிறான், தண்ணியில் இருக்கிறான், நெருப்பில் இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், ஆகாயத்தில் இருக்கிறான். அஞ்சு தானே உலகமே. உலகம் எத்தனை பொருள்? அதுக்கு மேல இந்த மூன்றை சேர்த்தா எட்டு. உலகம் எட்டு பொருள். உலகம் எட்டு பொருள். எட்டு பொருள்லையும் அவன் இருக்கிறான். மண்ணில் இருக்கிறான், தண்ணீரில் இருக்கிறான், நீரில் நெருப்பில் இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், வாயுவில் இருக்கிறான், சூரியனில் இருக்கிறான், சந்திரன் இருக்கிறான், ஆன்மாவிலும் இருக்கிறான். உலகமே எட்டு பொருள். கடவுளுடைய சக்தி கடவுள் கலந்து இருக்கிறார். கலந்து இருப்பதனாலதான் எல்லா பொருளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா பொருளும் சூரியன் தெரிவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே அப்படின்னு பாரதியார் பாட்டு. அது தெரியுமா உங்களுக்கு? சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரில் உள்வாடி மின்மணி போல கண்ணிற்படுவனாக என்ன என்பது பாரதியார் பாட்டு. ஆகையினாலே இப்படி சூரியன் வருகிறானா, நட்சத்திரம் வருதா, மழை வருதா, காற்று வருதா, பனி வருதா, உயிர்கள் நடமாடுதா, எல்லாமே அவர் உள்ளே இருந்து திருப்பள்ளி அடிச்சல பூதங்கள் தூரும் நன்றாய் என்று சொன்னார். அதனாலே யாவையும், யாவையும்னா எல்லா பொருளாகவும் இருக்கிறார். அப்படி எல்லா பொருளாகவும் இருந்தால் அந்த பொருளாக ஆகிவிடுவானா? ஆக மாட்டான். ஆக மாட்டான் என்றால் அவருடைய தன்மை வேறு. அவருடைய தன்மை வேறு. இருப்பான், இயக்கிறதுக்காக இருப்பான தவிர அவன் அந்த பொருளாக ஆகிவிட மாட்டான். உலக பொருள்கள் ஒன்று உண, உலக பொருள்கள் ஒன்று உண கடவுளாக. கடவுள் நம்முடைய சௌகரியத்துக்காக நமக்கு உபகாரம் பண்ணுவதற்காக எல்லா பொருளையும் தங்கி இருந்து இயக்கிட்டு இருக்கான். அவன் வேறு தான். அவன் எந்த பொருள்லையும் கலந்திருக்க மாட்டான். எல்லாமாய் அல்லதுமாய், எல்லாமாய் அல்லதுமாய் என்பது திருவிளையாடல் புராணம். அதனால யாவையுமாம் அல்லை. கோயில் பதிகத்துல ஒன்றும் நீ அல்லை, அன்றி ஒன்று இல்லை. ஒன்றும் நீ அல்லை. இப்ப நமக்குள்ள கடவுள் இருக்காரா? நம்ம கடவுள் ஆயிடுவோமா? நம்ம போல கடவுள் ஆவாரா? ஆகும். அவரு தனி, நம்ம ஒன்று நீ அல்ல, அன்றி ஒன்று இல்லை. ஒரு பொருள் கூட நீ அல்ல, உன்னை இல்லாம ஒரு பொருளும் இல்லை. உன்னை இல்லாம ஒரு பொருள், அதுதான் கடவுளுடைய சாமர்த்தியம். ஒன்றாய் இருக்கிறான், வேறாய் இருக்க, ஒன்றாய் இருக்கிறான், வேறாய், ஒன்றாக இருக்கிறான் ஆனா வேறாக இருக்கிறான். அதனால யாவையுமாம் அல்லையுமாம். சோதியனே துண்ணீருடை. கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா சோதியா இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான். கடவுள் சோதியன்னா ஒளி வடிவமாகவும் இருக்கிறான், அது எப்படி ஒரே ஒரு அப்படி இருக்க முடியுமா? இப்ப சூரிய இருக்கிறான்னு வச்சுக்க, அவன் என்னைக்காச்சும் இருளாவானா? சோதியாத்தான் இருளாக மாட்டான். அக்னி சோதிதான், இருளாகாது. இருள் சோதியாகாது. இருள் ஒளியாகாது, ஒளி இருளாகாது. அப்படித்தான் நம்ம இருள் ஒளியாகாது, ஒளி இருளாகாது. இவன் எப்படி இருக்கிறான்னா ஒளியாகவும் இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான். இது என்ன ஆச்சரியம்னு கேட்டா, அதனால ஞானிகளுக்கு தோன்றி இருக்கிறான், அல்லாதவர்களுக்கு தோன்றாமல் இருக்கிறான். ஞானிகளுக்கு தோன்றுகிறான், அல்லாதவர்களுக்கு தோன்றாமல் இருக்கிறான். தோன்றுவது ஒளி, தோன்றாதது இரு. தோன்றுவது ஒளி, தோன்றாதது இரு. அதனால பரமஞானிகளுக்கு ஒளியாக அவன் விளங்குகிறான், அஞ்ஞானிகளுக்கு இருளாக இருக்கிறான். அஞ்ஞானிகளுக்கு இருளாக இருக்கிறான். அதனால சூரியனே துண்ணிருளே என்றார். அவன் இருளும் அல்ல, அவன் இருள் அல்ல, அவன் ஒளி ஒளி வந்தான். ஒளிவளர் விளக்கு உழைப்பிலா ஒன்று என்பது திருவசெப்பா. அதனாலே கடவுள் ஒளி ஒடிவான், ஆனா அவன் ஒளியாகவும் இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான். அது எப்படின்னா பகலாகவும் இருக்கிறா இரவாகவும் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். பகலாகவும் இருக்கிறா இரவாகவும், பகலா இருப்பதனால நம்மளை நடமாட விட்டுருக்கிறான, இரவு வந்துதான் தூங்க வைக்கிறேன். எல்லாம் நம்முடைய சௌகரியத்துக்காகத்தான் அவன் இல்லாது. சூரியனே துண்ணீர், துண்ணீருன்னா நெருங்கிய துண்ணீருளே தோன்றா பெருமையனே. தோன்றா பெருமையனே என்பது அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், எல்லா இடங்களிலும் நிற்கும் வர எல்லா உயிருக்குள்ளே இருந்தாலும் வெளிப்பட்டு தோன்றுவது கிடையாது, சாமான்னு தோன்றுவது. யாராவது பார்த்திருக்கிறமா கடவுள், இந்த பக்கம் யாராவது வந்திருக்கிறானா கடவுள்? இல்ல, இத்தனை பேர் கூட்டுக்கிட்டு இருக்கிறமில்ல. காணா கடவுளை, காணவே காணும். கடவுளை பார்த்திருக்கிறீங்களா? தோன்றுவது கிடையாது. அது பரம ஞானிகளுக்கு தோன்றுவான், பரம ஞானிகளுக்கு தோன்றுவான். எல்லாசையும் விட்ட பரம ஞானிகளுக்கு தோன்றும் ஒரு சமயம் வந்தா தோன்றுவான். இப்ப சுந்தரருக்கு தோன்றினான், ஞானசம்பத்திற்கு தோன்றினான், அப்பருக்கு தோன்றினான், மாணிக்கவாது தோன்றினான், வெளிப்படம் இல்லவா? அப்படி ஞானிகளுக்கு, அஞ்ஞானிகளுக்கு தோன்ற மாட்டான். அதனால தோன்றா பெருமை என அவனுடைய பெருமை மற்றவர்களால் அறிய முடியாததாக இருப்பது, அவனுடைய பெருமை சாதாரணமானவர்களால அறிய முடியாததாக இருப்பதனால தோன்றா பெருமை. இப்ப நம்ம பெருமையில வெளியில நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம பெருமை வெளியில நல்லா தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கூட பணம் நெஞ்சு வச்சுக்கோ, உடனே ஏசி கார் வாங்கிடுவோம், ஒரு பெரிய பங்களாவை கட்டிடுவோம். பெருமை தெரிஞ்சு வச்சா, தெரிஞ்சு வச்சிருக்கு. அவன் எல்லா உலகமும் அவனுடையது, எல்லா உலகமும் அவனுடையது. அதனால அவனுடைய பெருமை வெளியிற்பட சாதாரணமானவர்கள அறிய முடியும். தோன்றா பெருமையனே, ஆரியனே அந்த நடுவாகி அல்லாது. கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், ஆதி, ஆதி என்றால் முதல், நடு கடைசி, முதல் நடு கடைசி. அப்படியே ஆதியாய் இருக்கிறான், அந்தமாய் இருக்கிறான். அந்தம்னா கடைசி, கடைசியா இருக்கிறான், நடுவா இருக்கிறான், இல்லாமலும் இருக்கிறான். இதான் ஒரு பெரிய முரண்தொடங்கிறது. முன்னுக்கு முன் முரணா உண்டுங்கிறாரு, அப்புறம் இல்லைங்கிறாரு. ஆதியா இருக்கிறாங்கிறாரு, இப்ப இல்லைங்கிறார். ஆதியனே அந்த நடு ஆகிய அவன் முதலும் இல்லை, அவன் நடுவும் இல்லை, முடிவும் இல்லை கடவுளுக்கு. சிவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், எப்போதும் உள்ள பொருள், எப்போதும் உள்ள பொருளுக்கு முதல் எது, கடைசி எது, நடு எது. இப்ப நமக்கு முதல் இருக்குது, நடு இருக்குது, கடைசி இருக்குது. இப்ப இந்த உடம்பு தோன்றியது முதல், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது நடு, இப்போ கடைசி தான் தெரியும். சங்காரம் முதல் நடு கடைசி. தோற்றம் மறைவுன்னு கூட நமக்கு பின்னால போட்டுறாங்கல்ல, தோற்றம் மறைவு. அது போல அவனுக்கு இல்லை, அவனுக்கு அவர் உண்டுங்கிறாரு. ஆரியனே அந்த நடுவு ஆகி அல்லாரு, ஆகி அல்லாரு. ஆகி என்றால் முதலாக இருக்கிறான். உலகத்தை தோற்றும் போது முதலாக இருக்கிறான், உலகத்தை தோற்றும் போது முதலாக இருக்கிறான். அப்புறம் என்னமா இருக்கிற, அந்த உலகத்தை நிறுத்துகிற காலத்துல நடுவாக, இப்ப நடுவாக இருக்கிறான். சங்கார காலத்துல முடிவாக இருக்கிறான். உலகத்தை தோற்றும் போது முதல், அந்த உலகத்தை வாழ வைக்கும் போது நடு, அப்புறம் சங்காரம்னா அழிக்கும் காலத்துல கடைசியா இருக்கிறான். அப்ப அவன் முதலா இருக்கிறா, நடுவா இருக்கிறா, கடைசியா இருக்க. அவனுக்கு முதலும் இல்லை, நடுவும் இல்லை, கடைசியும். ஆதியனே அந்த நடுவாயி அல்ல, ஆதியும் அந்தமும் இல்ல, அரும்பொருஞ்சூதி என்பது திருவம்பாள். அது கடவுள் ஆதி அந்தம் இல்லாதவன், ஆதி அந்தம் இல்லாதவன். உலகம் ஆதி அந்தத்தை உடையது. உலக ஆதி அந்தம் யாரால உண்டாகிறனா, இவனாலதான் உண்டாகுது. ஆதியும் உண்டாகுது, அந்தமும் உண்டாகுது. அதனால இவன் ஆதியாகவும் இருக்கிறான், அந்தமாகவும் இருக்கிறான். நடுவாகும் ஆதியாய், நடுவும் ஆகி, அளவிலா அளவுமாகி, சோதியாய் உணர்வுமாகி, தோன்றிய பொருளுமாகி, பேதியா ஏகமாகி, பெண்ணுமாய் ஆணுமாகி, போதியா நிற்கின்ற பொதுநடம் போற்றி போற்றி என்பது பெரிய புராணம். இது அப்படியே தொகுத்து அதில் சொல்றாரு பெரிய புராணத்தில். அதனால ஆதியனே அந்த நடுவாயி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த வருவான். ஈர்த்து என்றால் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தன்வசமாக இழுத்துக்கொள்வது, தன்வசமாக அவர்களை இழுத்து, அது ஈர்த்துனா இழுத்து. இப்ப ஈர்த்து என்றால் இரும்பை காந்தம் வலித்து இழுத்தாற் போல, இரும்பை காந்தம் வலித்து இழுத்தாற் போல. காந்தம் வந்து இரும்பை இழுக்கும், இரும்பு காந்தத்தை இழுக்காது. இப்ப காந்தத்தை அங்கே வச்சோம்னு வச்சுக்க, இரும்பு அங்கே வச்சோம்னா என்ன பண்ணும், இரும்பு வரும், இரும்பு காந்தத்துக்கிட்ட வரும், காந்தம் இரும்பு கிட்ட போவாது. அது போல சிவபெருமான் காந்தம், மாணிக்க வாசகர் இரும்பு. அதனால இந்த இரும்பா இருந்த என்ன ஈர்த்தான், அதை இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்ற என்புரிக்கு கரும்புதொரு சுவை எனக்கு காட்டின என்பது திருவேசர். நம்ம எல்லாம் இரும்புதான், புரியுதா? இரும்புன்னு சொல்லலாம், கல்லுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கெட்டிக்காரர்கள், அந்த அளவுக்கு கெட்டிக்காரர்கள். எனக்கு எதனாலே கடவுளை நினையாமல் இருப்பது, இரக்கமில்லாமல் இருப்பது, அன்பில்லாமல் இருக்கிற காரணத்தினாலே இரும்புன்னு சொன்னாலும் உருங்கும், கல்லுன்னு சொன்னாலும் உருங்கும், நெஞ்சக்கணதிலும் நெகிழ்ந்து உருகப்பாரு. அதனாலே ஈர்த்து என்றால் தன் வசமாக ஆன்மாவை மாணிக்க வாசர் நினைக்க வச்சு நினைக்க வச்சு நினைக்க வச்சு தன் வசமாக ஆக்கி அவர் ஆண்டு கொண்டார். இவரா போய் ஆண்டு கொள்ளவில்லையா, இவரே போய் அடிமையாக ஆள் செய்யவில்லையா, அவனே வலிய வந்து இழுத்து இவரை ஆண்டுவோம். யாரு? சிவனே வந்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெறும். இது யாருடைய நன்மைக்காக அப்படி செய்யறேன்? இப்ப ஒருத்தர் நம்ம வசமாக ஆக்குறோம்னா எதுக்கு ஆக்குவோம்? நம்முடைய நன்மைக்காக செய்வோம் அப்படித்தானே. வீரப்பை சொன்னபடி வச்சு அவரை நம்ம ஆள ஆக்கணும்னா எதுக்காக நம்ம ஆக்குவோம்? அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல உதவியை பெற அவர் மூலமா உபகாரத்தோட அப்படித்தானே செய்வோம். இப்ப கடவுள் ஆன்மாவை எடுத்து ஆண்டு கொள்கிறார் என்றால் கடவுளுக்கு ஒரு நன்மை கிடையாது, ஆன்மாவுக்கு. அதனால ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான், எனக்கு தந்தையாயும் தலைவன் ஆகிய பெருமான் என்றால் தலைவன், எந்த என்றால் தந்தை. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஒற்றர் இருவருமிக்கு அவனிமழையின்றி ஒற்றரு மன்னரும் ஓர்வதி குன்றுவரு கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூஜைகள் தப்பிடில்தானே.

தின்குள

கொண்ட வேந்தற்கு புல்லாவியாதியாம், பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாவென்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தே. அதோ முக தரிசனம் எம்பெருமான் இறைவா முறை.

அசுரன் வலி சொல்ல அம்பவளமேனி அருமுகன் போய் அவர் தம்பகை கொல்லென்ற தற்பரந்தானே அண்டமொடு எண்டி செய்தாங்கும் அதோ முகம் கண்டங்கரித்த கருத்தறிவார்

Sunday.

திருமைகள் செய்த அவர் நொந்திய துணங்கன பிறந்து

பிரிவோன்றும் கைப்பட்ட நேபா தயிர் நிற்க தானர கைப்பிட்டும்பான்.

சிவபோகமே. ஆ, குறைவுடன்

மன்னவர் சேனை வளைந்து திசை தோறும் கைதோட ஊனை விளைத்திடும் உடம்பு உம்பதும் அதியை ஊனை விளைத்திடும் உம்பதும் அதியை என்னை விளைத்தருள் எட்டதும் மாமே பல்வகையானும் மலையிலும் மண்ணிலும் பல்வகையான

ஓடவல்லாதவரோடு தடாவுவங்க பாடவல்லாருளி பார்மி செய்வாழ்வங்க.

கண்டு உக்கே அடையாற நின்றவர் கண்டறிவிப்பு.

0: இரண்டாம் தந்திரம் முற்றிற்று.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் அஞ்சன்ன வேள்வி மடமாக அங்கவர் மாதலே அலைவேணோ இஞ்சுருமாவுனதே அடி சேர இன்பமதாயரு அருளாவோ நஞ்சமுதாவோனும் அரணார்தம் நன் குமராவுமே அருள்வாளா தஞ்சனவாமடே அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. ஞான பண்டிதன் முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இரண்டு திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்குகிறேன். திருமந்திர சொற்பொழிவை நாள்தோறும் கேட்டு பயன் அடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்று மூன்றாம் தந்திரத்தில் யோக ரகசியங்களில் சில மட்டும் அறிமுகமாக சிந்தித்தோம். இன்றைக்கு திருமூலருடைய திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் மந்திரங்களும் எந்திரங்களும் என்ற ஒரு தலைப்பிலே இறைவன் வழிகாட்ட நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். பொதுவாக இறைவனை வழிபாடு செய்வதற்கு மூன்று முறைகள் முக்கியமாக ஆன்றோர்கள் கடைபிடித்தார்கள். ஒன்று உருவ தியானம், இன்னொன்று மந்திர வழியாக இறைவனை வழிபாடு செய்வது, மூன்றாவதாக யந்திர வழிபாடு. இந்த மூன்று முறைகளையும் ஆண்டோர்கள் கடைபிடித்தார்கள். இதிலே மந்திரங்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி மந்திரங்களை மனத்தில் நினைக்க முடியாதவர்களுக்கு உருவ வழிபாடும் யந்திர வழிபாடும் அவசியமாயிற்று. அதன் அடிப்படையில் தான் இந்த நான்காம் தந்திரத்தில் 25 சக்கரங்கள் பேசப்பட்டுள்ளன. இந்த சக்கர வழிபாடு என்பது சித்தர்கள் இரகசியமாக வைத்திருந்த முறை. இவர்கள் மந்திர இயந்திர வித்தைகளை வைத்து பல யோக சாதனைகளை எல்லாம் செய்தார்கள். திருமூலர் ஒரு சிவசித்தர் என்பதனால் தன்னுடைய திருமந்திரத்தில் இந்த மந்திர யந்திர ரகசியங்களை எல்லாம் 535 பாடல்களிலே பதிவு செய்துள்ளார். வித்தை என்று சொன்னால் த சீக்ரெட் என்று சொல்லுவோம். அகவடிவம் புறவடிவம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபடுகின்ற பொழுது அக வழிபாடுன்னு இருக்கு, அது அகவடிவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்கரங்கள் அனைத்துமே புறவடிவங்கள். இந்த சக்கரங்கள்ல மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்ப பார்த்தோம்னா ஓம் ஓரெழுத்து மந்திரம் அப்படின்ற, இப்ப ஈரெழுத்து மந்திரம் ராம் அப்படி, மூவெழுத்து மந்திரம் முருகா அப்படின்னு, நாலெழுத்து மந்திரம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய, அது நாலெழுத்து மந்திரம். ஐந்தெழுத்து மந்திரம் சிவாய நம, ஆறெழுத்து மந்திரம் சரவண பவ. இப்படி மந்திரங்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகும். இந்த மந்திரங்கள் சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய பல்வேறு வடிவங்களை கட்டங்களில் வைத்து அடைத்து அதற்கு உருவேற்றி வைப்பார்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறுவதற்கு நிச்சயமாக ஒரு யந்திர வடிவம் தேவை. இந்த சித்தர்கள் அவர்கள்லாம் இந்த ஸ்பேஸ் டிராவலர் பாங்க, அதாவது இந்த ஸ்பேஸ் டிராவலராக இருந்தாலும் அவர்கள் வித்தவுட் எனி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே ஆகாயத்திலேயே பறக்கக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட ஒரு சக்தி இருந்தது. என்ன சக்தின்னா, இந்த வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோள்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு, அந்த கோள்களுடைய சஞ்சாரங்களுக்கும் மனிதனுடைய வாழ்வியல் நிகழ்வுகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த இந்த ரேஸ் வழியா. அந்த தொடர்பினுடைய அந்த ரகசியங்களை எல்லாம் இந்த சித்தர்களும் யோகிகளும் கண்டுபிடித்து வைத்திருந்தாங்க. இந்த சித்திரம் என்ன செய்வாங்கன்னா, இந்த கோள்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சீக்ரெட் இந்த சக்கரங்களை பயன்படுத்துவாங்க. ரிமோட் கண்ட்ரோல் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த சக்கரங்களை ரிமோட் கண்ட்ரோலாக வைத்து இந்த கோள்களை எல்லாம் இயக்குவார்கள். அப்போ அந்த சக்கரங்களிலே மந்திரங்களை பொறிப்பார்கள். அது இந்த மந்திரங்கள் வந்து குருநாதர் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மந்திரத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் அந்த அதிர்வுகள் உண்டு. இதுனா அந்த ஓம் அப்படிங்கிறோம், ஹ்ரீம்.

சக்கரங்களை எல்லாம் போடுவாங்க. அந்த கோடுக்கு பேர் ரேகைன்னு பேர். அந்த கட்டம் கட்டமா வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கட்டங்களுக்கு எல்லாம் மனைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய திருமந்திரத்துல 25 சக்கரம் உண்டு. நாலாந்தத்துல 25 சக்கரம் உண்டு. அதுல திருவம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், வைரவ சக்கரம், கோவனாபுரி சக்கரம், அப்புறம் இந்த ஆராதார சக்கரம், இப்படி சக்கரம் வச்சிருக்காங்க. மந்திரமேனி சக்கரம், இந்த மாதிரி ஒரு 25 சக்கரங்களை அவர் சொல்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 25 மட்டும் இல்லை, இன்னும் சக்கரங்கள் உண்டு. இப்ப சிதம்பர சக்கரம்னு இருக்கும், இந்த குளிப்பாணி சித்தர் அருளியது, அது விளக்கம் கொடுத்துருக்கிறார். குளிப்பாணி சித்தர் வந்து இந்த சிதம்பர சக்கரத்துக்கே ஒரு நூல் எழுதுகிறார். சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் அது, சிதம்பர சக்கரம். அதே மாதிரி பூஜா யந்திரம், அதே மாதிரி பிரயோக யந்திரம், அப்புறம் அந்த பஞ்சபூதங்களையும் இயக்குவதற்காக இந்த பஞ்சபூதங்களினுடைய எழுத்துக்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய பஞ்சபூத சக்கரம், இப்படி நிறைய உண்டு. நம்முடைய அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இப்படி நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கார். இருக்கிறார்னா அருள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவத்தில் உணர்ந்தது அப்படியே இறைவனை இப்போ இறைவன் வழியாக வந்தது, அதனால அருளியினார். அந்த கந்தர் அனுபூதிங்கிறது ஒரு 51 பாடல். அந்த 51 பாடலுமே 51 சக்கரங்கள் உண்டு. அந்த 51 சக்கரங்களுக்கும் மந்திரங்கள் உண்டு. இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் அதை அனுபவத்தில் கண்டுபிடிச்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி திருமந்திரம் 300 என்ற ஒரு நூல் உண்டு. அந்த திருமந்திரம் 300 என்ற நூலில் திருமூல தேவநாயகர் அருளியது தான், அதில் அஷ்டக்கண்மங்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு வகையான மந்திரங்களையும் யந்திரங்களையும் துருவ எண்களை வைத்து அடைக்கப்பட்டது. அது இன்னும் ரகசியமாக உள்ளது. அந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கும் போதுதான் நம்மளோட எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொன்னது. திருக்குறளில் கூட திருவள்ளுவர் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவை ரெண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கின்றனர். அப்போ அந்த எழுத்துக்களுக்கும் எழுத்துக்களுக்குரிய எண்கள் அதனோட ரகசியம் தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்ப நம்முடைய இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற திருமூலர் திருமந்திரம் 3000 பாடல் அடங்கியிருக்கிறது. அதில் 4 மந்திரத்தில் குறிப்பிடப்படுகின்ற அத்துணை சக்கரங்களுமே மேக்சிமம் இந்த சிவாயனம என்ற இந்த திரு அந்த 5 எழுத்தினை கொண்டே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சக்கரங்களை நீங்க பார்த்திருப்போம். இந்த சக்கரங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு அமைப்பு தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து இந்த திருக்கோவில்களுடைய அமைப்பு மாதிரியே இருக்கும். எப்படின்னா அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 4 கோபுரங்கள் இருக்கும், 4 வழி இருக்கும். அதே மாதிரி சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா 4 வகையான வாசப்படி வச்சிருக்கும். கருப்ப கிரகத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நடுல இறைவன் இருக்கிற மாதிரி இருக்கும் கோவிலில். அதே மாதிரி அந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா மையத்தில் இறைவன் இருக்கிற மாதிரி அதுக்கு உள்ள உரிய ஒரு எழுத்தை பிடிச்சிருக்கும். அப்போ அந்த திருக்கோயிலினுடைய அமைப்பில் இறைவன் எப்படி உள்ளே இருக்கிறாரோ கருவறையில், அதே போல சக்கரங்களும் சக்கரங்களுக்கு மத்தியில் அந்த இறைவன் எழுந்திருக்கின்ற இடம். அப்போ திருக்கோயில் அமைப்பும் சக்கரத்தினுடைய அமைப்பும் உண்டுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு, நம்முடைய உடம்பு அமைக்கப்பட்ட விதமே

0: இந்த திருக்கோயில் இந்த உடம்ப வச்சு தான் இந்த திருக்கோயில் நடந்தது. உடல் அமைப்பும் திருக்கோயில் அமைப்பும் ஒன்றுதான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆழமான பகுதி. இந்த முதுகு தண்டு தான் கொடிமரம். அந்த நம்மளுக்கு எப்படி உயிர் உள்ளே இருக்கிறதோ அது மாதிரி அந்த சிவலிங்கம் உள்ள இருக்கு. அதனாலதான் சீவனுக்குள் சிவமனம் பூத்ததும்பது திருமந்திரத்துல. அப்ப நம்ம உடம்பு எப்படியோ அதே போலதான் கோவில். அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனையும் காலா மணி விளக்கே அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலுக்குள்ள விளக்கம் நம்ம வேற ஒரு தந்திரத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த திருவயன் தெய்வத்திற்கும் இந்த திருக்கோவிலுக்குமே ஒரு தொடர்பு உண்டு. இந்த சி என்பது சிவத்தை குறிக்கும். அதான் இந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய கருவறை அதுதான் சி. அப்ப இந்த அர்த்த மண்டபம், இந்த அர்த்த மண்டபம் இருக்கிற இடம் வந்து வ. அதுதான் அந்த பக்கத்துல சிவன் கோயில பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்திலேயே அங்க பராசக்தியினுடைய சன்னதி இருக்கும், அம்பாள் சன்னதி இருக்கும். அந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஷபம், நந்தி நந்தியம்பெருமான் இல்லையா, அது எழுந்தில் இருக்கக்கூடிய மகா மண்டபத்துக்கு பேரு யார். அவரை அப்படியே வந்தோம்னா நடராஜ பெருமான் எழுந்தில் உள்ள இடம் திருக்கோயில் இருக்கும், அது வந்து ய. அதுக்கு முன்னாடி பலிப்பீடம் இருக்கும், அது வந்து ம. அப்ப அங்கிருந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ந ம சி வ. அப்ப திருவேந்திரத்திற்கும் திருக்கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போ இந்த சக்கரங்கள்ல சில குறியீடு வச்சிருப்போம். அவனுக்கு பார்த்தா சக்கரங்கள் மாதிரி தெரியும், ஆனா அதுல குறியீடு இருக்கும். இப்படி மேல் நோக்கிய முக்கோணம் இருக்கும். அந்த மேல் நோக்கிய முக்கோணம் பார்த்தீங்கன்னா அது சிவத்தை குறிக்கும். அதே முக்கோணம் தலைகீழ போட்டிருப்பாங்க, கீழ் நோக்கிய முக்கோணம், இது சக்திய குறிக்கும். இந்த ஒரு குறியீடை பார்த்த உடனே இந்த குறியீடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மேல் நோக்கிய முக்கோணமும் இந்த கீழ் நோக்கிய முக்கோணத்தையும் இணைச்சிட்டீங்கன்னா அது ஒரு அறுகோணம் ஆயிடும். அறுகோணம் அப்படின்னு சொன்னா அது சிவசக்தி, அது முருகன். இப்போ அப்படி போறோம்னு வச்சுங்களா, அது மேல் நோக்கிய முக்கோணம், இது கீழ் நோக்கிய முக்கோணம், இணைச்சாச்சு. நடுவுல ஓம் அப்படின்னு போட்டுடுறோம். ஏன்னா ஓம்ங்கிறது ஒரு பீஜா மந்திரம்னு சொல்லணுங்க. அந்த ஆறு பக்கமா ஆறு சின்ன சின்ன முக்கோணமா இருக்கும். ச ர வ ந ப வ. அப்ப ஓம் சரவண பவ, அப்ப சிவசக்தி, அப்ப சிவமும் சக்தியும் அப்படின்னா அது முருகப்பெருமானுக்கு உள்ள மந்திரமா வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாரகை, தாரகை அப்படின்னு நட்சத்திரம். இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இந்த இது மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த மேல் நோக்கி அப்புறம் கீழ் நோக்கி இழுத்து அப்புறம் இப்படி போய் ஆடி ஆடி அது பாத்தீங்கன்னா ஐந்து கோணங்கள் இருக்கும். நடுவுல ஒரு வட்டம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா இந்த ஓம் அப்படின்னு போட்டு ஐந்துலயும் பாத்தீங்கன்னா சி வ ய ந சிவ. அப்ப அது உள்ள இந்த முக்கோணம் இந்த குறியீடுகள் குறியீடுகளை பார்க்கணும் எந்த ஷேப்ல இருக்கிறது. இப்போ சில யந்திரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சூளக்குறி போட்டிருப்பாங்க. அந்த சூளக்குறி போட்டிருந்தாங்கன்னா எட்டு திசைகளையும் போட்டிருப்பாங்க. அந்த திசைகளில் போட்டிருந்தாங்கன்னா அந்த எட்டு திசைகளும் காப்பு, அது காப்புக்காக உள்ளது அந்த சூளக்குறி. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு குறியீடுகள் இருக்கிறது. இப்போ இந்த ஓம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்கிறோம். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் அது வந்து இந்த சிவாய நம என்ற மந்திரத்தில் உள்ள பொருள் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், இந்த ஏ என்பது ஆன்மாவை குறிக்கும், ந என்பது இந்த மறைப்பாற்றல் அதாவது திரோதான சக்தியை குறிக்கும், ம என்பது ஆணவத்தை குறிக்கும். இதுதான் இந்த சிவாய நமங்கிற எழுத்துக்களில் கூடிய பொருள் விளக்கம். இந்த ஓம் அப்படின்னு சொல்றோம், இந்த ஓம் அப்படி ஓம் சிவாய நம அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா, இந்த ஓம் என்பது இந்த புற உலகு, சிவாய நமங்கிறது அகம். ஓம் சிவாய நமங்கிறது அப்படின்னா அகத்தையும் புறத்தையும் இணைக்கும். அதனாலதான் நடராஜ பெருமானோட திருமணியில பாத்தீங்கன்னா இந்த நமசிவாயங்கிற மந்திரம் இருக்கு. அந்த நடராஜ பெருமானுடைய திருமேனியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் இருக்கும், அதுக்கு பேர் வந்து பிறப்பேன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 51 சுடர்கள் இருக்கு. தமிழ் எழுத்துக்கள் 51ங்கிறதுனால 51 சுடர்கள் இருக்கு. அது வந்து ஓம் போல நடராஜ பெருமானுடைய திருமேனி மந்திர வடிவமாக பார்க்கின்ற பொழுது அது சிவய நம அல்லது நம சிவய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சிவய நம அப்படின்னு நம்ம அந்த 5 எழுத்துல இப்ப சிவ என்ற 2 எழுத்தும் முக்கியம். ஏன்னா சிவமும் சக்தியும் அப்படின்னு. இப்ப சிவமும் சக்தியும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான கருத்து. இப்ப சூரியன் கதிர் அப்படின்னா ஒன்றை ஒட்டு ஒன்று பிரியார். இப்ப சூரியன் என்பது சிவம் என்றால் கதிர்கள் என்றால் சக்தி. சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அப்ப சிவத்திலிருந்து வரக்கூடிய சக்தி. எப்படி சூரியனையும் கதிர்களையும் பிரிக்க முடியாதோ அதே போன்று சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. அதுக்கு பேரு தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு பேரு. பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இத நம்ம சொல்றோம். இப்ப சிவ சிவ சிவன்னு சொல்றோம். இப்ப யாருமே சீன்னு சொல்றது இல்ல, யாருமே வான்னு சொல்றது இல்ல. அப்ப சிவன் தான் நம்ம சொல்றோம், சேர்ந்து வரும். இது நம்ம மந்திரத்துல ஒரு ரகசியங்கள் இருக்கிறாங்க. திருமூலர் அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே. அப்ப அண்ணல் தான் அங்க இறைவன். இறைவன் இருப்பது அவள் அக்கரத்துக்குள்ளே. அக்கரம்னா எழுத்துன்னு அர்த்தம், அக்ஷரம்ங்கிறது அக்கரம். பெண்ணில் நல்லாலும் பிரான் அக்கரத்துள்ளே. இங்க பிரான்னா சிவன் அர்த்தம். இப்போ சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? அம்பாள் அக்கரத்துக்குள்ளே இருக்கிறார். அம்பாள் எங்கே இருக்கிறார்? சிவபெருமானுடைய அச்சரத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு எழுத்தை சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம வந்து சிவ சிவ அப்படின்னு சொல்லுவோம். சிவ சிவ அப்படின்னா இந்த 2 வாவுக்கு இடையில சி இருக்கும். அந்த 2 வாவுக்கும் இடையில சி இருந்ததுன்னா இந்த பக்கமும் அம்பாள், இந்த பக்கமும் அம்பாள், நடுவுல சி இருக்கும். இப்போ இந்த சீய தூக்கி நடுல போடுங்க. இப்ப சிவ சிவ அப்படின்னா 2 பக்கமும் நடுவுல சி. வாவ பார்த்தோம்னா 2 பக்கமும் சி, நடுவுல வா. அப்ப சிவ சிவ. இப்ப சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதான். அப்ப சிவ சிவ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிவசக்தியினுடைய ஐக்கியம். அதான் சொன்ன அந்த சி என்பது நிலைப்பு ஆற்றல், வாய் என்பது இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த சிவசிவ அப்படிங்கிறதுல நிறைய சொல்ற இந்த எண்ணி இருவர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருள் அறிவாள் பொறி அது பொருள் அறிவார்களே. இந்த யாருக்கு தெரியும்னா இந்த பொருளை அறியக்கூடியவர்கள் புண்ணியவாளர். இந்த புண்ணியவாளர்னா அத உணர்ந்த ஞானிகள் அருளாளர்கள் அவங்களுக்கு அதனுடைய உண்மை தெரியும். இப்ப நம்மளுடைய திருக்கழுத்து படியால ஒரு செய்தி, அம்மையப்பரையே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய. அப்ப அம்மையப்பர் தான் சிவ அப்படின்னு சரி சிவ சிவ அப்படின்னா. இத நம்ம வந்து திருவாசகத்துல ஒரு பாடல் உண்டு. என்ன பாடல்னா, அந்த உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன்னை அப்படின்னு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடியும் மண்ணே முன்னின்ற. திருவாத்துல சொல்லக்கூடிய ஒரு பாடல். இல்ல உடையால் உந்தன் அடிவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி. அப்போ அந்த சி அப்ப ரெண்டு பக்கமும் சி இருந்தா நடுவுல வா இருக்கும், ரெண்டு பக்கமும் வா இருந்தா நடுவுல சி இருக்கும். அப்ப அந்த சிவசக்தியினுடைய ஐக்கியத்தை தான் அதனுடைய மாணிக்க பாசத்துல பகிர்ந்து. அப்புறம் நம்முடைய திரிகான சம்பந்தர் ஒரு பாடல் பாடுவார். இல்ல பெண்ணில் அல்லாதடும் பெருந்தகை இருந்ததே அத மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லதுரும் கழுமல வளனக பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. அப்போ பெண்ணில் நல்லாள் பெருந்தகை, அப்ப இறைவனும் இறைவியும் இறைவியும் சேர்ந்த நிலை. அப்ப சிவ நல்லாள் அப்படிங்கறது வந்து ஆகு பெயர், தமிழ்ல வந்து ஆகு பெயர் சொல்லுவாங்க. சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல் உண்டு. இதுல அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பான் அப்படின்னு சொல்லுவார். அம்மையோடு அப்பனாகி அப்ப அம்மையப்பரா இருக்கிறான். இதே கருத்தையே நம்முடைய அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் அவரது இந்த கருத்தை பதிவு பண்ணுகிறார். உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படின்னு. அப்ப உமையும் உமையொரு பாகமும் அப்ப அங்க கலந்த நிலையத்தான் அவங்க சொல்ற. நம்முடைய சரி இதை சித்தர்கள் யாராவது இந்த நிலைய பேசியிருக்காங்களா அப்படின்னு நமக்கெல்லாம் மிகவும் வழிகாட்டக்கூடிய சித்தர் சிவவாக்கியர். ஏன்னா சிவவாக்கியரை படிச்சா திருமந்திரம் ஈஸியா புரியும் அவர் எளிமையா சொல்லிட்டு கொடுவார். அப்ப சிவவாக்கியர் வந்து இந்த கடைசி பாடல்ல ஒரு பாடல் சொல்றார். இந்த சிவாய வசிங்கிறார். அப்ப சிவாய வசி இப்ப சிவ சிவன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதேதான் சிவைய வசி. இந்த சிவையவசியில பாத்தீங்கன்னா இப்படி படிச்சாலும் சிவையவசி, இப்படி படித்தாலும் சிவையவசி. கடைசியில சி இருக்கும், இந்த பக்கம் சி இருக்கும், அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஏ இருக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம் வா இருக்கும், இந்த பக்கம் வா இருக்கும், நடுவுல ஏ இருக்கும். இப்படி படிச்சா சிவ, இந்த பக்கம் பார்த்தா சிவ, நடுவுல பாத்தீங்கன்னா ஏ. அப்ப சிவையவசி. அப்ப சிவசக்திக்கு நடுவுல ஆன்மா இருக்கும். அவர் இந்த வசி மந்திரத்தை போடுறாரு, வசி மந்திரத்தை பயன்படுத்துறாருங்க. அந்த வசி மந்திரம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சித்திரகளுக்கு தேவை, அதுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய மந்திரம். சிவாய வசி என்னவும் ஜபிக்கவும் தகம் எல்லாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க யாவும் சித்தியாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க வானமாளலாம், சிவாய வசி என்பது இருதலை தீயாகும். இருதலை மாணிக்கம் இல்லையா, அது மாதிரி இருதலை தீங்க. அப்ப சிவாய வசி சிவாய வசி அதுல என்ன அப்படின்னா, இந்த வா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்குறாரு. வாக்கு ஒரு மாத்திரை தான், ஏன் இந்த வாவுக்கு மட்டும் ரெண்டு மாத்திரை அப்படின்னா, ஆரம்ப நிலையில பழகிறவங்களுக்கு சிவாய வசி அம்பாளுடைய கருணையோடு போறது. அப்ப சிவய வசின்னு சொன்னோம்னா இந்த சீக்கும் ஒரு மாத்திரை, வாவுக்கும் ஒரு மாத்திரை, ஆக ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது ஈக்குவலாக இருக்கும். அப்ப சிவய வசின்னு திருமந்திர சக்கரத்திலயும் வரும். இப்போ இந்த மந்திரங்களை நாம் வந்து எப்படி நம்ம கணிக்கணும் அல்லது பேசணும் அப்படின்னு, இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா கணிக்கணும். இந்த மனசுக்குள்ளேயே கணித்தல், வெளில வரக்கூடாது, வெளில வந்துச்சுன்னா பவர் கம்மி. அது வந்து அசபா மந்திரம்னு ஒன்று இருக்கு. இந்த அசபா மந்திரம் வந்து எப்படின்னா, இதுதான் நான்காம் மந்திரத்திலே முதல்ல சொல்றாரு. இது மூச்சு காட்டிலே இருக்கக்கூடிய மந்திரம் அசபா அப்படின்னு சொல்லி, அது வந்து மூச்சு காட்டினுடைய இயக்கம், அதுதான் மந்திரம் அசபா. அசபானா வாய் விட்டு சொல்ல முடியாது, மூச்சு காட்டிலே எங்கிட்டு இருக்கு. இது எப்படின்னா அந்த சோன்னு உள்ள எழுக்கணும், ஹம்முன்னு வெளியே எழுக்கணும். ஜபிக்க வேண்டியில்ல, அதை ஜபிக்காமலே சொல்லக்கூடிய மந்திரம் அது. இத வேற மாதிரி சொல்றதா இருந்தா, இந்த ஓம்ங்கிற மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மூணா நம்ம டிவைட் பண்ணலாம், அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஹம்ச மந்திரம்னு சொல்லலாம், இன்னொன்று சோகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், இன்னொன்று திருவேந்த எழுத்து, மூணு ஒன்று தான். அதே இந்த அசபா மந்திரம் அப்படிங்கிறது ஜபிக்க முடியாது, இந்த வாய் விட்டு ஜபிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே இயங்கக்கூடிய மந்திரம். இது வந்து பிராணனோடு இயந்திருக்கிற மந்திரம். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப திருமால் நம்ம திருப்பார்கடல்ல அப்படியே அறிதுகள்ல இருப்பார். அப்போ திருமாலினுடைய இருதயத்தில் தியாகராஜ பெருமாள் அசைந்து ஆடுவார். அப்ப அந்த ஊஞ்சல் போடுவாங்க, அந்த ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி முன்னும் பின்னும் அசைந்து ஆடுதல், அந்த அசைந்து ஆடுதல் அதுக்கு பேர் அசபா. அது ஜபிக்க வேண்டிய இல்லை, அது உள்ளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கும். ஆடக்கூடிய அந்த திருநடனத்துக்கு அசபா நடனம்னு பேரு. இந்த திருவாரூர்ல வீதி விடங்கள் அப்படின்னு சொல்லி உண்டு, சப்த விடங்கள்ல அது ஒரு தளம், திருவாரூர் வீதி விடங்கள் அப்படின்னு. அந்த வீதி விடங்கள்ல வந்து சிவபெருமான் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேர் அசபா நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மந்திரங்கள் உள்ள எழுத்துக்களை எல்லாம் நம்ம வந்து அனுபவத்துல உணரணும். இந்த அனுபவத்துல சொல்லி சொல்லி தான் படிக்கணும் இதெல்லாம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

மீ கொங்கில் அணி காஞ்சிவாய் பேரூர் சார்ந்து வழிபடுமும் செந்தமிழ் சுந்தரர் பெருமான் உலகலாமுய உறுதியாம் பதிகம் ஓதி நெக்கு நெக்கு உருகுவாராயினர். நமச்சிவாய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சரி, இதற்கு அடுத்தபடியாக நாம் வந்து கண்டராதித்தர் என்பவருடைய பாடல்ல இருந்து சில கருத்துக்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவருடைய வரலாற்றினை பார்க்கணும். இவர் வந்து 5வராக திருவிசை அருளி ஆசிரியர்கள் 5வராக இருக்கிறார். தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன் வேய்ந்து புதுப்பித்த முதல் பராந்தக சோழனுடைய 2வது திருமகன் இவர். இவர் 950-957 வரைக்கும் சோழ நாட்டை திறம்பட ஆண்டவர். சிறந்த சிவபக்தர். தேவார திருமுறைகள்ல மிகுந்த பற்று உடையவர். கல்வெட்டுக்கள்ல இவரோட பேரு வந்து சிவஞான கண்டராதித்தர் அப்படின்னு தான் இருக்குது. இவர் தில்லையில எழுந்தருளிருக்கக்கூடிய நடராஜ பெருமான் மேலையும் திருவாரூர்ல இருக்க தியாகராஜ பெருமான் மேலையும் பெரிதும் ஈடுபாடு உடையவர். இவருக்கு செந்தமிழ் புலமை மிக்க இருந்திருக்கு. அந்த செந்தமிழ் புலமை சார்ந்த இந்த மன்னர் பல சிவாலய திருப்பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார். திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே கொள்ளிடத்திற்கு வடகீழ் பகுதியில கீழ்மல நாட்டின் தலைநகரான மலபாடிக்கு மேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஊர் ஒன்று கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரால வழங்கப்படுகிறது. இப்போ அது கண்டராட்சியம்னு வழங்கப்படுகிறது. இவருடைய மனைவியார் பேரு செம்பியன் மாதேவியார். இவர் உத்தம சோழன் என்பவனை மகனாக பெற்றவர். இந்த அம்மையாரும் சிறந்த சிவபக்தர். கிபி 957 தன்னோட கணவன் வந்து சிவபெருமான் திருவடி நிழலை அடைந்த பின்பு இந்த அம்மையார் வந்து தன் புதல்வனை காக்கும் கடமையை மேற்கொண்டு உடன்கட்டை ஏறாமல் உயிரோடு வாழ்ந்தார். கோனேரி ராஜபுரம் திருநல்லம்னு சொல்லப்படும் திருவக்கரை முதலிய சிவாலயங்களுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. சிவபக்தியிலையும் சிவ தொண்டிலையும் இந்த அம்மையார் பெரிதும் ஈடுபட்ட காரணத்தினால மாதேவடிகள் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இந்த அம்மையாருக்கு உண்டு. முதல் ராஜராஜ சோழன் தென்னாட்டை சிவனுரை திருநாடாக செய்ததற்கு செம்பியன் மாதேவியார் தூண்டுகோலாக உதவினார். ராஜராஜ சோழனின் 16 ஆட்சி ஆண்டுல கிபி 1001 இந்த அம்மையார் இறைவன் திருவடி நிழலை அடைந்தார். கண்டராதித்தர் தில்லை பெருமானை பாடி திருவிசைப்பா, அதுக்கு தில்லை பெருமானுக்கு மட்டும் ஒன்னே 1 பாடியிருக்காரு. அதுல 8 திருப்பாடல்ல தன்னோட முன்னோர்களுடைய சிறப்பு இயல்புகளை எல்லாம் சொல்லி திருக்கடை காப்பல கோழிவேந்தன் அந்த உறையூர்ல உள்ள ஒரு வரலாறையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். ஆக இவருடைய காலம் 10வது நூற்றாண்டு என்பதை மனதிலே கொண்டு இப்போது அவர் அருளிய பதிகத்தை இப்ப நாம பார்க்கலாம். அதுல அவர் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னவோ விருப்பங்கள்லாம் இருக்கு. ஆனா இவருடைய விருப்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டுலையும் சொல்றாரு. பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு, அதாவது தில்லை நடராஜ பெருமான எப்ப காண்போம் அப்படிங்கிற ஒரு வேட்கையை மிகுதிப்படுத்துவதாக இவருடைய பாடல் இருக்கின்றது. மின்னார் உருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா தென்னா என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் என்னார் அமுதை எங்கள் கோவை என்று கொல் எய்துவதேன்னு கேட்கிறார். வண்டுகள்லாம் தென்னா தென்னான்னு சொல்லுதான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலம் அதுல பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய கிட்டுவதற்கு அரிய அமுதமாகிய எங்கள் தலைவன் எனக்கு என்று கிட்டுவார், அவரை நான் என்று அடைவது அப்படின்னு மிக ஒரு விருப்பத்தோடு அந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறான்னு பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ஓவா முத்தி, அப்புறம் 5 வேள்வி, அடுத்து 6 நான் மறையோ ஆவே படுப்பர், ஆவே படுப்பார் அந்த நாளர் ஆகுதி வேட்டுயர்வார் 3000 தங்களோடு முன் அரங்கேறி நின்ற கோவே உந்தன் கூத்து காண கூடுவது என்று கொலோ அப்படிங்கிறாரு. உன்னோட கூத்தை வந்து நான் என்று காண்பேன் என்று மிக அழகாக கேட்கின்றார். அணையாத மூன்று வைதீக அக்னி அதை வளர்க்கக்கூடியவர்கள் முத்தின்னு சொல்லிருக்கல அது. அப்புறம் ஐந்து வகையான யாகங்கள், இந்த முத்தி என்னதுலான்னு பாத்தீங்கன்னா ஆகவனியம், தட்சிணாக்கினி, காருகாபத்தியம், இந்த மூன்றும். இது அணையாம எப்போதும் அந்த வைதீக அக்னிய வளர்க்கக்கூடியவங்களும் ஐந்து வகையான யாகங்களை செய்யக்கூடியவர்கள். அது என்னன்னா பிரம்ம யாகம், தேவ யாகம், மானுட யாகம், பிதிரியாகம், பூத யாகம்னு அஞ்சு இருக்கும். வேதம் ஓதக்கூடியது பிரம்ம யாகம், நித்யாக்கினி வளர்த்தல் வந்து தேவயாகம், விருந்தோம்புதல் வந்து மானுட யாகம், நீர்க்கடன் ஆற்றுதல் வந்து பிதிரியாகம், பலியிடல் வந்து பூதயாகம்னு சொல்லப்படுது. அந்த மூன்று முதல்ல முத்தி பார்த்தோமே அதுல ஆச்சாரியன் வந்து ஆகவனியமாகவும், தாய் வந்து தட்சிணாக்கினியாகவும், தந்தை வந்து காருகாபத்தியமாகவும் கருதப்படுகின்றார்கள் அப்படிங்கிற அந்த முத்தியவும் அவங்க இப்படி கருதுகின்றார்கள். ஆச்சாரியனாகவும் தந்தை தாயாகவும் கருதுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆரங்கம், சிக்ஷை, வியாகரணம், சந்தசு, நிறுத்தம், ஜோதிடம், கல்பம், இந்த ஆறும் வேதத்தோட அங்கங்கள். இந்த அங்கங்கள் ஆறும் படிச்சாதான் வேதம் நன்றாக விளங்கும். அப்புறம் நான் மறைன்னு சொன்னா நமக்கு தெரியும் ரித்யஜுர் சாம ஆதரவணங்கிறது. அடுத்து ஆவே படுப்பார்னு சொல்லும் போது ஆனா பசு ஆன்மா, அந்த ஆன்மாவோட தன்மை அதாவது மும்மலங்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை ஒழிப்பவர், அதனால ஆவே படுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து ஆகுதி வேட்டுயர்வார் அப்படின்னா என்ன அர்த்தம், சிவாக்னிய வளர்த்து வழிபடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இவ்வளவு சிறப்பா தில்லை இருக்குங்கிறத நமக்கு அழகாக அங்க நடக்கக்கூடியதெல்லாம் அழகாக படம் பிடித்து இந்த பாட்டுல காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய உன்னுடைய கூத்தை காணுவது என்று, அந்த கூத்தை காணும் வாய்ப்பு எனக்கு வாய்க்குமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்து மூன்றாவது பாட்டிலையும் அப்படித்தான், முத்தியாளர் நான்மறையர் மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர் ஓதிய நான்மறையை செத்தே என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் அத்தா உந்தன் ஆடல் காண அணைவதுவும் என்று கொலோ அப்படின்னு சொல்றார். மீண்டும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சிந்திச்சோம் இல்லையா, அந்த தோற்றம் துடியதனில் தோன்றும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சம்காரம் ஊற்றமாய் ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பாதத்தே நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறத இந்த இடத்துலயே நீங்க பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அவர் வந்து அந்த ஆடல்ல ஏன் அவ்வளவு சிறப்பா அதுல சொல்றாருன்னா இதுல ஐந்தொழிலும் இருக்கின்றது என்பதால மிக சிறப்பாக இந்த பாடலையும், அதே மாதிரி அந்த அந்தணர்கள் இருக்காங்க நான்மறைகள் ஓதப்படுது அங்க முத்தி எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி அந்த விஷயங்களை பிறகு நமக்கு இந்த பாடல்ல அவர் சொல்லி நாலாவது பாடல்ல இது போன்ற வர்ணனைகளை எல்லாம் சொல்லி ஞான கொழுந்து தன்னை கூடுவது என்று கொள்ளோ, அவரை நான் என்று அடைவேன், அவரை நான் என்று சேர்வேன் என்று மிக அழகாக கேட்கின்றார். அதுல வந்து இந்த இறைவனுக்கு பஞ்சகவ்யம் அதால அபிஷேகம் பண்றோம் இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து நான்காவது பாடல் முடிந்து ஐந்தாவது பாடல், அதுல கழிவான் உலகில் கங்கை நங்கை காதலனே அருள் என்று ஒளிமால் முன்னே வரம் கிடக்க உன் அடியார்க்கு அருளும் தெளிவார் அமுதே அப்படின்னு சொல்றார். அதாவது அங்க அந்த தலத்தை நினைச்சோடனே நமக்கு வியாக்கிரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்காக தான் சுவாமி அந்த தலத்துல நடன காட்சி காட்டினாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த தலத்துல ஒரு விஷயம், அந்த வியாக்கிரபாத முனிவர் அந்த புலிக்கால் முனிவர் இருக்கார்ல அவருடைய புதல்வர் உபமணி அன்னைக்கு நம்ம திருப்பல்லாண்டுல கூட சிந்திச்சோம், அந்த குழந்தை பால் வேண்டி அழும் பொழுது சுவாமி வந்து அந்த குழந்தைக்காக பார்க்கடலையே கொண்டாந்து கொடுத்துட்டார். அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்க திருமால் வந்து அந்த பார்க்கடலை பெறுவதற்காக தில்லையில சுவாமி முன்னால விறங்கிடக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. சிதம்பரம் செய்யுட்கோவை என்ற நூல்ல செங்கல் நறுநுதல் திருமகளோடும் அங்கவன் உரைதரும் ஆழி சேர்க்கையை புலிக்கால் முனிவரன் புதல்வனுக்கு நல்லத்தகு கருணையின் நயந்து அளித்தனை அவன் அதனால் பாயலும் அமளியும் இன்றி மன்ற நின் வாயிலின் நெடுநாள் வைகினன் என்று நம்முடைய குமரகுரு சுவாமிகள் அழகாக பாடியிருக்கின்றார். இப்ப நடராஜ பெருமான் தன்னோட தூக்கிய திருவடியை காட்ட திருமால் அதனை தரிசிச்சு மற்றொரு திருவடியையும் நான் தரிசிக்கணும் அதுக்கு அருள் புரியணும்னு சொல்லி வரங்கிடக்கின்றார். அப்படின்னு திருக்கோவையார்ல நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றாரு. மற்றாங்கதும் காட்டிடென்று வரங்கடந்தான் தில்லை அம்பல முன்றிலம் மாயவனே என்று சொல்லியிருக்காங்க. சரி, அவன் இதுல இந்த சில கதைகளை எல்லாம் சொல்லி நமக்கு இவர் என்ன சொல்றாரு, உன்னை நான் ஏன் உருவது என்னாலோ அப்படின்னு சொல்றாரு. உன்னை நான் வந்து உருவதுன்னா அடைவது, நான் என்று அடைவது அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக பாரோர் முழுதும் வந்திரஞ்ச பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான் வாரார் முலையாள் பங்கை பங்கன் அப்படின்னு சொல்லி, காரார் மிடற்றியம் கண்டனாரே காண்பது என்றுகொலோ அப்படின்னு சொல்றாரு. அந்த நீலகண்டரை நான் தரிசிப்பது என்னாள், அவரை காண்பது என்னாள் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல பதஞ்சலி முனிவருடைய வரலாறு, வியாக்கரபாதருக்கு ஏன் புலிக்கால் வந்ததுன்னா, அந்த உண்பதன் முன் மலர் பறித்துட்டு இருந்த வண்டு தேனீக்கள்லாம் எச்சில் பண்ண முன்னால பூவை பறிக்கணும், அதுக்கு அந்த புலி பாதமும் இருக்கும், அந்த நகை அந்த நகத்திலே கண்ணு, அந்த பாதத்துல இருக்க நகத்துல கண்ணு இருக்கும், அதை வச்சு அவர் சுவாமிக்கு பூ பறிச்சு அந்த தொண்டுகள்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத பார்க்கும். அதனால அவருக்கு வியாக்கரபாதர், வியாக்கரம்னா புலி, அந்த வியாக்கரபாதர்னா புலிக்கால் முனிவர்னு பேரு. பதஞ்சலிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனை பிள்ளையா பெறணும்னு சொல்லிட்டு அத்திரி முனிவரும் அவருடைய மனைவி அனுசுயையும் திருமாலை நோக்கி தவம் செஞ்சாங்களாம். அவரும் அவ்வாறே கொடுத்தாராம். ஆனா ஆதிசேஷன் வந்து இந்த மாதிரி யோனிவாய்ப்பட்டு பிறப்பதற்கு விரும்பாம அஞ்சி தண்ணியில இருந்து அனுசுய வந்து தன் கையினால தண்ணீரை முகக்கும் போது அவ கைக்கு செயல்றாரு. அப்படி அனுசுய வந்து அன்போடையும் அச்சத்தோலையும் கையில இருந்து டக்குன்னு விட்டுட்டாங்க. அப்ப ஆதிசேஷன் கீழே விழுந்துட்டார். அப்ப அஞ்சலி அப்படிங்கறது கரங்கள், அதுல இருந்து விழுந்ததுனால் பதஞ்சலி, பத்துனா விழுதல், அஞ்சலினா குவித்தல், அதான் பாம்பு முனிவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதஞ்சலி முனிவர். அவருக்கு அந்த இடுப்புக்கு கீழே நாகம் மாதிரியே இருக்கும் உடல் வந்து. அவருக்கு அருள் செய்த பெருமானை நான் என்று சென்று காண்பது அப்படின்னு அழகாக அந்த பாடல, ஒவ்வொரு பாடலையும் ஒரு ஒரு வரலாறு சொல்லி இவ்வளவு சிறப்பு மிக்க அவரை நாம் என்று காண்பது அப்படின்னு சொல்றாரு. அது போல ஏழாவது பாடலையும், அவரை நான் கலையார் மறிப்பொற் கையினானை காண்பது என்று கொலோ அப்படின்னு சொல்றாரு. கலைமானை ஏந்திய திருக்கரத்தை உடையவரை நான் என்று தரிசிப்பேன் என்று சொல்லுகின்றார். அதுல வந்து ராவணனுக்கு அருள் கொடுத்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து கைலாயத்தை வந்து, அதாவது தேர் போறதுக்கு இடையூறா இருக்குன்னு நான் கைலாயத்தை பெயர்த்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி அந்த மலையை பெயர்க்க முற்படும் பொழுது சுவாமி தன்னுடைய விரலுக்கு கீழாக அவனை பலகாலம் அழுத்தி வைத்திருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்புறம் அவன் வந்து கதறி அதன் பின்பாக சாமவேதத்தை மீட்டி தன்னுடைய கையவும் தன்னோட நரம்புகளையுமே வீணையாக்கி சாமகானம் மீட்டி அவற்றிருந்து ராவணன்கிற பெயர், ராவணன்னா அழுது கொண்டு இருப்பவன், கதறியவன் அப்படின்னு பொருள். அதுவும் வாழும் வாழ்நாளும் பெற்றான் அப்படிங்கிறது வரலாறு. அந்த வரலாறு சொல்லி அந்த கையில மான் வச்சிருக்க பெருமானை நான் என்று காண்பேன்னு சொல்றாரு. இந்த எட்டாவது பாடல்ல சொல்லும் போது நம்ம அப்படியே பார்த்தோம், அவங்க தன்னோட வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரள் செங்கோ சோழன் கோழி வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடியாடும் அணிதில்லை அம்பலத்துள் எங்கோன் ஈசன் எம்மிரையை என்றுகொள் எய்துவது என்று அவரை அடைவது என்பது பாடலின் சாரம். அதுல மிக அழகாக அதாவது கொடுங்கோல் வேந்தனாகிய பாண்டியனது நாட்டையும் ஈழ நாட்டையும் வென்று தனதாக்கி திறமையுடைய செங்கோலை மேற்கொண்ட சோழன் உறையூர்க்கு அரசன், அவன் முதல் பராந்தகன் அப்படிங்கிற சோழன். அவன் பொன் வேந்ததும் மிக அழகான வளையல்களை அணிந்து அதெல்லாம் வர்ணனைகளை எல்லாம் சொல்லி முடிந்து அந்த தலத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய சிவபெருமானை என்று நான் காண்பது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஈழத்தை வெற்றி கொண்ட போது ஆண்ட அரசன் வந்து நான்காம் உதயன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோழி வேந்தனும் செங்கோ சோழனும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது வந்து முதல் பராந்தக சோழன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோழி அப்படிங்கிறது உறையூரை குறிக்குது. ஒரு கோழி வந்து கரிகால் சோழன் ஏறி வந்த யானையை கொத்தி கீழே தள்ளுனதுனால உறையூருக்கு கோழியூர் அப்படிங்கிற பெயர் இருக்கு, அது காரண பெயர் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக திருவிக்ரம வடிவம் கொண்ட திருமாலும் நான்முகனும் நெருக்கமாக நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நெருக்கமா நின்றுட்டு இருக்கும் போது அவங்களுடைய கிரீடங்கள்லாம் தாக்கி அதுல இருந்து மணிகள்லாம் அந்த உயர்ந்த மணிகள் பூரா கீழே சிந்தி இருக்கு தில்லையில. அது ஆர் ஆர் வந்தார் அமரர் குளத்தில் அன்னைக்கு பார்த்தோம்ல, எல்லாருமே சுவாமி வந்து வணங்குறாங்க. சைவத்துல தலைமை பீடமே தில்லை தானே. அப்படி அவங்க எல்லாம் வந்து தேவர்கள் எல்லாம் வணங்குறாங்க இல்லையா, அப்படி வணங்கும் போது அவங்க முடியில இருந்து சிந்தின அந்த நவமணிகள் எல்லாம் சிவ தொண்டர்கள் கையில திரு அழகை வைத்து அப்படியே அப்புறப்படுத்திட்டாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க தலத்தை சென்று நான் என்று காண்பேன் என்று சொல்லி மீண்டும் அந்த கோழி வேந்தன் அந்த பத்தாவது பாட்டிலையும் சொல்றாரு. சீரான் மல்கு தில்லை செம்பன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆறா இன்சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோட பேரின்பம் எய்துவரின்னு சொல்லி வச்சு. அழகாக தில்லை பகுதியில எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த தலத்துல மேகங்கள் தவழ்கின்ற உயர்ந்த சோலைகளையுடைய உறையூருக்கு அரசன், அதான் கோழிவேந்தன் சொன்னதுனால உறையூருக்கு அரசனும் தஞ்சை மாநகருக்கு தலைவனுமான கண்டராதித்தன் பாடிய, அதான் இப்ப இவர் ஒரு அரசர், அதனால திருவருளோடு கலந்து பாடின இந்த இனிய சொற்களை உடைய தமிழ் மாலையை யாரெல்லாம் கற்று பாடுகின்றார்களோ திரும்பி வாராத மீண்டு வாராத அந்த முக்தி உலகத்துல பெருமையோட சுவாமி திருவடி கீழே இருந்து அந்த பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இவர் மீண்டும் நான் சொன்னேன், இவர் முதல் பராந்தக சோழனுடைய இரண்டாவது திருமகன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக முக்திக்கு ஒரு அருமையான வழியினை இவரும் காட்டியிருக்கின்றார் என்று இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக மற்ற அருளாளர்களுடைய பாடல்களை எல்லாம் நாம் நாளை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து பாடலை பாடி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். வேதவா முனிவர் வாழ்க, விளங்குமான் இனங்கள் வாழ்க, பூதநாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் மும்மாறி பெய்து மலிவளம் சுரப்ப சொக்கநாதன் என்னும் கடவுள் தொன்னூல் நலம்பெற பொலிக மாதோ என்ற வாழ்த்து பாடலை பாடி இந்த நிகழ்வு இதுகாரம் நிகழ்வதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சைவம் .org மிக அழகான முறையிலே மிக்க சிரத்தையோடு இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: திருப்புகழ் ராகம் செஞ்சுருட்டி தாழ

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருப்புகழ் 17:34 பண்பொறிவை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: மானே நீ நென்னலை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இனி அடுத்த திருப்பாடல், 6வது திருப்பாடல். மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ? வானே நிலனே பிறவே அறிவறியான், தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்திரவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும், எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அடுத்த தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று அவளை அழைக்கின்றார்கள். அப்பொழுது அவள் பேசிய பேச்சு நினைவு கூறுகின்றது. ஒவ்வொருத்தர் வீட்டு அப்படிதான் அந்த பேச்சு. என்ன என்ன பேசினாலும் அவள் வந்து அவளை மானே என்று அழைக்கின்றார்கள். மான்போலும் மருண்ட நோக்கினை உடையவளே என்பது அதற்கு பொருள். மானி நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் சமந்த தேவாரம் மங்கையர்கரசியாரை அழைத்து பாடியது அல்லவா. மான்போலும் மருண்ட நோக்கினை உடைய பெண்ணே, நீ நென்னலை, நீ நேற்று நென்னலை. நென்னல் என்றால் நேற்று, அதுல ஐ என்ற எழுத்து ஒரு சாரியையா சேர்ந்திருக்கு. அதுக்கு பொருள் இல்லை, அதுக்கு தனியா பொருள் கிடையாது. நென்னலைனா நென்னல் என்றே கொண்டு நேற்றுன்னு பொருள் பண்ணிக்கணும். மானே நீ நேற்று என்ன சொன்னாய்? நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன். நீங்கள்லாம் ஒன்னு என் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்க வேண்டாம், நான் வந்து உங்களை எழுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நீ இன்னும் இப்போ கூச்சப்படாம ஒரு வேலை செய், என்ன அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு நீ எந்த வழியா போன அந்த வழியை வந்து காட்டு அப்படிங்கிறான். ஒன்றும் பேச முடியாது, சரிபடி பிடிச்சிட்டா ஒன்றுமே பேச முடியாது. என்ன போன திசை பகராய், இதில் அருமையாக சொல்லுவாங்க, நீ சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்னைய அந்த பேச்சு எங்கே போச்சு அது போன திசையும் காட்டுங்கிறான். அதாவது ஒரு வாக்கை கொடுத்தா அது எவ்வளவு காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை பாருங்க. வாக்கை கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னா பெரிய சிக்கல். அதான் சங்கப்புலவனே பாடி வச்சாங்க, அந்த காலத்தில் சங்கப்புலவரே ஒருத்தர் பாடி வச்சார். மன்னன்ட்ட சொல்ற என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய பட்டத்து யானை, பெரிய துதிக்கையுடைய யானை, அது தந்தத்தினால என்ன, அது பகை நாட்டு அரசனுடைய அந்த கோட்டை மதில் வாயில் கதவையே அது தந்தத்தினால பேர்த்து எடுக்குதான், அவ்வளவு வலிமை கொண்ட யானை. அந்த யானை மேல நீ இருந்து கொண்டு ஆங்காங்கு இருந்து கொண்டு உன் மேல வந்து அம்பு விடுகின்றார்கள், வேலை எரிகின்றார்கள், பிறகு அரமனைக்குள்ள புகணும்னு நினைச்சா விடுவாங்களா இல்லையா? அவங்க அந்த நாட்டு வீரர்கள் அதை எதிர்க்கின்றார்கள். அப்ப எந்த நேரத்தில் கூற்றுவன் உன் ஆவியை கவர்ந்து செல்வானோ சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே நீ போர் செய்து கொண்டு அத்தனை ஆபத்துகளையும் முறியடித்து உன் வீரத்தை காட்டுகின்றாய். அப்படிப்பட்ட நீ இன்னொரு வேலையை செய்யணும், என்ன அப்படின்னா, நீ சொன்ன சொல்லையும் காப்பாற்ற வேண்டும். நிலமே பெயர்ந்து போகும் என்று சொன்னாலும், இந்த பூமியே நிலநடுக்கம் வந்து பெயர்ந்து போனாலும், நீ சொன்ன சொல்லிருந்து மாறாதே. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல் அப்படிங்கிறார். நிலமே பெயர்ந்தாலும் சரி, நீ சொன்ன சொல்லிலிருந்து மாறாத. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல் ஒரு அருமையான பெயரல் என்றால், அந்த அல்விகுதி வியங்கோள், அது வியங்கோள், அது எதிர்மறை பொருள் வருது. பயனின் சொல் பாராட்டுவானை மகன் எனல் வருது இல்லையா. பயனில்லாத சொற்களை சொல்வான மனுஷன்னு சொல்லாத, சொல்லாதன்னு எதிர்மறை பொருள் என்ன சொல்லு, எனல் தான் மகன், எனல்னா மகன் சொல்லு. மகன்னா அங்க வந்து சன்னு அர்த்தம் இல்லை அந்த குரல்ல, மகன்னா மனிதன் அர்த்தம். பயனில்லாதவற்றை பேசுபவன மனிதன் சொல்லாத அப்படி இருக்கார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆமா, அப்ப மனிதன் சொல்லாத, சொல்லாதங்க எப்படி சொல்றாரு, எனல் தான் சொல்றாரு. மக்கள் பதறி எனர், மனிதர்களுக்குள்ள பதர்னு சொல்லு, சொல்லுங்கிறதுக்கும் எனல்ங்கிறாரு, சொல்லாதங்கிறதுக்கும் எனல். மகன் எனல், மகன் சொல்லாத அதுக்கும் எனல். மக்கள் பதறி எனல், மக்களுக்குள்ள பதர்னு சொல்லு. பதர்னா என்ன, உள்ள அரிசி இருக்காது. அதே மாதிரி உள்ளீடா அறிவு இல்லை, மனித மாதிரி தோற்றம் இருக்கு, உள்ளீடா இருக்க வேண்டிய அறிவு இல்லை. அதான் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்போ மனிதன் சொல்லாதேங்கிறதுக்கும் எனல், பதர்னு சொல்லுங்கிறதுக்கும் எனல். அப்ப அந்த எனல்ல உள்ள அல் என்ற விகுதி இருக்க, அது உடன்பாட்டு பொருளையும் தரும், எதிர்மறை பொருளையும் தரும் தெரியுது. அதே மாதிரி இங்க நிலம் பெயரினும் நின்சொற் பெயரெல்லாம் அங்க எதிர்மறை பொருள். என்னன்னா, நிலமே பெயர்ந்தாலும் சரி, உன் வார்த்தையிலிருந்து நீ மாறாத, மாறாத எதிர்மறை பொருள். அப்ப இந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது அதுவும் மேல மேல தலைமையான நிலையில உள்ளவர்களுக்கு அது பெரிய கடமையாயிருது இல்லையா. கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லதுன்னு அதனால சொன்னார். என்னன்னா அந்த அந்த வாக்கை சொல்லிட்டு அதுபடி செய்யலைன்னா என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அதான் அவ்வை பிராட்டியர் அருமையா சொன்னார். பெரியவர்கள், இடைப்பட்டவர்கள், கடை நிலையில் உள்ளவர்கள் மூணா பிரித்தார் அவ்வை பிராட்டியார். பெரியவர்கள் எப்படின்னா சொல்ல மாட்டார்களாம், நேராக செஞ்சிருவாங்களாம், சொல்லாமலே செய்து விடுவார்கள். இடைப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், எப்பாடுபட்டாவது சொன்னதை சொன்னபடி செய்து விடுவார்கள். கடைநிலையில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அருமையா சொன்னார். சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வார் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரேன்றிருக்கு. ஒருவேளை கடையரேன்றிருக்குமோ சந்தேகம். என்ன நல்ல குளமாலை உண்பன்னாய் கூறுவோமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னா. சரி, மூணு வகையான மனிதர்களை சொன்னார். அப்புறம் என்னன்னா பலா மாவை பாதிரியை பார். பலா மரத்தை பாரு, மாமரத்தை பாரு, பாதிரி மரத்தை பாரு. திடீர்னு என்ன நம்மளை திசை திருப்பி அந்த மரத்தை பாரு, இந்த மரத்தை பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மரத்தை பார்த்து என்ன செய்ய போறோம்னா, பலா மரம் அது இருக்க அது பூக்காமலேயே பழம் தருமா. அதை மாதிரி பெரியோர்கள் நினைச்சவங்க சொல்லாமலேயே செய்து விடுவார்கள். மாமரம் என்ன பண்ணோம், அது பூத்து காய்த்து பழம் தரும். அது மாதிரி இந்த இடைப்பட்டவர்கள் சொல்லி செய்வார்கள். பாதிரி மரம் அது பூக்கும், நல்லா பூக்கும், ஆனால் பழம் தராது. அது மாதிரி இந்த கடைநிலையில் உள்ளவர்கள் நிறைய சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க என்று சொன்னார். அது மாதிரி இங்கே சொல்லிட்டு அதுபடி நடந்துக்கலன்னு உடனே வீட்டு வாசலில் நின்று என்ன கேள்வி கேட்குறா பாருங்க. போன திசை பகராய், சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்ன சொல்லு எங்க போச்சு அந்த திசையும் காட்டு என்று நயமாக சொல்வார். இதெல்லாம் தோழிகளுக்கு உள்ள உரிமை. கூட யார் இருக்காங்க, எல்லாம் அன்பு கொண்ட நெருங்கிய தோழிகள் தான். என்ன வேற பொதுமக்கள் சபையில நிறுத்தியா கேட்கிறாங்க, இல்ல எல்லாம் ஒரு அன்பு பற்றி உரிமை பற்றி கேட்பது தான். அதனால போன திசை பகராய், இன்னம் புலர்ந்தின்றோ ஒன்னித்தில நகையா, இன்னம் புலர்ந்தின்றோ அங்க கேட்டால அதே மாதிரி தான் இன்னம் புலர்ந்தின்றோ இங்க கேட்கிறா. இன்னும் உனக்கு விடியவில்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகோ, அப்ப விடிஞ்சு சூரியன்லாம் உதிச்சு என்ன எல்லாம் நடந்து போச்சு கொடுக்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என்னன்னா இன்னும் சேவலே கூவலை. ஆமா, இது கோழி சிலம்ப சிலம்பம் கூட அதுக்கே இன்னும் ஒரு பாட்டு நடுவில் இருக்கு. என்ன, ஆமா, சூரியன் உதிச்சாலும் உதிக்கல. சூரிய இது எத்தனாவது பாடல், இது ஆறாவது திருப்பாடல். 18வது திருப்பாடல தான் சூரிய உதயம் சொல்லப்படுது. அண்ணாமலையான அடிக்கமலம் செந்திரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து. அப்பதான் இரவி கதிர் வருது. இரவி, ரவி பேர் வச்சிடும் இல்லையா பையங்களுக்கு, ரவின்னு பேர் வச்சிடும். ரவின்னு சூரியன் அர்த்தம். ஆமா, அவனுக்கு வடமொழியிலையும் பல பெயர்கள், தமிழ்லையும் பல பெயர்கள். வடமொழியில சூரியன், தினகரன், திவாகரன், பாஸ்கரன், மார்த்தாண்டன், ரவி, பானு, இப்படி பல பெயர்கள். தமிழ்ல கதிரவன், ஆதவன், பகலவன், வெய்யோன், ஞாயிறு, பரிதி, இப்படி பல பெயர்கள். இப்படி நிறைய பேரை வச்சிருக்கான் சூரியன். என்ன விட்டா இருக்க பேரம் பூரா அவனே வச்சிருப்பான், வச்சுட்டு போயிடுவான் பொழுது. அவ்வளவு பெயர்கள் அவனுக்கு. அந்த சூரியன் எப்போ வரான், கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப. அப்பந்தான் அந்த இருளே மறையுது. கார் கரப்ப இருள் அப்பதான் மறையுது. ஏன்னா இரவியின் கதிர் வந்தா தானே இருள் மறையும். அப்போ சூரிய உதயத்துக்கு 18வது பாடல தான் வரப்போகுது. இப்பமே இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்கிறா. இப்ப புலர்ந்தின்றோன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் உனக்கு புலரி பொழுது வரவில்லையா. புலரி என்றால் வைகரைன்னு அர்த்தம். சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்ற நம்முடைய அரிய இலக்கண நூலிலே, ஒரு இலக்கண நூல், அதுக்கு ஈடு இணையா வேற எதுவும் கிடையாது. சிவஞான சுவாமிகள் எழுதிய தொல்காப்பிய சூத்திர விருத்தி, அதுல சிறப்பு பாயிரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, முதல் சூத்திரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எத்தனையோ நூற்றுக்கணக்கான சூத்திரங்கள் இருக்கு தொல்காப்பியத்துக்கு. ஆனா அந்த சிறப்பு பாயிரத்துக்கும் ஒரே ஒரு சூத்திரத்துக்கும் எழுதின உரையில தொல்காப்பிய நூல் முழுக்க வளம் வந்திருப்பார்கள். பிற பிற உரையாசிரியர்கள் உரையில் உள்ள சிறப்புகளையும் சொல்லியிருப்பார்கள், திருத்தங்களையும் குறிப்பிட்டிருப்பார்கள் இல்லையா. அதுல பாயிர விருத்திங்கிற அந்த பகுதிக்கு நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்த சைவ பேரறிஞர், சைவ திருவாளர் ராமச்சந்திர பாண்டியன் ஐயா அவர்கள் மிக நுணுக்கமாக, அதுக்கு நாமாக பொருள் காண்பது ரொம்ப அரிது பாயிரவருத்திக்கு, அதுக்கு ரொம்ப விரிவாக விளக்கமாக உரை எழுதி ஒரு பெரிய தமிழ் பணி, சைவ தமிழ் பணி, அருந்தமிழ் பணி செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவர்கள் முதற் சூத்திர விளக்கம் எழுதக்கூடிய பணியிலும் இருந்து வருகின்றார்கள். இன்னும் யாரும் அவ்வளவு விரிவாக எழுதலை. ஆக அந்த மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க சுவாமிகள், எதுக்காக சொல்ல வந்தன்னா, புலரி அப்படின்னா வைகரை போடுதுன்னு அர்த்தம். சிவஞான சுவாமி சொல்றாங்க, வைகரை விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி சொல்றாங்க. வைகரி விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி, மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப வைகரை பொழுது வரவில்லையா உனக்குன்னு தான் கேட்கிறான். சூரியன் உதிக்கலையான்னு கேட்கல, அது உதிக்க என்ன நேரம் இருக்கு. ஏன்னா வைகரை பொழுது வந்தாலே துயர் எழுந்துவிட வேண்டும். எப்போ? இந்த பாவை நோன்பு இருக்கின்ற காலத்திலே வைகரை துயரெழுன்னு பொதுவாகவே சொல்லி வைத்திருக்கின்றார் அவ்வை பிராட்டியார். ஆகையினாலே வைகரை பொழுது வரவில்லையா அப்படின்னே உரிமையா கேட்கிறாங்க பாருங்க. ஆகையினாலே அப்போ சூரியன் உதிச்சிருக்காது வைகரை பொழுதுல, அது இரவு தான், இரவினுடைய கடைக்கூறு. வைகரை பொழுதில் சூரிய உதயம் நிகழாது என்பது சிலப்பதிகாரத்தில் அருமையா சொல்ற, வான் கண் விழியா வைகரை யாமத்து. வான் கண் விழியா வைகரை யாமத்து, வான் கண் வானத்தினுடைய கண்ணுங்கார் சூரியனை இளங்கோவடிகள். இந்த வானத்தினுடைய கண் விழிக்கவில்லையா எப்போ? வைகரை பொழுதுல. அப்போ வைகரை பொழுது முடிஞ்சுதான் சூரிய உதயம் நிகழும். இன்னும் வைகரை பொழுது வந்துட்டாலே எழுந்து விட வேண்டும். அதான் உனக்கு வைகரை பொழுது, அந்த புலரி பொழுது இன்னும் வரவில்லையா, இன்னும் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான், வானுலகமும் நில உலகமும் பிற உலகங்களும் அறிவதற்கு அறியவன். அப்படி அறிய பரம்பொருள், எல்லா உலகங்களுக்கும் அறிவதற்கறிய பரம்பொருள் எளியோர்களாகி நம்மை ஆட்கொள்ள, நம்ம செஞ்ச தவத்தின் வலிமையினால வரல, தானே வந்து எழுந்தொள்ளியிருக்கான் தன்னுடைய கருணையினாலேயே. நானேயோ தவம் செய்தேன் சிவாயினம எனப்பெற்றேன், தேனாய் இன்னமதுவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உடம்பு புகுந்து அடியேற் கருள் செய்தான். அந்த தானே இங்கேயும் இருக்கு பாருங்க, தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். தலையளித்துன்னா தலையாய கருணை, நல்வினை செய்பவர்களுக்கெல்லாம் அந்த வினைப்பலனை ஊற்றான், தீவினை செய்பவர்களுக்கும் வினைப்பலனை ஊற்றான், அதுவும் கருணை தான். அந்த கருணை திரோதன சக்தியா இருந்து செய்யக்கூடிய கருணை, அது அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய கருணை இல்லையா. இந்த கருணை இருக்க இது அருட்சக்தியாக இருந்து பாச நீக்கமும் வீடு பேரும் அருளக்கூடிய கருணை, இதுதான் தலையாய கருணை, தலையளி என்று கூறினார். தலையாய கருணை, ஆகவே தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். வான்வார் கடல் பாடி, கடல் திருவடின்னு சொன்னேன், வார்கடல் நீண்ட திருவடி, மாதேவன் வார்கடல்கள் முன்னாடியே வந்தது. வான் வார்கடல், வான் இன்னொரு அடை வந்திருக்கு இங்க, வான் என்பது அழகு, அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தோர்க்கு, வந்தோர்களாகிய எங்களுக்கு என்று அர்த்தம். அவனுடைய அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்காக உன் வாயை திறவாய், நீ வாய் திறந்து பேசுவாயாக. அப்படின்னா என்னென்னா விழித்து விட்டாள்னு அர்த்தம், கண்ணை திறந்துட்டா, ஆனா என்ன வாயை திறக்காம இருக்கிறா, நான் இன்னும் வர்றேன் போவோம் அப்படின்னு எதுவும் சொல்லாம இருக்கிறா. அதனாலதான் வாய் திற வாய்ங்கிறா. நான் ஏன்னா எங்களுக்காக வாய் திற, ஏன்னா நாங்க வந்து எந்த உலகத்தாலும் அறியப்படாத பெருமான், நம்பொருட்டு எளிவந்த கருணை செய்த அந்த தலையாய அருள் திறத்தினை பாடிக்கொண்டு வருகின்றோம், எங்களுக்காக நீ உன் வாயை திறப்பாயாக இல்லையா. ஊனே உருகாய், ஒருவேளை நீ வாய் திறவாம இருக்கிறதுனால நீ அப்படியே ஊன் உருகி இல்லையா, உள்ளம் கசிந்து வாயை திறக்க முடியாம இருக்கா, அப்படி இல்லை, அதையும் குறிப்பிட்டு அப்படி இல்லை, ஊனே உருகாய், நீ ஒரு சோம்பலாலதான் வாய் திறக்காம இருக்கே ஒழிய உள்ளம் உருகி செயலிழந்து ஒண்ணும் வாய் திறக்காம இல்லை. அதான் வாய் திறவாய்னு சொன்ன பிறகு ஊனே உருகாய்ங்கிறா, ஊனே உருகாய், அந்த மாதிரி எதுவும் நீ சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, ஊனே உருகாய், உனக்கே உறும். இப்படிலாம் இருக்க முடியுதுன்னா அது ஒன்னாலதாம இருக்க முடியும், எங்களால இருக்க முடியாது. அதான் அந்த நட்பினுடைய உரிமை இதெல்லாம், உனக்கே உறும். எமக்கும் ஏனோர்க்கும் இல்லையா, நீ உனக்காக வேண்டி நீ பாட போறதா அறிகுறியே தெரியல, ஆனா நாமெல்லாம் ஒன்னா பழகிட்டோம், அதனால எங்களுக்கும் எங்க கூட புதுசா பல தோழிகள் வந்திருக்காங்க, அவர்களுக்காகவுமாவது எம்பெருமானை பாடிக்கொண்டு வா எங்க கூட அப்படிங்கிற. எமக்கும் ஏனோர்க்கும் அடியார்கள் பாருங்க, வந்து இதன் மூலமா வந்து நம்ம இன்னொரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இப்ப எனக்கு பக்தியே இல்லைனாலும், எனக்கு உண்மையில பக்தியே இல்லைனாலும், அடியார்களுடைய நட்பு எனக்கு இருந்ததுன்னா, எங்களுக்காக வேண்டியாவது நம்ம எல்லாம் பழகிட்டோம்லாம், எங்களுக்காக வேண்டியாவது எம்பெருமான பாடிக்கொண்டு எங்க கூட வா அப்படின்னு அவர்கள் ஒன்றுக்கும் பற்றாத எளியனையும் இந்த நெறியின்பார் படுத்தி விடுகின்றார்கள் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அருள் மகத்துவம் பாருங்க, அடியாருடைய இணக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. எமக்கும் ஏனோர்க்கும் எங்கோனை பாடுன்னு. உனக்காக பாடணும்னு ஒரு தன் உணர்வு இல்லாட்டாலும் ஆர்வம் இல்லாட்டாலும் நாமெல்லாம் பழகியிருக்கோம்ல, அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து இல்லையா. நான் அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கெல்லாம் போறதே இல்லைங்க, ஆனா அங்க அவர் கூட பழகிட்டேன் இல்லையா, அதனால அவர் வீட்டு விசேஷத்துக்காக போனேன். அல்லது பொதுவாக அங்கெல்லாம் போறதில்லை அப்படிமோ, அவருக்காக போனேன் அப்படிமோ, என்னன்னா அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கறது. அது அடியார்கள் கூட பழகிட்டோம்னா அப்ப நட்புக்கு மதிப்பு கொடுக்கும் போது நம்ம சிவனறிக்கே வந்து விடுகிறோம். எவ்வளவு பெரிய சிறப்பு. எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடையலோர். தம் கோன் என்பது ஒரே சொல், தம்பிரான் என்பது போல. தமக்கு பிரான், தமக்கு தலைவன், ஆன்மாக்கள் ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானை பாடு, பாடுவாயாக என்று சொல்கின்றார். இவ்வாறு அந்த தோழியை எழுப்பிக் கொண்டு அடுத்த தோழியின் வீட்டிலே வருகின்றார். எட்டாவது திருப்பாடல் வரை எழுப்புதல் தொடர்கின்றது. ஒன்பதாவது திருப்பாடலை எல்லா தோழிகளும் ஒன்று சேர்ந்து நீராட செல்கின்றார்கள். பத்தாவது திருப்பாடல அப்படி நீராட செல்லும்போது எதிரே வந்து திருக்கோயில் திருத்தொண்டு செய்கின்ற பெண்டிர் வருகின்றார்கள். அவர்களோடு மிக அற்புதமான ஒரு உரையாடல் பத்தாவது பாடல். பதினோராவது பாடல்ல திருக்குளத்திலே நீராடல், அது முழுக்க பதினோரு பாடல் இருந்து நீராடல் தான்.
2: ஓம் நம சிவாய்.
0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் நமச்சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் நிலை பெறுமாறு எண்ணுது ஏல். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நினை பெருமாள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருப்பூவனத்திற்குரிய திருப்பதிகம் பன்னிந்தளம் 11 திருப்பதிகம் பண்வரிசைகள் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: சிற்றம்பலம் அனுபோக சுத்தி. ஈசனே என் எம்மானே எனத் துவங்கும் திருப்பதிகம் பாடப்படுகிறது.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமஃ சிவாய்.

0: இறைவனுடைய திருவுருளை திறமேற்கொண்டு இப்பொழுது திருவாசக பகுதியிலே இரண்டாவது சிந்தனையை நாம் மேற்கொள்கிறோம். சிவபுராணம் என்ற பகுதிக்கு அடுத்தாற்போல் இருப்பது கீர்த்தி திருஅகவல் என்ற இரண்டாவது பகுதியாகும். இந்த மாதிரி பகுதியெல்லாம் நாம் தனித்தனியாக எண்ணுவது இருக்கிறதே, அது ஒரு திருவருளுடைய அமைப்பு தான், திருவருளுடைய தந்தை நமக்கு கருணைதான். என்றாலும் இதை முழுமையாக நாம் எண்ணுவதற்கு நமக்கு முன்னே இருக்கின்ற அருமையான அந்த திருவாசக பதிப்புகள் பல நமக்கு துணை நிற்கின்றன. அந்த வகையில் நம்முடைய இப்ப இரண்டாவது தலைப்புக்கு நாம் செல்கிறோம். இதற்கு கீர்த்தி திருவகல் என்றிருக்கிறது. இது பற்றி ஒரு சிந்தனை அடியனுக்கு உண்டு, அதை நான் இங்கே தெரிவிச்சிடுறேன். இந்த கீர்த்தி என்பதற்கும் கீர்த்தி என்ற ஒரு சொல் உண்டு. கீர்த்தி இது கியன்னா அது சியன்னா கீர்த்தி. இந்த இரண்டுக்கும் வேற்றுமை உண்டு. அப்ப கீர்த்தி என்பது ஒன்று, கீர்த்தி என்பது ஒன்று. ஆனால் தொழுகாப்பியர் காலத்தில் கொஞ்ச காலம் வரைக்கும் இருந்து இந்த வழக்கு போயிட்டு இப்பொழுது அதை நாம் நிலைநாட்ட முடியல. இருந்தாலும் நம்முடைய இந்த கீர்த்தி திருவல் என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கீர்த்தி திருவலாக இருக்கணும். இப்படி சொன்னா சிலருக்கு வருத்தம் கூட ஏற்படும். இந்த தமிழாசிரியர்கிட்ட ஏதேனும் போச்சுன்னா ஏதேனும் மாத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு. எல்லாவற்றையும் மாத்துவதைகளுடைய கருத்தும் அல்ல. காரணத்தோடு கூறுகிறோம், ஏற்கலாம் மறுக்கலாம் ரெண்டும் சொந்த உரிமை இல்லைங்களா. அந்த சொல் வழக்கு போயிட்டு இந்த சீர்த்தி சீர்த்தி என்பது தொல்காப்பியத்தில் தான் இருக்குது. அந்த சீர்த்தி என்பதற்கு என்னன்னு கேட்டா மிகு புகழ் என்று தொல்காப்பியரை உரைச்சு இருக்கிறார். சீர்த்தி மிகு புகழ் தான் முடிஞ்சு. அப்ப ஒரு எல்லைக்குட்பட்ட புகழ் இருப்பது கீர்த்தி, எல்லைக்கு மேற்பட்ட புகழ் இருந்தால் அது சீர்த்தி. இது தொல்காப்பிய வழக்கில் தான் இருக்கு, வேற எங்கும் இல்லை. அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய பெருமானுடைய புகழ் ஒரு எல்லைக்குட்பட்டதா இல்லை? நம்மா இருக்கக்கூடிய புகழ் எல்லைக்குட்பட்டதுன்னு ரொம்ப கீழானது. ரெண்டாவது ஒரு காலம் இருந்து ஒரு காலத்துல போயிடும், 30 ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லை, இப்படி எல்லாம் போடும். அதனால அது இல்லை அல்லவா. ஆனால் பெருமானுடைய புகழ் என்றும் குன்றாது மேன்மேல் உயர்ந்து வருகின்ற போல். ஆதலால் பெருமானுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது எந்த சொல்லால் சொன்னால் நல்லது? கீர்த்தி திருஅகவல் என்று சொன்னால் நல்லது. தொல்காப்பியர் இருந்தார் மகிழ்வார். ஆமாப்பா, நான் கீர்த்தி என்ன மிக புகழ்னு சொன்னேன், அது ஞாபகம் வச்சு சொல்லிக்கலான்னு. கீர்த்தி என்பது ஒரு அளவான உரிய புகழ், அதனால கீர்த்தி திருவலியர் கூட என்று இருக்கலாம். ஆனால் எல்லா பதிப்புகளிலும் கீர்த்தி திருவல் என்றே இருப்பதால் நம்ம அதை ஒன்று மாற்ற வேண்டாம். ஆனால் மனதில் மட்டும் அப்படி இருக்கலாம், கீர்த்தி திருவல் என்று இருந்தால் மேலும் சிறக்கும். ஏன்னா இது பெருமானுடைய புகழாதலால், அளவற்ற புகழாதலால், எல்லை மீறிய புகழாதலால், என்றும் உள்ள புகழாதலால் கீர்த்தி திருவல் என்று இருந்தது. இப்படியாக ஒரு சிந்தனை. இனி அடுத்தாற்போல் தில்லையில் அருளியது என்று இருக்குது. இதை நம் முன்னே சொன்ன சென்ற முறையே நம்முடைய மணிவாசகர் வரலாறு சேக்கிரார் கையகப்பட்டிருக்கும் என்றால் நிச்சயம் இந்த கீர்த்திருவுகளோ அல்லது சிவபுராணமோ அண்டப்பகுதியோ போற்றி திருவுகளோ திருச்சதமோ இன்ன இடத்தில் சொல்லப்பட்டது என்று நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கும். நம்முடைய மணிவாசகர் வரலாறு சேக்கிரார் கையகப்படும்படியான திருவுருளை நாம் பெறல சரிங்களா. ஆதலால் தில்லையில் அருளியது, தில்லையில் அருளியது, அவ்வளவுதான். இதுக்கு என்ன சான்று? ஒன்னும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எல்லா பதிப்புகளும் இருக்கின்றன, நாமும் இருக்கிறோம், பரவாயில்ல அப்படி அப்படி படுது இல்லைங்களா. அதனால ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்பதற்கு நமக்கு வாய்ப்பா சரியாது. திருவம்பாவையே கூட, திருவம்பாவையே சின்ன திருவண்ணாமலை அருளியது என்று எல்லாரும் எல்லா பதிப்புல இருக்குது இல்லைங்களா. சரி, இருப்பதனால ஒன்னும் தப்பு இல்லை. பிறகு காரணம் என்ன? அண்ணாமலையான் அடிக்கவனம் சென்றிருந்த ஒரு பாட்டு வேற இருக்கிறதுல, ஆதி மந்திரம் எல்லாம் அரும்பெருஞ்சோதின்னு வேற தொடங்குது. பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று சொல்லும் போது கொஞ்சம் அந்த அடிமுடி எல்லாம் நீளமா இருப்பதை காண்கிறோம். இப்படிப்பட்ட குறிப்பு இருப்பதனால திருவண்ணாமலை அருளியது என்பதில் நமக்கு யாரு விதம் எழுக்கில்ல, நமக்கு அப்படி சொன்னாலும் திருவாசகத்துக்கும் எழுக்கில்ல. ஆனால் சீத புனல் பாடி சித்தம்பலம் பாடி என்று ஒரு குறிப்பு வருது. எனவே சித்தம்பலம் பாடி என்பதனால தில்லையில் அருளியது என்றிருந்தால் அதனால எல்லா பதிப்பில் இருப்பதனாலும் திருமணி திருவண்ணாமலையில் திருவம்பாவை அருளியது என்று சொல்வதனால எந்தவித இழுக்கும் இல்லையாதனால இப்படியே வைத்துக் கொள்றோம். சொல்றேன், சீத புனல் பாடிங்கிறார், சித்தம்பலம் பாடி பேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி பேரித்தினமே வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடி ஆடியோ என்பாவன் என்று சொல்றார். அதனால இதெல்லாம் நமக்கு என்ன திருவாசகத்தினுடைய சேக்கலால் கைப்பற்றிருக்கும் என்றால் நிச்சயமா இந்த இடத்துல என்ன பொழுது பாடியது என்று சொல்லியிருக்கார். அப்படி ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கல, மூவருக்கு தான் கிடைச்சது, நாலாம் அவருக்கு கிடைக்கல, நாம் செய்த போகுழுது என்ற அளவா. இந்த ஆகூர் போகூர்னு திருவள்ளுவர் தான் பிரிச்சார், வேற யாரும் பிரிக்கல. ஆகு ஊழ்னா மேன்மேல் வளர்கிற ஊர், போகு ஊழ்னா நேர் மறுதலையானது. நமக்கு போகு ஆதலால் அது கிடைக்கவில்லை. எனவே இது திரு திருச்சி இது சிலையில் அருளியது என்றிருப்பதனால் நமக்கு ஒன்றும் இது இல்லை. அடுத்தாற்போல் இந்த கீர்த்தி திருவுகள் முழுதும் என்ன கூறுகிறது என்று சொன்ன, சிவனது திருவடி புகழ்ச்சி முறைமை என்று இருக்கு. இது இந்த விளக்கம் யார் எழுதுறதுன்னு தெரியல, யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா இறைவனது திருவடி என்னது, இறைவனது இல்ல ஆமா சிவனது திருவடி புகழ்ச்சி முறைமை என்றது. புகழ்ச்சி முறைமை அது என்ன, போட வந்து இப்படித்தான் போட வேண்டும் என்ற ஒரு முறைப்படுத்தியிருக்கிறதா என்றால் விளங்கல, அதிகமா விளங்கல. ஆனால் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் வைத்துக்கொண்டு என்ன, பெரியவங்க என்னது அவ்வளவு சுலபமா அது வந்து தவறு அப்படின்னுலாம் சொல்லிடக்கூடாது சரிங்களா. நான் பார்த்தேன் திருவடி புகழ்ச்சி முறைமை என்று இருப்பது என்னன்னு கேட்டா, இறைவனுடைய திருவடியை எப்படியும் போடலாம், எல்லாரும் போடலாம், எக்காலத்தும் போடலாம். ஆனால் போடுகின்ற பொழுது இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஒரு முறைமை இருக்கிறது, முறைமை இருக்கிறது. அந்த முறைமையை நாம் என்னத்தான் வேணும், என்னத்தான் வேணும், என்ன எப்படி எண்ணணும் என்று கேட்டால், ரொம்ப அழகான பகுதி இந்த கீர்த்தி திருவுகள் முழுதும். நீங்க தனி தலைப்பா பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்ன, முதல் தலைப்பு இறை இயல்பு என்று பிரித்துக் கொள்ளும். ஒன்று முதல் நான்கு வரை உள்ள அடிகள் அந்த இறை இயல்பை சொல்லுகிறது சொல்லுது. இனி அடுத்தாற்போல இதை பிரித்துக் கொள்ளும்னு சொன்ன, இரண்டு விதமாக பிரித்து கூறுகிறார் மணிவாசக பெருமான். ஒரு திறன் பெருமான் எனக்கு என்னளவில் செய்த பெருமை என்ன தெரியுங்களா என்ற ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, என்னை போன்ற பிறடியார்களுக்கு செய்த போட்சி என்ன தெரியுங்களா என்று இன்னொரு பகுதி. ஆகவே இரு திறனாக வந்திருக்கிறது. அப்ப ஒரு திறன் பெருமான் தமக்கருளிய திருவடி போட்சி அருளிய முறைமை, இனி இன்னொன்று தன்னை போன்றிருக்கின்ற பிற அடியார்களுக்கு அருளிய முறைமை. நாம் இப்ப இரண்டாவது மூன்றாவது தலைப்புகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதல் தலைப்பாக கொஞ்சமா இறை இயல்பு என்று ஒரு சிறு தலைப்பை பிரித்துக் கொள்ளணும். இரண்டாவது தலைப்பு இறைவன் மணிவாசகருக்கு அருளிய பாங்கு, அது இரண்டாவது. மூன்றாவது இறைவன் மணிவாசகரை போன்ற பிறடியார்களுக்கு அருளிய பாங்கு, அது மூன்றாவது. நான்காவது, பெருமானி உங்களுக்கு அருளியதுன்னு சொன்னீங்களே அது எப்படி அருளினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் அருளினார் அந்த குருநாதன் எனக்கு அருளிய பாங்கு சொல்லட்டுமா என்று சொல்லி, குருநாதன் தனக்கு திருப்பெருந்துறையில் எப்படி அருளி செய்தான் என்பதை பற்றி ஒரு தனி போச்சு. இப்படி முடிச்சுக்கிறார் இந்த கீர்த்தருவல். அப்போ எப்படி அமைத்துக் கொள்ள நம்முடைய தலைப்புகள், இறை இயல்பு, இறைவன் மணிவாசகருக்கு அருளிய பாங்கு, பிற அடியார்களுக்கு அருளிய பாங்கு, இப்படிப்பட்ட மணிவாச பெருந்தகைக்கு இறைவன் குருநாதனாய் எவ்வாறு அருளிய பாங்கு, இப்படி நான்கா பிரித்துக் கொண்ட சரியாக. அப்ப இறைவனுடைய திருவடி போட்டி எப்படி அமைகிறது, தமக்கு அருளியதும் தம் போன்ற அறிவர்களுக்கு அருளியதுமான முறைமை கூறப்படுகிறது என்று வைத்துக் கொண்ட அந்த தலைப்பினுடைய உள்நோக்கம் நமக்கு விளங்குகிறது. எனது தலைப்பெல்லாம் நம்ம விட்டக்கூடாது, 51 தலைப்புகளுக்கு விளக்கம் இருக்குது. யாரோ பெரியவங்க இருக்கிறாங்க, அந்த பெரியவங்க அவ்வளவு நம்ம லேசா கருதிடக்கூடாது. அந்த வகையில் நாம் நினைக்கிறோம். இனி நாம் உள்ளே நுழைகிறோம் கீர்த்தி திருவர் என்ற பகுதிக்கு. முதல்ல எடுத்த உடனேயே ரொம்ப அருமையாக சொல்லப்படுகிறது, இல்லை மூதூர் ஆடிய திருவடி பல்வையின் எல்லாம் பல்வையின் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாயி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் மின்னும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். பெருமான் எல்லையில்லாத கருணையுடையவன், அவன் இடையறாது தன் கருணை பெருக்கினால எங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான், தில்லையிலே. அந்த தில்லை எப்படிப்பட்ட ஊர், மூதூர் அப்படின்னா. இந்த மூதூர் என்பதற்கும் தொன்மை என்பதற்கும் ஒரு வேற்றுமை உண்டு. ரெண்டும் பழங்கத்தை நீ போக்க அப்படி சொல்லும்போது தொன்மை முதுமை, முதுமை தொன்மை அப்படி அடிச்சுட்டு போடுவோம். ரெண்டும் சேர்ந்து வரும்போதுதான் நம்முடைய கெட்டிகாரத்தனம் விளங்கும். இப்ப ஏர் என்றால் அழகு, எழில் என்றால் அழகுன்றோம். தொழுகாப்பித்தில் ஒரு இடத்துல கற்பும் ஏறும் எழிலும் என்றான் வருது. அங்க என்ன பண்றது, ஏர் தனியா எழில் தனியா. அங்கதான் நமக்கு மேல இருக்கிற பேராசிரியருடைய உரையை படிக்க வேண்டியது. வெறும் ஏர்னா அதெல்லாம் எழில் பா, எழில்னா அது ஏர் என்று சொல்லிவிடுவோம். எழில் ஏறுங்கிறது ரெண்டும் சேர்ந்து வருகின்ற பொழுதுதான் அப்ப ஏதோ அடிப்படை வேற்றுமை இருக்குன்னு தெரியுது. அதுக்கெல்லாம் தொழுகாப்பி உரையாசிரியர்கள் மிக சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார். அருமையா இப்ப எழுதி வச்சிருக்கிறார்கள், படிக்கிறதுக்கு தான் நம்ம தயாராக இல்லை அப்படி இருக்கிறோம். அது போல தொன்மை என்றாலும் பழமைதான், முதுமை என்றாலும் பழமைதான். ஆனா அந்த தொன்மைக்கும் முதுமைக்கு என்ன வேற்றுமை அப்படி கேட்டா, தொன்மைன்னா பழமைங்கிற ஒண்ணுதான், முதுமைன்னா பழமையோடு அதற்குரிய சிறப்பும் உடைமை, சிறப்பும் உடைமை. இப்ப திருவண்ணாமலை தொன்மையானதுன்னா ரொம்ப பல காலத்துல இருக்குது, கிபி கிமுங்கெல்லாம் எப்ப அப்பாற்பட்டது இருக்குங்க. திருவண்ணாமலை முதுமையானதுன்னு கேட்டா அந்த பழமை ஒரு பக்கம் பா, அதோடு கூட அதனுடைய சிறப்பு இன்னொரு பக்கம் பா. இந்த பழமையும் சிறப்பும் ஒருங்கு வாய்ந்தது முதுமை, பழமை என்ற ஒன்று மட்டுமே வாய்ந்தது தொன்மை. தொன்மை அப்ப தில்லை எப்படிப்பட்டது, பழமை எப்படி அதுபோல சிறப்பிலும் உயர்ந்தது. தில்லை மூதூர் அதுதான் தில்லை. ஆடிய திருவடி எப்பொழுதுமே ஆடிக்கொண்டிருக்கிறான், அந்த ஓயாத ஒழியாத ஆடிக்கொண்டான். நம்முடைய சேக்கிழா பெருமான் பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி என்று தில்லைவாழ்ந்த சர்க்கத்துல அந்த நடனத்தை குறிக்கிறார். பொற்புடன் நடம் செய்கின்ற, ஆனா எல்லையில்லா காலமாக ஆடுவதனால எப்பொழுதாவது ஒரு நேரம் கொஞ்சம் சோர்வு தட்டுமா அல்லது கொஞ்சம் கால் மாறணும்னு நினைக்குமா, இல்லை. பொற்புடன் நடம் செய்கின்ற அந்த தொடக்க காலத்துல எப்படி அந்த எடுத்த காப்பாதமும் ஊண்டிய பாதமும் இருந்து எப்படி திருக்கைகள் எல்லாம் விளங்கினவோ அதே போன்று என்றும் இருக்குதான். அதான் பொறுப்புடன் நடம் செய்கின்ற பொங்கலன் போற்றி போற்றி என்று பாருமையா வாழ்த்தினான். ஆதலால் அப்படிப்பட்ட ஆடிய திருவடி, இங்க திருவடி என்பது என்னன்னா திருவடியை குறிக்கும், திருவடியை உடைய பெருமான் என்று வைத்துக் கொள்ளும். அப்ப இங்க திருவடி என்று குறித்தாலும் அப்படிப்பட்ட அருமையான திருவடியை உடைய எங்கள் பெருமான் யாரு, நடராஜா. அந்த தில்லை பெருமான் பல்வையின் எல் பல்வையின் உயிரெல்லாம் பயின்று பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி, அவன் ஆடி இருக்கிற இடம் ஒன்று தில்லையாயிருந்தாலும் கூட உலகில் எந்த உலகில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கின்றனவோ அத்தனை உயிரினங்களோடு கூட நீங்காது இருக்கிறான், அங்கேயே இருக்கிறான். அப்ப உயிர்க்குயிராய் நிற்கின்ற பெருமான் தான் தில்லையிலும் ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்ப பல்வையின் உயிரலாம் எங்கு எந்தெந்த உயிர் இருக்கின்றன, ஓரறிவு முதல் ஆறறிவு உயிராக அத்தனை உயிர்களிலும் பயின்றி உயிர்க்குயிராக இருந்து அந்தந்த உயிர்களுக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் எங்கள் பெருமான் எண்ணில் பல்குணம் எழில் வர விளங்கி, எண்ணில் பல்குணம். சரி, அவனுடைய குணத்தை என்ன சொல்லாம்னாரு, எண்ணற்ற குணம். ஏன்னா எல்ல ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவன் உடனாக இருக்கின்ற பொழுது அந்தந்த உயிர்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ப அவன் வரணும் வரணும். இப்ப இவங்க இங்க இருந்து போறாங்க, இவங்களுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் வேன் வரலையே வேன் வரலையேன்னா இவங்களுக்கு என்ன வரணும், இப்போ வேனாகவே வரணும் ஆண்டவன். ஆ வந்துட்டு ஏறுப்பான்னு சொல்லணும். யாருக்கு என்ன தேவையோ அப்போ காலையில இருந்து சாயந்தரம் பாக்குற சார் தேவது, ஊருக்கே போக முடியல எப்படியாவது போனா தேவலான்னு பாக்குறேன்னு சொல்லணும்னு அவ யாராவது வந்தவனு நாம சிதம்பரம் தான் போகணும்னு சொன்னேன். ஐயா என்ன வெளியே நிக்கிறீங்க, ஐயா இங்க வர முடியுங்க, சிதம்பரம் போற வரீங்களா அப்படின்னா, ஆடாடாடாடாடா அப்படிங்களா, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, எந்தெந்த ஆன்மாக்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ அந்தந்த தேவையும் அந்தந்த நேரத்தில் அப்படியே கொண்டு வருகிறோம். அப்படி கொடுத்ததுக்கு முன்னுதாரணம் உண்டாய்யா? நம்ம கல்லூரி பையன் எப்படி உதுவானாலும் அதனால உண்டாயா அதில்? ஆமாடா, தெரியாதா? தில்லால் பணத்துல பாரு, மாமனாக வந்தும் வளக்குறைப்பான், மாணிக்கத்தையும் விற்பான், வளையலையும் விற்பான், விறகும் விற்பான், எல்லாம் என்னில் பல்குணம். ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க விறகு வைக்கணும்னு சொன்னா அந்த பானபத்திரத்துக்காக வர வேண்டியிருக்கு. மாமனான ஒரு தான் அவங்க தங்கச்சிக்குள்ள மாதிரி தகராறு, அது தகராறுல எல்லாரும் சொத்தை எடுத்துக்கிட்டாங்க, அப்ப வர வேண்டியிருக்கு. அதனால அது அது போல வளையலும் வைப்பான், மாணிக்கமும் வைப்பான், விறகும் வைப்பான். அதே போல மாமனாகவும் வருவான், திருச்சிராப்பள்ளியில தாயுமாகவும் வருவான். தாயும் ஆனவர், தாயுமானவர். அப்ப தாயுமா வருவார், மாமனாகவும் வருவார். ஆமாப்பா, இன்னும் என்னென்ன உண்டா தெரியும். அதனால என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி, எங்க இருக்கிறான், மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். இங்க ஒரு அமைப்பு பாருங்க, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். விண்ணுலகம் என்றாலே நம்ம வானோர் உலகம்னு சொல்லுவோம், வானோர் உலகம்னாலும் விண்ணுலகம்னு சொல்லுவோம். ரெண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டது கெட்டிக்காரன் முழுக்க எட்டு நாள்ல தெரியணும். இந்த மாதிரி சேர்ந்து வரும்போதுதான் மொழிப்புலமை விளங்கும், அறிவியல் விளங்கும். எப்படி ஒரு சொல்றாங்க, விண் என்றாலும் தனியா வந்துட்டா விண்ணுலகம்னா வானோர் இருக்கிற உலகம், வானோர் உலகம்னா விண்ணுலகம்னு சொல்லுவோம். மண்ணாகி மண்ணாகி மண்ணாகி விண்ணாகி வழியாகி ஒளியாகி. அப்புறம் இங்க நம்ம திருவம்பாவேல விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி, விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி, கண்ணாரமதவுமாய் நெந்தான் கடல் வாடி தென்னியை பூம்புணல் வாய்ந்து ஆடையோ எம்பாவாய். போற போக்குல நீங்க எல்லாம் சித்தாந்தம் படிக்கிறீங்களே, இங்க என்ன தெரியுமில்ல, விண்ணாகி மண்ணாகி ஒன்றாய், இத்தனையும் வேறாகி வேறாய், கண்ணார் அமுதமுமாய் உடனாய். சிவை சிவ திருப்பதியில சைவதாந்த சிவன் நம்ம திணிக்கல சத்தியம் அது. விண்ணாகி மண்ணாகி அப்படி ஒன்றாய் இருக்கிறான் ஐயா, இத்தனையும் வேறாகி வேறாய் இருக்கிறான், ஆனா எல்லா ஆடியோர்களுக்கும் கண்ணார் அமுதமுமாய் உடனாகி இருக்கிறான். ஒன்றாய் வேறாய் உடனாய் முருகா முருகா. அதனால மண்ணும் விண்ணும் வானோர் உலகம். இங்கே மண்ணுன்னா தெரியுது நம்ம இருக்கிற உலகம், விண் வானோர் என்று வருகின்ற பொழுது என்ன பண்ணிட்டா, விண்ணுலகத்தை இந்திரனுக்கு உரியதாக்கி வானோர் உலகத்தை திருமால் தேவர்களுக்கு உரியாக்கணும். அவ்வளவுதான் விண்ணுலகம் என்று சொல்லும் போது, ஏன்னா ராஜா இந்திரன். ஆனா படைத்தலுக்கும் காத்தலுக்கும் உரிய தலைவர்கள் இருக்கிற இடமும் அந்த உலகம்தான். எனவே மண்ணுலகம் அது விண்ணுலகம் என்று சொல்லும் போது இந்திரனை குறித்தாக்கி, வானோர் உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது மால் அயனுக்கு உரித்தாக்கி சொல்லு. அவ்வளவுதான். வானோர் உலகம் தும்மிய கல்வி தோற்றியும் அடித்தும், இதெல்லாம் தான் ஒரே ரொம்ப கடினமான அமைப்பு. இப்ப மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டா இதெல்லாம் என்ன உலகம், சித்தாந்தம். சித்தாந்தத்துல ஆண்டவன் இரு திறனாக நம்மை வைத்து அமைக்கிறான், ஒன்று பொருள் உலகம், இன்னொன்று சொல்லுலகம். சொல்லுலகம் எப்படி இருக்கும், மந்திரம் வண்ணம் பதம் மந்திரம். வண்ணம்னா என்ன, எழுத்து. பதம்னா எழுத்துக்கள் பல சேர்ந்த சொல்லு. அப்படி பல சேர்ந்த சொல்லுல மந்திரமும் ஒன்று. அப்ப எழுத்து சொல் மந்திரம், இது சொல்லுலகம். பொருளுலகம் கலை புவனம் தத்துவம் என்று இப்படி இந்த ஆறு அமைப்புல சொல்லுலகத்தையும் பொருளுலகத்தையும் வச்சிருக்கிறான். இதுக்கு என்ன பேரு, இந்த ஆறையை வச்சுதான் இந்த ஆன்மாக்கள் கரையேறணும். அதனால அத்துவா என்று பேர் வச்சு. அத்துவான்னா வழி. என்ன வழி, வாயினால அறிவினால செஞ்சு இந்த மந்திரமும் மற்றதெல்லாம் சொல்லி கரையேறணும். இது வண்ணம் பதம் மந்திரம் இருக்குது. இந்த உடம்பு இருந்து உலகத்துல நடமாடி இடமாடி பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சு வரணும். அதுக்காக கலை புவனம் தத்துவம் ஆகிய மூன்று கொடுக்கப்பட்டது. எனவே இந்த மூன்றினால் உடல் அமைப்பும் அந்த மூன்றினால் உணர்வு அமைப்பும் கொடுத்து ஆண்டவன் நம்மை கரையேற்றுகிறான். எனவே ஆறத்துவா ஆறு வழி என்று சொன்னோம். சித்தாந்த சாஸ்திரங்கிறது நம்ம சொந்த வரலாறு, சொந்த கதை. யாருக்கோ எவனுக்கோ இருக்கிறான், ரஷ்யாக்காரனுக்கோ அல்லது நீக்கிறவுக்கோ உரியதில்லை. அவனுக்கு சொந்தம் நமக்கு சொந்தம், அவனுக்கு தெரியாம இருக்க நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கான். அது மட்டுமல்ல, இந்த பகுத்தறிவு பகுத்தறிங்கிறாங்களே இதெல்லாம் பகுக்காமன்னு சொன்னதுன்னு அர்த்தமா? பகுக்காம சொன்னங்களே. இனி ஒருத்தர் நீ இப்படி பகுட பொருள் உலகத்தை நாங்க மூணா சொல்றோம். இங்க சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஒன்னு கலை, இன்னொன்று புவனம், இன்னொன்று இந்த உடம்புல இருக்கிற கருவிகள். இந்த பூண்டையும் கொண்டு சொல்றோம். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல இன்னைக்கு வேணா, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் சொல்ல. அது போல சொல்லுக்கு வருகின்ற பொழுது இந்த ஆன்மா கரையேறணும்னு சொன்னா எப்படி சேரணும்? எழுத்துக்கள் பா, எழுத்துக்கள் பல சேர்ந்த பதம் பா, அந்த பதங்களாலான ஒன்றுதான்ப்பா உங்க மந்திரமும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்றெல்லாம் சொல்றமே, இதுதான் நம்ம இந்த ஆன்மா கரையேறதுக்கு வழி. வேற என்ன இருக்குது? அப்ப சொல்லுலகமாக இருக்கிற மூன்றை பொழுத்தும், பொருளகை மூன்றாக பொழுத்தும், இந்த ஆறு வழியாக இந்த கரையேறுகை என்று சொல்லுகிறான் எங்கள் பெருமான் என்று சொல்றோம். இது வந்து என்ன, திருவண்ணாமலையில் இருக்கிற காரங்களுக்கு மட்டும் சொந்தமா, தேவியாபுரத்துக்கு மட்டும் சொந்தமா, உண்டுங்கிறவங்க மட்டும் சொந்தமா, இல்லைங்கிறவனுக்கும் சொந்தம்? போடாண்டாங்க உங்க தாத்தாவுக்கும் சொந்தம். அதான் இல்லை, நீ வேற மந்திரம் பண்ற, நாங்க மந்திரம் பண்றோம் அல்லவா? நீங்க உலக மந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் அவர் அவர் அவர்னு ஐயா ஐயான்னு, நாங்களும் ஐயா ஐயா என ஓங்கியா அந்த நான் எங்க ஒரு ஐயா தான், எங்களுக்கு ஐயா தான், அவனுக்கு ஐயா தான், எங்க ஐயா வேற உங்க ஐயா வேற. ஹலோ, அதனால ஐயா என ஓங்கியா அந்த எந்த எங்க ஐயாவை நாங்க பார்த்து விட்டுக்கிறோம், நீங்க உங்க ஐயாவை பார்த்துக்கிறீங்க, அவ்வளவுதானப்பா. அதனால எனவே இங்க பாருங்க, இப்ப மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? பொருள் உலக சொன்னார். இனி துண்ணிய கல்வி என்று சொன்னார். இந்த துண்ணிய கல்வினா நெருங்கிய கல்வி என்பதுனால என்ன தெரியும்னு கேட்டா, இந்த மூன்றையும் வைத்துக் கொள்ளும். எந்த மந்திரம்? வண்ணம், அப்புறம் பதம், மந்திரம், துண்ணிய கல்வி. அப்ப இதுவரை கூறப்பட்ட பொருளகம், இந்த துண்ணிய கல்வி என்பது நாம் சொல்லப்பட்ட இந்த சொல்லுலகம், இந்த பொருளகம் சொல்லுலகம் ஆகிய அந்த அத்தனையும் தோற்றியும் அழித்தும் பெருமானி, தோற்றியும் அழித்தும் சுருக்கமா சொன்னார். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்ன, ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். கொஞ்சம் விளக்கமா சொன்னான். முன்ன விளக்கி சிறுபிராணத்துல இப்ப சுருக்கி சொன்னேன், அங்க ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அங்க ஒரு சந்தேகம் சொன்ன ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் நாலு தான் சொன்னாரு, இன்னொன்னு பாக்கிய மறைச்சல் எங்க இருக்குது? திரோதான சாமி இந்த நாள்ல எங்க இருக்குது? அருளல் அருளல் அந்த மறைப்பு சக்தி எதுவரைக்கும் மறைப்பு சக்தியா இருக்கு இந்த ஆன்மாவுக்குன்னு கேட்டா, இந்த வினை நீங்கிற வரைக்கும் மறைப்பு சக்தியா இருக்கும், வினை நீங்கிய பிறகு அருள் சக்தியாய் மாதிரி ஆகிட்டு வாடா ராஜா. அப்பதானே பாக்கணும் நான் காட்டுற வாடா அப்படின்னு ஆகிட்டு. அப்போ இந்த ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், அந்த அருள் தருவாய் என்பதுல மறைப்பு சக்தியும் அடங்கியிருக்கிறது. எனவே ஐந்து என்னதான் இருந்தாலும் ஐந்தையும் விளக்கமா சொல்லக்கூடாது ஐயா அப்படின்னா, நீங்க தான் மாறு மாசமான சொல்லிட்டு இருக்கீங்களே. போற்றி அருளுகனின் ஆரியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் சந்தலிகள். இது முன்னுரை, இது முன்னுரை. பின்னே சொல்ல போறது முன்னுரை. இது பின்னால பாருங்க அடுத்தது, போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆரேரோர் எம்பாவாய். இந்த ஐந்து தொழிலையும் ஒருங்கு சொன்ன இடம் இந்த இடம். தோற்றம், அப்புறம் மறைப்பு, அழித்தல், அழித்தல், அருளல், இந்த ஐந்தையும் விளக்கமா சொன்ன இடம் இந்த இடம். இஞ்ச இடங்கள்ல பாருங்க, துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் ரெண்டோட நினைச்சுட்டாரு. அங்க ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் நாளோட நினைச்சுட்டாரு. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி மூணா நினைச்சுட்டாரு. சிவ சிவ இப்படி ஒரு ஆய்வே பண்ணலாமா இருக்க. ஐந்தொழிலை திருவாசகம் எவ்வாறெல்லாம் கூறுகிறது. சீவே சீவே எங்க இருந்து படிக்கணும்? சிவபுராணத்திலிருந்து அஜோபதியம் வரைக்கும் போகணும். ஆமா, அப்ப ஐந்தொழிலை மணிவாசகர் எவ்வ சொற்களால் எவ்வ தொழில்களை குறிக்கிறார் அப்படின்னு கேட்ட கொண்டி முருகா. அதனால துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். எனவே பொருளுலகத்தையும் இந்த சொல்லுலகத்தையும் பெருமான் நமக்காக தோற்றுவித்தும் அழித்தும் தோற்றுவித்தும் அருளித்தும் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் இது வரைக்கும் தான் இறை இயல்பு என்று சொல்லணும். அப்படிப்பட்ட பெருமான் எல்லா உயிரிலையும் எல்லா காலங்களையும் காக்கின்ற பெருமான் இந்த பகுதியில் என்ன சொல்ல போறேன்னு கேட்டா, என்னுடைய இருளை ஏற துறந்தும். இந்த ஆன்மா இருக்கே, என்னுடைய ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற இருள் இருக்கு, இதை ஏற துறந்த ஏறன்னா முழுமையான அர்த்தம், முழுமையாக நீக்கினதும் தெரியும். அப்படியா சுவாமி, உங்க உள்ளத்தில் இருக்கிற ஆணவ மலத்தை முழுமையாக நீக்கி அருள் பாலித்திருக்கிறான். ஆமா, அந்த அந்த வரலாறு ஒன்று நான் இங்க சொல்ல போறேன். எங்கே? இந்த கீர்த்தி திருவுகள்ல சொல்ல போறேன். இன்னொன்று, என்னுடைய இருளை ஏற துறந்தும். ஆனா எனக்கு மட்டுமா செய்தான் பெருமான்? என் போன்ற எத்தனையோ எண்ணிறந்த அடியவர்களுக்கு எனக்கு முன்னும் பின்னும் செஞ்சிருக்கிறான். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியார் கொண்ட கொள்கையும் சிறப்பும். என் போன்ற அடியார் உள்ளத்துல இருந்து அவர்களுக்கு உள்ளத்துல குடியா கொண்டு அவர்களுக்கு பல்வேறு அருள் இருக்கிறாங்க. அப்போ கீர்த்தி திருவுகள் எத்தனை முறையில் இருக்கு ஆராய்கிறது? இரு இருத்திறனில் ஆராய்கிறது. இருதிறன் அறிவுளது. அது எங்க இருக்குது? சரியான போதும். இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. ஆகவே கீர்த்தி திருவுகள் எப்படிப்பட்ட அமைந்திருக்கிறது? இருதிறன் அமைந்திருக்கிறது. ஒரு திறன் தமக்கு செய்த அருளிய பாங்கு, இன்னொன்று தன் போன்ற அடியவர்களுக்கு செய்த அருளிய பாங்கு என்று பிடிச்சிருக்கோம். இப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம கீர்த்தி திருவுகள் தொடங்கிடலாம். இப்ப யாராவது கேள்வி கேட்டாங்க, கேட்டா கீர்த்தி திருவுகளில் மணிவாசகருக்கு அருள் செய்த பாங்கை விவரிக்க அப்படின்னு கேட்டா, மணிவாசகருக்கு மட்டும் செய்ததா துவக்கணும். கீர்த்தி திருவுகள் அல்ல, ஏனைய அடியார்களுக்கு செய்த அருளை விவரிக்கன்னு சொன்னா அதை மட்டுமா துவக்கணும். ஆனா ரெண்டு கலந்துருக்கு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயம்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் சுட்டு

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 21 பதிகம் 3 பாடல் பழுதில. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருச்சிவபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருவிராகம் பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: வெப்பத்தினால் உண்டாகும் நோய்களான காய்ச்சல், அம்மை முதலான நோய் நீங்க பெறுவதற்கு பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகள். மந்திரமாவது நீர் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம். தலம் திரு ஆளவாய், சுவாமி திரு சுக்கநாதர் திருவடி போற்றி, தேவி திரு அங்கையர்கழனி அம்மை திருவடி போற்றி. பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.